0: ஐக்கியம் உடைந்தது ஏன் என்ற தலைப்பில் ஊழியர் ஆண்ட்ரூ தேவ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் ஆசீர்வாதம் பெருகியது. அந்த ஆசீர்வாதத்தினால் ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் கேப் உண்டாச்சு. அது அப்படியே மனஸ்தாபம் ஆச்சு. அப்புறம் அந்த கேப் எங்க தொடங்குச்சுன்னா, முதல்ல அவங்க ஆட்கள்ல இருந்து தொடங்குச்சு. என்ன, ரெண்டு பேருக்கும் மந்த, ரெண்டு பேருக்கும் பெருகுச்சு. அப்போ அவங்களுக்கும் தண்ணி காட்டணும், இவங்க மிருகங்களுக்கு தண்ணி காட்டணும், அந்த மேய்ப்பர்களுக்கும் இந்த மேய்ப்பர்களுக்கும் போட்டி நடந்திருக்கும், போட்டி சண்டையாக இருக்கும், வார்த்தை பேச்சு வந்திருக்கும். ஒரே வீட்டில் ஒரே குடும்பத்தில் ஒரே மந்தை ரெண்டாயிடுச்சு, ஆட்கள் ரெண்டாயிட்டாங்க. இப்போ அது என்னது, இது உன்னது, இது உங்களை சார்ந்தது, இது எங்களை சார்ந்தது, இது எனக்கு சொந்தம், அது உனக்கு சொந்தம். ஸோ பெரிய உறவுல ஒரு சின்ன கீறல் ஏற்பட்டு அது பிளவுக்கு காரணமாகுது. அந்த பிளவு எங்கேருந்து தொடங்குதுன்னா, இப்போ அவங்க ஆட்கள் அவங்க மேய்ப்பர்கள் கிட்டேருந்து தொடங்குது. அந்த பிளவுக்கு காரணம் என்னன்னா, அவங்களுடைய மந்தையின் பெருக்கும், ஆஸ்தியின் பெருக்கும், செல்வத்தின் பெருக்கும். இந்த பெருக்கத்தினால இவ்வளவு வருஷம் ஒன்னா இருந்தவங்க இப்ப பிரிய ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இது கீழே தொடங்கின விரிச்சல் மேல பெரியவங்க வரைக்கும் வந்துட்டு, இப்போ ஆபிரகாமும் லோத்தும் வாக்குவாதத்துல வந்து நின்று பேசக்கூடிய அளவுக்கு வர வேண்டிய இடத்துல, உறவுகள் முறிய வேண்டிய இடத்துல வந்துட்டாங்க. ரெண்டு பேருமே ஒன்னா இருந்தாங்க, ரெண்டு பேருமே ஒன்னா நடந்தாங்க, ரெண்டு பேருமே ஒன்னா வாழ்ந்தாங்க. பல நாள் ஒரே கூடாரத்துல உண்டாங்க, உறங்கினாங்க, நடந்தாங்க. இப்போ ரெண்டு பேரும் பிரியறாங்க. ஐக்கியம் உடைவது ஏன்? ரொம்ப முக்கியமான பாடம். ஏன் ஐக்கியம் உடையுது, ஏன் உறவுகள் உடையுது? இந்த அதிகாரம் பல பாடங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்குது. ஐக்கியம் உடைவது ஏன், உறவுகள் உடைவது ஏன், நட்புகள் உடைவது ஏன்? நம்பர் ஒன், ஐக்கியம் உடைவது ஏன்? வார்த்தையினால், வார்த்தையின் பெருக்கத்தில் வர வாக்குவாதம், இதனால் ஐக்கியம் உடையுது. பாருங்க, எவ்வளோ பேர் ஆரம்பத்தில் ஒன்னா இருந்தாங்க, ஆனால் இப்போ ஒன்னா இல்லை. எவ்வளோ பேர் நண்பர்களாக இருந்தாங்க, ஆனால் ஒரு பெருக்கம் வந்தபொழுது நண்பர்களாக இல்லை. வசதி இல்லாதப்ப நல்லா உறவாடினாங்க, மனம் விட்டு பேசினாங்க. வசதி வந்த பிறகு பேசுறத குறைச்சிட்டாங்க. கீழே இருந்தப்ப ஓப்பனா பேசினாங்க, ஓப்பனா உறவாடினாங்க, டிரான்ஸ்பரண்டா இருந்துச்சு உறவு, பேச்சு, நட்பு. கொஞ்சம் அப்படி பசுமை வந்ததுமே, வளர்ச்சி வந்ததுமே, பெருக்கம் வந்ததுமே ஓப்பனா பேசுறது இல்லை. கடன் இருந்தப்ப எனக்கு இவ்வளவு கடன் இருக்குது, ஆனா இவ்வளவுதான் சம்பளம் வருது அப்படின்னு சொல்லி இருக்கிறோம். ஆனா கடனே இல்லை, லாபம் வர்றப்ப அப்படி சொல்றது இல்லை, எனக்கு இவ்வளவு லாபம் வந்துச்சு அப்படின்னு. ஏன் நம்மளை மறைக்க ஆரம்பிக்கிறோம்? சோ கீழே இருந்த வாழ்க்கையில, கஷ்டத்துல இருந்த வாழ்க்கையில, கவலையோட இருந்த வாழ்க்கையில, சிறுக இருந்த வாழ்க்கையில வாழ்ந்தப்ப உறவுகள் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு, ஓப்பனா இருந்துச்சு, திக்கா இருந்துச்சு, இறுக்கமா இருந்துச்சு. ஆனா ஒரு பெருக்கம் அப்படின்னு வரப்ப அந்த பெருக்கம் மனுஷனை மாத்துது. அந்த மாற்றம் அவனுக்கு இருதயத்திலையும் அவனுடைய வாழ்க்கையிலையும் மாத்துது. அதனால அவன் தன்னை மேன்மையா நினைச்சு இன்னொருத்தரை தாழ்மையா நினைக்கிறான். இப்போ உறவுகள் ஏன் உடையுது? காமனா காரணங்கள் சிலது இருக்குது. ஐக்கியங்கள் ஏன் உடையுது? ஒரு வார்த்தையினால ரெண்டாச்சு, ஒரு சொல்லுனால, ஒரு மீனிங்னால தப்பா புரிஞ்சு கோபப்பட்டு பேசுனதுனால, வாக்குவாதத்தினால நீ என்ன நான் என்ன, யார பார்த்து கேட்ட, என்ன பார்த்தா கேட்ட, நீ என்ன, வாக்குவாத வார்த்தைகளால உறவுகள் உடைகிறது. அப்போ வார்த்தைகள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். எது முக்கியம்? உறவு முக்கியம். உடைஞ்சிட்டா கட்ட முடியாது, உடைக்கிறது ஈஸி, உடைக்கிறது ஈஸி, ரொம்ப ஈஸி. ஒன் வேர்ட், ஒரு வேர்டு போதும் உடைக்கிறதுக்கு. ஆனா கட்டுறதுக்கு ஒரு வார்த்தை போதாது, கட்டுறதுக்கு பல வார்த்தைகள் தேவைப்படுது, பல வாரங்கள் மாதங்கள் தேவைப்படுது. அப்போ ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் ஆஸ்தி பெருகின பொழுது அவர்களுடைய மந்தை மேய்ப்பர்களுக்குள்ள வாக்குவாதம் உண்டாச்சு. ஆரம்பம் அதுதான். அப்போ என்ன முக்கியம், வார்த்தைகளில கவனம் முக்கியம். வார்த்தை பணம் மாதிரி, அது ரொம்ப கவனமா செலவு பண்ண வேண்டியது இருக்குது. ஆனா பொறுமையா இருந்தா அது செல்வம் மாதிரி சேர்த்து வைக்கிறது. நீதிமொழிகளின் புத்தகம் இதையெல்லாம் நமக்கு கத்துக் கொடுக்குது. எப்படி பேசணும், எப்படி வாயை திறக்கணும், எப்படி வார்த்தைகளை பயன்படுத்தணும், எப்படி மௌனமா இருக்கணும், எப்படி ஞானமா வாயை திறக்கணும், ஞானம் விளங்க வாயை திறக்கிறாள், எப்படி கட்டணும் வீட்டை. புத்தி உள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுறா, புத்தி இல்லாத ஸ்திரீ அதை கைகளால இடிக்கிறா, குணசாலியான ஸ்திரீ வீட்டை கட்டுறா, குணசாலி இல்லாத ஸ்திரீ வீட்டை இடிக்கிறா. நல்ல புருஷன் நீதிமான் அவன் வார்த்தைகளால களி கூறப்படுகிறான். வார்த்தைகள் சரியில்லைன்னா உறவுகள் உடையுது. அப்போ நீதிமொழிகளின் புத்தகம் நம்ம வார்த்தைகளை எப்படி பயன்படுத்தணும் சொல்லுது. ஏன் சொல்லுது? உறவுகளை கட்டுவதற்கு அது உதவி செய்து, உதவி செய்து. ஐக்கியம் உடைவது ஏன்? நம்பர் டூ, பணம் பொருளாதாரம். பணம் ஒரு ரீசன், அந்த பணத்தின் பொருளாதார பெருக்கும் ஐக்கியத்தை உடைக்குது, உறவுகளை உடைக்குது, நட்புகளை உடைக்குது. ஒரு காலத்துல ஒன்னா தான் இருந்தோம், ஆனா ஒரு உதவி செஞ்சாங்க, பண உதவி, அந்த பணத்தை திருப்பி தர முடியாததுனால அந்த உறவு பாதிக்கப்படுது, அந்த உறவுகள் முடிஞ்சு போகுது. பணம் இல்லாதப்ப நல்லா இருந்தாங்க, பணம் வந்த பிறகு, மேல வந்த பிறகு, செல்வம் பெருகின பிறகு உறவுகள். அப்போ ஒரு மனுஷனுடைய பெருக்கம் இருக்கிறது, பண பெருக்கம், பொருளாதார பெருக்கம், அது ஐஸ்வர்யவானுக்கு உறவுகளை முறிக்குது. ஆனா பெரும்பான்மையான இடங்கள்ல பணத்து நிமித்தமா ஐக்கியங்கள் உடையுது, பொருளாதார வளர்ச்சியின் நிமித்தமா, பெருக்கத்து நிமித்தமா ஐக்கியம் உடையுது. ஏன்? பணம் இருந்தா என்ன வரும்னா, இவங்கெல்லாம் என்ன நமக்கு, நம்மளால முடியாதா, இவங்க உதவி என்ன நமக்கு தேவை, நமக்கு தான் எல்லாம் இருக்குத, இவங்க யாரு, நம்மளால வாழ முடியாதா, நம்மளால இதை செய்ய முடியாதா. சோ பணம் அவனை தனித்து வாழும்படி, தன்னை சார்ந்து வாழும்படி, யாரையும் நாடாதபடி அவனை வளர்க்குது. இதனால என்ன ஆகுது, ஐக்கியம் அடையுது. யாக்கோபு எழுதுறாரு, ஓ உங்க சபைக்கு வரப்ப ஏழை ஒரு பக்கத்துல இருக்கிறான், பணக்காரன் ஒரு பக்கத்துல இருக்கிறான், மிடுக்கான வஸ்திரத்தை உடுத்தி வரவங்களுக்கு நீங்க வேற மாதிரி ட்ரீட் பண்றீங்க, ஏழைய வேற மாதிரி ட்ரீட் பண்றீங்களே, ஏன் ஐக்கியம் வரல? ஐக்கியம் உடைஞ்சு இருக்குது. இறுக்கமா வரல, நெருக்கமா வரல, ஒற்றுமை இணைக்க முடியல. ஏன் தெரியுமா? பணம் உன் புத்திய மாத்துது, பணம் உன் பெருமையை கூட்டுது, உன் தன்னம்பிக்கைய அது கூட்டி கூட்டி உன்னை உன்னையே சார்ந்து நிக்கணும், யாரோட நெருங்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு உன்னை பிரிக்குது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேர் அப்படின்னது. பணம் தேவை, பண ஆசை இருக்குது, அது உன்னை ஜனத்திலிருந்து ஜனத்தை பிரிக்குது, உறவுகள்ல இருந்து பிரிக்குது, நட்புல இருந்து பிரிக்குது, உன்னை எப்பவுமே தூரத்துல நிறுத்தி வைக்குது, தூரத்துல நிறுத்தி வைக்குது. அதனால பணம் பெருகும் போது எச்சரிக்கையா இருங்க, செல்வம் பெருகும் போது எச்சரிக்கையா இருங்க. ஏன்னா பணத்தை விட ஜனம் ரொம்ப முக்கியம், பொருளை விட மனுஷன் ரொம்ப முக்கியம். ஏன் ஐக்கியம் உடையுது? மனுஷன் மேல பற்று இல்லை, பொருள் மேல பற்று. பொருளை விட பணத்தை விட மனுஷனை முக்கியமா நினைச்சா இதெல்லாம் ஒண்ணும் இல்லை. கடன் வாங்கி திருப்பி கொடுக்கல, அதனால நடந்தது என்ன, கோபப்பட்டு கேட்டீங்க இல்ல, உறவு முறிஞ்சிருச்சு இல்ல. அப்போ உறவுகள் முறியுது. எனக்கு இந்த பொருளாதார ஆசீர்வாதத்தை பேசுற பிரசங்கிங் மாறங்க மேல எனக்கு கோபம் உண்டு, வருத்தம் இல்லை. ஏன் தெரியுமா? எப்பவுமே கர்த்தர் உன்னை வாழ வைப்பாரு, பெருக செய்வாரு, நீ ஐஸ்வர்யவானா மாறுவ அப்படின்னு எப்பவுமே ஜனங்களுக்கு ஐஸ்வர்யவானா ஆகிறதுக்குனே பேசுறாங்க பாருங்க. அந்த பிரீச்சர் என்ன சொல்லி கொடுக்கறாங்க ஜனங்களுக்குன்னா, நீ பணக்காரனா ஆகு அப்படின்னு சொல்லி கொடுக்கறாங்க. அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? விளைவு, நீ பொருளை சார்ந்து வாழு, பொருள்ல பெருகு, தேவனிடத்துல விட பொருள் மேல நீ வளர்ச்சி செய், கவனம் செலுத்து. சொல்லல, ஆனா அதான் நடக்கும். பிரீச்சர் சொல்லாத இருக்கலாம், ஆனா பொருள் சேர்றப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்கும் தெரியுமா? ஐஸ்வர்யம் சேர்றப்ப, பொருள் சேர்றப்ப, பணம் சேர்றப்ப தேவனை விட இதன் மேலதான் நாட்டம் இருக்குது, இது மேலதான் நாட்டம் அதிகமா இருக்குது. அப்போ விசுவாசிகளை பிரசங்கி மாறுங்க, பொருளாதார ஆசீர்வாதத்துக்கு நேரா நடத்திட்டு போனா ஜனங்களை பொருள் ரீதியா தேவனிடத்துல இருந்து பிரிக்கிறோம். பொருள் சிநேகத்தை, தேவ அன்பை, அவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைய குறைக்குது. இதை சார்ந்து வாழும்படி சொல்லுது. எவ்வளவு கிறிஸ்தவ வியாபாரிகளை பாருங்க, பணம் பணம் பணம் அலையறாங்க, ஜனத்தை விட இரக்கம் இல்லாத பணக்காரரா இருக்கிறாங்களே. எவ்வளவு செல்வம், எவ்வளவு ஐஸ்வர்யம் அவங்க கிட்ட இருக்குது, ஆனா எவ்வளவு தேவனுக்கு கொடுக்கறாங்க? ஓபனா சொல்லுங்க பாப்போம். எவ்வளவு இன்கம் டாக்ஸ் கட்டுற, உன் இன்கம் டாக்ஸ் கட்டுறது அதிகமா இருக்குது, ஆனால் தேவனுக்கு கொடுக்கிறது கஞ்சத்தனமா இருக்குது. உனக்கு எதுக்கு பொருளாதாரம்? உனக்கு எதுக்கு பணம்? உனக்கு எதுக்கு ஜபம்? நீ பொருள் திருடன். உன்னை பொருளாதார ஆசீர்வாதத்தை நீ பெருகணும்ன்றதுக்காக நான் எதுக்கு பிரசங்கம் பண்ணணும்? உன்னால தேவனுக்கு என்ன லாபம்? ஊழியத்துக்கு என்ன லாபம்? சபைக்கு என்ன லாபம்? பொருளாதார ஆசீர்வாதத்தை பத்தி உனக்கு பிரசங்கம் பண்றோம், அழறோம், ஜெபிக்கிறோம். நீ வளர்ந்த பிறகு உன் பொருளாதாரத்தினால என்ன செஞ்ச? தேவனுக்கு என்ன செஞ்ச? என்ன, எவ்வளவு உன் செல்வம், எவ்வளவு இன்கம், எவ்வளவு உன் இன்கம் டாக்ஸ், எவ்வளவு சொத்து? ஏன் கொடுத்தாரு தெரியுமா? கர்த்தருக்காக. கர்த்தர் சபையை கட்ட, கர்த்தர் ஊழியத்தை தாங்க, கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் பிள்ளைகளை தாங்க, ஏழைகளை தாங்க, விதவைகளை தாங்க, வறியவர்களை தாங்க. கர்த்தர் உனக்கு அதை நம்பி கொடுக்கிறப்ப நீ உன்னை சார்ந்து, உன் பொருள் சார்ந்து, உன் செல்வத்தை சார்ந்து சுயநலமா வாழ்றதுக்கு உனக்கு எதுக்கு பிரசங்கம்? உனக்கு எதுக்கு ஜபம் பண்ணணும்? பிரசங்கியார், நான் கேட்கிறேன், பிரசங்கிமார்களை கேட்கிறேன், இவ்வளவு வருஷம் பிரசங்கம் பண்ணீங்கல்ல, இந்த மக்கள் எல்லாம் செல்வத்துல பெருகணும்னு, அந்த மக்கள் என்ன மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையில வாழ்னாங்கன்னு செக் பண்ணீங்களா? கர்த்தருக்கு என்ன செஞ்சாங்கன்னு செக் பண்ணீங்களா? இல்லையே. அப்ப ஏன் அதையே பிரசங்கம் பண்றீங்க? ஏன் அவங்களை பணக்காரர் ஆக்கணும்னு நினைக்கிறீங்க? அவங்க தேவனை நேசிக்கிட்டோம், ஏழைகளை நேசிக்கிட்டோம், எத்தனை வீடு வாங்கி இருக்கிற, ஆனா எத்தனை சபையை கட்டி இருக்கிற. யோசித்து பாரு, உன் செல்வத்தினால, உன் பணத்தினால, உன் பொருளாதார ஆசீர்வாதத்தினால வீடுகள் வீடுகள் வீடுகள்னு வாங்குற, கடை கடை கடைன்னு வாங்குற, பிசினஸ் பிசினஸ் பிசினஸ் செய்யற. இப்ப சொல்லு, உன்னால எத்தனை சபைகள் கட்டப்பட்டுச்சு சொல்லு பாப்போம். அப்ப உனக்கு எதுக்கு பிரசங்கம்? உனக்கு எதுக்கு ஜபம்? உனக்கு எதுக்கு நீ பணக்காரன் ஆகணும்ன்றதுக்காக இந்த செய்தியை சொல்லணும்? வேதம் என்ன சொல்லுது? வாங்குங்கள் வாங்குங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்படி சொல்லல, என்ன சொல்லுது தெரியுமா? கொடுங்கள் கொடுங்கள் அப்படின்னு சொல்லுது. கொடுத்தியா? சங்கீதம் 112:9 சொல்லுது, வாரியறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான், வாரியறைத்தான் சேக்கல வாரி இறைச்சான் ஏழைகளுக்கு கொடுத்தான். அவனுடைய நீதி தேவனால. நீதிமொழிகள் 19:17 சொல்லுது, ஏழைக்கு இறங்குகிறவன் கொடுக்கிறவன் அவருக்கே கடன் கொடுக்கிறான் அவருக்கு. லூக்கா 6:32 சொல்லுது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். 2 கொரிந்தியர் 9:7 சொல்லுது, 9 சொல்லுது, உதாரத்துவமாய் கொடுக்கிறவனிடத்தில் கர்த்தர் பிரியமா இருக்கிறாரு. எங்கேயாவது பெருகுங்க, வாங்கி வச்சுக்கொள்ளுங்க, நீங்க அனுபவிங்க அப்படின்னு சொல்லல. உனக்கு தேவன் கொடுத்தா கொடுத்துரு கொடுத்துரு கொடுத்துரு கொடுத்துரு. தேவனுக்கு கொடு, சபைக்கு கொடு, ஏழைகளுக்கு கொடு. ஏன் வச்சிருக்கிற? அப்படி நீ கொடுத்தினா உனக்கு இந்த பிரசங்கம் பொருளாதார பிரசங்கம் நீ இன்னும் பெருகிறதுக்கு ஜெபம் பண்றோம், ஜெபம் பண்றோம், வெளியே வா, பொருளாதார கட்டிலிருந்து வெளியே வா, வெளியே வா. ஐக்கியம் உடஞ்சிச்சு இல்ல, நீ ஏழையா இருந்தப்போ எவ்வளவு பேர் உன் கூட உறவாடினாங்க, நீ அவங்க கூட உறவாடின, நீ பணக்காரனான பிறகு இப்ப உன் கூட இருக்கிறவங்க எல்லாம் பணக்காரங்க, ஒரு ஏழை கூட உனக்கு இல்ல. இப்ப ஏழையை நீ துச்சியமா பாக்குற. ஆதி சபையில விதவைகளை ஆதரிச்சாங்க, விதவைகளை. ஆதி சபையில வீடுகளை விட்டு அப்போஸ்தலருடைய கால்களை கொண்டு வந்து வச்சாங்க. இப்ப சொல்லுங்க, எத்தனை வீடுகளை வித்தீங்க கர்த்தருக்காக? கர்த்தருக்காக. ஐக்கியம் உடைவது ஏன்? பணம். நம்பர் 3, அன்பு. சுயநலம். ஏன் ஐக்கியம் உடையுது? அன்பு இல்ல, சுயநலம். எப்பவுமே சுயநலம். நானு, என் பிள்ளை, என் குடும்பம் நல்லா இருந்தா போதும். காண்கிற சகோதரனிடத்தில் சகோதரத்தில் அன்பு கூறல. நம்மள ஒருத்தர் பார்க்க வந்துட்டு அவங்க ஏழையா இருந்தா, நம்ம நல்லா உடுத்திருந்தா, ஐயோ ஏழையா இருக்கிறாங்க, அவங்களுக்கு கஷ்டமா இருக்குது, ஏதாவது தேவை இருக்குமோ அப்படின்னு இருதயம் அடிக்கணும். சாஃப்டா இருந்தா அடிக்கும். சுயநலக்காரங்க நரகத்துக்கு போவாங்க. லிசன், லாசருன்னு ஒரு ஒருத்தர் இருந்தான், ஐஸ்வர்யவான் ஒருத்தர் இருந்தான். ஐஸ்வர்யவான் தினமும் அனுதினமும் நல்லா உடுத்தி வாழ்ந்தான். லாசரு அப்படி இல்லை. வாசல்ல இருந்தான், வியாதியா இருந்தான், நாய்கள் அவன் பருக்களை நக்கிட்டு, பசியா இருந்தான், சரியான உணவு இல்லை. ரெண்டு பேரும் மரிக்கிறான். ரெண்டு பேரும் மறிச்சதும் ஐஸ்வர்யவான் நரகத்துல இருக்கிறான், லாசரு பரதேசத்துல இருக்கிறான். என்ன பண்ண அவன் நரகம் போறதுக்கு? கொலை பண்ணானா? இல்ல. திருடினானா? இல்ல. வேற என்ன பண்ணா? அவன் என்ன தப்பு பண்ணா நரகம் போவோம்? நரகம் போயிட்டானே. அவன் என்ன பண்ணான்னா, அவன் செல்ஃபிஷா வாழ்ந்தான். வேற எந்த தப்பு பண்ணல. எப்படி செல்ஃபிஷ்னு கேளுங்க. அனுதினமும் தான் தான் தான், தேவன் இல்லாத ஒரு செல்ஃபிஷ் வாழ்க்கை வாழ்ந்துட்டே இருந்தானா, யாரை பத்தியும் கவலை இல்லை. வெளியே ஒருத்த ஏழை பிச்சை எடுத்துட்டு இருக்கிறான், ஐயோ கெஞ்சறான், கவலை இல்லை. இவன் உடுத்துறான், இருதயம் கடினமா இருக்குது, அவன் வாழ்றான், செல்ஃபிஷா வாழ்றான். தேவன் இல்லாம அவன் நரகம் போவான். இந்த ஐஸ்வர்யவான் குடிக்கல, வெறிக்கல, திருடல, கொல்லல, கொலை செய்யல, நரகம் போயிட்டான். எப்படி தெரியுமா செல்ஃபிஷ்? அப்பா ஆபரகாமே, ஆபரகாமே, தகப்பனாகிய ஆபரகாமே, இந்த இடம் எனக்கு வேதனையா இருக்குது, லாசருனுடைய விரல்ல ஒரு சொட்டு தண்ணீராவது கொடுங்க அப்படின்னு கேக்குறானா? சி, அவன் மனசாட்சி பாருங்க. இப்ப யோசிக்கல, எந்த லாசரும் வீட்டு வாசல் இருந்தா அவங்கிட்டயே உதவி கேட்கிறானா? அதை விட எப்படி செல்ஃபிஷ்ன்ற பாருங்க. தகப்பனாகிய ஆபரகாமே, அப்படியானால் நீர் ஒன்னு செய்யும், எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு, நீர் லாசருவை அனுப்பி அவங்க இந்த வேதனையான இடத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லுங்க. செல்ஃபிஷ் மேன். அப்ப கூட அவன் அவன் பிரதேசத்தான் யோசிக்கிறான். அன்பு இல்லாதவன், சுயநலக்காரன். எனக்கு 5 பிரதர்ஸ் உண்டு, அவங்க இங்க வரக்கூடாது. செல்ஃபிஷ் பீப்புள். நீ சுயநல காரணம் யோசித்து பாரு. நீ உன் குடும்பம், உன் பிள்ளை, நீ உன் குடும்பம், உன் பொண்ணு, வேற யார பத்தியும் நீ யோசிக்கல. நீ மட்டும் நல்லா இருந்தா போதும், யார பத்தியும். பி கேர்ஃபுல். ஐக்கியம் உடையுது, நேசி. அன்புனால கட்டு உறவுகளை. அன்பு இல்லாம சுயநலமா இருந்தேன்னா ஐக்கியம் உடையும், உறவுகள் முறியும். நம்பர் 4, தாழ்மை, பெருமை. தாழ்மை, பெருமை. தாழ்மையும் பெருமையும் எங்க மேட்ச் ஆகாது, ஐக்கியம் உடையும். நான் ப்ரைடா இருந்தேன் வைங்க, ஹம்பிளா இருக்கிறவங்க என் கூட இணைய முடியாது. ஓகே, நான் தாழ்மையா இருக்கிறேன்னு வைங்க, பெருமையா இருக்கிறவன் என் கூட இணைய முடியாது. ஏன்னா அவங்க பார்வை, அவங்க பேச்சு, அவங்க பேசுற விதம், அவங்க ஆக்ஷன், த ஸ்பிரிட், ஸ்பிரிட் இட்செல்ஃப் ப்ரைடு. முடியாது ராஜா, முடியாது. ஒருமிச்சு நடக்க முடியாது, சேர்ந்து ஜெபம் பண்ண முடியாது ராஜா, இருதயம் ஒட்டாது. பிரதர், பெருமையா இருந்து ஒன்னத்தை செய்ய முடியாது. தள்ளுவாரு கீழே. பேசுறப்போ பெருமையா பேசுறியா? ஆக்ஷன்ல பெருமை இருக்கா? நடையில பெருமை இருக்கா? மிடுக்கு இருக்கா? இறங்கு, தாழ்மைக்கு வா, எல்லாம் செட் ஆகும். எல்லா இணையும், ஆவி ஒட்டும். தாழ்மையும் பெருமையும் இணையாது, இணையாது, முறிக்கும், ஐக்கியத்தை முறிக்கும். சிலரோட யாருமே சேர முடியாது, சிலரோட பேசவே முடியாது, நெருங்கவே முடியாது. ஆல்வேஸ் ப்ரைடு, பீகாக், ப்ரைடு பீகாக். படிப்பை குறிச்சு, பேக்ரவுண்டை குறிச்சு, ஜாதியை குறிச்சு, எனத்தை குறிச்சு, நாலேஜை குறிச்சு, கலரை குறிச்சு, பதவியை குறிச்சு. ப்ரைடு மேன், ப்ரைடு உமன், பி கேர்ஃபுல், பி கேர்ஃபுல். தள்ளிடுவாரு தேவன், கீழே தள்ளுவாரு. ஏற்கனவே ப்ரைடா இருந்தவங்களெல்லாம் கீழே தள்ளி இருக்கிறாரு. உழுந்துவன், உழுந்துவன் தான், இன்னும் மேல வரல. ஐக்கியம் உடைவது ஏன்? பெருமையா இருந்தா ஐக்கியம் உடையும். தாழ்மையை தறி. உன் ராஜா தாழ்மை உள்ள ராஜா. கழுதையின் மேலும் கழுதை குட்டியின் மேலும் வர ராஜா. உன் ராஜா தாழ்மையை தரிச்ச ராஜா, சாந்த குணத்தின் ராஜா, சமாதானத்தின் ராஜா. அவரை பார்த்தாலே தாழ்மை. கால கழுவுன ராஜா. ஐயோ ராஜா, எவ்வளோ உன்னதத்திலிருந்து இறங்கி வந்து சீசனை காலை தொட்டு அவன் காலை கழுவி தொடச்ச ராஜா. எங்க போய் சொல்றது, எங்க போய் சொல்றது? இந்த ராஜாவுக்கு வாழ்க்கப்பட்டு இந்த ராஜாவை சேவிக்கிற நீ எப்படி பெருமையா பேச முடியும்? எப்படி பெருமையா வாழ முடியும்? எப்படி பெருமை உனக்குள்ள வர முடியும்? நம்பர் 5, மன்னிப்பு குறை. மன்னிக்கணும். அந்த மன்னிப்பு இருக்குதே, உலகத்துல வேற எந்த மதத்துக்கும் அது சொந்தம் கிடையாது. எந்த மதமும் அதை செய்யல. அது தெரியுமா உங்களுக்கு? வேற எந்த மதமும் மன்னிப்பை போதிக்கல. ஒரே ஒருத்தர் தான் மன்னிப்பை போதிக்கிறார். வேற எந்த மதமும் போதிக்கல. யாருக்கும் மன்னிப்பை குறிச்சு எந்த மதம் கத்துக் கொடுக்கல. கிறிஸ்து மட்டும்தான் மன்னிப்பை உலகத்துக்கு சொல்றாரு. அந்த தேவன் ஜனங்களின் பாவங்களை மன்னிக்கிற பழக்கத்தை உண்டாக்குறாரு. அவருக்கே மன்னிக்கிற குணம் இருக்குது. அந்த தேவன் மன்னிக்கிறதுனால எல்லா பாவங்களையும் முதுகுக்கு பின்னால போட்டு மன்னிக்கிறாராம். எல்லார் பாவங்களையும் கடலுக்கு ஆழத்துல போட்டு மன்னிக்கிறாராம். வேற எந்த கடவுளுக்கும் மன்னிக்கிற குணம் இல்லை. கடவுள்கள் கையில ஆயுதங்கள் வச்சிருக்குது. அந்த கடவுளை தொழுகிறவன் கையில ஆயுதங்களை வச்சிருக்கிறான். ஆனால் மன்னிப்பை மட்டும் கையில வச்சு கரம் நீட்டி அழைக்கிற ஒரே தெய்வம் உலகத்துல உண்டானால் இந்த தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர் தான் உன்னை மன்னிக்க முடியும். அவர் தான் உலகத்தின் பாவங்களை மன்னிக்க முடியும். இந்த மன்னிப்பை கொடுக்கிறவர் அவர் தான். அப்படி இருக்கும்போது உன் சகோதரன், உன் சகோதரி தவறு செஞ்சா மன்னிக்கிறியா? மன்னிச்சிருக்கிறியா? மன்னிக்க முடியுதா? சபையில மன்னிப்பு உண்டா? வந்து மன்னிப்பு கேட்டது உண்டா? ஆமா பாஸ்டர், தப்பு செஞ்சேன், மன்னிச்சிருங்க பாஸ்டர், ஐ எம் சோ சாரி அப்படின்னு எத்தனை பேருக்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கிறோம் சொல்லுங்க பாப்போம். ஐ எம் சோ சாரி. ஆனா குறைகளை பேசுறோம், அதனால மன்னிக்க முடியல. ஐக்கியம் உடைவது ஏன்? குறை, குறை. ஐக்கியம் உடைவது ஏன்? குறையே பார்த்து, குறையே கண்டுபிடிச்சு, குறையே பேசுற. ஐக்கியம் உடைவது ஏன்? நம்மள பார்க்கல, எதிர இருக்கிறவங்க குறைய பார்க்கிறோம். ஐக்கியம் உடைவது ஏன்? உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை பார்க்காத எதிர இருக்கிறவங்களுடைய கண்ணில் இருக்கிற துரும்ப பார்க்கறியே. ஐக்கியம் உடையுதே. மன்னிச்சுட்டான் எப்போ முடிஞ்சிருக்கும்? ஒன் வேர்ட் இறங்கி கீழே போய் ஐம் சாரி பிரதர், ஐம் சாரி சிஸ்டர், என் இருதயம் தப்பே இல்லை, நான் மன்னிச்சுட்டேன். என் இருதயத்துல வைராக்கியம் இல்லை, கோபம் இல்லை, நான் மன்னிச்சுட்டேன், ஐம் சோ சாரி. உன் இருதயத்துல அப்படி சொல்ல முடியுமா? யாரு மேலுமே எனக்கு கோபம் இல்லை, எனக்கு யாருமே எதிரி கிடையாது அப்படின்னு சொல்ல முடியுமா? ஐயோ அவரே மன்னிக்கிறவரு, அவரிடத்துல பிள்ளைங்களா இருந்துக்குன்னு வைராக்கியம், கோபம், விரோதம், மார்க்க பேதம், பிரிவினு இத பேசிக்கிட்டு இருக்கிறோம். மன்னிப்பு கேள், தயங்காத, இறங்கி போ, தயங்காத, யோசிக்காத. ஐக்கியம் உடைவது ஏன்? விசுவாசம் அவிசுவாசம். ஒரு விசுவாசத்தில் இருக்கிறவங்க அவிசுவாசியோட மெர்ஜ் ஆக முடியாது. இன்னொன்னு, ரெண்டு பேருமே விசுவாசின்னு வைங்க, ஒருத்தர் விசுவாசத்தில் இருக்கிறாரு, இன்னொருத்தர் விசுவாசத்தில் இல்லை, அப்படின்னா ஐக்கியம் மேட்ச் ஆகாது, உடையும். நீங்க விசுவாசத்தை பத்தி பேசுவீங்க, அவர் விசுவாசத்தை பத்தி பேச மாட்டாரு. உதாரணத்துக்கு, மனைவி ரட்சிக்கப்பட்ட விசுவாசி, புருஷன் ரட்சிக்கப்படாத அவிசுவாசி, எப்படி உறவு இருக்கும், எப்படி ஐக்கியமா இருக்க முடியும்? ஆனா வேதம் சொல்லுது, மனைவியின் பக்தியின் நிமித்தம், அவளுடைய ஜபத்தின் நிமித்தம் புருஷன் பரிசுத்தமாக்கப்படுறா அப்படின்னு. அப்போ அந்த விசுவாசத்தினால அவிசுவாசிய கூட நம்ம விசுவாசியா மாத்த முடியுது. அப்ப என்ன செய்யணும்? அட்டாச் பண்ணி உறவுகளை காத்துக்கொள்ள பாருங்க. லூஸ் பண்ணீங்கன்னா அந்த மனுஷனை மாத்த முடியாது, அந்த மனுஷன் ஏமாத்த முடியாது, அந்த பிள்ளை ஏமாத்த முடியாது. உங்க விசுவாசம் அந்த அவிசுவாசிய மாத்துது. உங்க நம்பிக்கை, உங்க ஜபம், உங்க பரிசுத்தம் அந்த மனுஷனை அல்லது மனுஷைய கட்டுது, எழுப்புது. ஆனா அவங்கள விட்டுட்டீங்கன்னா ஐக்கியம் உடைஞ்சிருது, உடைஞ்சிருது. சேர முடியல, ஜெபிக்க முடியல, பேச முடியல, முகத்தை முகத்தை பார்க்க முடியல, கண் கண் பார்க்க முடியலையே, குனிஞ்சுதானே. ஐக்கியம் உடைவது ஏன்? முன்னேற்றம் பின்மாற்றம். ஒரு பின்மாற்றக்காரரோட ஐக்கியமாவே ஆவே முடியாது. ஏன்னா அவன் எங்கேயோ போயிட்டான், பின்மாறி. நம்ம முன்னேறோம். சோ மேட்ச் ஆகவே இல்லை. நீங்க கவனிச்சு பாருங்க, விசுவாசத்துல இருந்து தேவனை விட்டு பின்வாங்கி போறவங்க எல்லாம் திரும்ப கொண்டு வந்து சேர்க்க முடியாது. ஏன் தெரியுமா? அவங்க எப்பவுமே பழையசே பேசுவாங்க, பழைய குறையே சொல்லுவாங்க, பழைய காரணத்தையே கலருவாங்க. அவங்கள திரும்ப தூக்கி நிறுத்த முடியாது. புதுசா ஒரு விசுவாசியை கொண்டு வரலாம், பேக்ஸ்லைட் ஆனவங்கள கொண்டு வரது கஷ்டம். அவங்க ஐக்கியப்பட மாட்டாங்க. எவ்வளவுதான் கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க, எவ்வளவுதான் ஜபத்துக்கு கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க, என்ன கூட்டம் வச்சாலும். ஏன்னா அவங்க பழசியே பேசி பழசியே பேசி பழசியே பேசி சொல்லிருப்பாங்க. ஆல்ரெடி லாஸ்ட், ஆவி லாஸ்ட் ஆயிடுச்சு, ஆத்மா பின்மாறி போய் கிடக்குது, எப்படி விசுவாசத்துக்குள்ள வர முடியும்? சோ ஒரு விசுவாசியோட ஒரு பின்மாறி போன ஆளு ஒட்ட முடியாது. அப்போ நீ பின்மாறி போன ஆளா இருந்தா ஐக்கியத்துல சேர மாட்ட, தேவ அழைப்புக்கு வர மாட்ட, தேவ சபைக்கு உன் செவிய சாய்க்க மாட்ட, தேவ சபையில கர்த்தர் சொல்றத கேட்க மாட்ட. ஏன்? நீ பின்மாறி போயிட்ட. எப்படி நீ ஐக்கியத்துல ஒட்ட முடியும்? முடியல. திரும்பு, மனம் திரும்பு, மாறு, அழுது புலம்பு, பழைய நிலைக்கு வா, ஆதி அன்புக்கு வா. நீ முதல்ல பேசுற குறைய நிறுத்தி உன்னை ஒப்பு கொடுத்து, ஐ எம் சாரி, எல்லாத்தையும் விடுறேன், இனிமே எதுவும் பேச மாட்டேன், லார்ட் என்னை மன்னிங்க, அந்த நிலைக்கு வா. ஹம்பிள் படு, தாழ்மைப்படு. அப்பதான் உன் பின்மாற்றத்தை தேவன் மன்னிச்சு உன்னை இணைப்பாரு, ஐக்கியத்தோட இணைப்பாரு, போதகனோட இணைப்பாரு, மூப்பர்களோட இணைப்பாரு, சபையோட இணைப்பாரு, பரிசுத்த ஆவியானவரோட இணைப்பாரு, ஊழியங்களோட இணைப்பாரு, ஆட்களை இணைப்பாரு. ஆபிரகாம், லோத்து ஈஸியா புரிஞ்சு போயிட்டாங்க. இப்போ ஆபிரகாம் பேசுறாரு, லோத்து பாரு, நீயும் நானும் சகோதரர், உனக்கு என்ன வேணும், நீ போறியா போ, எவ்வளவு வலது புறமா போ, இடது புறமா போ, உன் கண்ணு பாக்குற தூரம் போ, ஆனா ஒண்ணு, சண்டை வேணாம், வாக்குவாதம் வேணாம், நாம் சகோதரர், நம் சகோதரர், அதனால பெட்டர், நீ இதை மறந்துடாத, ஒருவேளை நீ போறியா போ, நான் நிக்கிறேன். இன்னைக்கு ஆபிரகாமுடைய வாழ்க்கையில, லோத்துடைய வாழ்க்கையிலிருந்து இதை தான் முக்கியமா கற்றுக்கொள்ள வேண்டியிருக்குது. என்ன நடந்தாலும் பிரதர், நம்ம பிரதர்ஸ், சிஸ்டர், நம்ம சிஸ்டர்ஸ், நோ, நம்ம அப்படி செய்யக்கூடாது. நம்ம பிரியக்கூடாது. அப்படியே பிரியணுமா? சமாதானமா பிரியலாம், திரும்ப சந்திக்கலாம். பகை இல்லை, விரோதம் இல்லை. நம்ம பிரதர்ஸ், நாம் சகோதரர் அப்படின்னு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாருப்பாரு. இதுதான் ஸ்பிரிச்சுவல் மேன் எடுத்து வைக்கிற ஸ்டெப். நாம் சகோதரர், நீ பிரிஞ்சு போலாம், ஆனா நம்ம சகோதரர், மறந்துடாத, திரும்ப சந்திப்போம். நீ ஆவில குளிந்திருக்கிற, பின்மாறி போன, அவிசுவாசமா போயிட்டு, ஆனா ஒண்ணு, நாம் சகோதரர், உடையக்கூடாது. சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது, உடையக்கூடாது. அப்போ இந்த இடத்துல எவ்வளவு ஈஸியா எவ்வளவு பெரிய உறவு முறியுது. ஆனா ஆபிராம் அந்த இடத்துல ஒரு ஐக்கானா நின்று, ஓகே, எல்லாம் நடந்தது நடக்கட்டும், ஒரே காரியம், நம் சகோதரர் லோத், அதை மறந்துடாத, உனக்கு விருப்பமானா நீ போ, நம்ம சகோதரர். என் அன்புக்குரியவங்களே, நாம் சகோதரர் அப்படின்றத, நாம் சகோதரிகள் அப்படின்றத எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். அந்த உறவு முறியக்கூடாது. அது குடும்பமா இருக்கலாம், சபையா இருக்கலாம், தொழிலா இருக்கலாம், வியாபாரமா இருக்கலாம், சகோதரர், நாம சகோதரிகள், அதுதான் ரொம்ப முக்கியம். கர்த்தர் நம்ம எல்லாரையும் அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்துல இறுக்கமா வைப்பாராக. எல்லாரும் ஒரு நிமிஷம் எழுந்திருப்போம், 1 minute prayer பண்ணுவோம். இன்னைக்கு கர்த்தர் எல்லாரோடும் பேசியிருக்கிறாரு, எல்லாரோடும் பேசியிருக்கிறாரு, எல்லாரோடும் பேசியிருக்கிறாரு, வெவ்வேறு கோணங்கள்ல பேசியிருக்கிறாரு, வெவ்வேறு செய்தியோட பேசியிருக்கிறாரு. அதனால நான் உங்களை குறை காண பிரசங்கம் பண்ணல, ஆனால் நான் தேவனுடைய சத்தமாக உங்களிடத்துல வந்திருக்கிறேன். கரங்களை உயர்த்தி கொள்ளுவோம், ஆண்டவரிடத்துல சொல்லுவோம், ஒப்பு கொடுப்போம், ஆண்டவரே, நான் உங்க பிள்ளை, உங்க மகன், உங்க மக, என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, எனக்கு உதவி செய்யுங்க, நான் இன்னொரு பெட்டர் லைஃப், இன்னொரு பெட்டர் ஸ்டெப், இன்னொரு பெட்டர் ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நான் முன்னேறணும். ஆண்டவரே, எங்க அப்பா ஆபிரகாம் கிட்ட நான் கற்றுக்கொண்ட பாடத்துக்கு நன்றி. நான் அவருடைய புள்ள, ஆண்டவரே, நான் அவருடைய புள்ள, நான் உங்களுக்கும் புள்ள தானப்பா. என்னை மன்னிச்சு உருவாக்குங்க, என்னை மாற்றுங்க, என்னை நடத்துங்க, என்னை கைவிடாது காத்துக்கொள்ளுங்க. என் சத்தத்தை தூரத்திலிருந்து கேட்கிறவர்கள், தொலைக்காட்சியில கேட்கிறவர்கள் எல்லாருக்கும் நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்துல உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். அவர்கள் வாழ்க்கை படட்டும், அவர்கள் செழிக்கட்டும், அவர்கள் முன்னேறட்டும், அவர்கள் ஓங்கி வளரட்டும், அவர்கள் வாழ்நாளெல்லாம் சந்ததி சந்ததியாய் ஆசீர்வாதத்தை சுமக்கருள்ளாய் நடத்துவீராக. ஆணி பாய்ந்த உங்களுடைய கரங்களிலே இயேசுராஜா ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன், ஒவ்வொரு குடும்பத்தாரையும் ஒப்பு கொடுக்கிறேன், ஒவ்வொருவரும் மேலும் உம்முடைய இணைப்புரியாத அன்பும் சிநேகமும் ஐக்கியமும் தங்கி தரித்திருப்பதாக. தேவ சமாதானம், தேவ கிருபையும், தேவனுடைய வழி நடத்துதலும் ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாக என்று சொல்லி உம்முடைய ஜனத்தை உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.

நீங்கள் இப்பொழுது எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்கள் இருக்கிற வண்ணமாகவே இயேசுவிடத்தில் வாருங்கள். அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் உங்களை சேர்த்துக் கொள்வார், தமது கரங்களால் அணைத்துக் கொள்வார். அநேக நம் வாழ்க்கையில் வரலாம் போகலாம், ஆனால் இயேசு மட்டும்தான் எல்லா சூழ்நிலையிலும் நம்மோடு இருப்பவர், கடைசி வரை நம்மோடு கூட நிற்பவர். அவர் நாமம் வல்லமையும் அதிகாரமும் உடையது. அவர் நாமத்தை அறிக்கை செய்து அவர் வார்த்தையில் வளரும் போது கிருபையின் மேல் கிருபை, பலத்தின் மேல் பலன், மகிமையின் மேல் மகிமையும் அடைவீர்கள். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதத்தையும் அற்புதத்தையும் சுகத்தையும் விடுதலையும் இப்பொழுதே பெற்றுக் கொள்ளுங்கள். எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் இயேசு என்ற நாமம். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த உலகமும் அதில் உள்ள பிரச்சனைகளும் தற்காலிகமானது, இயேசுவே நிரந்தரமானவர். நாம் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காக ஆயத்தமாவோம்.

பூமியினை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்காறுதலையும் என் எழுந்திருக்கிறதையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியுமாமே. என் நாவில் சொல் பிறவாவதற்கு முன்பாகவே கர்த்தாவே அதை எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீரே. தேங்க்யூ காட். அதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறேன். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமுமாயிருக்கிறது. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு நேராக ஏறினாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும்

your presence. உடைய நிறைவான அந்த பிரசனத்திற்கு நேராக ஹல்லேலூயா எங்களை நடத்துவீராக. அந்த கிருபையின் சிங்காசனத்திற்கு முன்பாக வந்து நிற்கிறோம். எங்களை ஆளுகை செய்வீராக. உங்க சமூகத்திலே சமாதானம் உண்டே, உங்க சமூகத்திலே சுகம் உண்டே, உங்க சமூகத்திலே விடுதலை உண்டே, நம்பிக்கை ஆண்டவரே பிறக்கும் ஒரு இடம் தேவ சமூகம். We look to your name alone, Jesus. We magnify your name. We come in hope.

ஆண்டவருடைய திருப்பாதத்திற்கு நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே ராஜாவின் திருப்பாதத்திலே ஹல்லேலூயா. ஓ எங்களுக்கு நம்பிக்கை உண்டு, எங்களுக்கு விடுதலை உண்டு, எங்களுக்கு விடுதலை உண்டு, எங்களுக்கு சுகம் உண்டு. உங்களுடைய சமூகத்திலே நீங்க சொன்னீங்களே, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து Cast all your burden upon him, for he cares for you. எங்களை ஆளுகை செய்கிறவர், எங்களை ஆராய்ந்து அறிகிறவர். Thank you, Lord. உடைய சமூகத்திலே

கருத்தால் விசாரித்து என்றும் கனிவோரையோ ஒவ்வொருவரையும் யார் யாரெல்லாம் இந்த நேரத்தில் முகத்து நோக்கி பார்த்து கண்ணீரோடு வேதனையோடு வியாகுலத்தோடு நெருக்கத்தில் பாதையில் போய்கொண்டிருக்கும் குடும்பங்கள் அன்றுவரே அநேகர் இந்த நேரத்தில் கர்த்தருடைய சமூகத்திலே ஒரு ஆறுதல் உண்டாகட்டும், கர்த்தருடைய சமூகத்திலே ஒரு நம்பிக்கை பிறக்கட்டும். Let faith and hope arise in your presence, oh God. At this moment, in the nerathile, oh, oru sugam irangi varattum. Inam kandukolla mudiyaatha devarudaiya samadhanam irangi varuvathaaga. Sugam irangi varuvathaaga.

she poured her heart in the presence of God, and she prayed, hallelujah, out of her anguish, out of her desperation, hallelujah, out of her difficult situation, she poured out her heart and she prayed. The Bible says God heard Hannah. God heard Hannah. The prayer of Hannah was answered. அன்னாடி ஜபம் கேட்கப்பட்டது. நம்முடைய ஜபத்தை கேட்கிறவர் நம் நடுவே உண்டு. நம்பி

ஆண்டவரே, நாங்கள் நினைச்ச காரியெல்லாம் தோற்றுப்போகும். அல்லேலூயா ஆண்டவரே, எங்கள் தீர்மானங்கள், எங்கள் முயற்சிகள், அல்லேலூயா எங்கள் முயற்சி எல்லாம் அற்ப பிரயோஜனம் உள்ளது ஆண்டவரே. எவ்ரிதிங், அல்லேலூயா, எவ்ரி டிசிஷன் தட் வி மேக் இன் ஃப்ளஷ் ஹஸ் ஃபெயில்ட், பட் லார்ட் ஹெல்ப் அஸ் ஓ காட், அல்லேலூயா தட் வி வில் பீ லெட் பை தி ஸ்பிரிட், ஆவியிலே நடத்தப்படுவதற்கு

ஆவியானவருடைய மகாலிலே செய்கிறாரே. அந்த உள்ளான மனுஷனுக்குள்ளே ஆவியானவருடைய சத்தம் கேட்கப்படட்டும் ஆண்டவரே. மனுஷ சத்தம் அல்ல, உலக சத்தம் அல்ல, உலகத்தின் காரியங்கள் அல்ல.

விசுவாச கண்களினாலே ஹல்லேலூயா. எலிசாவுடைய வேலைக்காரன் பார்த்ததெல்லாம் எதிராளனுடைய கூட்டம் தான். ஆனால் எலிசா ஜெபம் பண்ணினார், ஆண்டவரே என் வேலைக்காரனுடைய கண்களை திறந்தது. அவன் கண்கள் திறந்த பொழுது ஆவிக்குரிய கண்களினாலே அவனால் பார்க்க முடிந்தது. ஆயிரம் ஆயிரம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா மலைகளிலே குதிரை வீரர்கள் அக்கினிரதர்கள் வீரர்கள் இவர்கள் ரெண்டு பேருக்கும் பாதுகாப்பாய் இருப்பதை ஆண்டவரே ஹல்லேலூயா எங்கள் ஆவிக்குரிய கண்கள் ஹல்லேலூயா திறக்கப்படட்டும் ஆண்டவரே. எங்கள் குருட்டாட்டம் மறையட்டும் ஆண்டவரே. எங்களுக்கு உதவி செய்வீராக. மாம்ச கண்களோடு அல்ல ஹல்லேலூயா, தேவனுடைய திட்டங்களை அறிந்து கொள்வதற்கு, தேவனுடைய காரியங்களை புரிந்து கொள்வதற்கு. இந்த பொல்லாத பயங்கரமான பாவம் நிறைந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே. இந்த உலகத்தின் காரியங்களை ஜெயிப்பதற்கு, இந்த பாவத்தை பாவங்களை ஜெயிப்பதற்கு

ஹல்லேலூயா. மரித்து போனவைகள் உயிர் பெற்றது, மரித்தவைகள் உயிர் பெற்றதே. அதே போல இந்த நேரத்தில் உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிற, மறந்து போன நிலவிலும் முடிந்த

சூழலிலே ஹல்லேலூயா சுட்டரிக்கப்பட வேண்டியவைகள் சுட்டரிக்கப்படுவதாக, வேண்டாதவைகள் எரிக்கப்படுவதாக. ஹல்லேலூயா பலிபீடத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, அந்த பலிபீடத்திலே எங்களை சமர்ப்பிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையிலே சுட்டரிக்கப்பட வேண்டிய தகனம் ஹல்லேலூயா தகனிக்கப்பட வேண்டியவைகள் தகனிக்கப்படுவதாக. ஹல்லேலூயா ஆவியானவர் அப்பொழுதுதான் ஆண்டவரே எங்களை சுத்த பொண்ணாக நீ தெரிந்து கொண்டு உங்களுடைய வேலைக்காக உங்களுடைய பிரயோஜனத்திற்காக எங்களை பயன்படுத்துவீரே. எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்கள் மாம்சம் சாகட்டும் ஆண்டவரே. மனுஷன் ஆண்டவரே உள்ளான மனுஷனுக்குள்ளே ஹல்லேலூயா ஒரு மாற்றம் உண்டாகட்டும்.

இல்லை என்றாலும் yet we will trust in you, yet we will put our hope in you. ஆனாலும் அல்லேலூயா, கர்த்தர் பேர் அல்லேலூயா. நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். நாசிலே சுவாசம் உள்ள மனிதனை நம்புவதை பார்க்கிறோம். கர்த்தர் பேரில் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான்.

திராட்சை மலம் துளிர் விடாமல் போனார், திராட்சை செடி பலன் கொடாமல் போனார், தொழுவத்தில் ஆடுகள் மந்தையில் மாடுகள் இல்லாமல் போனார். கர்த்தர் பேரில் நம்பிக்கையாயிருப்பேன், கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பேன், கர்த்தருக்குள் களி கூடுவேன், என் ஆத்துமா அவருக்குள் களி கூடும். கைகளை உயர்த்தி அவருக்கு நன்றி. ஹல்லேலூயா. Hallelujah. Yet we will rejoice. Yet we will put our trust in that living God. Oh, we praise your name, O God.

எங்களோ ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆளுகை செய்வீராக. நீர் எங்களை நடத்துவீராக. உமக்கு மாத்திரம் எல்லா கனம் மகிமை துதியை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நாளிலே நாம் தியானிக்க போகிற வேத வசனம் மத்தேயு 7:21-23 வரைக்கும் நாம் வாசிப்போம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்த நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான், ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்யக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன் என்று இப்படியாக இந்த வார்த்தையை நான் தியானிக்கும் பொழுது உண்மையிலே என்னை ஒரு பெரிய மாற்றத்துக்குள்ளாக என்னை திசை திருப்பின வார்த்தை இது. இதில் உள்ள ரகசியத்தை நான் அறிந்து கொண்ட போது ஆண்டவரிடத்தில் கேட்ட, ஆண்டவரே, நான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு தான் நான் இன்னைக்கு கிறிஸ்தவனாக உம்மிடத்திலே வந்திருக்கிறேன். எல்லா பாரம்பரிய பக்தியிலிருந்து விடுதலையாகி உம்மிடத்திலே வந்திருக்கிறேன். ஆனால் பிதாவின் சித்தத்தை செய்கிறேன் இல்லாமல் பரலோக ராஜ்யத்தில் வேற யாரும் பிரவேசிக்க முடியாது. அந்த காலத்தில் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுவார்கள். நான் அக்கிரம செய்யக்காரே உன்னை அறியேன் என்று சொல்கிற அந்த லிஸ்ட்ல உள்ளவர்களை பார்த்தா எனக்கு பயம் வந்துச்சு. ஏன்னா மூணு பேர் அந்த இடத்துல இருக்கிறாங்க. யாருன்னா, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா. யாரை பார்த்து இவர்கள் உங்களை அறியவில்லை அக்கிரம செய்யக்காரரே என்று சொல்கிறார் என்றால் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். யார் அவர்கள்? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அநேக அற்புதங்களை தீர்க்க தரிசனங்களை சொல்கிறவர்களையும், ரெண்டாவதாக பிசாசுகளை துரத்துறவர்களையும், இயேசு கிறிஸ்து நாமத்தினால பிசாசுகளை துரத்துறவர்களையும், மூன்றாவதாக இயேசு கிறிஸ்து நாமத்தினால அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ஒரு காலம் உங்களை அறியவில்லை அக்கிரம செய்யக்காரரே என்னை விட்டாகணும். அப்ப என்னுடைய வாழ்க்கையில பெரிய கேள்வி எழுந்தது இந்த வார்த்தையில தான். ஆண்டவரே, இன்னைக்கு நாங்க கிறிஸ்துவ வட்டாரத்திலே நாங்கள் அவர்களை தான் நாம் உயர்வாக நினைக்கிறோம். ஒரு தீர்க்க தரிசி எங்கள் ஊருக்கு வந்துட்டாருன்னா எல்லாரும் அங்கே போய் நிற்போம், எனக்கு ஏதாவது தீர்க்க தரிசனம் சொல்ல மாட்டாரா என்று பார்க்க. ஒரு பிசாசிலை துரத்த வரம் பெற்ற ஒரு வல்லமுள்ள ஊழியக்காரர் வந்தார்னா, ஐயோ என்கிட்ட இருக்கிற பிசாசு எங்கள் சபையில் இருக்கிற பிசாசு ஓட்ட மாட்டாரான்னு போய் நிற்கிறோம். அப்படி அற்புதங்களையும் அடையாளங்களையும் அப்படி பெரிய பெரிய குருடர்கள் பார்வையடைகிறார்கள் முடவர்கள் நடக்கிறார், இப்படி அற்புதங்கள் அடையாளங்கள் செய்கிறவர் வந்துட்டாங்கன்னா ஊரே அவர்கிட்ட தான் போய் நிற்கிது, எனக்கு ஏதாவது ஒரு அற்புதம் நடக்காதா என்று. இப்படிப்பட்டவர்களை தான் நாங்கள் பெருசாக நினைக்கிறோம். ஆனால் நீர் அவர்களை பார்த்து உங்களை அறியவில்லை அக்கிரம செய்யக்காரேன்னு சொன்னீங்கன்னா அப்போ யார் தான் நல்லவங்க, யார் தான் பரலோகத்துக்கு வர முடியும், அவங்களுக்கே அந்த கதினா எனக்கு எந்த கதின்னு சொல்லி தான் நான் கேட்டேன். இந்த வசனத்தின் வைத்த ஆண்டு இடத்துல கிட்டத்தட்ட 6 மாதம் ஆண்டு இடத்துல போராடி ஜெபித்தேன். அன்பாங்களே, எனக்கு உண்மை தெரிஞ்சாவன ஆண்டவரே சாமினே சொல்லியே ஜெபித்தேன். அன்பாங்களே, அப்போ யார் தான் பிரவேசிப்பான், என்ன பிதாவினுடைய சித்தம்னா என்ன, பிதாவினுடைய சித்தத்தை செய்கிறவன் தான் பரலோகத்துக்கு போவான்னாக்கா எனக்கு சொல்லித்தரணும் இல்லை. எனக்கு என்னுடைய தாய் சபையில் எனக்கு சொல்லி கொடுத்தார்கள், ஒரு பென்சில் வாங்கினாலும் பிதாவை சித்தம் கேட்கணும், ஒரு கல்யாணம் பண்ணாலும் பிதாவை சித்தம் கேட்கணும், எது செய்தாலும் பிதாவினுடைய ஆண்டுடைய சித்தம் கேட்டு செய்யுங்கன்னு சொல்லி கொடுத்த சபையில் தான் நான் இருக்கிறேன் ஆண்டவரே. ஆனால் எனக்கு இந்த பிதாவினுடைய சித்தம் அந்த பரலோகத்துக்கு வரக்கூடிய காரியங்களை எனக்கு ஒருத்தரும் அறிவிக்கவில்லையே, நீங்கள் ஏதாவது சொல்லுங்க இந்த வேதத்தில் என்னதான் இருக்குது என்று சொல்லி வேதத்தை இன்னும் அதிகமாய் ஆழமாய் படிக்க ஆரம்பித்தேன், ஜெபிக்க ஆரம்பித்தேன், தியானிக்க ஆரம்பித்தேன். அன்பானிலே இப்போ பிதாவினுடைய சித்தம் என்றால் என்ன, இந்த தீர்க்க தரிசிகள் இந்த அற்புதங்கள் அடையாளம் செய்கிறவங்க பிசாசில திறத்துறவங்களை நாங்கள் பெருசாக ஓகோன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம், அவர்களை பார்த்து நான் அறியவில்லை அக்கிரம சேர்க்கிற சொன்ன அப்போ நாங்களாம் என்ன நிலைமைன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் இந்த பிதாவினுடைய சித்தம் என்ன அதை சொல்லுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிக்கும்பொழுது 6 மாதம் விடாப்படியாக ஆண்டவரத்தில் ஜெபிக்கும்போது ஆண்டவர் ஒரு நாள் ஒரு அந்த ரகசியத்தை வெளிப்படுத்தினார். அன்பாண்டே 1 தெசலோனிக்கர் 5:14-18 வரைக்கும் அந்த காரியங்கள் அடங்கியிருக்கிறதை நான் பார்த்தேன். மேலும் சகோதரரே, நான் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால் ஒழுங்கில்லாதவனுக்கு புத்தி சொல்லுங்கள் 1, திடநற்றவர்களை தேற்றுங்கள் 2, பலவினரை தாங்குங்கள் 3, எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள் 4, ஒருவனும் மற்றவனுக்கு செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள் 5, உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள் 6, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் 7, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் 8, எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் 9 சொல்லிட்டு பவுல் அழகாக எழுதுறாரு, அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அப்போ உங்களை குறித்து கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கு. தேவனுடைய சித்தம் என்ன அப்படின் தான் இன்றைக்கி நான் தேடிக்கொண்டிருக்கிறேன். ஆண்டவரிடத்தில் மன்றாடி கொண்டு ஜெபித்து கொண்டிருக்கிறேன். 6 மாதம் ஆண்டவர் அழகாக இந்த வார்த்தையின் மூலமாக என்னோடு வெளிப்பட்டார். எம்பி, இந்த 9 காரியத்தை நீ செய்ய வேண்டும், அதுதான் பிதாவினுடைய சித்தமாக இருக்கிறது. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நீ இருக்கிறாய் என்றால் இந்த பிதா சொன்ன இந்த 9 அம்சமும் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்குள்ள இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் ஆவியானவர் வெளிப்படுத்தினார். அன்பானே, இன்னைக்கு அந்த தீர்க்க தரிசனம் உரைக்கிறவர்களுக்கோ அல்லது பிசாசுகளை துரத்துகிறவர்களுக்கோ அல்லது அற்புதங்கள் அடையாளங்களை செய்கிறவர்களுக்கோ அவர்கள் வரம் பெற்று இருக்கலாம், அவர்கள் ஊழியம் பெருசாக இருக்கலாம், அப்படியெல்லாம் பெருசாக ஃபேமஸாக இருக்கலாம். ஆனால் இந்த ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இருக்கக்கூடிய பேசிக் குணநலங்கள் இந்த 9 காரியத்திலும் ஒவ்வொருவனும் ஆண்டவுடைய விருப்பமாக சித்தமாக இருக்கிறதுனால இந்த 9 காரியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பது தான் ஆண்டவுடைய விருப்பமாக இருக்கு. ஒரு யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசித்து கிறிஸ்தவர்களாக மாறுகிறார்களோ அவர்களுக்கு பிதாவுடைய சித்தம், சித்தம் என்றால் விருப்பம், ஆண்டவுடைய விருப்பம். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இப்படியாக இருக்க வேண்டும். எப்படியாக இருக்க இந்த 9 காரியம்? ஒழுங்கில்லாதனுக்கு புத்தி சொல்லணும். இன்னைக்கு எந்த கிறிஸ்தவர்கள் ஒழுங்கில்லாதனுக்கு புத்தி சொல்றாங்க? எல்லாம் குறப்பட்டு என்ன பாவம் பண்ண, நீ என்ன செஞ்ச, நீ எப்படி செஞ்சதுனால்தான் இப்படி ஆச்சு போச்சுன்னு சொல்லி அந்த ஒழுங்கில்லாதவனை இன்னும் ஒழுக்கக்கேடாகவும் இன்னும் அவனை நரகத்துக்குள்ளாகவும் கொண்டு போறது தான் ஏதுவாக இருக்கிறார்கள். வஞ்சி அந்த ஒழுங்கில்லாதவனை என்ன செய்யல, புத்தி சொல்லுகிற ஒரு கிறிஸ்தவர்களாக இருக்கிறோமா என்றால் நிச்சயமாக அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. திடநற்றவர்களை தேற்றுகிறவர்களாக இருக்கிறோமா? இதுதான் ஆண்டுடைய விருப்பம். திடநற்று போயிருக்கிறியா, அவனை தேற்று. அதனால் இந்த திடநற்றவனை இன்னும் நொறுக்கி நூலாக்கி அவனை வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சி அவனை சாகடிக்க தான் இருக்கிற மோஞ்சி அவனை தேற்றுள்ளாக இருக்கலை. பலவினரை தாங்குங்கள்ன்றார். பலவினரை எப்படி தாங்குது? கையால் தாங்கறதா? இல்லை அன்பாவிலே, அவர்களை ஜபத்தில் தாங்குங்க. ஒருத்தன் வீக்னஸாக இருக்கிறான், வீக்னஸ் பலவீனம் என்றால் வீக்னஸ், ஐயா குடிக்கு வீக்னஸாக இருக்கிறாரு, ஐயா கொஞ்சம் போதைக்கு வீக்னஸாக இருக்கிறாரு, ஐயா கொஞ்சம் பொம்பளை விஷயத்தில் வீக்னஸாக இருக்கிறாருன்னு நம்ம சொல்கிறோம். அந்த வீக்னஸ் என்பது பலவீனம். அப்படிப்பட்டவர்களை ஜபத்தில் தாங்க சொல்ல நாம் என்ன செய்கிறோம்? அவனை பார்த்தாலே வெறுத்து போய் ஒதுங்கி ஓடுறோம். ஐயோ குடிகாரன், ஏன் தான் திருந்தா இருக்கிறேன்னு அப்படி ஓடுறேன். இதெல்லாம் நான் செய்கிற தவறுகளை ஆண்டவர் எனக்கு சுட்டி காட்டினார். அன்பானே, இப்படி ஒவ்வொருவரையும் தீமைக்கு எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள். ஒருத்தன் செய்கிற மற்றவன் செய்கிற தீமைக்கு தீமை செய்யாதபடிக்கு பாருங்கள். எப்போது நன்மை செய்யுங்க, எப்போதும் சந்தோஷமாக இருங்க, எப்போதும் இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்க, எல்லாவற்றையும் சோத்திரம் செலுத்துங்க. இந்த காரியம்தான் பேசிக் சித்தம், விருப்பம், ஆண்டவருடைய விருப்பம். பேசிக் விருப்பம் இன்னும் நிறையா இருக்குது, ஆனால் பேசிக் விருப்பத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அன்பானே, இந்த எப்பொழுது இதெல்லாம் இந்த 9 நீ ஒரு கிறிஸ்தவன் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறான். ஆனால் பிசாசு இந்த 9க்கும் ஆப்போசிட்டாக செய்ய சொல்லி தான் அவன் விரும்புகிறான். இன்னைக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ஆண்டவர் விருப்பத்தை நிறைவேற்றுமா பிசாசு விருப்பத்தை நிறைவேற்றுமா, இதை கேட்கிற அன்பானவர்கள் நீங்கள் யோசித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவருடைய சித்தத்தை நாம் செய்தோம் என்றால் நிச்சயமாக பரலோக வாழ்வை நாம் அடைய முடியும். இந்த தீர்க்க தரிசனம் சொல்றதோ அல்லது பெரிய பெரிய காரியங்களை செய்யறதோ அவர் அதை விரும்பவே இல்லை, விரும்பல. அவர் அதெல்லாம் ஒரு கொசுறு. ஆண்டவர் நாமத்தினால நீ அதெல்லாம் நடக்கும், ஆட்டோமேட்டிக்கா யாருக்காக இருந்தாலும் நடக்கும். அவங்கள பெரிய ஆளா மாத்திட்டு நம்ம இந்த சித்தத்தை செய்யாத விட்டுறோம். பேசிக் நீட ஆண்டவர் சொல்ற அந்த விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய கிறிஸ்துவளாக இன்றைக்கு நாம் மாறணும் என்றால் பரலோகத்தை நாம் நிரப்புவோம். அன்பாலே, ஒவ்வொரு கிறிஸ்துவளுக்கும் தெரிய வேண்டிய ஒரு சத்தியமாக இருக்கிறதால் என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வெளிப்படுத்தினார். ஆண்டவர் இந்த 9 காரியமும் ஆண்டவருக்கு விருப்பம், இது 9க்கு ஆப்போசிட்டாக செய்யறதுதான் பிசாசுடைய விருப்பம். நாம் யாருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறோம்? பிதாவுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவோமா பிசாசுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவோமா என்று நீங்களே யோசித்து பாருங்கள். ஜெபியுங்கள், இதற்கு ஒப்பு கொடுங்கள், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இன்றைக்கு வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன். பிதாவுடைய விருப்பத்தை சித்தத்தை செய்து நாங்கள் பரலோகத்தை அடைய, பரலோகத்தினுடைய வாழ்வை நாங்கள் எட்ட எனக்கு எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தான் ஜெபிக்கிறேன் ஜூன்ல தகப்பனே. ஆமேன். காட் பிளஸ் யூ. அன்பானே, தேங்க்யூ.

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கிருபையா இந்த நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து நடத்துவாராக. மத்தேயு 6வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனம், உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அநேக காரியங்களை நமக்கு கற்று தந்திருக்கிறார். அதிலே சொன்ன பிரதான காரியங்களில் ஒன்றுதான் இது, உங்கள் இருதயம் எங்கே இருக்கிறதா, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கேதான் உங்கள் இருதயம் இருக்கிறது. நம்முடைய இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். ஒருவன் இயேசுவினிடத்தில் ஓடி வந்து அவரை பணிந்து அவரை நல்ல போதகரே என்று சொல்லி நித்திய ஜீவனை அடைய என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். இயேசு சொல்லுகிறார், இந்த பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, இதெல்லாம் நீ அறிந்திருக்கிறாய் என்று சொல்லும்போது, இதெல்லாம் சின்ன வயசுலேயே கை கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லும்போது இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார், உன்னிடத்தில் ஒரு குறை இருக்கிறதுப்பா, உனக்குண்டான எல்லாவற்றையும் விட்டு நீ தரித்திர இருக்க கொடு என்று சொல்லும்போது வேதம் சொல்லுகிறது, அவன் மனமடிவாகி சோர்ந்து துக்கத்தோடே திரும்பினான். அப்படி என்றால் அவனிடத்தில் ஆஸ்தி சொத்து இவைகள் இருந்தது தவறா என்று கேட்டால் நிச்சயம் கிடையாது. சகையோ, என் ஆஸ்தியில் பாதியை கொடுக்கிறேன் என்று சொல்லும்போது இயேசு சொல்லியிருக்கலாம் அல்லவா, நீ பாதி கொடுத்தாலும் பரலோகம் வர முடியாது, நீ ஃபுல்லா கொடுத்தாதான் வர முடியும் சொல்லியிருக்கலாம் அல்லவா. இல்லை, இங்கே ஆஸ்தி இருப்பதல்ல பிரச்சனை, அந்த ஆஸ்தியில் அவன் மனசு இருந்ததுதான் பிரச்சனை. இயேசு அவனை பார்த்து அவனை பார்க்கிறார். அவனை பார்த்தபோது அவனுக்கு நித்திய ஜீவன் வேணும், இயேசுவை பணிந்து கொள்ள வேண்டும், எல்லாம் சரிதான். ஆனால் அவன் இருதயம் எங்கே இருந்ததென்றால் அவனுடைய ஆஸ்தி மேல இருந்தது. இன்னும் சொல்ல வேண்டுமானால் பரலோகத்தை விட நித்திய ஜீவனை விட இந்த பூமியிலே அவனுக்கு இருந்த ஆஸ்திகளை அவன் பொக்கிஷமாய் பார்த்தான். நாம் எதை பொக்கிஷமாய் பார்க்கிறோம் என்பது ரொம்ப அவசியம். தேவன் நமக்கு தந்த விலையேறப்பட்ட ரட்சிப்பு, தேவன் நமக்குள்ளே வைத்திருக்கிற மீட்கப்பட்ட ஆத்மா, தேவன் நமக்காய் ஆயத்தம் பண்ணின பரலோக வாசஸ்தலம். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் பூமிக்குரியவைகள் அல்ல, கிறிஸ்துவின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிற அந்த மேலான இடத்தை நாடுங்கள் என்று கொலோசியர் 3வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்களிலே தெளிவாய் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கிறது. எதை பொக்கிஷமாய் பார்க்கிறோம், பூமிக்குரியவைகளையா நித்தியத்துக்கு அடுத்தவைகளையா? பூமிக்குரியவைகளை பொக்கிஷமாய் எண்ணுவோமானால் நம்முடைய இருதயம் பூமிக்குரியவைகள் மேலதான் இருக்கும். நித்தியத்துக்கு அடுத்தவைகளை பரலோகத்துக்குரியவைகளை நாம் பொக்கிஷமாய் எண்ணுவோமானால் நம்முடைய இருதயம் பரலோகத்துக்கு அடுத்த காரியத்தில் இருக்கும். உங்கள் இருதயம் எங்கே இருக்கிறது, உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ அங்கேதான் இருக்கிறது. மேலானவைகளை நாடுவோம், அதே வாஞ்சிப்போம். நம்முடைய இருதயம் அவரை பற்றி இருக்கட்டும், அவர் தாங்க நமக்கு பொக்கிஷம், நமக்கு கொடுக்கப்பட்ட விலையேறப்பட்ட பொக்கிஷம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை அண்டிக் கொள்வோம், அவரை பற்றி கொள்வோம். நம்முடைய இருதயம் அவரையே நம்பி இருக்கட்டும், சார்ந்து இருக்கட்டும். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நீரன் இருதயத்தின் கண்மலையாய் இருக்கிறீர், பரலோகத்தில் உண்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, பூலோகத்தில் உண்மை தவிர எனக்கு வேறு விருப்பம் இல்லை. நன்மையும் கிருபையும் வாழ்நாளெல்லாம் தொடர பண்ணுவார். நம்முடைய இருதயம் அவைகள் மேல் இருக்கக்கூடாது, நம்முடைய இருதயம் அவரையே பொக்கிஷமாய் எண்ண வேண்டும். கர்த்தர் நம்மை அப்படியே நடத்தி ஆசீர்வதிப்பாராக. தகப்பனே, எங்கள் பொக்கிஷம் நீர்தான் ஆண்டவரே, எங்கள் இருதயம் உம்மையே சார்ந்திருக்க, மேலானவைகளையே பற்றி கொண்டிருக்க கிருபை செய்வீராக. நீர் எங்கள் வாழ்க்கையில் தந்த எல்லா நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த பூமிக்குரிய ஒன்றையும் நாங்கள் பொக்கிஷமாய் எண்ணாமல் ஆண்டவரே அப்பா அழியாதது வாடாததுமான அந்த நித்தியத்துக்கு அடுத்த காரியங்களை நாங்கள் பொக்கிஷமாக எண்ண எங்களுக்கு கிருபை செய்தருளும், நீர் நடத்தியருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். 1 கொரிந்தியர் 6:14 அது ஒரு ஈஸ்டர் ஞாயிறு. 1973 உகாண்டா நகரமே இடி அமீன் என்பவனின் கொடுங்கோலாட்சியில் சிக்கி தவித்து கொண்டிருந்தது. தன்னுடைய கிறிஸ்தவ விசுவாசத்திற்காக இளைஞன் ஒருவனை படைவீரன் ஒருவன் ஆக்ரோஷமாக அடித்து கொண்டிருந்தான். அவனுடைய முகமே அடையாளம் காண முடியாதபடி சிதைந்தது. தன்னுடைய ஷூ அணிந்த கால்களால் அந்த இளைஞனுடைய எலும்புகளின் மீது ஏறி மிதித்து உடைத்து கொண்டிருக்கும் காட்சி இளம் போதகர் கேஃபா செம்பாங்கி என்பவரின் மனதை விட்டு மறைந்து போகவே இல்லை. ஆனால் 1973 ஈஸ்டர் ஞாயிறன்று போதகர் செம்பாங்கி மிகவும் பகிரங்கமாக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று மிகப்பெரிய மைதானத்தில் கூடியிருந்த 7000 பேருக்கு பிரசங்கித்தார். இடியமீனுடைய ரகசிய போலீசார் 5 போதகரை பின்தொடர்ந்து சென்றனர். போதகர் சபைக்குள்ளே சென்றதும் இவர்கள் 5 உள்ளே சென்று சபையின் கதவை தாளிட்டனர். அவர்கள் போதகரிடம், நீர் இடியமீனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாததால் நாங்கள் உன்னை இப்போது சுட்டுக் கொள்ளப் போகிறோம், நீ கடைசியாக சொல்ல விரும்புவதை எங்களிடம் சொல் என்றனர். போதகர் தன்னுடைய அழகான மனைவி மற்றும் ஒரே பெண் குழந்தையை நினைத்து பார்த்தார். உடல் நடுங்கியது. ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசு அவருடைய உள்ளத்திலே மிகப்பெரிய தைரியத்தை கொடுத்தார். போதகர், நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொள்ளுங்கள். நான் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஏற்கனவே மரித்து போனவன். என்னுடைய உண்மையான வாழ்க்கை கிறிஸ்து இயேசுவுக்குள் தான் மறைந்திருக்கிறது. என்னுடைய வாழ்க்கை இப்பொழுது ஆபத்தான சூழ்நிலையில் இல்லை, உங்கள் வாழ்க்கை தான் ஆபத்தில் இருக்கிறது. நான் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவுக்குள் உயிர் வாழ்கிறேன். ஆனால் நீங்கள் தான் இப்பொழுது உங்கள் பாவங்களில் மரித்து போயிருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து தாமே உங்களை நித்திய அழிவிலிருந்து பாதுகாப்பாராக என்று சொன்னார். அந்த 5 போலீஸ்காரர்களில் தலைவனானவன் போதகர் முகத்தையே நீண்ட நேரமாக உற்று பார்த்து கொண்டிருந்தான். பின்பு தன்னுடைய துப்பாக்கியை கீழே இறக்கி வைத்துவிட்டு, நீங்கள் எங்களுக்காக தயவு செய்து ஜெபிப்பீர்களா என்று கேட்டான். போதகரும் அவ்வாறே ஜெபித்தார். அவர்கள் 5 அந்நேரமே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு போதகரை பாதுகாப்பவர்களாக மாறினார்கள். ஆம் பிரியமானவர்களே, நாம் விசுவாசித்தால் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் அதே வல்லமை நமக்குள்ளும் கிரியை செய்யும். அப்போது நம்முடைய பயங்கள் மாறும். இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை உயிர்ப்பித்த அதே பிதாவின் வல்லமை நமக்குள் வரும்போது நமக்கு இயற்கைக்கு மாறான தைரியம் கிடைக்கும். நாம் பயப்படாமல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தைரியமாய் அறிவிக்க முடியும். அதிகாரங்களையும் துறைத்தனங்களையும் முறியடித்து கல்லறை மீது போடப்பட்டிருந்த ரோம ராஜ்யத்தின் முத்திரையை உடைத்து இயேசு கிறிஸ்துவை கல்லறையை விட்டு உயிரோடு எழும்பு பண்ணின பிதாவின் வல்லமை நமக்கு எதிராக கிரியை செய்யும் துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உடைத்து எறியும். நமக்கு விரோதமாகவும் ஊழியங்களுக்கு விரோதமாகவும் வரும் பிசாசின் சக்திகளை முறியடிக்கும். எதிர்க்கிறவர்களையும் சாதகமானவர்களாக மாறப்பண்ணும். உங்களுக்கு விரோதமாக எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காது.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம். நான் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியை உடையவனாயிருக்க பிரயாசப்படுகிறேன். அப்போஸ்தலர் 24:16. டாக்டர் பால் பிராண்ட் இந்தியாவில் மெடிக்கல் மிஷினரியாக இருந்தார். அவர் குஷ்டரோகிகள் மத்தியிலே ஊழியம் செய்தார். குஷ்டரோகிகளின் நரம்பு முடிச்சுகளில் அவர்களுக்கு உணர்வு இல்லாமல் போவதால் அவர்கள் பல இன்னல்களுக்கு ஆளானார்கள். ஏதேனும் நெருப்பு தழலை மிதித்து விட்டாலோ அல்லது கூர்மையான முனை காலை குத்தினாலோ அவர்கள் அதை பொருட்படுத்தவில்லை. காரணம், அவர்களுக்கு காலில் வலியை உணரக்கூடிய தன்மை இல்லாமல் போனது. அந்த காயங்கள் கண்டுகொள்ளாமல் விடப்பட்டதால் அவை மிகப்பெரிய தீமையை ஏற்படுத்தின. எனவே இப்படிப்பட்ட குஷ்டரோகிகளுக்கு உதவி செய்ய டாக்டர் பால் பிராண்ட் ஒரு கருவியை வடிவமைத்தார். அந்த கருவி அவர்கள் தீயருகே வந்தாலோ அல்லது கூர்மையான பொருட்களின் அருகே வந்தாலோ ஒரு பீப் ஒலியை ஏற்படுத்தும். இத்தகைய கருவிகள் குஷ்டரோகிகளின் கை விரல்களிலும் கால் விரல்களிலும் இணைக்கப்பட்டன. எனவே அந்த கருவியில் இருந்து வந்த சத்தத்தை வைத்து அவர்கள் தங்களை காத்து கொண்டனர். ஆனால் அவர்கள் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அந்த கருவியை கழற்றி கீழே வைத்து விட்ட போது மீண்டும் காயப்பட்டனர். சரீர பிரகாரமாக அவர்களுக்கு வரப்போகும் ஆபத்தை இந்த கருவிகள் உணர்த்தினதை போல ஆவிக்குரிய வாழ்வில் நம்மை உணர்த்தி வழிநடத்த தேவன் நம் எல்லாருக்கும் மனசாட்சியை கொடுத்திருக்கிறார். அதன் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தால் நாம் ஆபத்துக்கு விலகி நம்மை காத்து கொள்ளலாம். ஆனால் அந்த மனசாட்சியை நாம் மழுங்கடித்து விட்டால் நாம் எச்சரிக்கப்பட முடியாது, பாதுகாக்கப்படவும் முடியாது. நாம் நம் பாவங்களிலிருந்து மனம் திரும்பாமல் தொடர்ந்து அதிலேயே நிலைத்திருப்போமானால் நம் மனசாட்சி வேலை செய்யாது, நம்மை எச்சரிக்காது. மனசாட்சி நம்மை எச்சரித்த உடனேயே நாம் அதற்கு கீழ்ப்படிந்து விட வேண்டும். ஆகவேதான் பவுல் அப்போஸ்தலன், நான் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியை உடையவனாயிருக்க பிரயாசப்படுகிறேன் என்றார். ஆம் பிரியமானவர்களே, தேவன் சுத்த மனசாட்சியை நம்மிலே உருவாக்க நாம் இடம் கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் நமது ஆவிக்குரிய வாழ்க்கை சேதமடையாமல் செல்லும்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கருளியிருக்கிற ஜீவ வார்த்தை ரூத்தின் புஸ்தகம் 2:12. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் உங்கள் செய்கைக்கு தக்க பலனையும் நிறைவான ஆசிர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளும்படி ஆசிர்வதிக்கிறார். இன்றைய நாளிலும் உன் செய்கைக்கு தக்க பலனை தருகிறேன், கட்டளையிடுகிறேன் என்று வாக்கு பண்ணி உள்ளார். செய்கை என்று பார்க்கும்போது கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் சூழ்நிலைகளின் நிமித்தமாய் விசுவாசத்தை, கர்த்தர் பேரில் உள்ள நம்பிக்கையை, அவர் மேல் உள்ள அன்பை, உறுதியை, பரிசுத்த ஆவியானவரின் வழி நடத்துதலை விட்டு சற்றே விலகி விடுகிறோம். அல்லது விலகி போகும்படியாக சத்துரு கொண்டு வருகிறதான விரக்தி, மன அழுத்தம், சோர்வு, பயம், அவிவிசுவாச வார்த்தைகள் போன்றவற்றால் கட்டுண்டவர்களாய் இறுதி வரையில் சூழ்நிலைகளை எதிர்த்து போராட முடியாதவர்களாகி சுயமாய் பல முடிவுகளை எடுக்கும்படியும், அதன் மூலமாய் நம்முடைய சுபாவங்களான போராடி ஜெபிப்பது, விசுவாசத்தில் உறுதியாயிருப்பது, கர்த்தரை எக்காலத்தில் முன்வைப்பது போன்றவற்றில் தவறிவிடுகிறோம் அல்லது அவற்றில் இழந்து விடுகிறோம். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை அவற்றிலிருந்து விடுவித்து அவரின் செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உங்களை இப்பொழுது இருக்கிற நிலையிலிருந்து பன்மடங்கு உயர்த்தியும் நிறைவான பலனை தந்தும் ஆசிர்வதிக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்களை 3 நிலைகளில் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தி நிறைவான பலனை தந்து ஆசிர்வதிக்கிறார். முதலாவதாக உங்கள் பட்சமாய் பேசுகிறார். ரூத்தின் புஸ்தகம் 2:11-13 உள்ள வசனங்களை வாசிப்போமானால், அங்கு ரூத்தை குறித்து பார்க்கின்றோம். தன் கணவன் மரணம் அடைந்த பின்பும் தன் மாமியாரை விட்டு பிரிய மனமில்லாமல் தன் மாமியாகிய நகோமியிடம், எத்தனை இன்னல்கள் வந்தாலும் நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு போவதில்லை என்றும், நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று கூறிய வார்த்தைகள் யாவற்றையும் போவாஸ் விவரமாய் அறிந்திருந்தமையால், உன் செய்கைக்கு தக்க பலனும் கர்த்தரின் செட்டையின் கீழ் அடைக்கலமான உனக்கு நிறைவான பலனும் கிடைப்பதாக என்று ரூத்திற்கு பட்சமாய் பேசி ஆசிர்வதிக்கிறதை வாசிக்கின்றோம். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் அநேக வேளைகளில் உங்களின் சூழ்நிலைகளில் காயப்பட்டு மனம் சோர்வடைந்து பல சந்தர்ப்பங்களில் ஏமாற்றங்கள், தோல்விகளை சந்தித்து வந்திருப்பீர்கள். சில சூழ்நிலை நிமித்தமாய் கடவுள் இருக்கிறாரா, நம் ஜெபத்தை கேட்கிறாரா என்ற கேள்விகளுடன், ஒரு சில இத்தனை நாள் கண்ணீரோடு மன்றாடி ஜெபித்தும் ஒரு பதிலையும் பெற்றுக்கொள்ள முடியவில்லையே, இனி ஜெபிப்பதை நிறுத்திவிடுவோம் என்றும், மற்றும் சில ரூத்தை போல, எந்த சூழ்நிலையானாலும் நான் உம்மை பின்பற்றுவதையும் உம்மேல் வைத்த விசுவாசத்தையும் நம்பிக்கையும் விட்டு திரும்பி போவதில்லை என்றும், நீர் காட்டுகிற நடத்துகிற வழிகளில் நான் உம்மோடே வருவேன் என்றும், நீர் என்னை எத்தனை நாட்கள் உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கும்படி சொன்னாலும் நான் அப்படியே செய்வேன் என்றும், நீரே அல்லாமல் வேற தேவன் எனக்கில்லை, நீர் என் வாழ்க்கையில் அற்புதங்களை நிச்சயமாய் செய்வீர் என்று விசுவாசித்து இயேசுவை கனப்படுத்தி பேசுகிற வார்த்தைகளையும் காத்திருப்புகளையும் கர்த்தர் இன்றைக்கு கேட்கிறார். போவாசை போல பச்சமாய் பேசி திருப்தியாய் நடத்தினது போலவே இன்றைக்கு நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில், கையின் பிரயாசங்களில், சரீர சுகங்களில் நீண்ட நாட்களாய் காத்திருக்கிற எந்த காரியமாக இருந்தாலும் அவைகளில் கர்த்தர் உங்கள் பட்சமாய் இருந்து உங்களுக்காய் பரிந்து பேசி காரியங்களை ஜெயமாய் நடத்தி திருப்தியாய் ஆசிர்வதிக்கிறார். இரண்டாவதாக உங்களை பாதுகாக்கிறார். ரூத்தின் புஸ்தகம் 2:15-16 வாசிக்கையில், போவாஸ் தன் வேலைக்காரர்களை நோக்கி, அவளை ஈனம் பண்ண வேண்டாம், அவளை அதட்டவும் வேண்டாம், அவள் அரிக்கட்டுகள் நடுவே பொறுக்கி கொள்ளட்டும், அவளுக்காக அரிகளிலே சிலதை சிந்திவிடுங்கள் என்று அவளை பாதுகாத்து கொள்கிறதை வாசித்தருகிறோம். இன்றைக்கும் நீங்கள் எப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலை ஊடாய் கடந்து போனாலும், சத்துருவின் சதிகளினால் உங்களுக்கு விரோதமாக பலரை எழுப்பி உங்கள் மேல் கை போடும்படியும், அல்லது உங்கள் பணியிடங்களில் பொறாமை நிமித்தமாக பகைகள் சண்டைகளை எழும்ப பண்ணினாலும் அவைகளை அதட்டுகிறார். மேலும் குடும்பத்தில் சமாதான குறைவையும் ஒருவருக்கொருவர் வாக்குவாதங்களையும் கொண்டு வந்தாலும், இன்றைக்கு அவைகளினால் உங்களுக்கு மனக்காயங்களோ விரக்தியோ பாதிப்போ உண்டாகாதபடி அவைகளிலிருந்து உங்களை பாதுகாத்து பத்திரமாய் சுகமாய் தங்க பண்ணியும், உங்களுக்காய் சில மனித தயவுகளையும் அதிகாரிகளின் தயவுகளையும் இன்றைக்கு காண்பித்து ஆசீர்வதிக்கிறார். மூன்றாவதாக உங்கள் பக்கத்திலே இருக்க விரும்புகிறார். ரூத்தின் புஸ்தகம் 2:8 வாசிக்கையில், போவாஸ் ரூத்திடம், பொறுக்கிக் கொள்ள வேறே வயலில் போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே கூடவே இரு என்று சொல்கிறதை வாசிக்கின்றோம். எனக்கருமையானவர்களே, இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் சூழ்நிலைகளின் நிமித்தமாய், வியாதியின் நிமித்தமாய் போராட்டங்கள் வரும்போது எங்கே செல்வோம், இதிலிருந்து தப்பி பிழைக்க வழியில்லையே என்று அங்கலாய்த்து கொண்டு சில வேளைகளில் சத்ருவானவன் காட்டுகிற தவறான வழிகளிலும் தவறான ஆலோசனைகளிலும் சிக்குண்டும், மற்றும் சில வேளைகளில் அநேகருடைய ஆலோசனைகளினால் குழப்பமடைந்தவர்களாகி
எதிர்மறையான முடிவுகளுக்குள்ளும் சென்று விடுகிற நிலை இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்காக காற்றை போன்றும் கடலை போன்றும் சீறி வருகின்ற பிரச்சனைகள் எதுவாயிருந்தாலும் அவற்றை அதட்டுவேன், அதன் இறைச்சலை அமரப்பண்ணுவேன் என்கிறார். தாவீது இப்படியாக சொல்லுகிறான், உன் சமூகத்தை விட்டு நான் எங்கே போவேன் கர்த்தாவே என்று. அப்படியாகவே நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தர் உங்களோடு இருக்கிறபடியினால் அவர் உங்களை தம்மோடு கூடவே இருக்கும்படி சொல்கிறார். நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும் என்கிறார். அவரோடு அவர் சமூகத்தோடு கூட இருப்பீர்களானால் உங்கள் மேல் ஒருவனும் கை போடாதபடி, ஒருவனும் எதிர்த்து நிற்காதபடி அவர் பாதுகாப்பார், பட்சமாய் பேசுவார், பக்கத்திலே இருந்து பத்திரமாய் நடத்துவார், ஆசிர்வதிப்பார். இன்றைக்கு கர்த்தர் உங்களை அவருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்தபடியினால் நிறைவான பலனாக பட்சமாய் பேசி பாதுகாத்து பக்கத்திலே இருந்து ஆசிர்வதிக்கிறார். இன்றைக்கும் இதை கேட்கிற உங்களில் யாரேனும் மீள முடியாத துன்பத்திலும் கடக்க முடியாத சூழ்நிலைகளின் ஊழாயும் கடந்து போவீர்களானால் நிறைவான பலனை தருகிற இயேசுவை விசுவாசியுங்கள், ஒப்புக்கொடுங்கள். கர்த்தர் உங்களையும் பாதுகாத்து பட்சமாய் பேசி பக்கத்திலே இருந்து வழி நடத்தி ஆசிர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜிஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

0: நீங்கள் கேட்க போவது
1: வாழ்வும் வார்த்தையும்.
2: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிஃபேன் எஃப்எம். இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வு நிகழ்விலே உங்களுக்கான தலையங்கம் அன்பு பெரியது. அதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட ஜீவ வார்த்தை 1 Corinthians 13:13. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவர்களில் அன்பே பெரியது. மகனே, மகளே, உன்னில் பெரிய அன்பை வைத்திருக்கிறேன். அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். உருக்கமான இரக்கங்களினால் உன்னை சேர்த்துக் கொள்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உடன்படிக்கை செய்கிறார். விசுவாசமா, நம்பிக்கையா, அன்பா, இதில் எது பெரியது என்று அப்போஸ்தலர் பவுல் ஒரு பட்டிமன்றத்தை நடப்பித்தது போல இருக்கிறது. இன்றைக்கு இந்த மூன்றும் நிலைத்திருக்கிறது. ஆனால் இதில் எது பெரியது? அவரே ஒரு நீதிபதி போல இருந்து அன்பே பெரியது என்று தீர்ப்பு வழங்குகிறார். அன்புக்கு இலக்கணம் வகுத்தவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். 1 John 4:8. அந்த அன்பினாலே பரலோகத்தை துறந்து தேவ தூதர்களின் ஆராதனையை வேண்டாம் என்று சொல்லி மனுஷகுமாரன் ஆனார். இந்த பூமியிலே நம்மேல் அன்பு செலுத்தி அடிமையின் ரூபம் எடுத்தார். சீசர்களின் கால்களை கழுவுகிற அளவுக்கு தன்னையே தாழ்த்தி அன்பு கூர்ந்தார். அந்த அன்பின் உச்சக்கட்டம் கல்வாரி சிலுவையிலே இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்ததாகும். அது தியாகமான அன்பு, அகாப்பே அன்பு. ஒருமுறை ஒரு சுவிசேஷகர் 14 நாட்கள் தொடர்ந்து கல்வாரி அன்பை குறித்தே பிரசங்கித்து வந்தார். கடைசி நாளிலே அன்பை குறித்து அவர் பேசும் போது சொன்னார், நான் எத்தனை நாட்கள் கிறிஸ்துவின் அன்பை குறித்து பேசினாலும் அந்த அன்பின் ஆழத்தை முற்றிலுமாய் வர்ணித்து விபரித்து உங்களுக்கு சொல்லி முடிக்க முடியவில்லை. என்னிடம் ஜாக்கோப்பின் ஏணி இருக்குமானால் அதிலேறி பரலோக வாசலை தட்டி கப்ரியல் தூதனே, என் ஜனங்களுக்கு கர்த்தருடைய அன்பை விபரி என்று கேட்பேன். அதற்கு John 3:16 சுட்டி காண்பிப்பான். தேவன் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லுவது எவ்வளவு நன்று என்று சொல்லி இருப்பார். அந்த பெரிய அன்பை வியந்து போற்றி அப்போஸ்தலர் பவுல், நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவார். நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். Romans 5:7. உலக பிரகாரமாக ஒரு தாய்ப்பறவை குஞ்சுகளின் மேல் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறது. ஒருமுறை கண் தெரியாத குஞ்சுகளுக்கு தாய் இரை ஊட்டுவதை பார்த்தேன். ஒரு குஞ்சுக்காவது கண் தெரியவில்லை, தாயை பார்க்கவில்லை, தாயுடைய அன்பை உணர முடியவில்லை. தாய்ப்பறவை பறந்து வருகிற சத்தத்தை கேட்டதும் வாய் திறந்து கேட்கிறது. அந்த குஞ்சுகளுக்கு இரை ஊட்டுவதற்காக அந்த தாய் விடாமல் பறந்து பறந்து போய் புழுக்களையும் பூச்சிகளையும் பிடித்து கொண்டு வந்து இரையூட்டுவதை பார்த்து ஆச்சரியப்பட்டார். தேவ பிள்ளைகளே, தாயின் உள்ளத்திலே அவ்வளவு அன்பு வைத்த ஆண்டவர் தம்முடைய உள்ளத்தில் எவ்வளவு அன்பு வைத்திருப்பார்! அன்பு ஒரு காலம் ஒழியாது. இம்மையிலும் சரி, நித்தியத்திலும் சரி, அன்பு ஒரு காலம் ஒழியாது. கர்த்தருடைய அன்பு நித்திய நித்தியமான அன்பு. ஆமே. உங்கள் நினைவுக்காக தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்புக் கொடுத்தவர், அவரோடே கூட மற்ற எல்லாவற்றை நமக்கு அருளாதிருப்பது எப்படி? Romans 8:32. அன்பான தேவ பிள்ளைகளை, இப்படியாக 24 மணி நேரமும் தேவ செய்தியையும் மனதுக்கினிய பாடல்களையும் உயிருள்ள சாட்சிகளையும் நீங்கள் கேட்டு மகிழ இணைய வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கத்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.

ஏசப்பா, நீங்க தான் என் நேசம், என் இதய துடிப்பு, என் சுவாச காற்று. ஒவ்வொரு நாளும் தண்ணிக்குள்ள இருக்கும் மீனை போல, தண்ணீருக்கா ஏங்கும் மானை போல, உம்முடைய நேச நதியில் சங்கீதம் 42:1-2 போல நான் உமக்குள் துள்ளி மகிழ்ந்து உறவாட வாஞ்சிக்கிறேன். உதவிடுமே.

0: கடந்த இரண்டு நாட்களாக முன்னேற்றத்தின் எதிரிகள் என்கிற தலைப்பின் கீழே நான் பேசி வருகிறேன். முதல் நாளிலும் இரண்டாவது நாளிலும் உங்களுக்கு கேட்பதற்கு வாய்ப்பு கிடைக்கல என்றால் இன்றைக்கே உங்களுடைய யூடியூபில் அது இருக்கிறது, ரெண்டு நாள் செய்தியும். தயவு செய்து நேரம் கிடைக்கும் போது கொஞ்சம் கவனமாய் கேட்கும்படியாய் வாஞ்சுக்கிறேன். நம்முடைய சபைகளுக்கு அடையாளமாக நிழலாட்டமாக தேவன் பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் ஜனங்களினுடைய காரியத்தை எழுதி வைத்திருக்கிறார் என்று முதல் நாளிலே சொன்னேன். அவர்களை ஆண்டவர் எகிப்தில் இருந்து பிரித்து கானானை சுதந்திரிப்பதற்கு கொண்டு போக வேண்டும் என்று வாஞ்சித்தார். அதைத்தான் ஆபிரகாமுக்கு அவர் சொல்லியிருந்தார். ஆகையினாலே அவர்களை நடத்தி கொண்டு வந்த விதத்தை நான் உங்களுக்கு சொல்லி, கானானுடைய கரைக்கு வந்து விட்ட போதிலும் அதை முன்னேறப்படாதபடி தடுக்கிற காரியத்தை தான் நான் பேச ஆரம்பித்தேன். கீழ்ப்படியாமையினால், அவிசுவாசத்தினால், முரட்டாட்டத்தினால், முறுமுறுப்பினால் 40 நாள் பிரயாணத்தை அவர்கள் 40 வருடமாக மாற்றிவிட்டிருந்த போதிலும் தேவன் தம்முடைய திட்டத்தை மாற்றவில்லை. கவனியுங்கள், நேற்றைய தினத்தில் நான் சொல்லும் போது சொன்னேன், ஷார்ட்கட் வழியாக கொண்டு போகவில்லை. 11 நாட்களிலே பிரயாணப்பட்டு போக முடியும். கடற்கரை ஓரமாக மீனை பிடித்து சாப்பிட்டு விட்டு வழி நடத்திருக்க முடியும். அப்படி செய்யாமல் அவர்களை வனாந்திரத்தில் நடத்துவதற்கான காரணத்தை சொன்னேன். அவர்கள் ஆகாரத்திற்காகட்டும் தண்ணீருக்காகட்டும் இளைப்பாறுதலுக்காகட்டும் நிழலுக்காகட்டும் வழி நடத்தலை, வழியே தெரியாத வனாந்திரத்திலே அவர்கள் நடக்க வேண்டிய சூழ்நிலையாகட்டும் தேவனை மாத்திரமே நம்ப வேண்டும் என்று கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக தேவன் அவர்களை வனாந்திரத்தில் நடத்தினார். லிசன், நேற்றைய செய்தியை வீட்டிலே போய் கேட்டு பாருங்கள், அது விளங்கும். இன்றைக்கும் அரபிய நாடுகளுக்கு போனவர்களுக்கு தெரியும், ஒரு மணி நேரத்திற்கு முன்னதாக ஒரு ரோட்டில் நீங்கள் போய்விட்டு மறுபடியும் அதே ரோட்டில் வரும்போது காற்றடித்து அந்த மணல் குன்றுகளை அதனுடைய ஷேப்பை மாற்றி இருக்கிறதை பார்க்கலாம். ஆகையினால வழி தெரிவதற்காக அக்னி ஸ்தம்பத்தையும் மேக ஸ்தம்பத்தையும் ஆண்டவர் காண்பித்து வழி நடத்தி போனார். பாதுகாப்பும் அவரே கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு ஆகாரமும் அவரே கொடுக்க வேண்டும், அவர்கள் அவரையே நம்பி இருக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுப்பதற்காக இந்த வழியாக நடத்தினார். ஆனால் அவர்களோ எகிப்திலேயே தான் பாலும் தேனும் ஓடினது என்று ஒரு மாயையிலே மாட்டிக்கொண்டதை நேற்றைய தினத்திலே காண்பித்துக் கொடுத்தேன். விசேஷமாக நேற்றைய காலை கூட்டத்திலே, காலை கூட்டத்தின் செய்தியையும், கோராயின் புத்திரர் சாகவில்லை, நல்ல கவனிங்க, கோராகை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை எண்ணாமம் 16வது அதிகாரத்தில் வாசித்தாலும், 26வது அதிகாரம் 11வது வசனத்தில் எண்ணாமத்தில் கோராகின் புத்திரர் சாகவில்லை என்கிற தலைப்பின் கீழே நான் ஒரு செய்தி நேற்று தினத்தில் கொடுத்தேன். தயவு செய்து பெற்றோர்கள் அதை கேட்க வேண்டும், தேவ ஜனங்கள் அதை கேட்க வேண்டும். என்னுடைய செய்தியை கேட்க வேண்டும் என்பதற்காக சொல்லவில்லை, இவைகள் உங்கள் கண்களை திறந்துவிடும். கவனியுங்கள், இப்பொழுது பார்க்கக்கூடிய தூரத்தில் இருக்கிற கானானுக்குள் வந்தபோது அவர்களுக்கு முதல் எதிரியாக இருந்தது வசதிகள், வாய்ப்புகள், நல்ல புல் நிலங்கள், எங்களுக்கு ஏராளமாய் ஆடு மாடு இருக்கிறது, எங்களை நதிக்கு அந்த பக்கம் கொண்டு போகாதிரும் என்று மோசே இடத்துல கேட்ட 2.5 கூட்டம், ரூபன், காத், அதோடு கூட மனாசின் பாதி கூட்டமும் இந்த இடத்துல சண்டை இல்லாமல் பெற்று ஆசீர்வாதத்தில் திருப்தியாகி, போராடாமலே பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தில் மகிழ்ந்து, ஆடு மாடுகளுக்கு முதலிடம் கொடுத்து ஆண்டவருடைய காரியத்தை மறந்துவிட்ட ஒரு பெரிய கூட்டம் தடையாக நின்றதை பார்த்து மோசே கொக்கரித்ததை நேற்றைய தினத்தில் சொன்னேன், முதல் நாளிலேயும் சொன்னேன், நேற்று கொஞ்சம் காண்பித்தேன். அதை அவர்கள் தாண்டி யோர்தானை கடக்க வேண்டும், அதுவும் தடைதான். அந்த யோர்தானை கடப்பதற்கு ஆண்டவர் எலியாமின் நாட்களிலே செய்தது போல அவன் மேல் இருந்த அபிஷேகம் அதை திறக்க வல்லமை உள்ளதாக இருந்ததை 2 ராஜாக்கள் 2வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். God is not interested to a one man show. No. ஒரு மணி மனிதனை கொண்டு அல்ல என்பதை சபைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் உண்டு. அதற்காகத்தான் அதே நதியை எலிசா தன்னுடைய அழைப்பை நிரூபிக்கும்படியாக மறுபடியும் பிளக்கிறான். அது தேவனுடைய முறையாக காணப்பட்டாலும் சபையை அடையாளமாக கொண்ட இஸ்ரவேலுக்கு நான்கு ஆசாரியர்கள் தோளிலே தேவ வார்த்தையை உடன்படிக்கை பற்றி சுமந்து அவர்கள் கால் வைத்தால் தான் புறப்பட்டு போகும் என்று ஒரு சின்ன கூட்டம் ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறும். இட் இஸ் நாட் எ ஒன் மேன் பட் எ பஞ்ச் ஆஃப் பீப்பிள். நாலு பேர் தூக்குனாங்கல்ல இந்த உடன்படிக்கை பற்றிய அந்த ஆசாரியர்கள் பேரை தெரியுமா உங்களுக்கு?
1: தெரியாது.
0: என் சத்திய வேதம் பிச்சைக்காரன் பேரை கூட நல்லா எழுதி வச்சிருக்கோம். பர்த்லேமேயு திமேயுவின் குமாரனாய் அட்ரஸோட பக்கத்தில் கொஞ்சங்க பிச்சைக்காரன் பேரை எழுதுறவர் ஆசீர்வாதமாக்கப்பட்ட அந்த சின்ன கூட்டத்தை பேர் எழுதலை. பேரு பேரு பேர் அடிக்கணும். எனக்கு நோட்டீஸில் ஏன் பேர் போட்டிருக்கியா இல்லைன்னா நான் வரமாட்டேன். நம்ம ஊழியக்காரங்க தான். இதில் உன் பேர் போட்டால் மட்டும் இல்லை, போட்ட வேற போடணும். அவர் இப்போ 75 வயசு, அவர் 35 வயசில் அப்படி வாலிபன் நினைக்கிற மாதிரி ஃபோட்டோ போடணும். உங்கள் தலைவர் இருக்கிற மாதிரி கலைஞருக்கு ஒன்றும் தெரியாட்டாலும் அவர் ஃபோட்டோவை பாருங்கள், பயங்கரமாக போடுவாங்க. அது அரசியல். ஹலோ, யார் ஃபோட்டோவா? அது இன்னைக்கு இருக்கிற ஃபோட்டோ போட்டிருக்காங்களா? இன்னும் இன்னைக்கு இருக்கிற ஃபோட்டோ போட்டால் கஞ்சி குடிக்க முடியாது. அதனால இளமையில கோட்டு சூட்டு எல்லாம் போட்டு அவர் மாப்பிள்ள கோலத்தில் இருந்த போட்டோவை போட்டு வருகிறார். வல்லமையுள்ள ஊழியர் வருகிறார். ஆண்டவர் பார்த்தாரு, இந்த நாலு பேரும் போட்டோ அடிச்சில்ல, எல்லா இடத்துலயும் சிலையை நிறுத்திடுவான்னு பேரை கூட விட்டுட்டார். இஸ்ரவேலை ஆசீர்வாதத்திற்குள் பிரவேசிக்க பண்ணினவர், இஸ்ரவேலை அந்த வாக்குத்தத்தம் பண்ணின பூமிக்கு பிரவேச பண்ணினவர்கள், இஸ்ரவேலை சுதந்திரிப்பதற்கு தேவ வசனத்தின்படி வாழ்ந்தவர்கள். என்னை குறித்து நேற்று கூட பிரதர் சொன்னாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் எனி க்ளோரி, ஐ எம் எ வெரி சிம்பிள் சிம்பிள் சிம்பிள் சர்வன்ட் ஆஃப் காட். அதனால தான் பேட்ஜில் எழுதி மாட்டிட்டாங்க, சர்வன்ட் ஆஃப் காட்ன்ட்டு. Man of God கூட போடல. Listen sir, அது ஆண்டவருக்கு தெரியும். பின்னால வர சந்ததி பூரா பேரு பேரு பேரு, என் பேர் போட்டாதான் வருவேன் கூட்டத்துக்கு. இந்த கூட்டத்துக்கு வரணும்னு வாங்க ஐயா, ஒரு கூட்டம் இருக்குன்னா என்னை வந்து வீட்டில் வந்து மாலை போட்டு கூட்டானா, பத்திரிக்கை வச்சானா, கல்யாணமா நடத்துறோம், உனக்கு பத்திரிக்கை வச்சு மேலே கால, உனக்கு தேசத்தின் மேலே தக்கல் இருந்தா மிஷினரி கொடுத்து நீனே வருவேன். ஹலோ, சிலர் சொன்னதை கேட்டதுனால தான் சொல்கிறேன், உங்களை அழைக்கவில்லை. அழைக்கப்படாதவள் தான் விருந்து, அழைக்கப்பட்டவெல்லாம் போயிட்டான். அப்படி தான் என் சத்திய வேதம் எனக்கு காண்பிக் கொடுக்கிறது. அழைக்கிறதுல பசனை ஆண்டவர் சொல்கிற, அழைக்கப்பட்டவர்கள் தகுதியற்றவர்கள் ஆகி போய்விட்டார்கள், அழைக்காதன் தெருவில் என்னென்னவெல்லாம் வந்தான். அவன் ராஜா கொடுத்த வஸ்திரத்தை உடுத்தி ராஜா மேடையில் உட்கார்ந்து ராஜா பந்தியில் உட்கார்ந்து ராஜாவின் போஜனத்தை சாப்பிடுறான். நம்புறவங்கெல்லாம் ஒரு கரங்களை ஓங்கி தட்டி. சிலர் சொல்லலாம், எங்களையும் வழியில் நிற்கிறவங்கள மாத்திட்டீங்களா, எங்க நின்னீங்க? அல்லேலூயா, சோத்திரம். ஆமா, இதை ஆண்டவர் படிச்சு கொடுக்கணும் சபைக்கு. Don't look for name, don't look for your fame, don't look for your own blessing. இந்த நாலு பேருக்கு அந்த பக்கம் என்ன, அந்த பக்கம் என்னையா ஆசாரி என்ன நிக்கிறியா 14 மணி நேரம், அந்த பக்கம் உனக்கு என்னப்பா? ஒண்ணும் கிடையாது. அவனுக்கெல்லாம் உண்டு, எனக்கு இல்லை. No botheration. அதையும் காட்பி கொடுத்துட்டு அடுத்த நேரத்தில் நான் ஒண்ணு சொன்னேன், காண்பித்து கொடுத்து ஆண்டவர் அவனை கரையத்தின உடனே யோசுவா பார்த்து சொல்ல, கருக்கான கத்திகளை உண்டாக்கு. சண்டை போடுறதுக்கல்ல, இவனுக்கு எல்லாத்தையும் கொஞ்சம் வெட்டி விடணும். விருத்த சேதனம் இருக்கிற உடன்படிக்கைக்கு உள்ளப்படாம நான் சொல்ற தேசத்துக்கு இவன் லாய்க்கு இல்ல. நேற்று தினம் இந்த உடன்படிக்கை குறித்து நான் விவரமா பேசுறேன். ஞானஸ்தானமாய உடன்படிக்கையை சொல்லிட்டு மேரேஜில் நடக்கிற உடன்படிக்கையும் காட்டி கொடுத்தேன். ஒரு அணையாத அன்பு, ஒரு தீராத தாகம். நேற்று தினத்தில் என் மனைவியை குறித்து ஒரு காரியத்தை சொன்னேன். அநேகர் கேட்டீங்க ஜெபிக்கிறேன்னு சொன்னீங்க சோத்திரம். இன்னைக்கும் சொல்றேன், இங்கே சொல்றேன், My wife cannot make a cup of tea for me today. எனக்கு ஒரு கப்பு டீ கூட அவளால் போட முடியாது. 22 மணி நேரம் படுக்கையில் இருக்கா என் சகோதரர் அறிவார்கள். பட் நான் காலையில் எந்திரிச்சு அவ எந்திரிக்கிறதுக்கு 9:30 மணி ஆயிடுது. என்ன டாக்டருங்க அந்த மாதிரி தூங்க வச்சிருக்காங்க. காலையில் போய் எந்திரிச்சிட்டியாம்மா, ஏதாவது சாப்பிட்டியாம்மா, இவ்வளோதான் நான் கேட்குறது. மறுபடியும் நான் ஊழியத்துக்கு போயிட்டு மத்தியானம் வந்து 2:30 மணிக்கு வந்து சாப்பிட்டியாம்மா, நீங்கள் வரணும்னு தான் காத்திருக்கேன். படுக்கையிலிருந்து டைனிங் டேபிளுக்கு வர முடியாது. 3 பேர் சேர்ந்து அழுக்கட்டாக தூக்கிட்டு வந்து என் கூட சாப்பிடணுங்கிறதுக்காக வருவா. லிசன், சாப்பிட்டுட்டு அவளுக்காக நான் சாப்பிட சில நேரம் வர்றது வழக்கம். நைட்டில் படுக்க போகும்னால 9 மணிக்கு அவள் படுத்துடணும். நல்லா தூங்குமா, இவ்வளோதான் நாங்கள் பேசுகிறதெல்லாம். ஆனால் என் மனைவியை ஃபோன் பண்ணி கேளுங்க, வேணாம் அவர் நம்பரை தரேன். சிஸ்டர் ரூபா, ஆர் யூ சாட்டிஸ்ஃபைட் வித் திஸ்? இது உங்களுக்கு பூரணமாக போதுமா இருக்குதா? அவள் என்ன சொல்ல, நல்லா பேச படிச்சிருக்க. இப்போ இடையில பேச்சலாம் நின்று போச்சு. ஆனால் இப்போ கொஞ்சம் பேசுகிற, நல்ல தைரியமாக பேசுகிறா, எல்லாம் ஞாபகம் இருக்குது. இப்போ நல்லா கவனிங்க. நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல தெரியுமா, உங்களுக்கு இது போதுமா உங்கள் கணவனுடைய அன்பு? அவர் வந்து முகத்தை காட்டிட்டு போகிறாரு, அதுவே போதும். இல்லைன்னா டிவியில் பார்த்துக்கிறேன். ஏன்னா நாங்கள் ரெண்டும் ஒருவர் ஒரு முகத்தை ஒருவர் பார்க்காத போது, என்னுடைய ஃபோட்டோ தானும் அவளுக்கு கிடைக்காத போது, எனக்கு அவளுடைய ஃபோட்டோ கிடைக்காத போது திருமணம் ஒரு உடன்படிக்கையிலே பண்ணினோம். தேவ சமூகத்தில் அது எங்களை இணைத்திருக்கிறது. அது எங்கள் தரிசனத்தை இணைத்தது மாத்திரமல்ல, எங்களை ஒருவரை ஒருவர் நேசிக்க வைத்திருக்கிறது. லிசன் சார், பாய், ஏன் ஐ மேட் அ கவனன்ட் 49 இயர்ஸ் பேக். மே மாதம் வந்து நான் 49 இயர்ஸ், 49 வருஷத்துக்கு முன்னதாக நான் அவளை ஒரு உடன்படிக்கை பண்ணினோம். நான் மறுபடியும் சொல்கிறேன், அவன் முகத்தை நான் பார்க்கல. கல்யாணம் முடிஞ்சு 3 மணி நேரம் கழிச்சு தான் அவன் பார்த்தேன், கருப்பாச்சோப்பான்ட்டு. நான் இணைச்சது உடன்படிக்கை. தேவனோடு உடன்படிக்கை பண்ணாதவன் தேவன் கொடுக்கிற தேசத்துக்கு லாயக்கு அற்றவன். அதை ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லி தான். அன்னைக்கு சரீரத்தில் விருத்த சேதனம் வச்சிருந்தாரு, இன்னைக்கு இருதயத்தில் விருத்த சேதனம் வச்சுனால சகோதரிகளும் இணைந்து கொண்டார்கள் என்று நேற்றைய தினத்தில் காட்டி கொடுத்தேன். நவ் ஐ டேக் யூ ஃபர்தர். நல்லா கவனிங்க, யோசுவாவின் புஸ்தகத்தை இப்படி பாருங்க, ஐயா படிங்க. யோசுவாவின் 1வது அதிகாரத்திலிருந்து 12வது அதிகாரம் வரைக்கும் தான் கர்த்தர் சபையை கொண்டு என்ன செய்ய போறார் என்று எழுதியிருக்கிறது. சபைக்குள்ள என்ன செய்தார், 1லிருந்து 12வது அதிகாரம். அதுக்கு பிறகு அங்கே பங்கு போட்டாங்க, இங்கே பங்கு போட்டாங்க, அங்கே போட்டாங்க, இங்கே போட்டாங்க. கடைசியில் யோசுவா போகும்போது சொல்லிட்டான், இஷ்டம் இருந்தால் அவரை சேவிங்க, கஷ்டம் இருந்தால் போங்கடா, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் அப்படி சொல்லி முடிச்சுட்டான். கோ பேக் அண்ட் ரீட் ஜாஷுவா. நல்லா கவனிங்க. இப்போ அடுத்த அதிகாரத்துக்கு வாங்க. வேகமாக சில காரியங்களை காண்பித்துக் கொடுக்க வேண்டும், சபைக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த ஆதங்கத்தோடு கூட பேசுகிறேன். நேற்றைய தினம் வரைக்கும் உங்களை நான் 5வது அதிகாரம் வரை கொண்டு வந்தேன். மீதம் இருக்கிற 7 அதிகாரத்தையும் வேகமாக போக போறேன், என்னோடு கூட சேர்ந்து வாசிக்கலாம். 6வது அதிகாரம் 1வது வசனம்.
1: ஒருவரும் வெளியே போகவும் இல்லை,
0: ஒருவரும் வெளியே போகவும்,
1: ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை.
0: ஆமா. Now God wants to teach them another lesson for today's church. ஐயா, வெளியே பார்க்கறது தான் அடைச்ச மாதிரி இருக்கும். பக்கத்தில் உங்க கைப்பிடிச்சுங்க, வெளியே பார்க்கறது தான் அடைச்ச மாதிரி இருக்கும். சொல்லுங்க, நல்லா குலுக்கி சொல்லுங்க, வெளியே பார்க்கறது தான் அடைச்ச மாதிரி இருக்கும். ஆமா, மதமாற்ற சட்டம் கர்நாடகாவில் வந்துட்டேன், உத்தரப்பிரதேசத்தில் வந்துட்டேன், ஜார்க்கண்டில் வந்துட்டேன், மத்திய பிரதேசம், அதெல்லாம் அப்படிதான் தெரியும். கர்த்தருடைய கிருபையினால நேபாளத்திலையும் ஊழியம் செய்யறோம். நேபாளத்தில் சட்டம் இருக்குது, பேப்டிசம் கொடுத்தேன்னு தெரிஞ்சுன்னா 10 வருஷம் உள்ள போகணும். ஆனால் எங்கள் சகோதரர்கள் வார வாரம் நான் ஸ்நானம் கொடுக்குறாங்க. வாரம் வாரம் ஞான ஸ்நானம் கொடுக்குறாங்க, 10 வருஷம் உள்ள போயிடணும். சிலர் இதில் வேற போட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் வேற போட்டுக்கிட்டான். நான் கேட்டேன், டேய் ஞானஸ்தானம் தான் கொடுக்குறீங்க, ஃபேஸ்புக்கில் ஏன்டா போடுறீங்க? அவன் என்ன சொன்னான் தெரியுமா? ஒரு பையன் சொல்கிறான், எங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு இல்லை, எங்களுக்கு ஃபேஸும் இல்லை புக்கும் இல்லை. அப்பமாவது ஜனங்களுக்குள்ள தைரியம் வராதான் தான். உள்ளே நடக்கிறது காட்டட்டுமா? எரிகோவுக்கு உள்ளே நடக்கிறது காட்டட்டுமா? வாசிங்க, ரெண்டாவது அதிகாரம் யோசுவா 2 அதிகாரம். இங்க வேசியாய ராகாப் சொல்றான், வாசிங்க 10வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
1: நீங்கள்
0: இல்ல 9வது வசனத்தை வாசி.
1: கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும்.
0: கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தாரா கொடுப்பாரா?
1: கொடுத்தார் என்றும்.
0: உங்க இதுல கிராமர் மிஸ்டேக் போட்டிருக்குது வெஸ்லி. உங்க பைபிள் அப்படிதான் போட்டிருக்கா? பக்கத்தில் இருக்க கைப்பிடி சொல்லுங்க, வேசிக்கே தெரியுது, உனக்கு ஏன் தெரியல? வாசிங்க மறுபடியும்,
1: கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும்.
0: உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும்.
1: உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும்.
0: உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும்.
1: உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றாரும் அறிவேன்.
0: சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் சொல்றாரு, இவனெல்லாம் மதமாட்ட விட்டுட்டா நம்ம தேசத்துக்கு செக்யூரிட்டிக்கு ஆபத்து, அதனால தடுக்கப்படும். ஐயோ, நாங்கள் என்னையா செஞ்சோம் நாங்கள் காட்டி கொடுத்ததெல்லாம் பாவியாக வாழாத பரிசுத்த தேவனோடு இணைந்து பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து விடு. உபயோகமற்றவனாக வாழாத உபயோகம் உள்ளவனாக மாறிவிடு. அதனையே சொல்லி கொடுத்தோம். நாங்கள் இந்த தேசத்துக்கு செக்யூரிட்டிக்கு நாங்கள் ரொம்ப ஆபத்தோம். என்னை பார்த்தா அப்படியே தெரியுது. ஜட்ஜ் அவர்களே, வாங்கையா, 26 பேரை கொன்னவனை காட்டுறேன், 127 பிளாக்ல கண்ணை தூக்கிட்டு போனவனை காட்டுறேன், அவனை கேள், அந்த பகுதிகளுக்கு பயங்கரமாய் தெரிந்தவர்களை காட்டுகிறேன். மற்றவங்க ரத்தத்தை கெட்டு குட்டிச்சவராக்கின வேசிகளை காட்டுறேன், வா. ரத்தம் கெட்டு போயிருக்கிற அந்த பிள்ளைகளை பெறுகிற அந்த வேசியை காட்டுறேன். இன்னைக்கு அவ இயேசுக்குள்ள வந்துட்டான். ஒரு சாட்சி சொல்லட்டுமா? ஆண்டவர் எங்களுக்கு இந்த வேசிகளின் பிள்ளைகளை குறித்து பாரம் கொடுத்ததுனால ரொம்ப முயற்சி எடுத்தோம். உள்ள போறதுக்கு எங்க மிஷினரிகளுக்கு கொஞ்சம் பயம், ஏன்னா நம்மளையும் அந்த கணக்கில் சேர்த்துருவோம். பெண்கள் போறதுக்கும் பயப்பட்டாங்க, ஜோமனி பார்த்தோம். ஒரு சகோதரனும் சகோதரியும் ஜோம் பண்ணும் போது அவங்களுக்கு பிள்ளைங்க பிறக்காங்களா, அது அல்ல அப்படியே அப்பா இல்லாம அலையுத, அதை கூப்பிட்டு கொஞ்சம் ஏதாவது உதவி செஞ்சு ஏசோ சொல்லுங்கன்னா அதுங்களை கூப்பிட்டு பாடம் சொல்லி கொடுத்தோம், சோறு போட்டோம், சட்டை போட்டு விட்டோம், இயேசுவை கொடுத்தோம். இதுங்க ரொம்ப உற்சாகமா ஆண்டவரை பின்பற்றி பாட ஆரம்பிச்சாங்க. இதை பார்த்த 30 பிள்ளைங்கள தான் முதல்ல எடுத்தோம். இப்போ 800 பிள்ளைங்களை வச்சுருக்கோம், 30 பிள்ளைங்களை தான் எடுத்தோம். 30 பேரையும் கூப்பிட்டு இவங்களுக்கு ரத்தத்தை டெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சோம். கவனிங்க, இப்போ எங்களுடைய நற்கிரியை பார்த்து மற்ற அம்மா மாதிரி என் பிள்ளையும் சேர்த்துங்கன்னு 56 பிள்ளைங்க ஆயிடுச்சு. என் பிள்ளைங்க ஏதாவது படிச்சு விடுங்கய்யா, நாங்கள் தான் 15 தலைமுறையாக விவசாயியாக வாழ்ந்துட்டோம், 15 ஜெனரேஷன்ஸ். எங்களை மாற்றுங்க, என் பிள்ளைங்களை யார் மாற்றுங்கன்னு சொல்லி 56 பிள்ளைங்க வந்துட்டாங்க. இந்த ஊழியக்காரர் என்ன செஞ்சால் தெரியுமா? அந்த பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு நாள் உபவாசம் போட்டு அபிஷேகத்தில் வழி நடத்துறதுக்கு முன்னால் அவங்களுக்கு தெரியாமையே பிளட் டெஸ்ட் நடத்திட்டோம். பிளட் டெஸ்ட் நடத்தினா எனக்கு அந்த சகோதரன் ஃபோன் பண்ணி சொல்றாரு, அண்ணே 56ல 26 பேருக்கு எய்ட்ஸ் இருக்கு, ஹெச்ஐவி பாசிட்டிவ் இருக்குது. எனக்கு கொஞ்சம் கலக்கண்ணா, இதுங்களை என்ன செய்யறது, எய்ட்ஸ் உடையவர்களை என்ன செய்யறது? குழம்பி போய் எல்லாரும் கத்தரை நோக்கி, ஆண்டவர் இந்த ஊழியத்தை கொடுத்துருக்கீங்க, இதை செய்யணும், இதை செய்யறதுக்கு எங்களுக்கு பலன் வேணுமே அப்படின்னு சொல்லும் போது, இந்த ஊழியக்காரனும் ஊழியக்காரையும் சேர்ந்து அந்த பிள்ளைங்களுக்கு அபிஷேக கூட்டம் நடத்தினா அவ்வளவு பேரும் அபிஷேகத்தில் நிரம்பினா. நிரம்பின பிறகு அதே டாக்டரை கூப்பிட்டு எங்க ஆஸ்பத்திரி ஆட்களும் சேர்ந்து மறுபடி பிளட் டெஸ்ட் பண்ணா 26 பிள்ளைங்களுக்கு எய்ட்ஸ் போன இடம் தெரியல. உடனே தூர்தர்ஷன்காரன் வந்துட்டான், என்டிடிவி காரன் வந்துட்டான், என்னமா பண்ணீங்களாமே, நான் சொன்ன பேசாம போயிரு, நீ நல்ல வேலையெல்லாம் செய்ய விட மாட்டீங்கடா, உங்களால் தான் அந்த மீடியா என்கிற கள்ள தீர்க்க தரிசிகள் என் ரூம்ல வந்து உனக்கு திட்டோ திட்டுன்னு திட்டினேன், நல்லதை செஞ்சிருக்கேன், நீ எழுதி போட்டனே போட்டுருவேன், அதுக்கு பிறகு அதுக்கு பெரிய பெரிய பிரச்சனை, இதே தான் பிரச்சனையா இருக்கும், நாங்கள் இங்கே ஊழியம் செஞ்சு பிள்ளைகளை மாற்றம் வந்திருக்கோம், இன்னைக்கு ஒரு பிள்ளை கூட எய்ட்ஸில் இல்லை. அப்படி மாற்றப்பட்ட பெண் இன்றைக்கு, அவளுக்கு பேர் அஞ்சலி, இன்னைக்கு எங்கள் பாலிடெக்னிக்கில் அவள் தான் லெக்சரராக மாறிட்டா. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அவர்களே, எங்களால் செக்யூரிட்டிக்கு பாதுகாப்பு இல்லையா, வாங்க ஐயா பாருங்க ஐயா, இயேசுவின் அன்பை கொஞ்சம் பார், இயேசு மர்மாவமாக்குறவர், இயேசு நம்ம அடிக்கடி பாடுறோம் அல்லவா, என்ன பாடுறோம், மறு

0: பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சு சொல்லுங்க, மர்மமாக்குறதுக்கு சொல்லுங்க, ஒரே ஒரு ஆளுக்கு தான் வல்லமை இருக்கிறது, அது என் இயேசு மாத்திரமே. உங்க ஊர் பக்கத்தில் யாரோ ஒருத்தர் டான்ஸ் ஆட பட்டு கொடுப்பாரு, உங்க ஊர்ல இருந்து கொஞ்சம் தூரத்தில், வருஷத்துல ஒரு ராத்திரியில எல்லாரையும் கூட்டு டான்ஸ் ஆட வைக்கிறாரு, பக்கத்தில் கைய சொல்லுங்க தைரியமாயிருப்பான், இயேசுவால மாத்திரம்தான் பண்ண முடியும். காட்டுற மளிகை கொண்டு நிறுத்துறையா, வருஷம் நிறுத்துறேன், நிறுத்தினல்ல, இப்போ குடியிலேயே அழிஞ்சு போனவனுக்கு நிறுத்தினல்ல, நானா போய் மாத்தினேன், இயேசு மாத்தினாரு, ஆனால் நம்மதான் இயேசுவும் மாத்துவார். அதனை இயேசுவும் உம்னு சொன்னு உதடு நட்டிக்கிறேன், இயேசுவே அப்படி சொல்றவங்க மாத்திரம் ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம், இயேசுதான் ஏன் மாற்ற முடியும், இயேசுதான் மாற்ற முடியும். உரிய மதிப்புக்குரிய வணக்கத்துக்குரிய சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு, எங்களை போய் ஆபத்துன்னு சொல்றீரையா, எங்களை போய் தேசத்தின் பாதுகாப்புக்கு ஆபத்துன்னு சொல்றீரையா, ஏன்னா எங்களை குறித்து உங்களுக்கு திகில் பிடித்திருக்கிற சொல்லுங்க. மறுபடியும் இந்த வசனத்தை வாசிங்க, வெஸ்லி 2:9
1: என்றும், உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன்.
0: போதும், எல்லாத்தையும் வாசித்தா ராத்திரி ஆயிரும். துட்டுக்கு மாம்சத்தை விற்கிறவளுக்கு தெரியும். Listen, sir. My gospel is able to transform nations. Sir, நம்மதான் நினைச்சிருக்கோம் அடைச்சிருக்கு அடைச்சிருக்கு அடைச்சிருக்கு. உள்ள எப்படி இருக்குது சொல்லுங்க, உள்ள டக்கு டக்கு வந்துட்டான் என்ன செய்யுது, வந்துட்டான் என்ன செய்யுது, பிடிச்சிட்டான் என்ன செய்யுது. அதனால தான் பார்த்தாரு, டே ஓம் பலத்தில் இல்லை, ஏன் பலத்தில் தான் தேசத்தை ஜெயிப்பேன் அப்படின்னு இஸ்ரவேலுக்கு காண்பிக்கிறதுக்காக செவரெல்லாம் நீ தொடக்கூடாது, சும்மா சுத்தி வந்தாம், சுத்தி வர்றவன் பேச விட்டுருந்தா என்ன சொல்லியிருப்பான் தெரியுமா, ஏதோ ஒரு பைத்தியக்காரன் பின்னால போறோம், உன் சுத்தி வந்தா உழுங்குறோம், ஆறு குதிரை ஒன்னா போகிற ரதங்களை உடைய ஒரு மதில் உடிஞ்சு விழுன்னு சொல்றான், நம்மளும் நம்பிக்கிட்டு சுத்தி போறோம், அக்கா பத்மாக்கா உனக்கு தெரியுமாக்கா இவன் சொல்றான்னு நம்மளும் போறோம் பாரு. உன்னை பத்மாக்கா கிரிஜாக்காட்ட சொல்லுவாங்க, கிரிஜாக்கா கிரிஜாக்கா நம்ம பைத்தியம் பிடிச்சிட்டா சுத்தி வர்றமே. இப்படி நம்ம அக்கா மாதிரே பேச பிடிச்சிருந்தா புருஷ மாதிரி பாதியில போயிருப்பான். நான் அடிக்கடி சொல்றேன், காரை ஓட்டிட்டே போறீங்க, ஜிபிஎஸ் சொல்லுது லெப்ட் ஹேண்ட், ஆனால் பக்கத்தில் இருக்க

0: வைஃப் சொல்றா, அறிவு கேட்டாத்தான் நேத்து தானே வந்தோம், ரைட் டர்ன். புருஷன் பின்னால போயிடுறான். இந்த அக்கா பேச்சை கேட்கறதா, இந்த அக்கா பேச்சை கேட்கறதா, இந்த அக்கா பேச்சை கேட்டா போற இடத்துக்கு போயிடலாம், இந்த அக்கா பேச்சை கேட்டா சோறு கிடைக்காது. அதனால ரிவர்ஸ் அடிச்சிருப்போ. பக்கத்தில் வந்து சொல்லுங்க, அந்த ஜிபிஎஸ் அக்கா பேச்சை கேட்டே நம்ம உருப்படலை. எங்ககிட்ட ஒரு டாக்டர் இருக்கிறாரு, அவர் ஒரு நாள் சென்னை கூட்டத்தை முடிச்சுட்டு எங்க ஆஃபீஸுக்கு தங்க வரணும். ஒரு தம்பி சொன்னா ஏங்கிட்ட விட்டுருங்க, நான் அவனை ஊட்டி கூட்டிகிட்டு போகிறேன். அவரை நான் பார்த்து, டாக்டர் அசோக் எத்தனை மணிக்கு திரும்பி வந்தீங்க, கூட்டம் 9:30 முடிஞ்சிட்டு உங்களை காணும், நான் தூங்குறது வரைக்கும் 11 மணி தான் நான் தூங்குறேன். அவர் சொல்கிற, அண்ணே தம்பி சொன்னான் ஜிபிஎஸ்ஸை ஃபாலோ பண்ணுன்ட்டு. சென்னையை சுற்றி சுற்றி வந்தோடனே 7 நேரம் காட்டிட்டான், எரியாமதில் விழுந்த பிரதான வந்தோம். பக்கத்தில் சொல்லுங்க ஜிபிஎஸ் நம்பர் நீ ஆண்டவரை ஏன்பா கொஞ்சம் நம்பக்கூடாது. லொக்கேஷன் போட்டிருக்கேன், லொக்கேஷன் உன் லொக்கேஷன் இந்த தேசம் தேவனை அறிவதே. இதை கற்றுக் கொடுக்கணும், இதை கற்றுக் கொடுக்கணும். சத்தம் கட்டாம விசுவாசிக்கிறவன் பதறானா, விசுவாசிக்கணும் பதற. சத்தமே காட்டக்கூடாது. அதனால தான் சொல்ல, ஒருத்தனும் சத்தம் மூச்சு காட்டுறோம் சுத்திவா. கத்தர் என்ன அழகா பாடம் சொல்லி கொடுக்காரு பாத்தீங்களா. நம்ம நினைக்கோ ஆர்ப்பரிச்சா விழுந்துரும், ஆர்ப்பரிச்சு ஒண்ணும் விழ மாட்டேங்குது. நம்ம ஆர்ப்பரிக்காத சத்தமா. Listen, do not be carried away by unknown truth which is not in the Bible. பிலிப்புவிலே பவுலும் சீலாவும் இருக்கும்போது பாடுனாங்க, விழுந்துட்டு நல்லது. ஏன்னா ஆண்டவருக்கு ஆசை கூட இருந்த 276 பேரும் விடுதலை ஆகணும்ட்டு. பிலிப்பு ஜெயில இருக்கிறார், பவுல் பாடினாரா சொல்லுங்க, துதிக்கலையா? அங்க எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க, அங்க இருந்தா எழுதினாரு. அப்ப துதிச்சாரு. நோக்கம் என்ன தெரியுமா? உள்ள உட்காந்து 12 லெட்டர் எழுது, அதுதான் பின்னால சபைக்கு வரும். 12 லெட்டர் எழுதணும்னு தேவ தீர்மானம் இருக்கும்போது நீ துதிச்சாலும் சரி குதிச்சாலும் சரி அது உழாது. பக்கத்தில் சொல்லுங்க, தேவ சித்தத்தின்படி கத்துனா உழும். இல்லை தேவன் நோக்கம் வேறையா இருக்குதுன்னா நீ என்னதான் கத்துனாலும் விழாது. பவலை வச்சு 12 லெட்டர் எழுதினதுனால தானே நீங்கள் நானும் இன்றைக்கி பெரிய பரங்க பயங்கர பிரசங்கம் பண்ணுறோம். முதல் நாளிலே விழுந்திருந்துன்னா என்ன ஆயிருக்கும்? இன்னைக்கு உன் கையில் வெறும் அட்டை தான் இருக்கும், நியூ டெஸ்டமென்ட் இருக்காது. அவன் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தா தேவன் சொன்னார்னா விழும். அதனால தான் நான் எப்பவும் என் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன், உளுந்தாலும் சரி உள்ளாலும் சரி அல்லேலூயா. நான் கத்தி தான் உழணும்னா உழட்டும், கத்தாமலே உழணும்னா உழட்டும். We talk about revival but we don't follow God's method. நல்ல கவனிங்கம்மா, ஏதோ ஒன்ன பிடிச்சுக்கிட்டு அதுதான் சத்தியம் சொல்லிடுறாங்க. முழு பைபிளும் வாசிங்க, முழு பைபிளையும் வாசிங்க. தேவன் கிரியை செய்வார் நம்புகிறேன், ஆனால் அவருடைய வேலையில் அவருடைய மெத்தடில். அதுக்கு மட்டும் முடித்து கொடுத்துருங்க. மேக் யுவர் செல்ஃப் அவைலபிள் டு காட், ஃபினிஷ். இதைத்தான் ஆண்டவர் எரிகோ சுற்றி வரும்போது சொன்னார். சரி அதையும் விட்டுருவேன், வேகமாக போகணும்ல. அடுத்தால இப்போ 9வது அதிகாரத்துக்கு போங்க. ஆனால் இன்னொன்று சொல்லி கொடுத்தார் எரிகோவில், என்ன சொல்லி கொடுத்தார் தெரியுமா? ஒரு வசனத்தை சொன்னார், அதையும் வாசித்துடலாம், அதுக்கு பிறகு நம்ம போகலாம். 6வது அதிகாரம் 19வது வசனம்
1: சகல வெள்ளியும் பொன்னும்,
0: சகல வெள்ளியும் பொன்னும்,
1: வெண்கலத்தினாலும் இரும்பினாலும்,
0: வெண்கலத்தினாலும் இரும்பினாலும்
1: செய்யப்பட்ட பாத்திரங்களும்,
0: செய்யப்பட்ட பாத்திரங்களும்
1: கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள்,
0: பரிசுத்தமானவைகள்,
1: அவைகள் கர்த்தரின் பொக்கிஷத்தில் சேரும் என்றான்.
0: அனௌன்ஸ்மென்ட், நாட் ஒன்லி யூ கோ அரவுண்ட், டு நாட் கவர் எனிதிங். உள்ள இருக்க ஒன்னே இச்சிக்க கூடாது. நல்லா கவனிங்க. If you want to inherit the land, you must be detached from covetousness. சபைக்குள்ள பொருளாசை இருக்கிறது வரைக்கும் இந்த தேசத்துக்கு எழுப்புதல் வராது. எழுதி தர்றேன், இதை ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கணும். தேசத்தை சுதந்திரிக்கும்னால நீ சுத்தி வந்து விழுகிறது மாத்திரமல்ல, you should not have that covetousness. பொருளாசையிலிருந்து நீ விடுதலை ஆகணும். உங்களையே கேட்டு பாருங்க அம்மா, உங்களையே கேட்டு பாருங்க. நீ இருக்கிற தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் வெடித்து கிளம்ப வேண்டும் என்று மன்றாடி அழுகிறவர்கள் நானும் ஒருவன். ஆயிரங்கள் அழுகிறதாக நான் அறிவேன். ஆண்டவருக்கு சோத்திரம். பட் மோர் தன் தட், ஆர் யூ டெலிவர்ட் ஃப்ரம் கவச்சியஸ்னஸ்? இன்னைக்கு சபைக்கு என்ன தெரியுமா வியாதி? பொருளாசை. உங்க ஊர்ல அதை குறித்து பேசுறதுக்கு சில சபை பிராண்டட் ஃபார் இட். அந்த சபைக்கு போறவங்களும் உட்கார்ந்துருப்பீங்க. காது கொடுத்து கேளு. இந்த தேசம் தேவனை அறிய வேண்டும் என்றால் நீ முன்னேறுவதற்கு எதிரியா இருக்கிறது உனக்குள்ள இருக்கிற பொருளாசை என்கிற விக்கிரகம். ஒரு ஆகான குறித்து எழுதி வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு சபைக்குள்ள ஏராளமான ஆகான், அதுவும் சில சபையில சபை சொத்தையா பிடுங்கிறதுக்கு ஆகுதான். ஃபாதர் அழகா பாடினாரு, பொருட்கள் மேல கண்ணு போச்சுன்னு போச்சை.

மேகம், நீ காலையில் ரெண்டு தங்கச்சிமார் உங்கள் அப்பா அம்மாவோட என்ன பார்க்க வந்தாங்க, நான் அவங்கள பார்த்து ஒன்று சொன்னேன், என்கிட்ட இழக்கிறதுக்கு இன்னும் ஒன்றும் இல்லை. தட்ஸ் வை ஐம் போல், இழக்கிறதுக்கு இன்னும் இல்லையா? அதனால தான் என் மனைவியை பல முறைகள் நக்சலைட்டு பயமுறுத்தும் போதெல்லாம், இன்னைக்கு உங்கள் வீட்டுக்கார் 10 மணிக்கு வராரு, 20 மணிக்கு வராரு, போ, 3வது தடவை சொல்லும் சொல்லிட்டு அவரை கொண்டு போய் சமாளிக்க முடிஞ்சுன்னா கொண்டுட்டு போ, அதோடு விட்டுட்டான். ஒரு தடவை என்ன பார்த்து ஒரு ஆள் துப்பாக்கி ஏந்தின ஆள் தான், ரோத்தாஸ் மலைக்கு போயிருக்கும்போது எங்கள் பள்ளிக்கூடத்திலே படித்தவன் தான், அவன் தான் சொன்னான், அங்கிள் உங்களை கடத்தல் நிறைய கோடி கிடைக்கும்னு சொல்கிறாங்க. நான் சொன்னேன், உனக்கு கோடி போடாமல் இருந்தால் சரிதான், பேரை சொல்கிறேன். அவன் கேட்டாங்க, என்ன அங்கிள் இப்படி சொல்லிட்டீங்க, எனக்கு கோடி போட்டுருவாங்களா? ஆமாப்பா, என்னையை கூட்டு போனால் கோடி கிடைக்காதுடா, கோடி கிடைக்கவே கிடையாதுடா, ஏன்னா ஒன்றும் இல்லைடா, கொள்ளையடிக்கிறவரும் பண்டாரத்தையும் பரதேசியமாக பார்த்து கொண்டாடிக்க வருவான். இது பண்டாரம், இது பரதேசி, இதை கொள்ளையடிச்சு ஒரு பிரயோஜனம் ஆக போகிறதில்ல. பக்கத்தில் இருக்க சொல்லுங்க, அகஸ்தியபகுமாரை கொள்ளையடிச்சு ஒன்றும் ஆகாது. இழக்கிறதுக்கு என்ன இருக்குது? பேர் இருக்குதா இல்லை, படிப்பு இருக்குதா இல்லை. நான் படித்தது ஆர்டினரி டிப்ளமோ, பைபிள் காலேஜுக்கு ஒரு நாளும் மலைக்கு கூட போய் ஒதுங்கினதில்லை. ஆமாம், பொள்ளாச்சிக்கு வந்திருந்தேன், ஒரு மிஷினரியுடைய பிள்ளையினுடைய கல்யாணத்தை நான் தான் பிரசங்கம் பண்ணு கூப்பிட்டு வந்திருந்தாங்க. 13.5 மணி நேரம் டிராவல் பண்ணி வந்தேன் பொள்ளாச்சியில், கேவலுக்கு பொள்ளாச்சிக்கு போயிருக்கேன், 13.5 மணி நேரம் டிராவல். அவங்க அப்பா மிஷினரியாக இருக்காரு, 36 சபைகளை ஸ்தாபித்தவர், அவருடைய பிள்ளையை நான் உயிரோடு காப்பாத்தினேன். அது ஒரு பெரிய கதை, ஒரு ஆக்சிடென்ட்ல அவனை காப்பாற்ற போய் எனக்கு முகத்தில் 23 தையல். அதனால் அவங்க அப்பா சொன்னார், அண்ணன் நீ கல்யாணத்தில் எப்படியாவது வந்து பேசணும்னு சொன்னார். நானும் 13.5 மணி நேரம் டிராவல் பண்ணிட்டு மறுபடியும் 13 மணி நேரம் அடுத்த நாள் கூட்டம், என் கூட இருக்கிற அமல் தம்பியை கேட்டு பாருங்க, 13.5 மணி நேரம் டிராவல் பண்ணி 13.5 மணி நேரம் அங்கே போனோடனே ஐயர் சொல்லிட்டார், நீ அங்கி போடாது, நீ பிரசங்கம் பண்ணக்கூடாது. அங்கி கூட இல்லையா, லுங்கி தான் இருக்குது. திஸ் இஸ் மீ, நமக்கு பயமா சொன்னார், தன் ஜீவனை இழக்கிறவன், தன் ஜீவனை இழக்கிறவன் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறான். அதனால தான் ஜிம் எலியட் சொன்னான், இழக்கக்கூடிய கூடாததை பெற்றுக்கொள்வதற்காக தக்க வைக்க கூடாததை தக்க வைக்கிறதுக்கு முயற்சி செய்கிற முட்டாள். ஐ எம் நாட் அ ஃபூல், ஐ எம் நாட் அ ஃபூல். ஏனென்றால் பொன் பொருள் வேண்டாம்.

0: ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். இடையில கிபியோனரை கொடுத்து பேசி அந்த ஏமாத்துக்காரங்களை கொடுத்து பேச ஆரம்பிச்சுன்னா மூணு நாள் பிரசங்கம் பண்ணும். வஞ்சிக்கிறவன்ல ஆண்டோடைய வார்த்தை கேட்காம வஞ்சிக்கப்பட்டாங்க, அதை பற்றி பேச போகலை. ஆனால் முக்கியமான 10வது அதிகாரத்துக்கு வரலாம். யோசுவாவின் புஸ்தகம் 10வது அதிகாரம். இந்த அதிகாரத்தை வீட்டில் போய் படிங்க. இந்த கிபியோனியருக்கு உதவி செய்யினால 5 ராஜாக்கள் இந்த கிபியோனியரை பாடுபடுத்துறான், இந்த கிபியோனரை அடிக்கிறான். இந்த கிபியோனியர் கத்துறாங்க, ஐயா யோசுவா எங்களை காப்பாத்து. யோசுவா என்ன செய்தான்? 7வது வசனத்தை வாசிக்கலாம்.
1: உடனே யோசுவாவும் அவனோட கூட சகல யுத்த மனுஷரும்
0: சகல பராக்கிரமசாலிகள்
1: கில்காலிலிருந்து போனார்கள். கர்த்தர் யோசுவாவை நோக்கி,
0: அவர்களுக்கு
1: பயப்படாயாக, கைகளில் அவர்களை
0: ஒப்புக்கொடுத்து
1: அவர்களில் ஒருவரும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை என்றார்.
0: நல்லா கவனிங்க, அந்த அதிகாரத்தை வீட்டுல போய் படிங்க. யோசுவா அதிபதிகளை கூப்பிட்டான், கொஞ்ச பேரை கூப்பிட்டான், எல்லாரும் போனாங்க. 5 ராஜாக்களை உயிரை பிடிச்சு ஒரு கையில அடிச்சு போட்டாங்க. நீ பாத்துக்க, இதுக்கு இடையில யோசுவா தன்னுடைய அதிகாரத்தை, தனக்கு கொடுக்கப்பட்டிருந்த அபிஷேகத்தை வைத்து சூரியனே நில், சந்திரனே நில், நான் வேலை முடிக்கல அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷனுடைய சொல்ல கேட்டது போல ஒரு நாள் நடந்ததுன்னு ஆண்டவர் எழுதி வச்சிருக்காரு. ஹீரோ, டாப் ஹீரோ, he could stop the sun, the stop the moon. இன்னைக்கு தான் வரும்போது பிரதர் ரவி சொன்னாரு, ஒரு போலீஸ் ஆபீசர் உங்க கோயம்புத்தூர்ல சொன்னாரா, ஐயா இயேசுபால் ஐயா ஒரு கூட்டம் நடத்தினாங்க, எந்த இடம்னு எனக்கு ஞாபகம் இல்லை, சுத்தி கோயம்புத்தூர்ல மழை பெஞ்சுது, ஆனா கூட்டம் நடந்த இடத்த மட்டும் 2 கிலோமீட்டர் ஒரு துளி மழையும் விழல. இன்னைக்கு சொன்னாராம் ஒரு போலீஸ் அதிகாரி, அவருக்கு மறக்கல அந்த கூட்டம் எதற்கு மறைஞ்சது, அவருக்கு மறக்கல. என் ஆண்டவர் இயற்கை ஆளுகிறவர், என் ஆண்டவர் இயற்கை அசைக்கிறவர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அந்த ஆண்டவருக்கு ரெப்ரசன்டேட்டிவ் அனுப்பிக்கிற யோசுவா நில், உன் நிலையில நில், நின்னுச்சு. அந்த வசனத்தை மாத்திரம் வாசிங்க, 10வது அதிகாரம் 14வது வசனம்.
1: இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட அந்நாளை ஒத்த நாள் அதற்கு முன்னும் இல்லை, அதற்கு பின்னும்
0: இல்லை,
1: அதற்கு பின்னும் இல்லை.
0: போதும், such a powerful hero. எல்லா ராஜாவையும் பிடிச்சு அடைச்சு போட்டாச்சு. அவன் என்ன செஞ்சிருக்கணும், பாத்தீங்களா, I am your head, I am the president. இல்லையா? யோசுவா பாருங்க, வாசிக்கலாம் 10வது அதிகாரம் 24வது வசனம்.
1: அவர்களை யோசுவாவின் இடத்திற்கு கொண்டு வந்த போது,
0: ஜெயிச்ச பின்பு இந்த 5 ராஜாக்களையும் யோசுவாவின் இடத்தில் கொண்டு வந்த போது,
1: யோசுவா இஸ்ரவேல் மனுஷரை எல்லாம் அழைப்பித்து
0: தன்னோட
1: கூட வந்த யுத்த மனுஷரின் அதிபதிகளை நோக்கி, நீங்கள் கிட்ட வந்து உங்கள் கால்களை இந்த ராஜாக்களுடைய கழுத்துக்களின் மேல் வையுங்கள் என்றான்.
0: யார் வைக்கணும் சொல்லுங்க. இதெல்லாம் படிக்கிறது இல்லையோ நீங்க பைபிள்ல? உங்க சபையில் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கறது இல்லையோ? 5 ராஜாக்களையும் கொண்டு வந்து எல்லாவனும் இவனை கழுத்துல கால வைடான்னு சொல்லி என்ன சொல்ல விரும்புறான் யோசுவா? திஸ் விக்டரியில உனக்குத்தான் பங்கு. நீ என்ன மேன்மைப்படுத்த கூடாது. As a collective team,
1: amen.
0: As a collective body, as a corporate people,
1: yes.
0: We brought the victory.
1: Amen.
0: நம்மளா இருந்தா என்ன செஞ்சுப்போம்? நான் மட்டும் சூரியனை நிறுத்தாம இருந்தா, நான் மட்டும் சந்திரனை நிறுத்தாம இருந்தா, ஆண்டவர் இந்த எல்லா சுயத்துக்கு செத்து அவன் பின்னால கால எதிரினுடைய கழுத்துல வைக்கிற ஒரு கூட்டம். இந்த கோயம்புத்தூர் பட்டணத்துல சுயத்துக்கு செத்து எதிரினுடைய பிடரியில கால் வைக்கிறதுக்கு நாங்களும் வர்றோம். என்று சொல்கிற ஒரு கூட்டத்தை தேவன் தேடி வந்திருக்கிறான். ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். என் ரெண்டு மகள்ல ஒரு மகளுக்கு ஒரு கை இல்லைன்னு சொன்னேன். அந்த கதை இங்கே நிறைய பேருக்கு தெரியும். அவர் ட்ரெயின்ல சாகலை, நாய் கடிச்சு சாகலை, அழுக்கு துணியில சொட்ட போது சாகலை, ஆஸ்பத்திரியில் ரெண்டு நாள் சாப்பாடு இல்லாமல் ரெண்டு நாள் பிள்ளைய போட்டிருந்த போது சாகலை, எங்கள் ஆஸ்பத்திரியில் கொண்டு வந்து அம்பியூட் பண்ண போது அதுலேயும் பிழைச்சிக்கிட்டா. எனக்கு மகளானாள் சேரனவ பேர். எனக்கு அதுக்கு அதனால இன்னொரு பிள்ளையும் நாங்கள் வச்சுருந்தோம், அவளையும் எடுக்க வேண்டி வந்தது. அப்புறம் ஷெக்கீனா, நான் எப்பவுமே என் கூட்டத்திலலாம் சொல்லுவேன், ஷெக்கீனா துரு துரு துரு துருன்னு இருப்பா, ஷேரன் அமைதியாக இருப்பா. அதனால ஷெக்கீனாவுக்கு நாங்கள் மங்கி பிராண்ட்னு வச்சுருக்கோம், இதுக்கு கேட் பிராண்ட்னு வச்சுருக்கோம். ஸ்பெஷலிட்டெல்லாம் கேளுங்க சொல்லுவார், என் சகோதரர்லாம் சொல்லுவாங்க. அவங்க நான் வெளியே ஊழியத்துக்கோ அல்லது ஆஃபீஸ்க்கோ போயிட்டு வந்தோடனே ரெண்டு பேரும் ஓடி வருவாங்க, குட்டியாக இருக்கும்போது ஓடி வருவாங்க, வந்து என் ஷூவால் கழட்டுவாங்க, ரெண்டு பிள்ளைங்களும் ஓடி வரும். அப்போ ஷெக்கீனா சொல்லுவா, ஏய் உனக்கு தான் ஒரு கையில் ஏடி சும்மா இரு, உனக்கு சாக்ஸை கழட்ட முடியாது, உனக்கு பலன் இல்லை. இந்த அமைதியான பூனைன்னு சொல்லுமே அந்த மகள் பார்த்துக்கிட்டே இருப்பா. இவ கழட்டி அந்த சாக்ஸ் எல்லாம் ரெண்டு சாக்ஸையும் கலட்டி ஷூவை கலட்டி உள்ள வச்ச உடனே டபக்குன்னுட்டு தூக்கிட்டு போய், அது எனக்கும் தான் டேடி என்று வெள்ளு கொண்டு இந்த ரேக்கில் வைப்பா போது நான் கண்ணீர் வடிச்சிருக்கேன். எனக்கும் டேடி, எனக்கு கையில் தான், நோ ப்ராப்ளம், ஐ ஹாவ் நோ ஸ்ட்ரென்த், ஐ எம் வீக், யூ கேனாட் கன்சிடர் மீ, நீ என்னை உபயோகப்படுத்த முடியாதுதான், எனக்கு டேடி இருக்கிறதுனால ஷூவை தூக்கி கொண்டு நான் ரேக்கில் வைக்க முடியும்னு சொல்லி வைக்கும்போது அநேக நேரங்களில் கண்ணீர் வடிச்சிருக்கேன். இன்னைக்கு இந்த கூட்டத்தில் யாரும் கண்ணை மூடக்கூடாது, யாரும் இந்த நேரம் எந்திரிக்கவும் கூடாது. ஐ ஆஸ்க் ஒன் க்வெஸ்சன், தேசத்தில் ஐந்து விதமான சத்துருக்கள் கிரியை செய்கிறாம், பேசுறதுக்கு நேரம் இல்லை. ஐந்து சத்துருக்கள் உண்டு இந்த தேசத்தில், அதோடு கூட கல்லாமை உண்டு, இல்லாமை உண்டு. நீங்க அந்த பாட்டை போடும்போதே கேட்டிருக்கலாம், ரெண்டு ஆள்ல ஒரு ஆள் ஒரு நேரம் சோறு இல்லாத பீகார், இந்தியா முழுவதும் நாலு பேர்ல ஒருத்தனுக்கு சோறு இல்லையா, எங்க ஊர்ல ரெண்டு பேர், அதனாலதான் உங்க ஊருக்கு வேலைக்கு வந்திருக்கான், வேலையும் இல்லை சோறும் இல்லை வாழ்க்கையும் இல்லை ஒரு நம்பிக்கையும் இல்லை. நல்லா கவனிங்க, ஐந்து வித சத்துருக்களை பிடிச்சு அடைச்சி ஜனத்தை, இந்த கிழிஞ்சு போன சட்டை போட்டு வந்தான அந்த கிபியோனியரை, இந்த உலர்ந்து போன சப்பாத்தியை கொண்டு வந்தான அந்த கிபியோனியரை, காலில் செருப்பு கிழிஞ்சு வந்தானே அந்த கிபியோனியரை விடுதலையாக்க. கோ பேக் அண்ட் ரீட். நம்ம பைபிள் இன்னைக்கு கண்டெக்ஸ்ட்ல படிக்கிறதே இல்லை, என்னமோ சியோனை பற்றி தான் படிப்போம். லிசன், காலில் சப்பல் கிழிஞ்சு போயிருக்குது, போட்ட சட்டை கிழிஞ்சு போயிருக்குது, போட்டிருக்கிற தண்ணி பை வாட்டர் பேக் திராட்சை துருத்திகள் கிழிஞ்சு போயிருக்கு. அநேக நாட்கள் நடந்ததுனால கால் வீங்கி போறது போல தெரியுது. அவனை காப்பாத்துறதுக்கு தான் யோசுவா சூரியனையும் சந்திரனையும் நிறுத்தின, அவங்களுக்கு தெரியுமா? இந்த ஆளை காப்பாத்துறது தான். ஒருவேளை நீங்க சொல்லுங்க, வேஷம் போட்டான், வேஷம் போட்டான்னு இல்லையா, பட் தட் வாஸ் தர் கண்டிஷன். அவங்கள தான் விறகு சுமக்க வச்சான், தண்ணி தூக்க வச்சான். They were like treated like slaves. அவங்கள விடுதலை ஆக்குறது தான். இந்த அஞ்சு ராஜாக்களை பிடிச்சு அவங்கள கடத்தி, அதிபதிகளே வாங்க கால வைங்க, உலகத்துக்கு காண்பிப்போம் வெற்றி கர்த்தருடையது என்று. பலவீனக்கனாய்க்கும் பலனுள்ளவனாய்க்கலும் உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம் என்று இந்த உலகத்துக்கு காண்பிக்கிறதுக்கு பிரதர் அகஸ்டின் பகவான் நானும் இணைந்து கொள்கிறேன், நானும் இணைந்து கொள்கிறேன் என்று சொல்கிற அந்த ஐந்து ராஜாக்களின் கழுத்தை பெடரியில் கால் வைக்கிறதுக்கு 35 வயசுக்கு கீழ்பட்ட அனைத்து பேருக்கும் ஒரு அறிவு கொடுக்கிறேன். யுத்த வீரர்களின் அதிபதிகளை அழைக்கிறேன். நீ யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை. உன்னோடு தேவன் பேசியிருந்தார்ண்டா. அந்த கிபியோனியர் என்கிற அழுத்தப்பட்டு நொறுக்கப்பட்டு நசுக்கப்பட்டு இருக்கிற ஒரு ஜனத்தை அழிக்க புறப்படுபவர்களை காப்பாற்றுவதற்கு நான் உங்களோடு யுத்தத்தில் சேர்ந்து கொள்கிறேன் என்று சொல்கிறவர்கள் மாத்திரம். நீங்கள் தூரத்தில் இருந்தாலும் சமீபத்தில் இருந்தாலும் you can come to the front. I would like to pray for you. உனக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். எதிரியினுடைய கழுத்தில் பெடரியில் கால் வைக்கிறதுக்கு எனக்கும் ஒரு சான்ஸ் இருக்குது. நான் தனியனாக இல்லை, தனி மனிதனாக இல்லை, நானும் விரும்புகிறேன் என்று சொல்கிற மாத்திரம். நீங்கள் கையெல்லாம் தூக்க வேண்டாம், எழுந்து இங்கே வாங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். என்னை தருகிறேன், என்னை தருகிறேன் என்ற பாடலை என் சகோதரன் வெஸ்லி பாடும்போது தேவனுடைய கரத்தில் கொடுப்பதற்கு நான் வருகிறேன் என்று சொல்கிற வாலிப உள்ளங்கள், என் வசதிகளை பார்த்தல்ல, என்னுடைய எதிர்காலத்தை பார்த்தல்ல, என்னுடைய வாழ்வை பார்த்தல்ல, இந்த தேசத்தை நசுக்குகிறார் இந்திய எதிரிகள், என் தேசத்தை அப்படி நொறுக்கி கொண்டிருக்கிற பயமுறுத்தி கொண்டிருக்கிற சக்திகளை அவர்கள் மேலே கால்களை வைப்பதற்கு, அவர்களை என் கால்களின் கீழே நசுக்குவதற்கு என் இயேசு அழைப்பு கொடுக்கிற அந்த அழைப்பில் ஆண்களும் பெண்களும் இது நேரம், இது தேவன் உன்னை தேடுகிற நேரம். It's not for one man's glory. சூரியனையும் சந்திரனையும் நிறுத்துவதற்கல்ல, அவனுக்கல்ல glory, அவனுக்கல்ல மகிழ்வை தேவன் செய்கிறார், தேவனே செய்கிறார் என்று தேவனுக்கு மகிமை சேர்க்கிற கூட்டம். என் பெயர் எழுதினாலும் சரி, எழுதாட்டாலும் சரி, என் ஜனங்கள் ஆசீர்வாதத்துக்கு பிரவேசிக்க வேண்டும் என்று ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய கூட்டம். அவர் பாட பாட பின்னால் இருக்கிற சிலரையும்

0: அருமையான தம்பி தங்காய், என்ன பாருங்க, உங்க ஒப்பு கொடுத்தல் உண்மையானால் உங்களை இங்கேயே பயிற்சி கொடுக்க விரும்புகிறோம்.
1: Yes, Lord.
0: We want to train you here, not in Bihar. Before coming to Bihar, we want to train you, show you the real picture of today's India. உங்களை ஒரு ராஜாக்களை காலின் கீழே மிதிக்கிறது எப்படி என்பதை, ஒரு யுத்த வீரனாக மாற்றுவதற்கு ஒரு நாள் ஒரு கூட்டத்தை ஜெம்ஸின் சார்பாக இங்கே நடத்த விரும்புகிறோம். அதில் நீங்கள் இன்னமும் தெளிவு பெற்று என்னை தேவன் அழைக்கிறார் என்றும் என்னை தருகிறேன் என்றும் நீங்கள் சொல்வீர்கள் என்றால், அதற்கு பின்பு வட இந்தியாவில் கொண்டு போய் ஒரு நாள் உங்களை பயிற்சி கொடுத்து வட இந்தியாவின் நிலைமையை காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறோம். செகண்ட் ஸ்டெப், அவைகளை பார்த்துவிட்ட பின்பு உங்கள் போதகரிடத்தில் பேசி, உங்கள் பெற்றோரிடத்தில் பேசி, உங்களை குறித்திருக்கிற தேவ தீர்மானத்தை உங்களுக்கு காட்டி கொடுக்க விரும்புகிறோம். This is the process we want to have. இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒரு செய்தியினால் உந்தப்பட்டு, ஏதோ உணர்ச்சியினால் அல்ல, என் மகள் சொன்னது போல எனக்கு ஒரு கை இல்லை, உண்மைதான், காலில் சில விரல் இல்லை, நாய் தின்னது உண்மைதான், உனக்கு இருக்கிற பலன் எனக்கு இல்லை, பட் ஐ கேன் ஆல்சோ ஜாயின் பிகாஸ் ஐ லவ் மை டாடி. எங்க அப்பா, எல்லாரும் கையை தூக்கி சொல்லுங்க, எங்க அப்பாவை நான் நேசிக்கிறேன், எங்க அப்பாவை நான் நேசிக்கிறேன், எங்க அப்பாவை நேசிக்கிறேன். அப்படி அன்பை விட்டு உபத்திரவமோ வியாகுலமோ பசியோ பஞ்சமோ பட்டயமோ மரணமோ
1: மரணமோ
0: ஜீவனோ
1: ஜீவனோ
0: அதிகாரங்களோ
1: அதிகாரங்களோ
0: தூதர்களோ
1: தூதர்களோ
0: வரும் காரியங்களோ
1: வரும் காரியங்களோ
0: நிகழ் காரியங்களோ
1: நிகழ் காரியங்களோ
0: எங்களை பிரிக்காது,
1: எங்களை பிரிக்காது.
0: எல்லாரையும் கூட சேர்ந்த பாடல ஜபமா பாட போறீங்க, மறுபடியும் கையை தூக்கி, என்னை நேசிக்கின்றாயா, என்னை கண்களை மூடி முன்னால வந்திருக்கவங்க மறுபடியும் சொல்றேன், உங்க அட்ரஸ் கொடுத்துட்டு போனீங்கன்னா உங்களை உங்க ஊர்ல கோயம்புத்தூர்ல வச்சு ஒரு நாள் பயிற்சி கொடுக்க விரும்புகிறோம். அதுல நீங்க தேறி வந்தீங்கன்னா பீகார்ல கொண்டு போய், அதுலயும் தேறி வந்தீங்கன்னா உங்க பாஸ்டர்களை உங்க பேரண்ட்ஸ் நாங்களே அணுகி உங்களை குறித்திருக்கிற தேவ திட்டத்தை அவங்களுக்கு காண்பித்து கொடுத்து, அதற்கு பிறகு தேவன் உங்களை குறித்து என்ன வைத்திருக்கோ அதை செய்ய உதவி செய்ய விரும்புகிறோம். We just try to help you. If your pastor says they will be our representative, நீங்க அவங்க எங்க சபை போர்டு போடுனா okay. Not necessary. Gems must have the glory. Now, எல்லாரும் பாடல, என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, உம்மை நேசிக்கிறேன். முதலாவது என்னை நேசிக்கின்றாயான்னு சொல்கிற கேள்வி, அதுக்கு பிறகு உம்மை நேசிக்கின்றேனா நான் என்பதை இருதயத்தினாளங்கள் பாடும்போது ஒரு கிருபையின் அலை இங்கே வரும், அது உன்னை நிரப்பும், அது உன்னை தொடும், உனக்கு இதுவரை இல்லாத ஒரு கிருபை உன்னை ஆட்கொள்ளும். அந்த கிருபையால் நிலை நிற்கிறேன், அந்த கிருபையால் நிர்மூலமாமல் இருக்கிறேன்,

வாருங்கள், நம் சேர்ந்து ஆராதிப்போம். இந்த ஆராதனை வேளைக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். எந்த மனிதனையும் தள்ளாத அன்பு, எவரையும் நேசிக்கிறதான அன்பு, ஒவ்வொரு ஜீவனுக்காக உலகத்தில் வந்து தன் உயிரை தந்தவர் இயேசு. வேதம் சொல்லுகிறது, ஒருவன் தன் சிநேகிதனுக்காக உயிரை கொடுக்கிற அன்பை காட்டிலும் வேற பெரிய அன்பு எதுவும் இல்லை. அப்படியானால் இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை தந்தவர், நமக்காக ஜீவனை தரும்படிக்கு உலகத்தில் வந்தவர். எஸ், அந்த அன்பு கீழாக உலகத்தில் வேறொரு அன்பு இல்லை. உலகத்தில் இருக்கிற அன்பெல்லாம் ஏதோ ஒன்று நம்மிடத்தில் எதிர்பார்த்து நம்மை நேசிக்கிறது. அவர்கள் எதிர்பார்ப்பு நம்மிடத்தில் நடக்காமல் போகும்போது நம்மை விட்டு விலகுகிறது. ஆனால் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்களையும் என்னையும் நேசித்தவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அந்த புறம்பை தள்ளாத பூரணமான அன்பை பாடி கொண்டாடுவோமா? ஓ

நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய ஒப்பில்லாத அன்பிற்காக, விலையேறப்பட்ட அன்பிற்காக, மாறாத அன்பிற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிற கர்த்தாவே, உம்முடைய அன்பு விலையேறப்பட்டது, உம்முடைய அன்பு மாறாதது, எங்களுக்காக ஜீவனை தந்தது, எங்களுக்காக ஜீவனை தந்தவரே. தம்முடைய ஒரே பேரான குமார விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தளி பலவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தவர். எஸ் ஆண்டவரே, உம்முடைய விலையேறப்பட்ட அன்பை எண்ணி இந்த வேளையில் உம்மை நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா கையில கரங்களை தட்டி சொல்லுங்க, ஆண்டவரே என் மேல் நீங்க வச்ச மாறாத விலையேறப்பட்ட இணையில்லாத ஒப்பில்லாத

புறக்கணிக்காதவர், தள்ளாதவர், நம்மை தேடி வந்தவர். நாம் பாவியாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மே வைத்த அன்பு இன்னதென்று விளங்க பண்ணுகிறார். நல்ல கரங்களை தட்டி அந்த தேவ நாமத்திற்கு மகிமேஸ்வரத்துக்கு பார்க்கலாம். நல்ல கைகளை தட்டி, ஆண்டவரே எங்களை கைவிடாதவரே, எங்களை புறக்கணிக்காதவரே, எங்களை விட்டு விலகாதவரே, நன்மையால் நிரப்புகிறவரே, நன்மையால் எங்கள் வாயை திருப்தியாக்குகிறவரே, கழுகுக்கு சமானமாய் எங்கள் வயிறு திரும்ப வாழ வைத்து போலாக்குகிறவரே. நல்ல கரங்களை தட்டி, கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை, நல்ல கரங்களை தட்டி அப்பாவுக்கு மகிமை செலுத்துவோம். நீ நல்லவர், நீ பெரியவர், நீ மாறாதவர், நீ கிருபை உள்ளவர். அப்படி நாமத்தை சொல்லி சொல்லி அப்பாவை துதிக்கலாம். அப்படி நாமத்தை சொல்லி சொல்லி துதிக்க பார்க்கலாம். நீ நல்லவர் ஆண்டவரே, என்னென்னும் எங்களை கைவிடாதவரே, என்னென்னும் எங்களை புறக்கணிக்காதவரே, எங்களை தள்ளாதவரே, எங்களை ஆதரிக்கிறவரே. எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவிடமே, எங்கள் கோட்டையே, எங்கள் தஞ்சமே, எங்கள் கேடகமே,

கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஓ ராபாபா, அவரை போல வேறு நல்லவர் இல்லை, அவரை போல வேறொரு பரிசுத்தர் இல்லை, அவரை போல வேறொரு நல்லவர் இல்லை. அவரே நல்லவர், அவரே பரிசுத்தர், பாவத்தை பார.

மகிமைப்படுத்துவ. அந்த நல்ல தேவ பிரசன்னம் இந்த மாலை வெளியில் அசைவாடி கொண்டிருக்கிறது. அந்த நல்ல தேவ ஆவியானவர் நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். நம்மை விட்டு விலகாதவர், நம்மை கைவிடாதவர், நம்மை புறக்கணிக்காதவர், நம்மை விட்டு கொடுக்காதவர் இந்த மாலை வெளியில் பிரசன்னமாக இருக்கிறார். நல்ல கையை தட்டி அந்நிய பாஷையில்

ஹல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை. பேசுங்க, அந்நிய பாஷையில பேசுங்க, சத்தத்தை உயர்த்தி. ஓ ரபா கா ஷேரா தரா ரங்கரவோ ஏ ஷேலாரியா.

இயேசு என்றும் வல்லவர், இயேசு என்றும் வல்லவர், இயேசு நம்மை கைவிடாதவர். நீர் எங்களை கைவிடாதவர் ஆண்டவரே, நீர் எங்களை புறக்கணிக்காதவர் ஆண்டவரே. மனிதர்கள் எங்களை விட்டு விலகின பொழுது எங்களை தேடி வந்தவர் நீர். நாங்கள் பாவியாக இருக்கும் போது எங்களுக்காக எங்களை தேடி வந்தவர் நீர். உம்முடைய ரத்தத்தை சிந்தும் படிக்க எங்களை தேடி வந்தவர் நீர். ரத்தம் சிந்தினவர் நீர், மீட்டு கொண்டவர் நீர். உம்மை போல வேறொரு தெய்வம் இல்லை. உம்மை உயர்த்துகிற ஆண்டவரே, அப்படியே ரெண்டு கைகளை உயர்த்தி, ரெண்டு கைகளை உயர்த்தி ஒரு சின்ன மனிதர்கள் அப்படியே முடிக்க போகிறோம்.

உம்மை உயர்த்துகிற ஆண்டவரே, உம்முடைய நாமத்திற்கே நாங்கள் மகிமை வர பண்ணுகிறோம். உம்முடைய நாமத்திற்கே நாங்கள் மகிமை வர பண்ணுகிறோம் ஆண்டவரே. எல்லா கன மகிமை நாங்கள் உமக்கு தருகிறோம். ஒருவரே ஆராதனையும் துதியும் மகத்துவமும் வல்லமையும் ஸ்தோத்திரத்தை பெற்றுக்கொள்ள பாத்திர மகிமை சொல்லுங்கள். இயேசு நாமத்தின் நல்ல பிதாவே.

சிந்திப்போம், செயல்படுவோம். இந்த காலகட்டத்துல நடுத்தர குடும்பங்கள்ல நடுத்தர வயதானவங்க மரணம் அதிகரிக்குது. காரணம் மனமா உடலா? ரெண்டும் தான். மனம் பாதிக்கும் போது உடல் பாதிப்படையுது, உடல் பாதிப்படையும் போது மனமும் பாதிப்புக்குள்ளாகுது. அதனால இந்த ரெண்டையும் சுகமா வச்சுக்கிட நாம முயற்சி செய்யணும். முதல்ல மனசை எடுத்துக்கிடுவோம். வாழ்க்கையில எதிர்பார்ப்புகள் அதிகமாகும் போது ஏமாற்றங்களும் அதிகமாகி மனம் சோர்ந்து போயிருது. சில நேரங்கள்ல உறவுகள் நட்புகள் மூலம் நாம சந்திக்கும் பிரச்சனைகள் பெருந்துயரத்தை நமக்கு ஏற்படுத்துது. இதுக்கெல்லாம் தீர்வு என்னன்னா, பேராசையில இருந்தும் சுயநலத்துல இருந்தும் நாம விடுபடணும். இந்த ரெண்டும் பயத்தையும் பதட்டத்தையும் உருவாக்கும். அடுத்தவங்களை நேசிக்கும் போது, எதையும் எதிர்பார்க்காம அவங்களுக்கு உதவும் போது ஏற்படும் மன நிறைவு நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடே செய்யப்பட கடவுது அப்படின்னும், உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும், எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும் அப்படின்னும் வேதாகமத்துல வாசிக்கிறோம். அப்புறம் உடல் நலன். உடல் நலனுக்கு உணவு ரொம்ப முக்கியம். எந்த உணவை எந்த நேரத்துல எவ்வளவு எப்படி சாப்பிடணுங்கிறதுல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். இரவு சாப்பிடும் நேரத்துக்கும் தூங்க போகும் நேரத்துக்கும் இடையே 4 மணி நேரம் இடைவெளி இருந்தா இதய நோய் மட்டும் இல்ல, பெரும்பாலான நோய்களை தடுக்க முடியும்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. ஃபாஸ்ட் ஃபுட், சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் அறவே கூடாது. காய் பழங்களை நம்ம உணவுல அதிகம் சேர்த்து நோயற்ற வாழ்வு வாழ்வோம். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன். வயிற்றுக்கும் போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும். ஆனாலும் தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவார்.

இரண்டு சாமுவேல் 13 இதற்கு பின்பு தாவீதின் குமாரனாகிய அப்சலோமுக்கு தாமார் என்னும் பெயருள்ள சௌந்தரியமுள்ள ஒரு சகோதரி இருந்தாள். அவள் மேல் தாவீதின் குமாரன் அம்னோன் மோகம் கொண்டான். தன் சகோதரியாகிய தாமார் நிமித்தம் ஏக்கங்கொண்டு வியாதிப்பட்டான். அவள் கன்னியாஸ்தியாயிருந்தாள். அவளுக்கு பொல்லாப்பு செய்ய அம்னோனுக்கு வருத்தமாய்க் கண்டது. அம்னோனுக்கு தாவீதுடைய தமையன் சிமியாவின் குமாரனாகிய யோனதாப் என்னும் பேருள்ள ஒரு சிநேகிதன் இருந்தான். அவன் யோனதாப் மகா தந்திரவாதி. அவன் இவனை பார்த்து, ராஜகுமாரனாகிய நீ நாளுக்கு நாள் எதனாலே இப்படி மிதந்து போகிறாய்? எனக்கு சொல்ல மாட்டாயா என்றான். அதற்கு அம்னோன், என் சகோதரன் அப்சலோமின் சகோதரியாகிய தாமாரின் மேல் நான் ஆசை வைத்திருக்கிறேன் என்றான். அப்பொழுது யோனதாப் அவனை பார்த்து, நீ வியாதிக்காரனை போல உன் படுக்கை மேல் படுத்துக்கொள். உன்னை பார்க்கிறதற்கு உன் தகப்பனா வரும்போது நீ என் சகோதரியாகிய தாமார் வந்து எனக்கு போஜனம் கொடுத்து அவள் கையினாலே சாப்பிடும்படிக்கு நான் பார்க்க என் கண்களுக்கு முன்பாக சமைக்கும்படி தயவு செய்ய வேண்டும் என்று சொல் என்றான். அப்படியே அம்னோன் வியாதிக்காரன் போல் படுத்துக்கொண்டு ராஜா தன்னை பார்க்க வந்தபோது ராஜாவை நோக்கி, என் சகோதரியாக தாமார் வந்து நான் அவள் கையினாலே சாப்பிடும்படிக்கு என் கண்களுக்கு முன்பாக இரண்டு நல்ல பணியாரங்களை பண்ணும்படி உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அப்பொழுது தாவீது வீட்டுக்கு தாமாரிடத்தில் ஆளனுப்பி, நீ உன் சகோதரனாகிய அம்னோன் வீட்டுக்கு போய் அவனுக்கு சமையல் பண்ணி கொடு என்று சொல்ல சொன்னான். தாமார் தன் சகோதரனாகி அம்மோன் படுத்துக் கொண்டிருக்கிற வீட்டுக்கு போய் மாவெடுத்து பிசைந்து அவன் கண்களுக்கு முன்பாக தட்டி பணியாரங்களை சுட்டு சட்டியை எடுத்து அவனுக்கு முன்பாக அவளை வைத்தாள். ஆனாலும் அவன் சாப்பிட மாட்டேன் என்றான். பின்பு அம்னோன், எல்லாரும் என்னை விட்டு வெளியே போகட்டும் என்றான். எல்லாரும் அவனை விட்டு வெளியே போனார்கள். அப்பொழுது அம்னோன் தாமாரை பார்த்து, நான் உன் கையினாலே சாப்பிடும்படிக்கு அந்த பலகாரத்தை அறை வீட்டிலே கொண்டு வா என்றான். அப்படியே தாமார் தான் செய்த பணியாரங்களை அறை வீட்டிலே இருக்கிற தன் சகோதரனாகிய அம்னோனிடத்தில் கொண்டு போனாள். அவன் சாப்பிடும்படிக்கு அவள் அவைகளை கிட்ட கொண்டு வருகையில் அவன் அவளை பிடித்து அவளை பார்த்து, என் சகோதரியே, நீ வந்து என்னோட சயனி என்றான். அதற்கு அவள், வேண்டாம் என் சகோதரனே, என்னை அவமானப்படுத்தாதே. இஸ்ரவேலிலே இப்படி செய்யத்தகாது. இப்படிப்பட்ட மதிகேடான காரியத்தை செய்ய வேண்டாம். நான் என் வெட்கத்தோடே அங்கே போவேன். நீயும் இஸ்ரவேலிலே மதிகட்டவர்கள் ஒருவனைப் போல ஆவாய். இப்போதும் நீ ராஜாவோடே பேசு, அவர் என்னை உனக்கு தராமல் மறக்க மாட்டார் என்றாள். அவன், அவள் சொல்லை கேட்க மாட்டேன் என்று அவளை பலவந்தமாய் பிடித்து அவளோட சயனித்து அவளை கற்பழித்தான். பிற்பாடு அம்னோன் அவளை மிகவும் வெறுத்தான். அவன் அவளை விரும்பின விருப்பத்தை பார்க்கலும் அவளை வெறுத்த வெறுப்பு அதிகமாயிருந்தது. ஆகியால் நீ எழுந்து போய்விடு என்று அம்னோன் அவளோடே சொன்னான். அப்பொழுது அவள், நீ எனக்கு முந்தி செய்த அநியாயத்தை பார்க்கலும் இப்பொழுது என்னை துரத்தி விடுகிற இந்த அநியாயம் கொடுமையாயிருக்கிறது என்றாள். ஆனாலும் அவன் அவள் சொல்லை கேட்க மனதில்லாமல் தன்னிடத்தில் சேவிக்கிற தன் வேலைக்காரனை கூப்பிட்டு, நீ இவளை என்னை விட்டு வெளியே தள்ளி கதவை பூட்டு என்றான். அப்படியே அவனிடத்தில் சேவிக்கிறவன் அவளை வெளியே தள்ளி கதவை பூட்டினான். அவள் பலவர்ணமான வஸ்திரத்தை உடுத்தி கொண்டிருந்ததால் ராஜகுமாரத்திகளாகிய கன்னிகைகள் இப்படி கொத்த சால்வைகளை தரித்துக் கொள்வார்கள். அப்பொழுது தாமார் தன் தலையின் மேல் சாம்பலை வாரி போட்டுக்கொண்டு தான் தரித்திருந்த பலவர்ணமான வஸ்திரத்தை கிழித்து தன் கையை தன் தலையின் மேல் வைத்து சத்தமிட்டு அழுது கொண்டு போனாள். அப்பொழுது அவள் சகோதரியாகி அப்சலோம் அவளை பார்த்து, உன் சகோதரனாகி அம்னோன் உன்னோடு இருந்தானோ? இப்போதும் என் சகோதரியே, நீ மௌனமாயிரு. அவன் உன்னுடைய சகோதரன். இந்த காரியத்தை உன் மனதிலே வைக்காதே என்றாள். அப்படியே தாமார் தன் சகோதரனாகி அப்சலோமின் வீட்டில் தனித்து கிளேசப்பட்டு கொண்டிருந்தாள். தாவீது ராஜா இந்த செய்திகளை எல்லாம் கேள்விப்பட்ட போது வெகு கோபமாயிருந்தான். அப்சலோம் அம்னோடே நன்மையாகிலும் தீமையாகிலும் பேசவில்லை. தன் சகோதரியாக தாமாரை அம்னோன் கற்பழித்த காரியத்தின் நிமித்தம் அப்சலோம் அவனை பகைத்தான்.
இரண்டு வருஷம் சென்ற பின்பு அப்சலோம் எப்பிராமியுக்கு சமயமான பாலாத் சோர்லே ஆட்களை வைத்து ஆடுகளை மயிர் கத்தரிக்கிற வேளையில் இருந்தான். அங்கே ராஜகுமாரர் எல்லாரையும் விருந்துக்கு அழைத்தான். அவன் ராஜாவிடத்தில் போய், ஆட்களை வைத்து ஆடுகளை மயிர் கத்தரிக்கிறேன், ராஜாவும் அவருடைய ஊழியக்காரரும் மது அடியானோடே வரும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்றான். ராஜா அப்சலோமை பார்த்து, அப்படி வேண்டாம் என் மகனே, நாங்கள் எல்லோரும் வருவோமாகில் உனக்கு வெகு செலவுண்டாகும் என்றான். அவனை வருந்தி கேட்டாலும் அவன் போக மனதில்லாமல் அவனை ஆசீர்வதித்தான். அப்பொழுது அப்சலோம், அது கூடாதிருந்தால் என் சகோதரனாகிய அம்னோனாவது எங்களோட வரும்படி அவனுக்கு உத்தரவு செய்யும் என்றான். அதற்கு ராஜா, அவன் உன்னோடே வர வேண்டியது என்ன என்றான். அப்சலோம் பின்னையும் அவனை வருந்தி கேட்டுக்கொண்டபடியினால் அவன் அம்னோனையும் ராஜாவின் குமாரர் அனைவரையும் அவனோடே போகவிட்டான். அப்சலோம் தன் வேலைக்காரை நோக்கி, அம்னோன் திராட்சரசம் குடித்து கழித்திருக்கும் சமயத்தை நன்றாய் பார்த்திருங்கள், அப்பொழுது நான் அம்னோனை அடியுங்கள் என்று சொல்லுவேன், உடனே நீங்கள் பயப்படாமல் அவனை கொன்று போடுங்கள், நானல்லவோ அதை உங்களுக்கு கட்டளையிடுகிறேன், திடன் கொண்டு தைரியமாயிருங்கள் என்று சொல்லியிருந்தான். அப்சலோம் கற்பித்தபடியே அப்சலோமின் வேலைக்காரர் அம்னோனுக்கு செய்தார்கள். அப்பொழுது ராஜகுமார் எல்லாரும் எழுந்திருந்து அவரவர் தம் தம் கோவேறு கழுதையின் மேல் ஏறி ஓடி போனார்கள். அவர்கள் வழியில் இருக்கிற போதே அப்சலோம் ராஜகுமாரை எல்லாம் அடித்து கொன்று போட்டான். அவர்கள் ஒருவரும் மீந்திருக்க விடவில்லை என்கிறதாய் தாவீதுக்கு செய்தி வந்தது. அப்பொழுது ராஜா எழுந்திருந்து தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு தரையிலே விழுந்து கிடந்தான். அவன் ஊழியக்காரர் எல்லாரும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு நின்றார்கள். அப்பொழுது தாவீதின் தமையனாகிய சிமியாவின் குமாரன் யோனதாப் வந்து, ராஜகுமாரான வாலிபரை எல்லாம் கொன்று போட்டார்கள் என்று என் ஆண்டவன் நினைக்க வேண்டாம், அம்னோன் மாத்திரம் செத்து போனான், அவன் சகோதரியாக தாமாரை கற்பழித்த நாள் முதற் கொண்டு அது அப்சலோமின் நெஞ்சில் இருந்தது. இப்போதும் ராஜகுமாரர்கள் எல்லாரும் செத்தார்கள் என்கிற பேச்சை ராஜாவாகிய என் ஆண்டவன் தம்முடைய மனதிலே வைக்க வேண்டாம், அம்னோன் ஒருவனே செத்தான் என்றான். அப்சலோம் ஓடிப்போனான். ஜாமக்கார சேவகன் தன் கண்களை எடுத்து பார்த்தபோது, இதோ அநேக ஜனங்கள் தனக்கு பின்னாலே மலையோரமாய் வருகிறதை கண்டான். அப்பொழுது யோனதாப் ராஜாவை பார்த்து, இதோ ராஜகுமார வருகிறார்கள், மது அடியேன் சொன்னபடியே ஆயிற்று என்றான். அவன் பேசி முடிந்தபோது ராஜகுமாரர் வந்து சத்தமிட்டு அழுதார்கள். ராஜாவும் அவனுடைய எல்லா ஊழியக்காரரும் மிகவும் புலம்பி அழுதார்கள். அப்சலோமோ அமியூதின் குமாரனாகிய தல்மாய் என்னும் கேசூரின் ராஜாவிடத்துக்கு ஓடிப்போனான். தாவீது தினந்தோறும் தன் குமாரனுக்காக துக்கித்துக் கொண்டிருந்தான். அப்சலோம் கேசூருக்கு ஓடிப்போய் அங்கே 3 வருஷம் இருந்தான். தாவீது ராஜா அம்னோன் செத்தபடியினால் அவனுக்காக துக்கித்து ஆறுதலடைந்த போது அப்சலோமை பின்தொடர்ந்தவை விட்டுவிட்டான்.

0: பாருங்க, அடுத்து நமக்கு என்னங்கிறத இங்க ரொம்ப முக்கியம். இதுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வார்த்தை, அடுத்த வசனத்தை வாசிங்க.
1: எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும்.
0: இயேசு கிறிஸ்து இதை சொல்லும் போது ஒரு முக்கியமான வசனத்தை சொல்லுகிறார். அடிக்கடி சிலருக்கு ஒரு குழப்பம் இருக்கும், இந்த தமிழ் நம்ம வச்சிருக்கிற இந்த வேதாகமும் உண்மையிலே எபிரேய கிரேக்க மொழியிலிருந்து தான் மொழிபெயர்க்கப்பட்டதா? எனக்கு நிறைய பேர் கேள்விட்டே இருப்பாங்க. உண்மையிலே இந்த பைபிள் வந்து கிரேக்க மொழியில தான் மொழிபெயர்க்கப்பட்டதா? அது ஏதோ கேஜேவி வெர்ஷன்ல இருந்து மொழிபெயர்க்கப்பட்ட மாதிரியே இருக்குன்னு சொல்லுவாங்க. உண்மை அதல்ல. இது உண்மையிலே எபிரேய கிரேக்க பாஷ்

ஓ பரிசுத்தாவியே, பரத்தின் ஆவியே, இப்போ இறங்கி வாரும் எம்மை நிரப்பும், நிரம்பி வழியட்டுமே எம் பாத்திரம்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம்.
2: பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். மத்தேயு 16:19. போதகர் பீட்டர் என்பவர் ஒரு பெரிய சபைக்கு உடன் ஊழியராக பொறுப்பெடுத்தார். அந்த சபையின் டிரஸ்டிகளில் ஒருவரான பில் என்பவர் இந்த உடன் ஊழியரிடம் 4 சாவிகளை கொண்ட ஒரு சாவி கொத்தை கொடுத்து, போதகரே, இந்த சாவிகள் உங்களுக்கு தேவையான 4 இடங்களை மட்டும் திறக்க உதவி செய்யும். சபையின் மற்ற சாவிகளை நாங்கள் உங்களுக்கு கொடுக்கவில்லை. முதல் சாவி சபையின் முக்கிய பகுதியை திறக்க உதவி செய்கிறது. 2 சாவி உங்களுடைய அலுவலக அறைக்கு செல்ல உதவி செய்யும். 3 சாவி சபை அலுவலகத்துக்கு செல்ல உதவி செய்யும். 4 சாவி ஞாயிறு பள்ளிக்குரியது. ஒருவேளை நீங்கள் சபையின் ஏனைய பகுதிகளுக்கு செல்ல நினைத்தால் அந்த சாவிகள் சபை அலுவலகத்தின் மேலே உள்ள டிராயரில் இருக்கிறது என்று கூறினார். பல நாட்களாக அவர் தனக்கு கொடுக்கப்பட்ட 4 சாவிகளை மட்டும் பயன்படுத்தினார். ஒரு நாள் சபையின் மற்ற பகுதிகளையும் திறந்து பார்க்க ஆசைப்பட்டார். எனவே சபை அலுவலகத்துக்கு சென்று மேலே இருந்த டிராயரில் மிகப்பெரிய சாவி கொத்து ஒன்றை எடுத்தார். அதை பார்த்த அந்த உடன் ஊழியர், ஏன் இந்த சாவி கொத்து எல்லாரும் எடுக்கக்கூடிய நிலையில் கிடக்கிறது? இதை பத்திரமாக வைக்க வேண்டாமா என்று கேட்டார். அவர் சொன்னதை கேட்ட சபை செயலர் சிரித்து கொண்டே தன் வேலையை தொடர்ந்தார். உடன் ஊழியர் அந்த சாவி கொத்தை எடுத்துக்கொண்டு பேண்ட்ரி என்று போடப்பட்டிருந்த ரூமுக்கு சென்று கதவை திறக்க முயற்சித்தார். சற்று நேரம் கழித்து ஒரு சாவியில் பேண்ட்ரி என்று எழுதப்பட்டிருந்ததை பார்த்தார். எனவே அந்த சாவியை வைத்து அந்த அறையை திறக்க முயற்சித்தார். ஆனால் அந்த ரூம் திறக்கவே இல்லை. பின்பு அவர் சபைக்கு பின்பு இருந்த ஷெட்டுக்கு போனார். அந்த சாவி கொத்தில் ஒரு சாவியில் ஷெட் என்று எழுதப்பட்டிருந்தது. அந்த சாவியை வைத்து ஷெட்டை திறக்க முயற்சித்தார். அதுவும் திறக்கவில்லை. சோர்ந்து போன அவர் சபை அலுவலகத்துக்கு திரும்பி வந்தார். அவர் சபை செயலரிடம், என்ன இந்த சாவியில் ஒரு சாவி கூட பூட்டை திறக்காதா என்று கேட்டார். அதற்கு செயலர், இந்த சபையின் மெயின்டெனன்ஸில் இருக்கும் லூயிஸுக்கு தான் தெரியும் என்றார். சற்று நேரத்தில் லூயிஸ் வந்தார். அவரிடம் உடன் ஊழியர், நான் இந்த சபையின் மற்ற அறைகளை திறக்க முயற்சித்தேன், ஆனால் ஒரு சாவி கூட செயல்படவில்லை என்று கூறினார். அதற்கு லூயிஸ், இந்த சாவி கொத்தில் உள்ள எல்லா சாவிகளுமே நன்றாக செயல்படும், ஆனால் எந்த சாவி எந்த அறைக்கு சேரும் என்று ஞாபகமாக வைத்துக் கொள்ள வேண்டும். பேண்ட்ரி சாவி பேண்ட்ரி அறைக்கு பொருந்தாது. யாராவது இந்த சாவியை பயன்படுத்தி திறந்து விடக்கூடாது என்பதற்காக நாங்கள் இவ்வாறு சாவியை மாற்றி மாற்றி அமைத்து வைத்திருக்கிறோம் என்றார். பேண்ட்ரி என்று போடப்பட்டிருந்த சாவி மோட்டார் ரூமை திறக்கும். மோட்டார் ரூம் என்று போடப்பட்டிருக்கின்ற சாவி கீபோர்டு அறையை திறக்கும். கீபோர்டு என்று போடப்பட்டிருக்கின்ற சாவி வேறு ஒரு அறைக்கு பொருந்தும். எந்த அறைக்கு எந்த சாவி என்று ஞாபகமாக வைத்து கொண்டால் எல்லா அறைகளையும் திறந்து விடலாம் என்றார் லூயிஸ். ஆம் பிரியமானவர்களே, இதை போலவே பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் திறவுகோள்கள் மட்டும் நம் கைகளில் இருந்தால் போதாது. அதை எவ்வாறு பயன்படுத்துவது என்று நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். பேதுருவுக்கு இயேசு சொன்னது போல, திறவுகோள்களை நாமும் சரியாக பயன்படுத்தினால் பூலோகத்திலும் பரலோகத்திலும் அநேக ஆசீர்வாதங்களை நாம் திறக்கலாம், அல்லது சாத்தானின் திட்டங்களை பூட்டலாம். எனவே நாம் பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை சரியாக பயன்படுத்த பழகிக்கொண்டால் அநேகர் நம் மூலம் ஆசீர்வதிக்கப்படுவார்கள்.

0: இயேசுவின் மகிமையை காணுதலும் மறுரூபமாக்கப்படுதலும் என்ற தலைப்பில் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: One big difference between the way God dealt with people in the Old Testament times and New Testament times is this.
2: பழைய உடன்படிக்கையிலும் புது உடன்படிக்கையிலும் தேவன் தன்னுடைய ஜனங்களோடு இடைப்பட்ட விதத்தின் வித்தியாசம் இதுதான்.
1: In the Old Testament, God gave only commandments.
2: பழைய உடன்படிக்கையிலே தேவன் அவர்களுக்கு நியாயப்பிரமாணத்தை கட்டளைகளை கொடுத்தார்.
1: You must do this, you must not do that.
2: இந்த காரியத்தை செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது.
1: You must not worship idols.
2: நீங்கள் விக்கிரகங்களை வணங்கக்கூடாது.
1: You must not kill, you must not commit adultery.
2: நீங்கள் கொலை செய்யக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது.
1: You must keep the Sabbath, you must obey, honor your father and mother.
2: ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டும், தகப்பனையும் தாயையும் கனம் சொல்ல வேண்டும்.
1: But there was no power given to keep it.
2: அதை செய்வதற்கான பலன் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை.
1: So we can compare Old Testament people like people who are pushing a car from behind to move it.
2: பழைய உடன்படிக்கையின் ஜனங்களை ஒரு காரை பின்னாடியிலிருந்து பின்னிருந்து தள்ளி கொண்டு போகிற ஜனத்திற்கு ஒப்பிடலாம்.
1: They were laboring and heavy laden.
2: அவர்கள் அதிகமாய் வருத்தப்பட்டு பிரயாசப்பட்டு கொண்டிருந்தார்கள்.
1: Then Jesus said, "Come to me, all who labor and are heavy laden."
2: வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, என்னிடத்தில் வாருங்கள் என்று இயேசு சொன்னார்.
1: I will give you rest.
2: நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்.
1: Because I'll show you another way.
2: நான் இன்னொரு வழியை,
1: keep God's commandments.
2: தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதற்கு இன்னொரு வழியை காண்பிக்கிறேன்.
1: And that is through the power of the Holy Spirit.
2: அது பரிசுத்தாவின் வல்லமை மூலமாய்.
1: But not just that.
2: ஆனால் அது மாத்திரமல்ல.
1: In the Old Testament, there was no example to follow.
2: பழைய உடன்படிக்கையிலே அவர்கள் பின்பற்றுவதற்கான மாதிரிகள் இல்லை.
1: Moses never said, "Follow me."
2: மோசே என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லவில்லை.
1: He could not say that.
2: அதை அவரால் சொல்ல முடியவில்லை.
1: The great prophets Elijah or John the Baptist never said, "Follow me."
2: எலியாவோ யோவான் சானகனோ அந்த வார்த்தைகளை சொல்லவில்லை.
1: The first person in the Bible who said, "Follow me," was Jesus.
2: முதலாவது நபர் வேதாகமத்திலே என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்னவர் இயேசு கிறிஸ்து.
1: And then Paul.
2: அதற்கு பிறகு பவுல்.
1: And after that many others who say, "Follow me as I follow Christ."
2: அதற்கு பிறகு நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்னார்.
1: So we can say the difference is in the Old Testament they had instructions but no example.
2: பழைய உடன்படிக்கையிலே அவர்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் கொடுக்கப்பட்டது, ஆனால் எடுத்துக்காட்டுகள் இல்லை.
1: Instructions were right.
2: அந்த காரியம் சொல்லப்பட்ட காரியங்கள் சரியா இருந்தது.
1: They could not keep it.
2: ஆனால் அதை அவர்களால் கைக்கொள்ள முடியவில்லை.
1: Now we have an example.
2: இப்போ நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு இருக்கு.
1: So it's something like this.
2: இப்படியா
1: இருக்கு? You have a whole group of people who don't know how to swim and they want to learn how to swim.
2: இங்க ஒரு குழுவான ஜனங்கள், அவர்கள் நீச்சல் தெரியாது, நீச்சல் கற்றுக்கொள்ள விரும்புகிறார்கள்.
1: One person explains on a blackboard.
2: ஒரு பிளாக் போர்ட்ல ஒருவர் அதை விவரிக்கிறார்.
1: He draws with a chalk and says, "You move your hands like this and move your legs like this."
2: உங்கள் கைகளை இப்படி செய்ய வேண்டும், அப்படி செய்ய வேண்டும் என்று சாக்ல எழுதி காண்பிக்கிறார்.
1: Okay, teaches you for 1 hour.
2: ஒரு மணி நேரம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்.
1: Okay, now all of you go and jump in the river and do what I told you.
2: நான் இப்போ சொல்லின எல்லாரும் ஆற்றிலே குதித்து நான் சொன்னதை செய்யுங்கள்.
1: You think any one of them will learn how to swim?
2: யாராவது ஒருவர் நீச்சல் கற்றுக்கொள்வார்களா?
1: They'll all drown.
2: எல்லோருமே முழுகி போவார்.
1: That's what happened in the Old Testament.
2: அதுதான் பழைய உடன்படிக்கையில்.
1: Nobody could learn how to swim, how to live a godly life.
2: தேவபக்தியுள்ள வாழ்க்கை வாழ்வது எப்படி என்பது ஒருவரும் கற்றுக்கொள்ளவில்லை.
1: But then in the New Testament it's like the teacher saying, "Come to the river, I'll show you how to swim."
2: புதிய உடன்படிக்கையிலே நம்ம கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர் அவர் நீச்சல் குளத்தண்டை வந்து, "நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன்.
1: I'm not drawing any diagrams."
2: நான் எந்த டயகிராமும் வரைந்து படம்
1: காண்பிப்பதில்லை. You see how I am moving my hands and legs.
2: நான் எப்படி என்னுடைய கைகளையும் கால்களையும் அசைக்கிறேன் என்று கவனித்து பாருங்கள்.
1: And follow me.
2: அதற்கு பிறகு என்னை பின்பற்றுங்கள்.
1: That is the difference between Old Testament and New Testament.
2: அதுதான் பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும்
1: உள்ள வித்தியாசம். So if you come to the church and you only hear instructions,
2: சபைக்கு வந்து நீங்கள் வெறும் உபதேசங்களை மாத்திரம் கேட்டுக் கொண்டிருந்தால்,
1: even if it is new covenant instructions,
2: ஒருவேளை புதிய உடன்படிக்கையின் உபதேசங்களா இருந்தாலும்,
1: you will not be able to keep them.
2: அதை உங்களால் கைக்கொள்ள முடியாது.
1: Even though it is correct instructions,
2: அது சரியான உபதேசங்களா இருந்தால்,
1: like the person drawing on the board how to move hands and legs, absolutely correct.
2: அந்த போர்டிலே வரைந்து கொண்டு காண்பிக்கிறவர் சரியாய் காண்பிக்கிறார்.
1: But you don't learn it.
2: ஆனால் நீங்கள் கற்றுக்கொள்ளவில்லை.
1: Because instructions can never be as good as an example.
2: உபதேசங்கள் ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒப்பாக ஒரு நாளும் இருக்க முடியாது.
1: So Jesus became an example.
2: இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு முன்மாதிரியாய் மாறினார்.
1: So we have to follow his example.
2: அவருடைய எடுத்துக்காட்டை முன்மாதிரி நாம் பின்பற்ற வேண்டும்.
1: And his will was there should be many other people like him who are following him, who can tell others, follow me as I follow Christ.
2: அவருடைய விருப்பம் எல்லாம் அவரை பின்பற்றுகிற நபர்களாக இருந்து அவர்கள் மற்றவர்களுக்கு முன்மாதிரிகளாக இருக்க வேண்டும் என்பதை.
1: Paul was like that.
2: Paul அப்படித்தான் இருந்தார்.
1: Who said, follow me as I follow Christ.
2: நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்று
1: சொன்னார். And listen to this.
2: இதை கவனியுங்கள்.
1: Every preacher and leader should have been like that.
2: ஒவ்வொரு பிரசங்கியாரும் தலைவரும் அப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்.
1: Every preacher or pastor should have been able to say to his congregation, follow my example as I follow Christ.
2: ஒவ்வொரு பிரசங்கியாரும் போதகரும் அவர்களுடைய ஜனங்களிடத்திலே நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீ என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்ல வேண்டும்.
1: பட் nobody says it.
2: ஆனால் அப்படி யாரும் செய்யவில்லை.
1: Most people today say, don't look at me, look at Jesus.
2: இந்த அநேகர் சொல்லுகிற காரியம் என்னை பார்க்காதீர்கள், இயேசு கிறிஸ்துவை பாருங்கள்.
1: Paul never said that.
2: பவுல் அதை சொல்லவில்லை.
1: Paul said, look at me.
2: Paul சொன்னார், என்னை நோக்கி பார்.
1: Follow me as I follow Christ.
2: நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல என்னை பின்பற்றுங்கள்.
1: So when a pastor says, don't look at me but look at Jesus.
2: ஒரு போதகர் என்னை பார்க்காதீர்கள், இயேசுவை பாருங்கள் என்று சொல்வாரானால்,
1: what he is saying is, I am a hypocrite, so don't look at me.
2: அவர் சொல்ற காரியம், வருகிற காரியம், நான் ஒரு மாயமாளக்காரன்,
1: I am not following Christ.
2: நான் இயேசுவை பின்பற்றவில்லை.
1: But you follow Christ.
2: நீங்கள் இயேசுவை பின்பற்றுங்கள்.
1: It's like saying, I don't know how to swim but I'll teach you how to swim.
2: எனக்கு நீச்சல் தெரியாது, நான் உங்களுக்கு நீச்சல் கற்றுக் கொடுக்கிறேன் என்று சொல்வது போல.
1: How can you learn how to swim by man himself has not learnt it?
2: தன்னுடைய வாழ்க்கையிலே நீச்சல் கற்றுக் கொடுக்காத ஒரு மனிதன் எப்படி நீச்சல் கற்றுக்கொள்ள முடியும்?
1: I take one area alone.
2: ஒரே ஒரு பகுதியை மாத்திரம் எடுத்துக்காட்டாக எடுக்கிறேன்.
1: What was Jesus' attitude to money?
2: பணத்தை குறித்து இயேசு கிறிஸ்துவினுடைய மனப்பான்மை எப்படி இருந்தது?
1: That's only one area. There are many areas of the Christian life.
2: கிறிஸ்திய வாழ்க்கையின் அநேக பகுதிகளிலே ஒரே ஒரு பகுதி.
1: Where do you find Jesus ever asking people to give money for him?
2: எந்த இடத்தில் இயேசு கிறிஸ்து தனக்கு பணத்தை கொடுக்கும்படி ஜனங்களிடத்தில் கேட்டதை
1: பார்க்கிறோம்? Or where he preached or healed and then passed a bag around saying, I need money.
2: அவர்கள் பிரசங்கித்த பொழுது, சுகமடைந்த பொழுது ஒரு பையை அனுப்பி எனக்கு பணம் தாருங்கள் என்று கேட்டு.
1: Not even once.
2: ஒருமுறை கூட இல்ல.
1: So who is following Jesus then?
2: அப்போது யார் இயேசுவை பின்பற்றுகிறார்கள்?
1: Because every church you go to, they are always asking people for money.
2: எல்லா சபைகளிலும் போனால் ஜனங்களை பணத்தை அவர்களுக்கு கேட்டார்.
1: That is Old Testament.
2: அது பழைய உடன்படிக்கை.
1: The priest, they said, come on, bring your tithe here.
2: ஆசாரியர்கள் உங்கள் தசமாங்கங்களை கொண்டு வாருங்கள் என்று கேட்டார்கள்.
1: Have you heard the story of one pastor went to one brother in CFC and said, you must pay your tithe?
2: ஒரு போதகர் CFC யில் இருந்த ஒரு சகோதரத்தில் போய் நீங்கள் உங்கள் தசமாங்கத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்ன அந்த சம்பவத்தை கதையை கேட்டிருக்கீங்களா?
1: So he gave a very wise answer.
2: அவர் ஒரு நல்ல ஞானமான பதிலை கொடுத்தார்.
1: He said, in the Old Testament, only those who were circumcised had to pay that tithe.
2: அவர் சொன்னார், பழைய உடன்படிக்கையில் விருத்த சேதம் செய்தவர்கள் மாத்திரம்தான் தசமபாகம் கொடுக்க வேண்டும்.
1: You have not circumcised me. How can you ask for my money?
2: நீங்கள் விருத்த சேதம் செய்யப்படவில்லை, எப்படி நீங்கள் தசமபாகத்தை கேட்கலாம்?
1: Very wise answer.
2: Very ஞானமான ஒரு பதில்.
1: You know, they never tell people you must be circumcised, but they say you must pay your tithe.
2: ஜனங்களிடத்திலே நீங்கள் விருத்த சேதம் செய்ய வேண்டும் என்று சொல்வதில்லை, ஆனால் தசமபாகம் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்.
1: You know, the Old Testament said, if you are not circumcised, you cannot be a part of Israel.
2: உங்களுக்கு தெரியுமா, பழைய உடன்படிக்கையிலே நீங்கள் விருத்த சேதம் செய்யப்படவில்லை என்றால் நீங்கள் இஸ்ரவேலின் ஜனங்களிலே ஜனத்திலே ஒரு கூட்டமா இருக்க முடியாது.
1: Why don't they preach that today? You can't be a part of the church if you are not circumcised.
2: நீங்கள் விருத்த சேதம் செய்யவில்லை என்றால் சபையில் ஒரு அங்கமா இருக்க முடியாது என்று ஏன் பிரசங்கிக்கிறீர்கள்?
1: Only such people must pay that tithe.
2: அவர்கள் மாத்திரம்தான் தசமபாகம் செலுத்த வேண்டும்.
1: What money will they get?
2: அவர்களுக்கு என்ன பணம் கிடைக்கும்?
1: I'm just showing you the amount of deception going on in Christendom today.
2: இந்த கிறிஸ்தவத்திலே போய் கொண்டிருக்கிற அவ்வளவு அதிகமான வஞ்சகத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன்.
1: So why is it so many Christians are deceived?
2: ஏன் இப்படி அநேக கிறிஸ்தவர்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள்?
1: One reason.
2: ஒரு காரணம்.
1: They don't read the Bible.
2: அவர்கள் தேவனுடைய வேதாகமத்தை வாசிப்பதில்லை.
1: They are illiterate and they don't, then we can forgive them for not reading.
2: அவர்கள் படிக்க தெரியாதவர்களா இருந்தால் அவர்களை மன்னிக்கலாம்.
1: Or there is no Bible translated in their language, like 200 years ago there was no Tamil Bible.
2: அவர்களுடைய மொழியிலே வேதாகம் இல்லாமல் இருந்தால், எடுத்துக்காட்டாக 200 வருடங்களுக்கு முன்பாக தமிழ் வேதாகம் இல்லை.
1: You know, 200 years ago there was no Tamil Bible.
2: 200 வருடங்களுக்கு முன்பாக தமிழ் வேதாகம் இல்லை என்று தெரியுமா?
1: You would not have known what the Bible says.
2: வேதம் என்ன சொல்கிறது என்று உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம்.
1: Then you can say, okay, these poor people are deceived because they don't have a Bible.
2: அப்போ சொல்லலாம், இவர்களுக்கு வேதம் இல்லாததால் அவர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள்.
1: Listen to this.
2: ஆனால் இதை கவனியுங்கள்.
1: If you have a Bible in your own language,
2: உங்களுடைய சொந்த மொழியிலே ஒரு வேதாகம் உங்களுக்கு இருக்கும் பொழுது,
1: and you don't read it,
2: அதை நீங்கள் வாசிக்காமல்,
1: then you deserve to be deceived by these preachers.
2: நீங்கள் இப்படிப்பட்ட பிரசங்கியாரால் வஞ்சிக்கப்படுவது உங்களுக்கு வேண்டியதே.
1: God will say, you have no excuse.
2: ஆண்டவர் சொல்ல உங்களுக்கு சாக்குப்போக்கு சொல்ல முடியாது.
1: I gave you my word in my language, your language, you don't read it.
2: உன்னுடைய மொழியிலே நான் என் வேதாகமத்தை கொடுத்தேன், நீ வாசிக்கவில்லை.
1: So in the New Testament, he has not only given us his word, he has given us his son as an example to follow.
2: புதிய உடன்படிக்கையிலே வெறும் அவருடைய வார்த்தை மாத்திரம் தேவன் கொடுக்கவில்லை, அவருடைய சொந்த குமாரனை நமக்கு ஒரு முன்மாதிரியாய் கொடுத்திருக்கிறார்.
1: And so if you only read the Bible, and you don't look at Jesus, you'll be like the man trying to learn to swim by what's reading on the blackboard.
2: இன்னே வேதத்தை மாத்திரம் வாசித்து இயேசுவின் நோக்கி பார்க்காமல் இருந்தால் அந்த பிளாக்போர்டிலே நீச்சல் கற்றுக் கொடுக்க பிரயாசப்பட்ட மனிதனை போல இருக்கும்.
1: I will never be able to live the Christian life if I only read the Bible and I don't have an example.
2: இன்னும் வேதாகமத்தை மாத்திரம் வாசித்து எனக்கு எந்தவிதமான முன்மாதிரி இல்லாமல் இருந்தால் நான் என் கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ முடியாது.
1: So that is why when we read the Bible we must look for the example of Jesus.
2: அதனால தான் வேதத்தை வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் முன் உதாரணத்தை நாம் நோக்கி பார்க்க
1: வேண்டும். How to remain hot?
2: எப்படி நான் நல்லா இருப்பது?
1: Without becoming lukewarm or cold.
2: நான் வெறுவெறுப்பாய் குளிராய் இல்லாமல்.
1: Let me look at the one person who was never lukewarm or cold even for one single moment in his life.
2: தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு வினாடி கூட அனலாயும் குளிராயும் வெறுவெறுப்பாயும் இல்லாத ஒரு மனிதனை நான் பார்த்தேன்.
1: That was Jesus Christ.
2: அது இயேசு கிறிஸ்து.
1: All his life
2: அவருடைய வாழ்க்கை முழுவதும்
1: he was on fire for God.
2: அவர் தேவனுக்கு என்று அனலாய் இருந்தார்.
1: Every moment
2: ஒவ்வொரு க்ஷணமும்
1: he was on fire.
2: அவர் தேவனுக்கு அனலாய் இருந்தார்.
1: Hot for the Lord
2: தேவனுக்கு என்று அனலாய் இருந்தார். பிதாவுக்கு என்று.
1: That's a good example to follow.
2: அவர் நமக்கு ஒரு நல்ல முன்னுதாரணமாக இருக்க
1: பின்பற்றுவோம்.
2: அவருடைய முன்னுதாரணத்தை நாம் பின்பற்றுவோம்.
1: We can be on fire always.
2: எப்பொழுதுமே நாம் அனல் உள்ளவர்களாக இருக்க முடியும்.
1: So we read that God has given us his word so that we can see Jesus in the Bible.
2: நாம் வேதத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருப்பது இயேசு கிறிஸ்து வேதத்திலே பார்ப்பதற்காய்.
1: See it says in 2 Corinthians in chapter 3.
2: 2 கொரிந்தியர் 3 அதிகாரத்திலே
1: why has God given us the Holy Spirit?
2: ஏன் தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார்?
1: You know that the Pentecostals say that is to speak in tongues.
2: பெந்தகோஸ்தினர் சொல்வது நாம் அந்நிய பாஷையிலே பேசுவதற்காய்.
1: That is not the main reason.
2: அது பிரதானமான நோக்கமல்ல.
1: That is one of the gifts God gives.
2: அது தேவன் கொடுக்கிற ஒரு வரம்.
1: But we read God does not give it to everybody.
2: தேவன் அதை எல்லாருக்குமே கொடுப்பதில்லை என்று வாசிக்கிறோம்.
1: It's very clear in the Bible God does not give that gift to everyone.
2: வேதத்தில் மிக தெளிவாக இருக்கிறது அந்த வரத்தை தேவன் அனைவருக்கும் கொடுப்பதில்லை.
1: Maybe I should show you that verse first in 1 Corinthians and chapter 12.
2: அந்த வசனத்தை முதலாக உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 12 அதிகாரம்.
1: Because there's a lot of false teaching on this.
2: ஏனென்றால் இன்று அநேக தவறான உபதேசங்கள் இதன் அடிப்படையில் இருக்கிறது.
1: 1 Corinthians 12.
2: 1 கொரிந்தியர் 12 அதிகாரம்.
1: It says there are many gifts but God gives them in verse 1 Corinthians 12:11.
2: 1 கொரிந்தியர் 12 அதிகாரம் 11
1: The Holy Spirit distributes these gifts individually as he chooses.
2: இவைகளெல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார்.
1: Like the many members verse 12 in one body they are all different members but one body.
2: சரீரம் ஒன்று அதற்கு அவயங்கள் அநேகம்.
1: So it says in 1 Corinthians 12 and further down
2: 1 கொரிந்தியர் 12 அதிகாரம் 29 வசனம்.
1: No, he's talking about different members of the body.
2: சரீரத்தின் வித்தியாசமான அவயங்களை பற்றி பேசுகிறார்.
1: Verse 26.
2: 28 தீர்க்கதரிசிகள்
1: are all prophets?
2: எல்லோரும் தீர்க்கதரிசிகளா? இல்லை.
1: Supposing somebody preaches, everybody will be a prophet if you filled with the Spirit.
2: நீங்கள் பரிசுத்தாவில் நிரப்பப்பட்டால் எல்லோருமே தீர்க்கதரிசிகள்.
1: Or everybody will be a teacher.
2: எல்லோருமே போதகர்கள்.
1: Or first and then last part, everybody will do miracles.
2: எல்லோருமே அற்புதம் செய்கிறவர்களாய்.
1: No.
2: இல்லை.
1: Or everybody will have the gift of healing. Verse 30.
2: 30 வசனம் எல்லோருமே குணமாக்குகிற வரங்கள்.
1: No.
2: இல்லை.
1: All do not have it.
2: எல்லோருக்கும் அது கிடைப்பதில்லை.
1: And tongues and interpretation, all do not speak in tongues.
2: அதே போல அந்நிய பாஷை எல்லோருமே பேசுவதில்லை.
1: It's so clear.
2: மிக தெளிவாக இருக்கிறது.
1: Then why is the Holy Spirit given?
2: Then பரிசுத்தாவியான
1: are all different gifts.
2: இது எல்லாமே வித்தியாசமான வரங்கள்.
1: It's true. He gives tongues to some people.
2: சிலருக்கு அந்நிய பாஷையின் வரத்தை கொடுக்கிறார்.
1: Like he gives teaching gift to some people, healing gift to some people.
2: போதிக்கிற வரம் சுகமத்துக்கு வரத்தை கொடுப்பது போல இந்த வரத்தை கொடுக்கிறார்.
1: There's one thing the Holy Spirit wants to do in all of us.
2: நாம் எல்லோரும் செய்ய வேண்டிய காரியமாய் பரிசுத்தாவியான ஒரு காரியத்தை செய்ய.
1: That you can read in 2 Corinthians 3 and verse 18.
2: அதை 2 கொரிந்தியர் 3 அதிகாரம் 18 வசனத்திலே நாம் பார்க்க முடியும்.
1: This is the clearest verse that teaches us the entire ministry of the Holy Spirit.
2: பரிசுத்தாவியானவருடைய முழு ஊழியத்தை குறித்து மிக தெளிவாய் சொல்லக்கூடிய ஒரு வசனம் இது.
1: If you want to know the whole 100% ministry of the Holy Spirit, here is one verse.
2: பரிசுத்தாவியானவருடைய 100% ஊழியத்தை குறித்து அறிந்து கொள்ள விரும்பினால் இந்த ஒரு வசனம்
3: 2 Corinthians 3:18.
2: 2 Corinthians 3:18.
1: The word of God is called here a mirror.
2: இங்கு தேவனுடைய வார்த்தை ஒரு கண்ணாடிக்கு ஒப்பாய் சொல்லப்பட்டிருக்கிறது.
1: It says that in James 1:25. God's law is like a mirror.
2: யாக்கோபு 1:25 இல் சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுடைய கற்பனைகள் ஒரு கண்ணாடியை போல.
1: In the Old Testament, the law was like a mirror where you saw your own face.
2: பழைய உடன்படிக்கையிலே அந்த கற்பனைகள் கண்ணாடியை போல தன்னுடைய முகத்தை பார்ப்பது போல இருந்தது.
1: See the law like you look in the mirror and you see the dirt on your face and you wash it off.
2: நியாயப்பிரமாணம் என்பது ஒரு கண்ணாடியை போல நம்முடைய முகத்தை பார்த்து அதில் இருக்கிற அழுக்கை நாம் துடைத்து விடுவோம்.
1: So the law will show you what's wrong with you.
2: அந்த நியாயப்பிரமாணம் நமக்குள் என்ன தவறு இருக்குது என்பதை காண்பிக்கிறது.
1: But in the New Testament,
2: ஆனால் புதிய உடன்படிக்கை
1: it's not like that.
2: அது அப்படி அல்ல.
1: In the New Testament, in this word of God, we see the glory of Jesus first.
2: அந்த தேவனுடைய வார்த்தையிலே இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமை முதல்ல நாம் பார்க்கிறோம்.
1: Very important to understand this.
2: இந்த காரியத்தை அறிந்து கொள்வது மிக முக்கியமானது.
1: In the Old Testament, when you saw the law, you'd see your own faults.
2: பழைய உடன்படிக்கையிலே நியாயப்பிரமாணத்தை பார்த்தபொழுது உங்களுடைய குறைகளை நீங்கள்
1: just like a mirror,
2: ஒரு கண்ணாடியைப் போல.
1: Oh, there's dirt here, there's dirt here, dirt here.
2: இங்க அழுக்கிருக்குது, இங்க அழுக்கிருக்குது, இங்க அழுக்கிருக்குது.
1: And some of it is so bad I can't clean it also.
2: சில இடத்திலே பயங்கர மோசமா இருக்கிறது, நான் சுத்தம் செய்யவும் முடியாது.
1: Maybe one of this is a cancer.
2: ஓ, இது ஒரு கேன்சரா இருக்க முடியும்.
1: Soap will not take it away.
2: அது எடுக்க முடியாது.
1: So the law is like that, showing you what's wrong with you, what's wrong with you, what's wrong with you.
2: நியாயப்பிரமாணம் அதே போல என்ன இடத்தில் என்ன தவறு இருக்கிறது, என்ன தவறு இருக்கிறது என்று காண்பிக்கிறது.
1: People try to get rid of their sin, they could not get rid of their sin.
2: ஜனங்கள் தங்களுடைய பாவங்களிலிருந்து விடுதலை அடைய விரும்புகிறார்கள், அவங்களால முடியவில்லை.
1: The New Testament,
2: ஆனால் புதிய உடன்படிக்கை,
1: it's a different type of mirror.
2: அது வித்தியாசமான ஒரு கண்ணாடி.
1: When I look at this mirror,
2: இந்த கண்ணாடியை நான் பார்க்கும்
1: போது, it says here, I don't see my fault.
2: என்னுடைய குறையை நான் பார்ப்பதில்லை.
1: In this mirror, I see the glory of the Lord Jesus.
2: இந்த கண்ணாடியிலே இயேசு கிறிஸ்துவின் மகிமையை நான் பார்க்கிறேன்.
1: And it says in the last part of that verse, it's the Holy Spirit who shows me that.
2: அந்த பரிசுத்தாவியானவர் அதை எனக்கு காண்பிக்கிறார்.
1: So the first thing the Holy Spirit does is show me the glory of Jesus in the Word of God.
2: முதலாவது பரிசுத்தாவியானவர் செய்கிற காரியம் தேவனுடைய வார்த்தையிலே இயேசு கிறிஸ்துவின் மகிமையை எனக்கு காண்பிக்கிறார்.
1: Then what happens?
2: அதற்கு பிறகு என்ன நடக்கிறது?
1: You know, I don't have time to show you that, but you probably know the story in Isaiah 6 where Isaiah saw the glory of the Lord once.
2: Isaiah 6 ஆம் அதிகாரத்திலே இயேசையா தேவனுடைய மகிமையை பார்த்த அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும், சொல்வதற்கு நேரம் இல்லை.
1: Sometime when you get time, read Isaiah 6.
2: இயேசையா 6 ஆம் அதிகாரம் நேரம் இருக்கும்போது எடுத்து வாசியுங்கள்.
1: God did not show Isaiah his sin.
2: இயேசையாவினுடைய இயேசையாவுக்கு தேவன் தன்னுடைய அவனுடைய பாவத்தை காண்பிக்கவில்லை.
1: He could have done that. He could have done that.
2: அதே தேவன் செய்திருக்க
1: முடியாது. This is your sin.
2: ஏசாயா, இது உன்னுடைய பாவம்.
1: But he didn't do that.
2: ஆனால் தேவன் அதை செய்யவில்லை.
1: It says Isaiah 6, he says I saw the glory of the Lord.
2: ஏசாயா 6லே ஏசாயா தேவனுடைய மகிமையை பார்க்கிறார்.
1: Just like here.
2: இங்க இருப்பது போல.
1: And what happened?
2: என்ன நடந்தது?
1: As soon as he saw the glory of the Lord, he saw his own need.
2: தேவனுடைய மகிமையை பார்த்த உடனே அவன் தன்னுடைய தேவையை சப்பாவான்.
1: Oh Lord, I'm not like that.
2: ஆண்டவரே, நான் அப்படி இல்லை.
1: I'm a sinner.
2: ஆண்டவரே, நான் ஒரு பாவி.
1: My language is bad.
2: அவனுடைய வாயை ஒரு தேவதூதன்
1: சுத்தப்படுத்த,
2: அதுதான் புதிய உடன்படிக்கையிலே தேவன் செய்கிறதற்கு ஒரு படமா
1: இருக்கிறது.
2: தேவனுடைய மகிமையை பார்க்கிறீர்கள்.
1: And you immediately see your own need.
2: உடனடியாக உங்களுடைய தேவையை பார்க்கிறீர்கள்.
1: And the Lord cleanses me.
2: ஆண்டவர் என்னை சுத்திகரிக்கிறார்.
1: Like the fire came from the altar to Isaiah.
2: பலிபீடத்திலிருந்து ஏசாயாவினிடத்தில் அக்னி வந்தது போல.
1: Came to me.
2: எனக்கு வந்தது.
1: And cleanses me.
2: என்னை சுத்திகரிக்கிறது.
1: And it says here in verse 18.
2: 18 வசனம் சொல்கிறது.
1: The second thing the Holy Spirit does.
2: பரிசுத்தாவியானவர் செய்கிற இரண்டாவது காரியம்.
1: Not only shows me that glory.
2: அந்த மகிமையை மாத்திரம் காண்பிப்பதல்ல.
1: I see my need.
2: என்னுடைய தேவையை பார்க்கிறேன்.
1: Cleanses me.
2: என்னை சுத்திகரிக்கிறார்.
1: Gives me the fire.
2: எனக்கு அக்னியை
1: தருகிறார். And it says here, changes me into that likeness.
2: அந்த சாயலாகுக்கு ஒப்பாய் என்னை மாற்றுகிறார்.
1: Into the likeness of Jesus.
2: இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாய்.
1: Not in one moment.
2: ஒரு வினாடியிலே அல்ல.
1: From glory to glory to glory to glory.
2: மகிமையின் மேல் மகிமையின் மேல் மகிமையின் மேல் மகிமை.
1: Little by little.
2: கொஞ்சம் கொஞ்சமாய்.
1: That means every day the Holy Spirit wants to show me the glory of Jesus.
2: ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவின் மகிமையை பரிசுத்தாவியானவர் காண்பிக்க
1: விரும்புகிறார்.
2: அதிலிருந்து
1: என்னுடைய
2: தேவையை அதே போல நான் இருக்க
1: விரும்பினார்.
2: பழைய உடன்படிக்கையிலே
1: மகிமையை
2: பார்க்க முடியும். என்னுடைய தேவை மாத்திரம் தான்.
4: I try to cleanse it and I can't do it.
2: நான் சுத்திகரிக்க முயற்சிக்கிறேன், முடியவில்லை.
4: These are the two things the Holy Spirit does today.
2: இந்த நாளிலே இந்த இரண்டு காரியத்தை பரிசுத்த ஆவியானவர்
4: shows me the glory of Jesus.
2: இயேசு கிறிஸ்துவின் மகிமையை காண்பிக்கிறார்
4: and makes me like that little by little.
2: கொஞ்சம் கொஞ்சமாய் அந்த சாயலுக்கு ஒப்பாய் என்னை மாற்றுகிறார்.
4: My life first of all.
2: முதலாவது என்னுடைய வாழ்க்கையில்.
4: And then shows me the particular ministry I have in his body.
2: அவருடைய சரீரத்தில் இருக்கிற குறிப்பிட்ட அந்த ஊழியத்தை எனக்கு காண்பிக்கிறார்.
4: So some may be like the tongue, we have to preach a lot.
2: சிலர் நாக்கை போல அதிகமாய் பிரசங்கிக்கிறவர்களாக.
4: Some people may be like the hand that does a lot of practical work, which is also important in the body of Christ.
2: சிலர் கரங்களை போல சபையில் இருக்கிற நடைமுறைக்கான சில காரியங்களை செய்ய அவசியமா இருக்கு.
4: You know what a lot of practical work there is even for a small conference like that in cooking food and so many things.
2: இந்த இப்படிப்பட்ட ஒரு கான்பரன்ஸ்ல குக்கிங் சாப்பாடு சமைப்பது போன்ற அநேக காரியங்கள்.
4: That is a ministry in the body of Christ.
2: அது கிறிஸ்துவின் சரீரத்தில் இருக்கிற ஒரு ஊழியம்.
4: All can't do it.
2: எல்லாமே எல்லாராலும் செய்ய முடியாது.
4: One can't do the other.
2: ஒரு காரியம் ஒரு செய்வதை மற்றொரு செய்ய முடியாது.
4: If somebody who can cook well sits up here and preaches,
2: நன்றாக சமைக்கிற ஒருவர் இங்கு உட்கார்ந்து பிரசங்கித்தால்,
4: nobody will come for the conference again. What is this chap is not saying anything.
2: இந்த கான்பரன்ஸுக்கு ஒருவரும் வரமாட்டார்கள்.
4: Or if I go and cook, nobody will come and want to eat that.
2: ஒரு நான் போய் சமைத்தால் ஒருவரும் சாப்பிட விரும்ப மாட்டார்.
4: I don't have that gift.
2: எனக்கு அந்த வரம் இல்லை.
4: So God has given different gifts to different people.
2: ஆண்டவர் வித்தியாசமானவர்களுக்கு வித்தியாசமான வரங்களை கொடுக்கிறார்.
4: I am not jealous of those who can cook well.
2: நன்றாக சமைக்கிறவர்களை குறித்து எனக்கு பொறாமை இல்லை.
4: And I am sure not that they are not jealous of me.
2: நானும் அவர்கள் என்மேல் பொறாமை இல்லை என்று நம்புகிறேன்.
4: We are each doing our job.
2: நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய வேலையை
4: செய்கிறோம். The body of Christ is like that.
2: கிறிஸ்துவின் முழு சரீரமும் அப்படிதான்.
4: And then there are hand and tongue can be seen.
2: அந்த கரங்களும் நாவும் பார்க்கக்கூடியதாக
4: இருக்கிற some hidden parts like the heart.
2: அதற்கு பிறகு மறைவான சில அங்கங்கள் இருதயம்.
4: What is the heart of the Christian body, of the body of Christ?
2: கிறிஸ்துவ சரீரத்தின் இருதயமாய் இருப்பது என்ன?
4: You know, if my heart stops beating now,
2: என்னுடைய இருதயம் அடிப்பது நின்றுவிட்டால் இப்போது
4: what will happen?
2: என்ன நடக்கும்?
4: My message will stop immediately.
2: என்னுடைய செய்தி உடனடியாக நின்றுவிடும்.
4: I can't speak.
2: என்னால் பேச முடியாது.
4: The heart in the body of Christ,
2: கிறிஸ்துவின் சரீரத்தில் இருக்கிற இருதயம்,
4: are those who pray in secret.
2: ரகசியமாய் அந்தரங்கத்திலே ஜெபிப்பவர்கள்.
4: You don't see them.
2: அவர்களை வெளியிலே பார்க்க முடியாது.
4: They fast.
2: அவர்கள் உபவாசிப்பார்கள், ஜெபிப்பார்கள்.
4: Nobody sees them except God.
2: தேவனை தவிர வேறு ஒருவரும் அவர்களை பார்ப்பதில்லை.
4: But because there are people like that praying,
2: அப்படி ஜனங்கள் ஜெபிப்பதினாலே
4: I am able to speak.
2: என்னால் பேச முடிகிறது.
4: You know, I've been traveling and speaking for in the CFC alone for more than 40 years.
2: 40 varadangalukku melak CFC le payanam seidhan prasangithukondu.
4: Whenever I go anywhere,
2: enga endradathirku naan ponalum,
4: I always send an email to all our elders and churches, please pray for me.
2: நம்முடைய CFC சபை மூப்பர்களுக்கு இந்த இமெயில் அனுப்புகிறேன், எனக்காய் ஜெபித்துக் கொள்ளுங்கள்.
4: I'm going here for these 2 days.
2: இந்த இடத்துக்கு 2 நாள் போகிறேன்.
4: Even for this conference, I have told different people.
2: In the conference kaagum anaiyarku naan sonnen.
4: Some of them already replied saying we are praying for you.
2: Sila munbaga ezhunaal naangal jebikkira ungalukkai.
4: Do you see them?
2: Avargalai paarkka mudigiradha?
4: No.
2: Illai.
4: It's like the heart.
2: Adhu irudhayam pole.
4: I know that if they stop, I'll have to stop speaking.
2: Avargal jebippadai niruthinaal naan pesuvadhai niruthuvaai irukkum.
4: I will speak but there'll be no anointing in it.
2: Naan oru velai pesalaamaanaal abhishekam irukkaadhu.
4: Don't think you can do God's work without some people praying for you.
2: நீங்கள் ஒரு சிலர் உங்களுக்காய் ஜெபிக்காமல் நீங்கள் தேவனுடைய பணியை செய்ய முடியும் என்று நினைக்காதீர்கள்.
4: You need to pray.
2: நீங்கள் ஜெபிக்கவும்
4: yourself.
2: உங்களுக்காக.
4: But Paul said, the greatest apostle said, please pray for me.
2: மிகப்பெரிய அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், எனக்காய் ஜெபியுங்கள்.
4: Some of you who think that I don't have any gift.
2: ஒரு சிலர் நீங்கள் நினைக்கலாம், எனக்கு எந்த வரமும் இல்லை என்று.
4: Don't you think you can praise? Do you need a very special gift for that?
2: நீங்கள் ஜெபிக்கலாமே, அதற்கென்று ஒரு தனிப்பட்ட விசேஷித்த வரம் வேண்டுமா?
4: See this verse.
2: இந்த வசனத்தை கவனியுங்கள்.
4: Ephesians
2: எபேசியர்
4: and chapter 6.
2: ஆறாம் அதிகாரம்.
4: Here is something that everybody can do.
2: எல்லோரும் செய்யக்கூடிய ஒரு காரியம்.
4: Verse 18.
2: 18வது வசனம்.
4: With all prayer and petition, pray at all times in the spirit. Be on the alert with all perseverance and petition for all the believers.
2: எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும்
4: for all believersோடும்
2: விழித்துக் கொண்டிருங்க, எல்லா விசுவாசிகளுக்காகவும்.
4: And then he says,
2: அதற்கு பிறகு சொல்கிறார்,
4: he doesn't say pray for all the believers, no need to pray for me, I'm all right.
2: எனக்காக ஜெபிக்க வேண்டாம், மற்ற விசுவாசிகளுக்காக ஜெபிங்கள் சொல்லவில்லை.
4: He says pray especially for me.
2: எனக்காக விசேஷமாய் ஜெபியுங்கள்.
4: Because that I'll be able to open my mouth
2: naan dhairyamaya en vaayai thirakka mudiyum
4: and boldly speak the mystery of the gospel.
2: சுவிசேஷத்தின் அந்த ரகசியத்தை தைரியமாக அறிவிப்பதற்கு.
4: We say, hey Paul, don't tell me we need to pray that you should be bold. You're already such a bold preacher.
2: பவுலே, நீ நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று நீங்க இப்ப கேட்க முடியுமா? நீ தைரியமான ஒரு பிரசங்கியார்.
4: We have heard you so many times.
2: அநேக முறை நாங்கள் கேட்டிருக்கிறோம்.
4: Why do we need to pray that you should be bold? You're already bold.
2: நீங்கள் முன்பாக தைரியமா இருக்கிறீர்கள். நீங்கள் தைரியமா நாங்களும் ஜெபிக்க வேண்டும்.
4: He says, no, I am bold because people are praying for me.
2: அவர் சொல்கிறார், இல்லை, நான் தைரியமா இருப்பதற்கு காரணம் ஜனங்கள் எனக்காக ஜெபிக்கிறார்கள்.
4: He is not the type of person who says, I don't need the heart, I can speak without the heart.
2: நான் என்னுடைய இதயம் இல்லாமல் இல்லனால் பேச முடியும் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் அல்ல.
4: This is the greatest preacher Christianity has seen.
2: கிறிஸ்தவம் பார்த்த மிகப்பெரிய பிரசங்கியார்.
4: He says, I will not please pray that I can open my mouth.
2: நான் என் வாயை நான் திறக்கும்படியா எனக்காக ஜெபியுங்கள்.
4: That's amazing.
2: ஆச்சரியமா இருக்குது.
4: Paul, you cannot open your mouth without people praying for you.
2: ஜனங்கள் உங்களுக்காக ஜெபிக்காமல் நீங்கள் வாயை திறக்க முடியாதா பவுலே?
4: I can open my mouth and speak useless things.
2: நான் வாயை திறந்து பிரயோஜனமில்லாத வார்த்தைகளை பேசலாம்.
4: I can speak a lot of things without anointing.
2: அபிஷேகம் இல்லாமல் நான் அநேக வார்த்தைகளை பேச முடியும்.
4: I got a clever mind, so I can open my mouth and say a lot of clever things.
2: நான் புத்திசாலித்தனமான என் மனதை வைத்து அநேக புத்திசாலித்தனமான காரியங்களை பேசுகிறேன்.
4: A lot of preachers I've heard who open their mouth and speak a lot of clever things.
2: அநேக பிரசங்கிமார்கள் நான் கேட்டிருக்கிறேன், தங்களுடைய அறிவிலிருந்து புத்திசாலித்தனமான அநேக காரியங்களை பேசுகிறார்கள்.
4: They never led me to victory over sin.
2: ஆனால் தன்னுடைய வாழ்வு என்னை அது ஒரு நாளும் என்னை பாவத்தின் மீது ஜெயித்து
4: கிறிஸ்துவின்
2: சரீரத்தை கட்டுவதற்கு அது பிரயோஜனமா
4: இருந்ததில்லை.
2: ஆனால் வாயை திறந்து அநேக புத்திசாலித்தனமான காரியங்களை
4: பேசினார்கள்.
2: அடிக்கிறார்கள் சிரிக்கும்படியாய்.
4: Paul said, that's not what I am interested in.
2: நான் அப்படிப்பட்ட காரியத்திலே நான் நாட்டமா
4: இல்லை. I want to, verse 20, speak boldly in the way I should speak.
2: நான் தைரியமாய் என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிப்பதற்கு எனக்கு
4: வாக்கு. 20 20 open my mouth to speak as I should speak.
2: நான் எப்படி பேசுவோண்டுமோ அப்படி பேசும்படியா என் வாயை திறந்து
4: speak.
2: ஏதோ ஒரு காரியத்தை பேசும்படியா
4: speak in the way I should speak.
2: நான் எதை எந்த விதத்தில் பேச வேண்டுமோ அந்த விதத்தில் பேசும்படி.
4: I need people to pray for me.
2: எனக்காய் ஜனங்கள் ஜெபிக்க வேண்டும்.
4: I wish every preacher would recognize the need for other people to pray for him if he should speak the way he should speak.
2: அவர் எப்படி பேச வேண்டுமோ அப்படி பேசும்படி பிரசங்கியார்கள் ஒவ்வொருவரும் அடுத்தவர் ஜெபிக்க வேண்டும் என்ற தேவை உணர்ந்தவர்களா இருப்பார்கள் என்று நான் விரும்புகிறேன்.
4: That was one of the secrets of Paul's ministry.
2: அதுதான் பவுலுடைய ஊழியத்தின் ரகசியமாக இருந்தது.
4: Who are the people who prayed for him?
2: அவருக்காக ஜெபித்தவர்கள் யார்?
4: I don't know.
2: எனக்கு தெரியாது.
4: So many believers in his churches, we don't know their names.
2: அவருடைய சபையில் அநேக விசுவாசிகள் அவருடைய பெயர் தெரியாது.
4: But one day at the judgment seat of Christ,
2: ஒரு நாள் அந்த நியாயத்தீர்ப்பின் நாளிலே,
4: and the Lord calls Paul forward to get his reward.
2: பவுலை முன்பாக அவருக்கு வெகுமதி அளிக்கும்படி பலன் அளிக்கும்படி அழைப்பார்.
4: He says that in 2 Timothy 4, the Lord will one day give me my reward.
2: 2 தீமோத்தி 4 அதிகாரம் சொல்கிறார், தேவன் எனக்காக அந்த பிரதிபலனை
4: தருவார். When he calls Paul forward,
2: பவுலை முன்பாக அழைக்கும் பொழுது,
4: the Lord may call another 1000 men and women.
2: ஆண்டவர் 1000 சகோதர சகோதரிகளை முன்பாக அழைக்க முடியும்.
4: Maybe a lot of sisters.
2: அநேக சகோதரிகளா இருக்கலாம்.
4: And you'll wonder, who are these?
2: இவர்கள் யார் என்று நீங்க ஆச்சரியப்படலாம்.
4: And the Lord will say, these were the heart.
2: இவர்கள்தான்
4: the blood for Paul to speak.
2: இவர்கள்தான் இருதயம். இவர்கள் மூலமாய் அந்த ரத்தம் போய் பவுல் பிரசங்கிக்க முடியும்.
4: Nobody knew them on earth.
2: பூமியிலே ஒருவரும் அறியவில்லை.
4: They prayed and I heard that prayer and Paul was able to speak.
2: அவர்கள் ஜெபித்தார்கள். ஜெபத்தை நான் கேட்டு பவுல் அதனால் பேச முடிந்தது.
4: This is the body of Christ.
2: இதுதான் கிறிஸ்துவின் சரீரம்.
4: And there are wonderful brothers and sisters who don't take any honor for themselves.
2: அற்புதமான சகோதர சகோதரி தங்களுக்கென்று எந்த கனத்தையும் எடுத்துக்கொள்வது.
4: We really want the body of Christ to be built.
2: உண்மையாகவே கிறிஸ்துவின் சரீரம் கட்டப்பட விரும்புகிறது.
4: Lord, I don't care if nobody knows my name.
2: ஆண்டவரே, என்னுடைய பெயர் யாருக்கும் தெரியவில்லை என்றாலும் பரவாயில்லை.
4: And people think I'm doing nothing for the body of Christ. That's also okay.
2: கிறிஸ்துவின் சரீரத்திற்கு நான் எதுவும் செய்யவில்லை என்று ஜனங்கள் நினைக்கலாம், பரவாயில்லை.
4: You know when I get time, I pray for the Lord's servants.
2: ஆண்டவரே, எனக்கு நேரம் கிடைக்கும் போது தேவனுடைய ஊழியர்களுக்காக நான் ஜெபிப்பேன்.
4: And I know that that prayer goes to heaven and goes and helps that brother who's serving the Lord.
2: அந்த ஜெபம் பரலோகத்திற்கு போகிறது. ஊழியம் செய்யற அந்த தேவ மனிதனுக்கு அது பிரயோஜனப்படுகிறது.
4: That man himself may not know who's praying for him.
2: அந்த மனிதனுக்கு யார் அவருக்காக ஜெபிக்கிறார்னு தெரியாமல் இருக்கலாம்.
4: But he's getting some power which somewhere.
2: அவருக்கு எங்கிருந்து ஒரு பலன் கிடைக்கிறது.
4: I remember one very clear example that happened many years ago, I think maybe 35 years ago.
2: சுமார் 35 வருடங்களுக்கு முன்பாக ஒரு வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் ஞாபகம் இருக்கிறது.
4: Those days we didn't have many CFC churches.
2: அந்த நாட்களில் அநேக CFC சபைகள் இல்லை.
4: So I went to a new place in India.
2: இந்தியாவில் ஒரு புதிய இடத்திற்கு போனேன்.
4: And I asked one or two brothers to come for those meetings.
2: அந்த ஒன்று ரெண்டு சகோதரர்கள் என்னோடு கூட அந்த கூட்டத்துக்கு வரும்படி
4: I went ahead.
2: நான் முன்பாக போனேன்.
4: Those brothers were catching a train and coming there.
2: அந்த சகோதரர்கள் ட்ரெயின் எடுத்து எனக்கு பின்பாக வந்தார்.
4: So I reached there.
2: நான் அந்த இடத்துல சேர்ந்து விட்டேன்.
4: And those brothers had not reached there.
2: அந்த சகோதரர்கள் அங்க வந்து சேரவில்லை.
4: So this is a new group. I didn't know anybody there.
2: அது ஒரு புதிய குழு. எனக்கு யாரையும் அங்க தெரியாது.
4: And they had invited me to speak, so I got up to speak.
2: அங்க பிரசங்கிக்கும்படி என்னை அழைத்தார்கள். நான் எழுந்து பிரசங்கம் ஆரம்பித்தேன்.
4: It was a big struggle for me to speak.
2: அந்த இடத்துல பேசுவது எனக்கு மிகப்பெரிய போராட்டமா இருந்தது.
4: Normally I find it very easy to speak.
2: நான் சாதாரணமாய் நான் பிரசங்கிப்பது எனக்கு எளிதா
4: இருக்கு. But I was struggling.
2: ஆனால் அந்த இடத்துல போராடினேன்.
4: There was translator, brother was translating.
2: எனக்கு
4: one person was translating.
2: ஒருவர் மொழிபெயர்த்து கொண்டிருந்தார்.
4: And then as I was standing there and speaking,
2: நான் அங்கு நின்று பேசிக் கொண்டிருக்கும் போது
4: I saw two or three of our CFC brothers coming in. The train had reached and they came to the meeting.
2: இரண்டு மூன்று CFC சகோதரர்கள் ட்ரெயினில் வந்தவர்கள் அந்த இடத்துல வந்து சேர்ந்தார்கள்.
4: And as soon as they came,
2: அவர்கள் வந்த உடனே
4: I suddenly saw a change in my liberty.
2: என்னுடைய நான் விடுதலை உணர ஆரம்பித்தேன்.
4: Now I saw there for the first time,
2: முதல் முறையாக அந்த நான் பார்த்த காரியம்,
4: I cannot serve the Lord alone.
2: நான் தனியாய் தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியாது.
4: I need the body of Christ.
2: எனக்கு கிறிஸ்துவின் சரீரம் அவசியமாய் இருக்கிறது.
4: Very important for you to understand that.
2: முக்கியமான காரியம் நீங்கள் புரிந்து
4: கொள்ள வேண்டும். In the Old Testament God called individuals.
2: பழைய உடன்படிக்கையிலே தேவன் தனிப்பட்ட நபர்களை அழைத்தார்.
4: One Noah.
2: ஒரு நோவா.
4: He had no co-workers.
2: யாரும் உடன் ஊழியர் இல்லை.
4: One Elijah.
2: ஒரு எலியா.
4: No co-workers.
2: யாரும் உடன் ஊழியர் இல்லை.
4: After he went away, Elisha, no co-workers.
2: அதுக்கு பிறகு எலிஷா, அதுக்கு அவருக்கும் ஊழியர் இல்லை.
4: All these prophets were like that.
2: இந்த தீர்க்கதரிசிகள் இருந்தால், எரேமியா,
4: இசாயா,
2: ஏசாயா,
4: ஜான் தி பாப்டிஸ்ட், no co-workers.
2: தனி மனிதன், எந்த உடன் ஊழியரும்.
4: Whole Old Testament was like that.
2: முழு உடன்படிக்கையும் பழைய உடன்படிக்கை
4: அப்படித்தான். You always send people two by two.
2: அவர் இரண்டு இரண்டு பேராய் ஜனங்களை
4: அனுப்பினார். You read Luke chapter 10 verse 1, he sent them two by two.
2: லூக்கா 10 அதிகாரம் 1 வசனத்தில் இரண்டு இரண்டு நபர்களை அனுப்பினார்.
4: And in the Acts 13, Paul and Barnabas.
2: அப்போஸ்தல 13 அதிகாரம் பவுலும் பர்னபாவும்.
4: Acts 3, Peter and John.
2: அப்போஸ்தல 3 அதிகாரம் பேதுரும் யோவானும்.
4: The days of this single ministry is finished in the Old Testament.
2: தனிநபர் ஊழியம் பழைய உடன்படிக்கையோடு முடிந்து விட்டது.
4: I remember when we started CFC in Bangalore, it was two of us, not one.
2: பெங்களூர்ல CFC ஆரம்பித்த போது நாங்கள் இரண்டு நபர்.
4: Every place we say you must have a minimum of two elders.
2: அதனால தான் எல்லா இடங்களிலும் குறைந்தபட்சம் இரண்டு மூப்பர்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லுவோம்.
4: A small group may start with one, but as soon as possible we must have two elders.
2: சிறு குழுவா இருக்கும்போது ஒருவர் இருக்கலாம், சீக்கிரமாக இரண்டு மூப்பர்கள் அவசியம்.
4: God's will is there should be a expression of the body of Christ.
2: என்றால் கிறிஸ்துவின் சரீரத்தின் வெளிப்பாடு அங்க இருக்க வேண்டும்.
4: Minimum two people.
2: அதற்கு குறைந்தபட்சம் இரண்டு நபர்கள்.
4: You know that verse Matthew 18:20, where two or three are gathered together, there I am in the midst.
2: மத்தேயு 18 அதிகாரம் 20 வசனத்திலே எங்கு இரண்டு மூன்று பேர் நாமத்தினால் உருப்படுகிறார்களோ அங்கு நான் இருக்கிறேன்.
4: What about where one person is alone?
2: எங்கு ஒரு நபர் தனியா இருக்கிறார்?
4: Something is missing.
2: ஏதோ ஒன்று குறைவுபடுகிறது.
4: Jesus said in Matthew 18:20, two is the minimum.
2: ஆண்டவர் சொன்னார் மத்தேயு 18:20 இல் குறைந்தபட்சம் இரண்டு பேர்.
4: Two people, then I am in the midst.
2: இரண்டு பேர் இருந்தால் அவர் மத்தியில் நான் இருப்பேன்.
4: You can't build the body of Christ with one person.
2: ஒரு நபர் கிறிஸ்துவின் சரீரத்தை கட்ட முடியாது.
4: You need two.
2: இரண்டு அவர் அவசியமாக இருக்கிறது.
4: We must build fellowship.
2: அதனால்தான் ஐக்கியத்தை கட்ட வேண்டும்.
4: And that is why husband and wife must always try to be one.
2: அதனால்தான் கணவனும் மனைவியும் ஒரே சரீரமாக இருக்க
4: வேண்டும். Then the Lord can do something because he is in the middle.
2: ஏனென்றால் அப்பொழுதுதான் தேவன் ஒரு காரியத்தை செய்ய முடியும். அவர் மத்தியத்தில் இருக்கிறார்.
4: Do you know why the devil tries to bring a division between you and your husband or you and your wife?
2: ஏன் உங்கள் கணவனுக்கும் மனைவிக்கு இடையில் சாத்தான் பிரிவினை கொண்டு வர முயற்சிக்கிறார்?
4: Because he knows then Jesus won't be in the middle.
2: ஏனென்றால் அவனுக்கு தெரியும் அப்பொழுது இயேசு கிறிஸ்து அங்கு இருக்க முடியாது.
4: You may live in the same house.
2: ஒரே வீட்டில் நீங்கள் வாழலாம்.
4: ஹஸ்பண்ட் இஸ் தேர், வைஃப் இஸ் தேர்,
2: கணவன் இருக்கிறார், மனைவி இருக்கிறார்.
4: Same house,
2: ஒரே வீடு.
4: But they are not one.
2: ஆனால் அவர்கள் ஒருமனமாய் இல்லை.
4: Jesus is not in the midst.
2: Yesu Christ avul mayil madhyathil illai.
4: You understand that?
2: Adhai purindukolgireerla?
4: Let me show you that in Matthew 18.
2: Matthew 18th adhigarathil adhai ungalukku kaanvikiren.
4: Matthew chapter 18.
2: Matthew 18th adhigaram
4: and verse 19.
2: 19th vasanam.
4: First of all it says there must be two of you who agree.
2: Mudhalavu solugire irandu per aangal orumana pada vendum.
4: That's the first step.
2: Mudhalavu kaaryam.
4: They must agree.
2: அவர்கள் ஒருமனப்பட வேண்டும்.
4: And then they must pray to the Father.
2: அதற்கு பிறகு பிதாவை நோக்கி ஜெபிக்க வேண்டும்.
4: And then their prayer will be answered.
2: அதற்கு பிறகு அவர்கள் ஜெபம் பதிலளிக்கப்படும்.
4: If two agree and ask, it will be done.
2: இரண்டு பேர் ஒருமனப்பட்டு கேட்டால் அதுக்கு அவர்கள் கொடுக்கப்படும்.
4: I say, why Lord?
2: ஏன் ஆண்டவரே?
4: because the reason is given in verse 20
2: 20 ஆம் வசனத்திலே அதன் காரணம் சொல்லப்படுகிறது
4: because two people are agreed like that Jesus says I am in the middle
2: ஏனென்றால் இரண்டு பேர் அப்படி ஒருவனப்பட்டால் நான் அவர் மத்தியில் இருக்கிறேன்
4: verse 20 is the reason for the answered prayer
2: அந்த பதிலளிக்கப்பட்ட ஜெபத்திற்கான காரணம் வசனம் 20 இல் இருக்கிறது
4: verse 19 says your prayer will be answered if two of you agree
2: இரண்டு பேர் ஒருவனப்பட்டால் உங்கள் ஜெபம் கேட்கப்படும்
4: because then I'll be in the middle
2: ஏனென்றால் நான் உங்கள் மத்தியில் இருக்கிறேன்
4: what about if two people don't agree
2: இரண்டு பேர் ஒருமனம் படாமல் இருந்தால் என்ன
4: ஜீசஸ் நாட் இன் தி மிடில்
2: அவர் இயேசுக்கு சவுல் மத்தியில் இல்லை
4: தென் யூ கேன் ப்ரே அண்ட் ப்ரே அண்ட் ப்ரே நதிங் வில் ஹேப்பன்
2: ஜெபிக்கலாம் ஜெபிக்கலாம் ஜெபித்துக் கொண்டே இருக்கலாம் ஒன்று நடக்காது
4: ஐ வாண்ட் டு சே டு யுவர் ஹஸ்பண்ட்ஸ் அண்ட் வைஃப்ஸ்
2: கணவன் மனைவிக்கு நான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன்
4: தி டெவில் இஸ் 100% டிசைரஸ் டு பிரிவென்ட் பிரேயர்ஸ் ஃப்ரம் பீயிங் ஆன்சர்ட் இன் யுவர் ஹோம்
2: சாத்தான் 100% உங்கள் குடும்பத்திலே ஜெபங்கள் உங்களுக்கு ஜெபங்கள் பதிலளிக்காதபடிக்கு பிரயாசப்படுகிறது
4: யுவர் பிரேயர்ஸ் ஃபார் யுவர் Yourself should not be answered. Your prayers for your children should not be answered.
2: உங்களுக்காய் நீங்கள் ஏறெடுக்கிற ஜெபங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக ஏறெடுக்கிற ஜெபங்கள் பதிலளிக்கப்படக்கூடாது.
4: And he knows this, these verses even if you don't know it.
2: இந்த வசனம் உங்களுக்கு தெரியவில்லை என்றாலும் சாத்தானுக்கு நன்றாக தெரியும்.
4: He says, all I have to do is just bring a little division between this husband and wife.
2: நான் செய்ய வேண்டிய காரியம் எல்லாம் அவர்கள் இருவருக்கும் மத்தியிலே ஒரு பிரிவினையை கொண்டு வருவது.
4: Then they can pray as much as they like.
2: எவ்வளவு நேரம் விரும்பினாலும் அவர்கள் ஜெபித்துக்
4: கொண்டிருப்பார்கள். I know that nothing will happen.
2: எனக்கு தெரியும் ஒன்றுமே நடக்காது.
4: You married people, please look back over your past life.
2: திருமணமானவர்கள் உங்கள் கடந்த கால வாழ்க்கையை நீங்கள் நோக்கி பாருங்கள்.
4: See if the devil has not succeeded in your home.
2: சாத்தான் உங்கள் குடும்பத்திலே வெற்றி பெறவில்லையா என்பதை யோசித்து பாருங்கள்.
4: You go to church meeting regularly.
2: சபை கூட்டங்களுக்கு நீங்கள் தொடர்ந்து போகிறீர்கள்.
4: But the devil's got power in your home.
2: சாத்தான் உங்கள் குடும்பத்தின் மீது ஆதிக்கம் செலுத்துகிறது.
4: It's no use just singing songs on Sunday morning.
2: வெறும் ஞாயிற்றுக்கிழமை காலையிலே பாடல் பாடுவது எந்த பிரயோஜனமும் இல்லை.
4: You have to be united at home.
2: குடும்பத்திலே நீங்கள் ஒருமனமாக இருக்க வேண்டும்.
4: My wife and I have claimed this prayer, this promise so many times in our 50 years of married life.
2: எங்களுடைய நானும் மனைவியும் எங்களுடைய திருமண 50 வருட திருமண வாழ்க்கையிலே அநேக முறை இந்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் கேட்டிருக்கிறோம்.
4: Especially for our 4 children.
2: குறிப்பாக எங்கள் 4 பிள்ளைகளுக்காக
4: God gave us 4 children and said you got to bring them up for me.
2: ஆண்டவர் எங்களுக்கு 4 பிள்ளைகளை கொடுத்து எனக்காய் நீங்கள் வளர்க்க வேண்டும் என்றார்.
4: How to bring them up in a difficult world?
2: இந்த கடினமான உலகத்திலே எப்படி அவர்களை வளர்க்க முடியும்?
4: How to bring them up with limited money?
2: குறைந்த பணத்தை வைத்து எப்படி அவர்களை வளர்க்க முடியும்?
4: Agree and pray.
2: ஒருமனப்பட்டு ஜெபித்தோம்.
4: There's nothing he cannot do.
2: தேவன் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை.
4: He can do miracles for your family.
2: ஆண்டவர் குடும்பத்திலே அற்புதங்களை செய்ய முடியும்.
4: Because he'll be in the midst.
2: ஏனென்றால் அவர் உங்கள் மத்தியிலே இருக்கிறார்.
4: Let me read the reverse of these two verses.
2: இந்த இரண்டு வசனங்களை நான் எதிர்மறையாய் நான் எடுத்து வாசித்தேன்.
4: If two of you do not agree,
2: இரண்டு பேர் ஒருமனப்படாதிருந்தால்,
4: and they ask,
2: அவர்கள் கேட்கும்போது,
4: it will not be done.
2: அது அவர்களுக்கு செய்யப்படாது.
4: Because I am not in the midst.
2: ஏனென்றால் அவர் மத்தியில் நான் இல்லை.
4: You understood it now?
2: இப்போது புரிந்து கொண்டீர்களா?
4: That's exact opposite of these two verses.
2: இந்த இரண்டு வசனங்களுக்கு முற்றிலும் எதிர்மறையானது.
4: Who knows that?
2: அது யாருக்கு தெரியும்?
4: The devil knows it.
2: சாத்தானுக்கு தெரியும்.
4: So this is the body of Christ.
2: இதுதான் கிறிஸ்துவின் சரீரம்.
4: Your wife does not have to be like you.
2: உங்களை போல உங்கள் மனைவி இருக்க வேண்டிய அவசியம்
4: இல்லை. Another part, you are another part.
2: நீங்கள் ஒரு அங்கமாக இருக்கிறது, அவள் ஒரு அங்கமாக
4: இருக்கிறது. You have
2: to be one. ஆனால் ஒன்றாக இருக்க வேண்டும்.
4: Other people in the church don't have your gift.
2: மற்றவர்களுக்கு சபையிலே உங்களுக்கு இருக்கிற வரம் இல்லை.
4: You have to be one.
2: நீங்கள் ஒன்றாக இருக்க முடியும்.
4: That's why the devil is always trying to bring division in the body of Christ.
2: அதனால் கிறிஸ்துவின் சரீரத்திலே சாத்தான் எப்படியாவது பிரிவினை கொண்டு வர முயற்சிக்கிறான்.
4: So we think of how to be hot.
2: எப்படி நாம் மனலா இருக்க வேண்டும் என்று நான் யோசிக்கிறோம்.
4: We need fellowship.
2: நமக்கு ஐக்கியம் அவசியம்.
4: See nowadays many people in cities don't see fires made out of coal.
2: இந்நாளிலே பட்டணத்தில் இருக்கிறவர்கள் இந்த தணல் நாளே கரியை வைத்து அனல் மூட்டுவதை பார்த்ததில்லை.
4: We have got heaters and gas stoves and all that.
2: இந்த gas stove heaters பயன்படுத்துவது
4: but in places where there are coal fires where you put a lot of coal and then fire comes.
2: சில இடத்தில் நிலக்கரி கரிகளை போட்டு நெருப்பை கொண்டு வருவார்கள்.
4: Even if the fire is burning bright,
2: அந்த நெருப்பு பயங்கர அக்னியாக இருந்தால்
4: all the coals are red hot.
2: அந்த கரிகள் எல்லாமே சிகப்பாய் அக்னியை போல இருக்கும்.
4: You take out one coal,
2: ஒரே ஒரு ஒன்றிருந்து கரியை ஒரு
4: பிரைட்டஸ்ட் கோல்,
2: அது மிக பிரகாசமாக இருக்கிற ஒரு கரி,
4: அண்ட் புட் இட் அவுட் சைட்,
2: அந்த கரி துண்டை வெளியே எடுத்து விடுங்க.
4: வாட் வில் ஹேப்பன்?
2: என்ன நடக்கும்?
4: யூ திங்க் இட் வில் கண்டினியூ டு பர்ன்?
2: அது தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்குமா?
4: இட் வில் டை அவுட்.
2: அது முற்றிலுமாய் மறித்து விடும்.
4: Even if it is the hottest coal there, it will die out.
2: அங்கிருக்கிற மிக பிரகாசமான அனலாய் இருக்கிற கரியாய் இருந்தாலும் அது மறித்து போயிடும்.
4: That is a parable.
2: அதுதான் ஒரு ஓமை.
4: Don't think you can do it on your own.
2: நீங்கள் உங்கள் பலனால் நீங்களாவே செய்ய முடியும் என்று நினைக்காதீர்கள்.
4: You need to be in fellowship with others.
2: நீங்கள் மற்றவர்களோடு ஐக்கியத்தில் இருக்க வேண்டும்.
4: At least one other person.
2: குறைந்தபட்சம் ஒரு நபரோடாவது.
4: You know, there are people who have tell me, Brother Zach, there's nobody in my town who is interested in your message. Only I and my family are interested.
2: Yeah, சில இடத்துல சொல்வார்கள் எங்களுடைய பட்டணத்திலே உங்களுடைய செய்தியை குறித்து விருப்பமாய் கேட்கிறவர்கள் நானும் என் மனைவியும் தான், மற்றவர்கள் யாருமே இல்லை.
4: We are listening to your message on the internet regularly.
2: நாங்கள் உங்களுடைய செய்தியை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.
4: Don't be satisfied with that.
2: அதை குறித்து திருப்தி அடையாதிருங்கள்.
4: You okay, now you pray that God will bring one other family in touch with you.
2: நீங்கள் ஜெபியுங்கள், இன்னும் ஒரே ஒரு குடும்பத்தை தேவன் உங்களோடு தொடர்பு கொள்ள வைக்கும்படி.
4: And then meet together.
2: அதற்கு பிறகு அவர்களை சந்தித்து,
4: that will be the beginning of a church.
2: அதுதான் சபையின் ஆரம்பமாக இருக்கிறது.
4: Just two families.
2: இரண்டு குடும்பங்கள்.
4: Many churches have started like that.
2: அப்படி அநேக சபைகள் ஆரம்பிக்கப்பட்டது.
4: That is how the first church in Bangalore started with two families.
2: பெங்களூர்ல இருக்கிற சபை அப்படித்தான் இரண்டு குடும்பங்களை வைத்து
4: ஆரம்பித்தது.
2: 20 குடும்பங்கள் அல்ல, வெறும் இரண்டு குடும்பங்கள்.
4: And that I have seen in many other places also.
2: அது அதே போல மற்ற அநேக இடங்களில் நான் பார்த்திருக்கிறேன்.
4: So please remember this, the Holy Spirit gives us different gifts.
2: பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வித்தியாசமான வரங்களை கொடுக்கிறார்.
4: And

0: சங்கீதம் நீதிமொழிகள் பிரசங்கி
1: Ecclesiastes chapter 4
0: பிரசங்கியின் புத்தகம் நான்காம் அதிகாரம்.
1: This is almost like a prophecy of the new covenant.
0: இது புதிய உடன்படிக்கையின் ஒரு தீர்க்கதரிசனம் போல இருக்கிறது.
1: Verse 9.
0: ஒன்பதாம் வசனம்.
1: It applies to families and it also husband and wife also applies to brothers and sisters.
0: இது குடும்பத்திற்கும் கணவன் மனைவிக்கும் பொருந்தும், சகோதர
1: சகோதரிகளுக்கும் brothers and sisters.
0: இரண்டு சகோதரர்கள் இரண்டு சகோதரிகளுக்கும் பொருந்தும்.
1: Ecclesiastes 4 verse 9.
0: பிரசங்கின் புத்தகம் நான்காம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம்.
1: Two are better than one.
0: ஒன்றியா இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம்.
1: Because they have a good return for their labor.
0: அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன்.
1: Two people work individually, they can't do so much.
0: இரண்டு நபர்கள் தனித்தனியாக வேலை செய்தால் அவ்வளவா அவர்கள்
1: they work together, they can do much more.
0: ஆனால் இணைந்து வேலை செய்யும் போது அதிகமான காரியத்தை செய்ய முடியும்.
1: Secondly,
0: இரண்டாவதாக,
1: if one of them falls, the other is there to help him up.
0: ஒருவன் விழுந்தால் அவன் உடனாலே அவனை தூக்கி விடுவான்.
1: You know these people who climb mountains,
0: மலை ஏறுகிற ஜனங்களை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா?
1: Two of them go together, one with the rope tied to each other.
0: ஒருவர் இரண்டு பேர் மேலே போவார்கள், ஒன்றோடு அவர்களுடைய கயிறுகள் இணைக்கப்பட்டிருக்கும்.
1: Because they say one slips and falls, the other person is rope is tied to him, he'll hold that person.
0: ஏனென்றால் ஒருவர் தவறி விழுந்தால் மற்றவருடைய கயிறு அவரை தாங்கி பிடிக்க முடியும்.
1: But if a person is alone when he falls,
0: ஆனால் ஒரு மனிதன் கீழே விழும்போது தனிமையா இருந்தால்,
1: verse 10,
0: பத்தாம் வசனம்,
1: nobody to lift him up,
0: அவனை தூக்கி விடுவதற்கு ஒருவரும் இல்லை.
1: He's talking about the importance of fellowship,
0: ஐக்கியத்தின் முக்கியத்துவத்தை குறித்து பேசுகிறார்.
1: And two people can make each other warm.
0: இரண்டு பேர் சேர்ந்து யுத்தம் செய்ய முடியும்.
1: And in New Testament terms, no, verse 11, they can keep each other warm.
0: இரண்டு பேர் படுத்துக் கொண்டு அவர்களை அனல் உண்டாக்க முடியும்.
1: That means in New Testament terms, we can keep each other on hot for the Lord.
0: புதிய உடன்படிக்கையின் வார்த்தையில் சொன்னால் ஒருவரை ஒருவர் நாம் அனலாய் வைத்திருக்க முடியும்.
1: I can stir him up and he can stir me up and we can both be on fire for the Lord.
0: அவர் என்னை உற்சாகப்படுத்த முடியும், நான் அவரை உற்சாகப்படுத்த முடியும், நாங்கள் இருவரும் அனலாய் இருக்க முடியும்.
1: And then the third thing,
0: மூன்றாவது காரியம்,
1: that is resisting the devil.
0: சாத்தானை எதிர்த்து
1: போராடு. You know, one, the devil may be able to overcome one, but two can resist him and overcome him.
0: ஒருவன் யாதொருவன் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம்.
1: These are the advantages of being two.
0: இதுதான் இரண்டு பேராக இருப்பதற்கான சாதகமான காரியம்.
1: It says the cord of three strands cannot be broken easily.
0: அதற்கு பிறகு முப்பரினும் சீக்கிரமா யாராது.
1: That's Jesus coming in the middle. The two becomes three.
0: And the Yesu Christ மத்தியில் இருக்கிற இரண்டு நபர்கள் மூன்று நபர்களாய் மாறுகிறார்.
1: It's a beautiful picture of fellowship in the New Testament.
0: புதிய உடன்படிக்கையின் ஐக்கியத்திற்கு என்று மிக அற்புதமான படமாய் இருக்கிறது.
1: Husband and wife.
0: கணவன் மனைவி.
1: Read those verses as husband and wife.
0: கணவன் மனைவி என்ற வசனத்தை வாசித்து பார்.
1: Read those verses as two elders working together.
0: இரண்டு மூப்பர்கள் இணைந்து பணி செய்வதை ஒப்பிட்டு பார்.
1: Two brothers working together.
0: இரண்டு சகோதரர்கள் இணைந்து பணி செய்வது.
1: Seeking fellowship.
0: அந்த ஐக்கியத்தை நாடுவது.
1: Some time ago, I illustrated this in a picture way in our church in Bangalore.
0: சில நாட்களுக்கு முன்பாக எங்களுடைய சபையில பெங்களூர்லே இதை நான் ஒரு காட்சி வடிவமாய் நான் காண்பித்தேன்.
1: So I said all of us are zeros, worth nothing.
0: நாம் எல்லோருமே பூஜ்யமாய் இருக்கிறோம், எந்த பிரயோஜனமும் இல்லை.
1: So I called about 7 or 8 brothers and told them to hold a board with 0, 0, 0 written on it.
0: ஏழு எட்டு நபர்களை அழைத்து ஒவ்வொருவரும் ஒரு போர்டை வைத்திருந்தார்கள், பூஜ்யம் பூஜ்யம் பூஜ்யம் என்று எழுதப்பட்டது.
1: Okay, 8 people standing with zeros, what is the value?
0: எட்டு பேர் பூஜ்யம் என்ற பலகையை வைத்து நின்று கொண்டிருக்கிறார்கள், அதனுடைய மதிப்பு என்ன?
1: ஜீரோ,
0: பூஜ்யம்.
1: Then I said, now I'll show you something.
0: இப்போது நான் ஒன்றை காண்பிக்கிறேன்.
1: Jesus Christ is one.
0: இயேசு கிறிஸ்து ஒன்று.
1: So if I put one in front of just one of these zeros,
0: இந்த பூஜ்யங்களுக்கு முன்பாக அந்த ஒரு ஒரு அந்த ஒரு ஒன்றை நான் போடுகிறேன்,
1: he becomes 10.
0: அது பத்தாய் மாறிவிடுது.
1: You understood that?
0: அதை புரிந்து கொள்கிறீர்களா?
1: Or you're asleep.
0: தூங்கிக் கொண்டிருக்கிறீர்களா?
1: One with zero becomes 10.
0: அந்த பூஜ்யத்தோடு ஒன்றை சேர்த்தால் பத்தாய் மாறி
1: விடுகிறது.
0: அந்த ஏழு பூஜ்யங்களும் இன்னும் பூஜ்யமாவே இருக்கிறது.
1: One person with Jesus is worth more than all the others.
0: ஒரு இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிற ஒரு நபர் மற்ற எல்லாத்தையும் பார்க்கலும் மேலானது.
1: Now I'll find out whether you're asleep or not.
0: இப்போது நீங்கள் தூங்குகிறீர்களா இல்லை என்பதை கண்டுபிடிக்கிறேன்.
1: Now if one person joins this,
0: இதோடு கூட ஒருவர் இணைந்து கொண்டால்,
1: another zero comes there,
0: இன்னொரு ஒரு பூஜ்யம் வந்து விடுகிறது.
1: 10 becomes 11, right?
0: பத்து பதினொன்றாய் மாறுகிறது.
1: No, it becomes 100.
0: நூறாய் மாறுகிறது.
1: You're awake, okay.
0: நீங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்.
1: That is the power of fellowship.
0: அதுதான் ஐக்கியத்தின் வல்லமை.
1: One more zero,
0: இன்னொரு பூஜ்யம்,
1: 1000.
0: ஆயிரமாய் மாறுகிறது.
1: So even if all of you say, I'm zero, that's okay.
0: நீங்கள் எல்லோருமே நான் பூஜ்யம் பூஜ்யம் பூஜ்யம் என்று சொன்னாலும் சரி.
1: I also stood there with a zero in front of me.
0: நானும் அவர்களோடு ஒரு பூஜ்யமாய்
1: நின்று.
0: பிரசங்கியா,
1: ஜீரோ,
0: பூஜ்யம்.
1: It's only Jesus who's got value.
0: இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் மதிப்பு.
1: And if we put Jesus in front of us,
0: நம்முடைய வாழ்க்கையின் முன்பாக இயேசு கிறிஸ்துவை வைப்போம் என்றால்,
1: don't put him behind.
2: பின்பாக

0: behind means 0001 doesn't help.
1: அந்த பூஜ்யம் எல்லாம் போய் கடைசியில ஒன்று இருக்கும்.
0: You put them in front.
1: முதலாவது முன்பாகவே.
0: Then only all the zeros have value.
1: அதற்கு பிறகுதான் எல்லா பூஜ்யத்திற்கும் மதிப்பு வரும்.
0: Right or wrong?
1: சரியா தவறா?
0: If you put it at the end.
1: கடைசியில போட்டால்?
0: No, yes. So it's just a little picture. Sometimes picture language helps us.
1: இப்படி காட்சியிலே படமாய் காண்பிக்கிறது உதவி செய்ய முடியும்.
0: That is how we get value and that's how we can be hot and help one another.
1: அப்படிதா நாம் மனலா இருந்து ஒருவருக்கொரு உதவி செய்ய முடியும்.
0: So what we need to see is the example of Jesus Christ.
1: நாம் பார்க்க வேண்டிய காரியம் இயேசு கிறிஸ்துவின் முன்னுதாரணம்.
0: So when I read the scriptures,
1: வேத வசனத்தை நான் வாசிக்கும் போது,
0: I must see the glory of Jesus.
1: இயேசு கிறிஸ்துவின் மகிமையை நான் பார்க்க வேண்டும்.
0: Then I see my own need.
1: அதற்கு பிறகு என்னுடைய தேவையை பார்க்கிறேன்.
0: I told you about Isaiah chapter 6.
1: ஏசாயா 6 ஆம் அதிகாரத்தை நான் காண சொன்னேன்.
0: Let's go there and see it.
1: அங்கு சென்று நாம் பார்க்கலாம்.
0: It says here Isaiah in chapter 6 verse 1
1: ஆறாம் அதிகாரம் 1 வசனம்
0: He said the year king Uzziah died I saw the Lord sitting on a throne
1: உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார்
0: like we read in 2 Corinthians 3 the holy spirit showing us the glory of the Lord
1: அது 2 கொரிந்தியர் 3:18 இல் வாசித்தது போல பரிசுத்தாவியானவர் தேவனுடைய மகிமையை காண்பிக்கிறார்
0: God did not show Isaiah his sin
1: முகத்தையும் கால்களையும் சட்டைகளால்
0: மூடிக்கொள்கிறார்
1: இந்த பாவம் செய்யாத இந்த தேவ தூதர்களால் தேவனை நோக்கி பார்க்க
0: முடியவில்லை
1: அந்த மகிமையை அவன் பார்த்தபோது
0: he immediately said oh verse 5 I am ruined because I am such a corrupt man
1: ஐந்தாம் வசனத்தில் அவன் சொன்னான் ஐயோ அதமானே நான் அசுத்தோதரனுள்ள மனுஷன்
0: who told him that
1: அது அவனுக்கு சொன்னது
0: nobody told him
1: யாருமே சொல்லவில்லை
0: he just saw the glory of the Lord and immediately he felt that way
1: தேவனுடைய மகிமையை பார்த்தான் அவன் அப்படிப்பட்டவனாய் உணர்ந்தான்
0: and as soon as he confessed his sin
1: அவன் தன்னுடைய பாவத்தை அறிக்கைட்ட உடனே
0: the fire came from the altar verse 6
1: ஆறாம் வசனம் பலிபீடத்திலிருந்து அக்கினி வந்தது
0: and cleansed his mouth
1: அவனுடைய வாயை அது சுத்திகரித்தது
0: touched him
1: அவனை தொட்டது
0: the fire came and touched his mouth
1: அவனுடைய வாயை அது தொட்டு
0: and the Lord said
1: தேவன் சொன்னார்
0: verse 9 now go and preach
1: ஆண்டவர் சொன்னார் இப்பொழுது நீ போய் பிரசங்கி
0: that is the way to preach
1: அப்படித்தான் பிரசங்கி
0: all preachers must follow this example
1: எல்லா பிரசங்கியார்களும் இந்த முன்னுதாரணத்தை
0: see the glory of the Lord
1: தேவனுடைய மகிமையை பார்த்து
0: see your own need
1: நம்முடைய சொந்த தேவையை
0: பார்த்து confess your need
1: நம்முடைய தேவை அறிக்கை
0: let the fire from the altar touch your heart
1: பலிபீடத்தின் அக்னி நம்முடைய இதயத்தை
0: and the Lord says now go with my anointing and preach
1: என்னுடைய அபிஷேகத்தோடு போய் பிரசங்கி
0: that is the ministry in the new covenant
1: அதுதான் புதிய உடன்படிக்கையின் ஊழியமாய் இருக்கிறது
0: so when we go into the scriptures
1: வேத வசனத்திற்கு நாம் போகும்போது
0: we must see the glory of Jesus
1: இயேசு கிறிஸ்துவின் மகிமையை நாம் பார்க்க வேண்டும்
0: let me give you one or two examples how to read the bible
1: எப்படி வேதத்தை வாசிக்க வேண்டும் என்று ஒரு சில எடுத்துக்காட்டை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன்
0: I'll give you one example
1: ஒரு எடுத்துக்காட்டை காண்பிக்க விரும்புகிறேன்
0: Matthew chapter 12
1: மத்தேயு 12 ஆம் அதிகாரம்
0: when we serve the lord we can expect a lot of people will be jealous of us
1: naam devanukku uyin seiyumbodhu anegar nammel poramaiya irukkalam
0: I have met many people in my life for the last more than 55 years who have been jealous of my preaching ability
1: na enudaiya prasanga thirannale enmel poramaiya irundhavargalai 55 aandugalai naan paathirukken
0: and when they are jealous of you they will tell lies about you to defame you
1: avargal ungalai mel poramaiya irukkumbodhu ungalaiya anda kaariyathai perai kedukumbadiyai poiyana kutrangalai saathuvaanga
0: that's what happened to Jesus
1: adhaan yesu kristuvukku nadandhathu
0: Matthew 12 verse 22 they brought a demon possessed person who was blind and mute to Jesus
1: Matthayu 12th adhigaram 22nd vasanam pisas pidithirundha oomaiyum oomaiyana oru kuttumana manidhanai
0: kondu vandhaan he healed them in the miracle the man spoke and saw
1: avan paarkum pesum mudindhathu
0: and all the people were so amazed this is the son of David
1: ஜனங்கள் எல்லோரும் ஆச்சரியப்பட்டு தாவீதின் குமாரன் இவர்தான்
0: என்றார்கள்
1: பிசாசுகளின் தலைவனாகிய பெயெல்செபூல் என்று
0: சொன்னார்கள்
1: யாராவது ஒருவர் பிசாசுகளின் தலைவன் என்று உங்களை
0: சொல்லியிருக்கிறார்களா
1: உங்களுடைய வாழ்க்கையிலே தவறான பெயர்களை வைத்து உங்களை
0: அழைத்திருக்கலாம்
1: நீங்கள் கேட்க வேண்டிய மிக மோசமான ஒரு வார்த்தை
0: who's the ruler of demons
1: சாத்தானுடைய
0: who's the ruler of demons
1: பெயெல்செபூல் அந்த தலைவன் யார் சாத்தானுடைய தலைவன் சாத்தான்
0: he's the ruler of all the demons
1: எல்லா பிசாசுகளின் தலைவன் அவன்தான்
0: has anybody called you satan
1: யாராவது உங்களை சாத்தான் சொல்லி இருக்கிறார்களா
0: people have called me that
1: என்னை அவர்கள் அழைத்திருக்கிறார்கள்
0: they call jesus that
1: அழைத்தார்கள்.
0: What did Jesus do?
1: இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்?
0: He said,
1: அவர் சொன்னார்,
0: உடனடியாக இப்படித்தான்
1: இயேசு கிறிஸ்துவின் மகிமையை வேதத்தில் நாம் பார்க்க
0: முடியும். அதை
1: வெறும் பார்ப்பது மாத்திரமல்ல,
0: ஹோலி ஸ்பிரிட் கம்ஸ் டு make you like that.
1: பரிசுத்த ஆவியானவர் அப்படியே இயேசுவைப் போல் மாறும்படி செய்யும்படி.
0: I told you the two ministries of the Holy Spirit.
1: பரிசுத்த ஆவியின் இரண்டு ஊழியங்களை பற்றி சொன்னேன்.
0: To show you the glory of Jesus and to make you like that.
1: இயேசு கிறிஸ்துவின் மகிமையை காண்பிப்பது, அவருடைய சாயலுக்கு ஒப்பாக உங்களை மாற்றுவது.
0: You see, oh, they call Jesus the devil.
1: ஓ, இங்கே சாத்தான் இயேசு கிறிஸ்துவை சாத்தான் என்று அழைக்கிறார்.
0: He did not curse them.
1: அவர்களை அவர் சபிக்கவில்லை.
0: You know, in the Old Testament,
1: பழைய உடன்படிக்கை,
0: Moses sister Miriam spoke against him.
1: மோசேயினுடைய சகோதரி மிரியாம் அவருக்கு விரோதமாய் பேசின போது,
0: சிம்பிள் திங்,
1: சாதாரண காரியம்,
0: Moses, why did you marry this non Jewish non Israeli wife?
1: இந்த யூதரல்லாத இந்த பெண்ணை நீ ஏன் திருமணம் செய்து கொண்டாய்?
0: That's not such a big insult.
1: ஒரு பெரிய அவமானமான காரியம் அல்ல.
0: But God said, how dare you speak against my servant?
1: ஆண்டவர் சொன்னார், நீ எவ்வளவு துணிச்சலா என்னுடைய ஊழியக்காரனுக்கு விரோதமாய் பேசினாய்.
0: You know what Miriam got?
1: மிரியாம்க்கு என்ன கிடைத்து தெரியுமா?
0: You know, leprosy,
1: குஷ்டரோகம்.
0: What did she do?
1: அவளுக்கு என்ன செய்தாள்?
0: She just questioned, why did Moses marry a non-Jewish person?
1: ஏன் மோசே ஒரு யூதரல்லாத பெண்ணை திருமணம் செய்து கொண்டார்?
0: I'll tell you another story.
1: இன்னொரு சம்பவத்தை சொல்கிறேன்.
0: By the way, that is Numbers chapter 12. You can read it sometime.
1: என்னாகவும் 12 அதிகாரம் நீங்கள் பின்பு வாசித்து பார்க்கலாம்.
0: There's another story from 2 Kings chapter 2.
1: ரெண்டு ராஜாக்கள் 2 அதிகாரத்தில் ஒரு சம்பவம் இருக்கு.
0: Elisha and received the anointing of Elisha from him.
1: எலிஜாவிடத்திலிருந்து எலிஷா தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறான்.
0: And he came up.
1: அவன் மேலே வந்தபோது,
0: some people said, you bald man. Elisha was bald, you know.
1: Elisha,
0: they made fun of his bald head.
1: அவனுடைய வழுக்கை தலையை பார்த்து அவனை கிண்டல் செய்தார்.
0: And said, oh, Elijah went up also. You baldy, you also go up.
1: Elia போனான், நீயும் வழுக்கையா இருக்கிற நீயும் போயிடு.
0: You know what happened?
1: என்ன தெரியுமா?
0: Elisha turned around and cursed them.
1: Elisha திரும்பி அவர்களை சபித்தான்.
0: And some bears from the forest came out and killed about 42 of them.
1: காடுகளிலிருந்து சில கரடிகள் வந்து 42 பேரை இது கொண்டு போட்டது.
0: Elijah did not call for the bears. God sent the bears.
1: எலிஷா அந்த கரடிகளை அழைக்கவில்லை, தேவன் அந்த கரடிகளை அனுப்பினார்.
0: But they made fun of a servant of God.
1: அவர் தேவனுடைய ஊழியரை அவர்கள் கேலி செய்தார்கள்.
0: Now here is somebody doing something worse than that to Jesus.
1: இங்கு அதைவிட மோசமான ஒரு காரியத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு செய்கிறார்கள்.
0: They didn't just make fun of his head or anything, they called him devil.
1: அவரை வெறும் பரியாசம் செய்யவில்லை, அவரை சாத்தான் என்று அழைக்கிறார்கள்.
0: But they did not get leprosy.
1: ஆனா அவர்களுக்கு குஷ்டரோகம் கிடைக்கவில்லை.
0: No bears came to eat them up.
1: எந்த கரடிகளும் அவரை கொண்டு போகும்படி வரவில்லை.
0: What did they get?
1: அவர்களுக்கு என்ன கிடைத்தது?
0: Forgiveness.
1: மன்னிப்பு.
0: Now when somebody does harm to you,
1: யாராவது ஒருவர் உங்களுக்கு தீமை செய்தால்,
0: do you want to be like Moses? They should get leprosy.
1: மோசே போல அவர்களுக்கு குஷ்டரோகம் கிடைக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா?
0: Or you want to be like Jesus and say, forgive them?
1: இயேசுவை போல இருந்து அவர்களை மன்னியும் என்று சொல்ல விரும்புகிறீர்களா?
0: You examine your life.
1: உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சோதித்து பாருங்கள்.
0: What do you wish for somebody who has harmed you?
1: உங்களுக்கு தீமை செய்த அந்த நபருக்கு என்ன நடக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்?
0: Supposing your brother-in-law cheated you of the family property.
1: உங்களுடைய சகோதரருடைய கணவர் ஏதோ ஒரு சொத்து விவகாரத்திலே உங்களை அவர் ஏமாற்றி,
0: he stole the whole thing.
1: எல்லாவற்றையும் விட்டுவிட்டார்.
0: And your wife got no share.
1: உங்களுடைய மனைவிக்கு எந்த பங்கும் கிடைக்கல.
0: Your husband did not get any share.
1: இல்ல, உங்க கணவனுக்கு எந்த பங்கும்
0: கிடைக்கல. Some brother-in-law cheated the whole thing.
1: ஏனென்றால் அந்த சகோதரனுடைய மனைவி கணவன் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டார்.
0: What are you waiting for?
1: நீ எதற்காக காத்து கொண்டிருக்கிறீர்கள்?
0: Are you waiting for some calamity to hit him?
1: ஏதோ ஒரு அசம்பாவிதம் அவருக்கு நடக்க வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறீர்களா?
0: Or can you say you are forgiven?
1: அல்லது நீங்கள் நான் மன்னித்து விடுகிறேன்.
0: In that moment you will discover whether you are an old covenant follower of Moses or a new covenant follower of Jesus.
1: அந்த நேரத்தில் நீங்கள் உங்களை குறித்து அறிந்து கொள்ளலாம். நீங்கள் பின்னா இயேசு பழைய உடன்படிக்கை மோசேயை பின்பற்றுகிறவர்களா அல்லது புதிய உடன்படிக்கையில் இயேசுவை பின்பற்றுகிறவர்களா?
0: I want to be on fire like Jesus was all the time.
1: இயேசு கிறிஸ்து இருந்தது போல எப்பொழுதுமே நான் அனலாக இருக்க விரும்பினால்,
0: if I wish evil for other people,
1: மற்றவர்களுக்கு தீமை நடக்க வேண்டும் என்று விரும்பினால்,
0: that is like pouring water on the fire will go out from my life.
1: அந்த அக்னியின் மேல் தண்ணீரை ஊற்றுவது போல அந்த அக்னியின் வாழ்க்கையிலிருந்து நீங்கிவிடும்.
0: That's why the fire goes out.
1: அதனால்தான் அந்த
2: How to remain hot?
1: எப்படி நான் தொடர்ந்து அனலா இருப்பது?
2: Don't pour any water on the fire.
1: அந்த அக்னியின் மேல் தண்ணீரை ஊற்றாதிருங்கள்.
2: Don't wish evil for other people.
1: மற்றவர்களுக்கு தீமை நடக்க வேண்டும் என்று விரும்பாதிருங்கள்.
2: Jesus was always on fire because he never wished evil for anybody.
1: இயேசு கிறிஸ்து எப்பொழுதே அனலா இருந்ததற்கான காரணம் மற்றவர்களுக்கு தீமை நடக்க வேண்டும் என்று விரும்பவில்லை.
2: When somebody does evil to you, forgive them.
1: யாராவது உங்களுக்கு தீமை செய்தால் அவர்களுக்கு மன்னித்து விடுங்கள்.
2: You don't have to fellowship with them because that may not be possible. They are not interested in fellowship.
1: அவர்களோடு நீங்கள் ஐக்கியப்பட முடியாது என்றால் அவர்கள் ஐக்கியப்பட விரும்பாமல் இருக்கலாம். அது பரவாயில்லை.
2: Forgive them.
1: ஆனால் மன்னித்து விடுங்கள்.
2: From your heart.
1: உங்களுடைய இருதயத்திலிருந்து.
2: Ask the Lord to show you whether you are forgiven from the heart.
1: ஆண்டவரே இருதயத்திலிருந்து நான் மன்னித்து விட்டேனா என்று காண்பிக்கும்படி தேவனிடத்தில் கேளுங்கள்.
2: One example of my own failure.
1: என்னுடைய வாழ்க்கையின் தோல்வியை குறித்து நான் எடுத்துக்காட்டாக சொல்கிறேன்.
2: I never did everything perfectly. I made mistakes and I learned from it.
1: நான் எல்லாவற்றையுமே பரிபூர்ணமாய் செய்யவில்லை. நான் தவறு செய்து அதிலிருந்து கற்றுக்கொண்டேன்.
2: You know, just like I learned to write the alphabets with mistakes in the beginning, then I learned to write it properly.
1: எப்படி எழுத கற்றுக்கொள்ளும்போது தவறு செய்தேனோ அதே போல தவறு செய்து அதற்கு பிறகு சரியாக கற்றுக்கொண்டேன்.
2: In mathematics also, we make mistakes in addition, then we learn how to do it.
1: கணிதத்திலும் சில தவறுகளை செய்கிறோம் அதற்கு பிறகு சரியாக
2: கற்றுக்கொள்ளுங்கள். Don't be afraid of making mistakes. If you learn from it, it's good.
1: நீங்கள் தவறு செய்வதை குறித்து பயப்படாதீர்கள். அதை கற்றுக்கொள்வதால் நல்லது.
2: Somebody did some harm to me.
1: யாரோ ஒருவர் எனக்கு தீமை செய்தார்கள்.
2: And when something bad happened to him, I forgave him.
1: நான் அவரை மன்னித்து விட்டேன்.
2: I said, Lord, from my heart I have forgiven him.
1: ஆண்டவரே இருதயத்தில் அவரை மன்னித்து விடுவேன்.
2: And I thought I'd done that.
1: நான் அதை செய்து விட்டேன் என்று நம்பினேன்.
2: Sometime later when something bad happened to him,
1: சில நாட்கள் கழித்து அவருக்கு ஒரு தீமை நடந்தபோது,
2: I was a little happy.
1: என் இருதயத்திலே நான் கொஞ்சம் சந்தோஷப்பட்டேன்.
2: And the Lord said, Are you happy?
1: ஆண்டவர் சொல்றாரு, சந்தோஷமா இருக்கிறாயா?
2: That something bad happened to that person who did some wrong to you.
1: உனக்கு தீமை செய்த ஒரு நபருக்கு ஒரு தீமையான காரியம் நடந்ததென்று.
2: That shows you did not forgive him from your heart.
1: அது எதை காண்பிக்கிறது என்றால் நீ உன் இருதயத்திலிருந்து அவரை மன்னிக்கவில்லை.
2: I said, Lord, thank you for showing me the corruption of my heart.
1: ஆண்டவரே என்னுடைய இருதயத்தின் அந்த கரையை நீ அசுத்தத்தை காண்பித்ததற்காக நன்றி.
2: I deceived myself that I had forgiven him from my heart.
1: அவனை என் இருதயத்திலிருந்து மன்னித்து விட்டேன் என்று நான் என்னை வஞ்சித்துக் கொண்டிருந்தேன்.
2: You love me so much.
1: ஆண்டவரே நீ அதிகமாய் நேசித்தீர்.
2: You did not allow me to live in that deception.
1: அந்த வஞ்சனையிலே நான் தொடர்ந்து இராதபடி என்னை காத்துக்கொண்டே.
2: You showed me by something bad happening to him and seeing how happy I was.
1: அவருக்கு ஒரு தீமை நடப்பதிலிருந்து நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறேன் அதன் மூலமா வெளிச்சம் கிடைத்தது. என்னை குறித்ததான வெளிச்சம்.
2: லார்ட் ஃபர்கிவ் மீ.
1: ஆண்டவர் என்னை மன்னித்து விடுங்கள்.
2: ஹெல்ப் மீ ஓன்லி டு விஷ் குட் ஃபார் ஆல் தி பீப்பிள் ஹூ ஹவ் டன் ஹார்ம் டு மீ.
1: ஆண்டவரே எனக்கு தீமை செய்த எல்லா நபர்களுக்கும் வெறும் நன்மை செய்வேன், நன்மை மாத்திரம் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறேன்.
2: ஃப்ரம் தட் டே ஐ லேர்ன் டு பிளஸ் தோஸ் ஹூ கர்ஸ் மீ.
1: அந்த நாளிலிருந்து என்னை சபிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தேன்.
2: Pray for blessing to those who persecute me.
1: என்னை உபத்திரவப்படுத்தவர்களை ஆசீர்வதிக்க ஜெபிக்க
2: ஆரம்பித்தேன். Love all my enemies.
1: எல்லா எதிரிகளையும் நான் நேசிக்க
2: ஆரம்பித்தேன். Never to wish evil for anybody who's ever done harm to me.
1: எனக்கு தீமை செய்த எந்த நபருக்கும் நான் தீமை நடக்க வேண்டும் என்று விரும்பவில்லை.
2: Only wish good, good, good, good.
1: அவர்களுக்கு நன்மை, நன்மை, நன்மை, நன்மையே நடக்க வேண்டும்.
2: See what happens when you see. I learned it from here, the glory of Jesus.
1: இது இயேசு கிறிஸ்துவின் மகிமையிலிருந்து நான் கற்றுக்கொண்ட காரியம்.
2: That's one thing you can learn.
1: இந்த ஒரு காரியத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும்.
2: This is how we must read the Bible.
1: இப்படித்தான் நாம் வேதத்தை வாசிக்க வேண்டும்.
2: And wherever you see something Jesus did, Lord, I want to see the glory of Jesus there and I want to be like that.
1: ஏதாவது ஒரு காரியத்தை இயேசுவை செய்வதை பார்க்கும்போது ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் மகிமை அதே நான் பின்பற்ற விரும்புகிறேன்.
2: See, when you see Jesus washing people's feet.
1: இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷருடைய கால்களை கழுவுவதை பார்க்கும்போது,
2: just admire it.
1: அதை பார்த்து
2: ஆச்சரியப்படுகிறேன்.
1: நான் ஒரு மகாராஜாவை போல இல்லாமல் ஒரு வேலைக்காரனை போல நான் பணி செய்யட்டும்.
2: There are many other things. If you read the Gospels, you can see Jesus' glory.
1: சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்துவின் மகிமையை நாம் பல இடங்களிலே பார்க்க
2: முடியும்.
1: அந்த பரிசுத்த ஆவியானவர் அப்படி நம்மை மாற்ற விரும்புகிறார். நாம் ஜெபிக்கலாம்.
2: ஹெவன்லி ஃபாதர்,
1: பரலோக பிதாவே,
2: remind us of these things again and again and again when we read your word.
1: உம்முடைய வார்த்தையை வாசிக்கும்போது திரும்ப திரும்ப திரும்ப எங்களை ஞாபகப்படுத்து.
2: So that the fire of the purity and love of God can burn in us all the time.
1: ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியின் ஆண்டவரே பரிசுத்தமும் எங்கள் இருதயங்களில் எப்பொழுதும் மனலாய் எரிந்து கொண்டிருப்பதாக.
2: Pray in Jesus' name.
1: இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம்.
2: ஆமென்.
1: ஆமென்.

பிரசனத்தை பரிபூர்ணமாய் நாங்கள் அனுபவிக்க வேண்டுமே. உமது ஆவி ஆலைகளை நிரப்புவையா. உங்க வல்லமை மேல் வீட்டறையில இறங்கி அந்த வல்லமைய எங்க கண்கள் காண வேண்டும் ஆண்டவரே. பாவங்களே எங்க கழுவ வேணும் ஆண்டவரே. அப்பா பிதாவுக்கு முன்பாக எங்கள் நாமத்தை மறுதலியாமல் உச்சரிக்கிற தெய்வமே.

பூங்குறவர், நீர் கோணலானவைகளை செவ்வையாக்குகிறவர், கரடானவைகளை சமமாக்குகிறவர், எங்களுக்காக ஒன்றை ஆயத்தப்படுத்துகிற தெய்வம். உம்மை நோக்கி பார்க்கிற ஆண்டவரே, எங்க கண்களை உங்க மேல பதிய வைக்கிறோம், எங்க இருதயத்தால உங்களை வணங்குகிறோம், எங்க இருதயத்தால உங்களை ஆராதிக்கிறோம். உலகத்துல இந்த பிறந்தோம்னா இந்த கண்ணு, இந்த காது, இந்த வாய், மூக்கு, சிந்தனை எல்லாமே அதுக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதை ரொம்ப ரொம்ப செய்யணும். எனக்கு பிடிச்ச இடத்துக்கு ஐ வாண்ட் டு கோ டைம் அண்ட் அகைன், திரும்ப திரும்ப போகணும். எனக்கு பிடிச்ச பாட்டுனா 80 தடவை கேட்பேன். ஆண்டவர் பாட்டா இருந்தா பரவாயில்ல. அப்ப என்னன்னா, அதுக்கெல்லாம் நான் முக்கியத்துவம் கொடுக்குறேன். இந்த உலகத்துல பிறந்த ஒரு குழந்தை முதற்கொண்டு வயசானவங்க வரைக்கும் எல்லாரும் they want to enjoy their life. அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்டோ அதுல they want to enjoy like anything. எனக்கு இந்த உலகத்துல வாழ்ற ஒரே ஒரு வாழ்க்கையில கிடைச்ச உன்னதமான ஒண்ணு ஆண்டவர் ஆராதிக்கிறது, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒண்ணு ஆண்டவர் ஆராதிக்கிறது, என் இருதயம் சந்தோஷப்படுற ஒண்ணு ஆண்டவர் ஆராதிக்கிறது. தொண்டை கட்டினா பரவாயில்ல, இது இது இந்த ஒர்க் எல்லாம் சரியா நடக்காட்டி பரவாயில்ல, எதுவுமே என் ஆராதனைய ஸ்டாப் பண்ணவே முடியாது. ஏன்னா எனக்கு ஆண்டவர் ஆராதிக்கிறது அவ்வளோ இஷ்டம். ஆமாவா? அப்படி சொல்றவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க, ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணவே பத்தாதா? பத்தாது. ஐ வாண்ட் டு டு மோர் இல்லையா? ஃபாலோமா? இப்போ நான் ஆண்டவரை இன்னும் துதிக்கணும், இன்னும் போற்றணும், இன்னும் ஆராதிக்கணும். நம்ம வந்து பாடலாமா? எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி நம்ம அந்த வரிகளை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? எஸ், மியூசிக்கோட சேர்ந்து கைதரலாம்.

எத்தனை பேருக்கு ஆசை இன்னும் இன்னும் நான் துதிக்கணும், மணி பார்க்காமையே துதிக்கணும்னு. என்னுடைய ஒரு எண்ணத்தை நான் சொல்றேன், ஒரு பாட்டு பாடிட்டு வந்தா திருப்தியா இருக்காது, இன்னும் நல்லா பாடியிருக்கலாமோ, சரியா பாடலையோ. ஒரு வர்ஷிப் நடத்திட்டு வந்தா மாஸ்டர் கூட சொல்லுவார், நல்லா இருந்துச்சு, பிரசன்ஸா இருந்துச்சு, குறையெல்லாம் தெரியவே இல்லை, என் கண்ணு முன்னாடி குறை மட்டுமே வந்து நிற்கும். இல்லையே, இன்னும் ஜெபம் பத்தலையோ, இன்னும் முழங்கால் பத்தலையோ, இது ஒரு அதிருப்தியின் ஆவியோ, அப்படியெல்லாம் நான் நினைச்சது உண்டு. ஆனா நான் அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். அப்படி ஒரு அதிருப்தி இருக்கிறதுனால தான் இன்னும் நல்லா பண்ணணும், இன்னும் பண்ணணும், இன்னும் பண்ணணும் ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா. நான் நினைச்சு பார்த்தேன், நான் வந்து ஒரு கவர்மெண்ட், ஆண்டவர் தான் கவர்மெண்ட், அந்த கவர்மெண்ட்ல நான் வேலை செய்யறேன், என்னமோ சும்மா ஒப்பேத்திட்டு இருக்கிறோமோ அப்படின்னு ஒரு குற்றமான சாட்சி. இந்த ஜபம் பத்தலை, இந்த உபவாசம் பத்தலை, இந்த முழங்கால் பத்தலை, இந்த திராணி தியாகம் எதுவுமே இல்லையோ, இன்னும் நான் அந்த திட்டத்துக்குள்ளேயே வரலையோ, அப்படியெல்லாம் மனசுக்குள்ள ஒரு ஒரு இது, ஒரு வருத்தம். அப்போ திடீர்னு எனக்கு சம்பளம் கொடுக்குற என் அதிகாரி ஆண்டவர் திடீர்னு இறங்கி வந்தார்னா எனக்கு அவார்டு கொடுப்பாரா தண்டனை கொடுப்பாரா? நிறைய அதிருப்தி இருக்குது, தண்டனை கொடுத்துட்டார்னா இல்லை இல்லை, அவர் வர்றதுக்குள்ள அவர் எதிர்பார்க்கறதெல்லாம் செஞ்சிடணும் அப்படின்னு போட்டேன் ஒரு உபவாசம். அப்போ திருப்தி பத்தலை. ஏன் நமக்கு இப்படி இருக்குன்னா, உள்ளுக்குள்ள ஒரு ஒரு மனுஷன் உட்காந்துருக்கான், ஆவிக்குரிய மனுஷன். நீங்க வெளியே பார்க்குற இந்த ஆள் இல்லை, உள்ள ஒன்று இருக்கு, ரெண்டு இருக்கு, ஒன்று நல்லது கெட்டது, யாரு யாரை ஆள்றான்றதான் இப்போ போட்டியே. அப்போ இந்த நல்ல மனுஷன் ஆண்டவரோட மனசாட்சி அப்படிதான் சொல்லிக்கிட்டே இருப்பாரு, என்னத்த ஜோம் பண்ணிட்டேன், என்ன இன்னும் பத்தல, இவ்வளோ நேரமா ஒரு ஜோம் பண்றது ஒரு ஊழியக்காரின்னு, இது இது இது இந்த மனுஷனை ஜாய் நீ சும்மக்கடை, நான் நல்லா தான் ஜோம் பண்றேன்னு இன்னொரு மனுஷன் சொல்லுவான், அந்த மனுஷனுக்கு இடம் கொடுக்க கூடாது. நான் இன்னும் துதிப்பேன், பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்யறவன் இன்னும் நீதி செய்யட்டும், முன்னாடி முன்னாடி முன்னாடி நான் போய்கிட்டே இருப்பேன். போதும்னு என் மனசு வந்துருச்சுன்னா அதுக்கு மேல போக முடியாது. விதவையினுடைய வீட்டிற்கு தீர்க்கதரிசி போகிறார், பாத்திரத்துல எண்ணெய், எண்ணெயை நான் பெருக்கி தரேன், நீ போய் குண்டா எடுத்துட்டு வா. எதிர் வீடு பக்கத்து வீடு எல்லா வீட்டுல இருந்தும் அண்டான் குண்டான் டம்ளர் சோம்பு எல்லாம் வந்துருச்சு, எண்ணெய் ஊத்த ஊத்த ஊத்த ஊத்த வந்துகிட்டே இருக்கு, இன்னும் இருக்கு பாத்திரம், அவ்வளவுதானா? அவ்வளவுதான், தெருவுல உள்ள எல்லா வீட்டுல இருந்து எல்லா குண்டானியும் வாங்கிட்டு வந்துருச்சு, பாத்திரம் இல்லைன்னா நின்னு போயிடும். நீங்க இன்னும் ஆண்டவரை துதிக்கணும், இன்னும் நெருங்கணும், எனக்கு இன்னும் அபிஷேகம் வேணும், இன்னும் வல்லமை வேணும், இந்த இந்த பிரசன்னலாம் எனக்கு பத்தாது, இன்னும் இன்னும் கேட்க கேட்க கேட்க கேட்க கேட்க கிடைச்சுக்கிட்டே இருக்கும், போதும்னு சொன்னா நின்று போயிடும், எனக்கு வேணும்.

இது பத்தலையே ஏசப்பா, எனக்கு இன்னும் வேணும், இதுக்கு எல்லையே இல்லையா, இதுக்கு மட்டும் பேராசை வேணும். ஆண்டவரை தேடுறதுக்கு என்ன வேணும்? பேராசை. என்னோட பேராசை உங்களுக்கு சொல்றேன், சிரிக்காதீங்க. நான் என்ன தெரியுமா கேட்பேன் ஆண்டவர்கிட்ட? அதாவது ஒரு நாள் டூ வீலரில் போயிட்டே இருக்கிறேன், ட்ரிசில் ஆகுது, மழை அப்படியே தூருது, லைட்டாக ட்ரிசிலிங், அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தொப்பக்கட்ட மழை பிடிக்காது, நினச்சிட்டா குளிரும். லைட்டாக ட்ரிசில் ஆகும்போது அந்த சில் காற்று, காற்று ரொம்ப நல்லாயிருக்கும் டூ வீலர் ஓட்டும் போது. இது இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதே, இவ்வளோ நல்லா இருக்குதே. அப்போது இந்த பாட்டு ஞாபகம் வந்துச்சு, பனித்துளி போல் பொழிகிறதே தேவனின் அபிஷேகம். அப்போ ஆண்டவருடைய அபிஷேகம் இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக சில்லுன்னு வருமா அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். எல்லாருக்கும் இப்படி துளி துளியாக வரணும். எனக்கு எப்படி வரணும் தெரியுமா? பெருமழை இல்லை, சுனாமி மாதிரி வரணும். நான் தாங்க வேணா அதெல்லாம் எனக்கு தெரியாது. நோ மேட்டர், எனக்கு ஆசை அவ்வளோ. ஆசை தானே படுவோம், கொடுக்கறத அவர் கொடுக்கட்டுமே. இப்போ கேட்க போகிறோம், இந்த டெய்லி ஆராதனை, டெய்லி வர்ஷிப்பு, நான் டெய்லி டெய்லி பண்ணுறது இல்லை, எனக்கு இன்னும் வேணும் ஏசப்பா, எனக்கு அப்படியே ஆசையாக இருக்கு. கேட்கலாமா? என்ன வந்தாலும் எது வந்தாலும் உங்கள் பிரசன்னத்தை மட்டும் என்னை விட விளக்கிடாதீங்க, அது என் கூடவே இருக்கட்டும், நிழல் வாரி தொடரட்டும். ஆண்டவரே இன்னும் துதிப்பேன் சொல்லாமா?

சிந்திப்போம் செயல்படுவோம். இந்த காலகட்டத்துல நடுத்தர குடும்பங்கள்ல நடுத்தர வயதானவங்க மரணம் அதிகரிக்குது. காரணம் மனமா உடலா? ரெண்டும் தான். மனம் பாதிக்கும் போது உடல் பாதிப்படையுது, உடல் பாதிப்படையும் போது மனமும் பாதிப்புக்குள்ளாகுது. அதனால இந்த ரெண்டையும் சுகமா வச்சுக்கிட நாம முயற்சி செய்யணும். முதல்ல மனசை எடுத்துக்கிடுவோம். வாழ்க்கையில எதிர்பார்ப்புகள் அதிகமாகும் போது ஏமாற்றங்களும் அதிகமாகி மனம் சோர்ந்து போயிருது. சில நேரங்கள்ல உறவுகள் நட்புகள் மூலம் நாம சந்திக்கும் பிரச்சனைகள் பெருந்துயரத்தை நமக்கு ஏற்படுத்துது. இதுக்கெல்லாம் தீர்வு என்னன்னா, பேராசையில இருந்தும் சுயநலத்துல இருந்தும் நாம விடுபடணும். இந்த ரெண்டும் பயத்தையும் பதட்டத்தையும் உருவாக்கும். அடுத்தவங்களை நேசிக்கும் போது, எதையும் எதிர்பார்க்காம அவங்களுக்கு உதவும் போது ஏற்படும் மன நிறைவு நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடே செய்யப்பட கடவுது அப்படின்னும், உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும், எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும் அப்படின்னும் வேதாகமத்துல வாசிக்கிறோம். அப்புறம் உடல் நலன். உடல் நலனுக்கு உணவு ரொம்ப முக்கியம். எந்த உணவை எந்த நேரத்துல எவ்வளவு எப்படி சாப்பிடணுங்கிறதுல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். இரவு சாப்பிடும் நேரத்துக்கும் தூங்க போகும் நேரத்துக்கும் இடையே 4 மணி நேரம் இடைவெளி இருந்தா இதய நோய் மட்டும் இல்ல, பெரும்பாலான நோய்களை தடுக்க முடியும்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. ஃபாஸ்ட் ஃபுட், சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் அறவே கூடாது. காய் பழங்களை நம்ம உணவுல அதிகம் சேர்த்து நோயற்ற வாழ்வு வாழ்வோம். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன். வயிற்றுக்கும் போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும். ஆனாலும் தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவார்.

கலாத்தியர் முதலாம் அதிகாரம். மனுஷராலும் அல்ல, மனுஷன் மூலமாயும் அல்ல, இயேசு கிறிஸ்துவினாலும் அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பின பிதாவாகிய தேவனாலும் அப்போஸ்தலனாயிருக்கின்ற பவுலாகிய நானும் என்னுடனே கூட இருக்கின்ற சகோதரர் எல்லாரும் கலாத்திய நாட்டிலுள்ள சபைகளுக்கு எழுதுகின்றதாவது, பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அவர் நம்மை இப்பொழுதிருக்கின்ற பொல்லாத பிரபஞ்சத்தில் நின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள சதாகாலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகின்றேன். வேறொரு சுவிசேஷம் இல்லையே? சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாயிருக்கின்றார்களே அல்லாமல் வேறல்ல. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகின்ற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன். முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகின்றேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன். இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கின்றேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கின்றேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகின்றவனாயிருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. மேலும் சகோதரரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷருடைய யோசனையின் படியானதல்லவென்று உங்களுக்கு தெரிவிக்கின்றேன். நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை. இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். நான் யூத மார்க்கத்தில் இருந்த போது என்னுடைய நடக்கையை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். தேவனுடைய சபையை நான் மிகவும் துன்பப்படுத்தி அதை பாழாக்கி என் ஜனத்தாரில் என் வயதுள்ள அநேகரை பார்க்கிலும் யூத மார்க்கத்திலே தேறினவனாய் என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தி வைராக்கியமுள்ளவனாயிருந்தேன். அப்படியிருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினாலே அழைத்த தேவன் தம்முடைய குமாரனை நான் புற ஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாயிருந்த போது உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமலும் எனக்கு முன்னே அப்போஸ்தலரானவர்களிடத்திலே ஜெருசலேமுக்கு போகாமலும் அரபி தேசத்திற்கு புறப்பட்டு போய் மறுபடியும் தமஸ்கு ஊருக்கு திரும்பி வந்தேன். 3 வருஷம் சென்ற பின்பு பேதுருவை கண்டுகொள்ளும்படி நான் ஜெருசலேமுக்கு போய் அவரிடத்தில் 15 நாள் தங்கியிருந்தேன். கர்த்தருடைய சகோதரனாகிய யாக்கோபை தவிர அப்போஸ்தலரில் வேறொருவரையும் நான் காணவில்லை. நான் உங்களுக்கு எழுதுகின்ற இவைகள் பொய்யல்லவென்று தேவனுக்கு முன்பாக நிச்சயமா சொல்லுகின்றேன். பின்பு சீரியா சிசிலியா நாடுகளின் புறங்களிலே வந்தேன். மேலும் யூதா தேசத்திலே கிறிஸ்துவுக்குள்ளான சபைகளுக்கு முகமறியாதவனாயிருந்தேன். முன்னே நம்மை துன்பப்படுத்தினவனே தான் அழிக்க தேடின விசுவாசத்தை இப்பொழுது பிரசங்கிக்கின்றான் என்பதை மாத்திரம் அவர்கள் கேள்விப்பட்டிருந்து என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தினார்கள்.

நல்ல மெய்ப்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு தியாகமே தொண்டு, சாக்ரிஃபைஸ் இஸ் சர்வீஸ். வாசிக்க வேண்டிய பகுதி பிலிப்பியர் 2:5 முதல் 18 வரை. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனித சாயலானார். அவர் மனித ரூபமாய் காணப்பட்டு மரணம் வரை, அதாவது சிலுவையின் மரணம் வரை கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தரென்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாக இருக்கும்போது மாத்திரம் அல்ல, நான் தூரமாயிருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஏனெனில் தேவனே தமது தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராயிருக்கிறார். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளிலே எனக்கு உண்டாயிருப்பதற்காக ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்தில் சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். மேலும் உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும் நான் வார்க்கப்பட்டு போனாலும் நான் மகிழ்ந்து உங்கள் அனைவரோடும் கூட சந்தோஷப்படுவேன். இது நிமித்தம் நீங்களும் மகிழ்ந்து என்னோட கூட சந்தோஷப்படுங்கள். இன்றைய மனப்பாட வசனம் நம்ம எல்லாரும் ஓய்வு நாள் பள்ளியிலே படித்த ஒரு நல்ல வசனம். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் உயிரை கொடுக்கிறான். யோவான் 10:11. ஐ ஆம் த குட் ஷெப்பர்ட், த குட் ஷெப்பர்ட் கிவ்ஸ் இஸ் லைஃப் ஃபார் த ஷீப். திருப்பணி என்பதும் தியாகம் என்பதும் இயேசுவுக்கு ஒன்றுதான். ஒன்றில்லாமல் அடுத்ததை அவரால் நினைக்க முடியவில்லை. ஆடுகளுக்காக தன் உயிரையே கொடுக்கும் நல்ல மேய்ப்பன் அவர். சரித்திரம் காணாத தியாக சின்னம்தான் சிலுவை என்பது. அதை தங்கத்தால் செய்து கழுத்தில் மாட்டிக்கொள்கிறோம், சட்டையில் அணிந்து கொள்கிறோம், அதன் பொருளையோ மறந்துவிட்டோம். கிறிஸ்தவ பணி என்றால் அது கட்டாய கடமை அல்ல, தியாக உணர்வோடு செய்யப்படும் அன்பு தொண்டாகும். எனவேதான் இயேசு சொன்னார், தன் சிநேகிதனுக்காய் தன் உயிரை கொடுப்பதிலும் மேலான அன்பு வேறு இல்லை என்று. கடவுளுக்கு ஆனந்தத்தையும் மக்களுக்கு ஆசீர்வாதத்தையும் அருளுகிற திருப்பணியில் குறைந்தது 3 காரியங்களை நாம் தியாகம் செய்ய வேண்டும். அவைகளை சுருக்கமாக இன்று பார்ப்போம். முதலாவது நாம் தியாகம் செய்ய வேண்டியது நமது அந்தஸ்து, பிரஸ்டீஜ். இயேசு கடவுளுடைய வடிவில் இருந்தும் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் வடிவெடுத்தார் என்று நாம் வாசித்தோம். மக்களோடு நம்மை அடையாளப்படுத்தி கொள்ள நமது பட்டம் பதவி போன்றவைகளிலிருந்து இறங்கி வரும் வரை நாம் அவர்களுக்கு ஒரு நன்மையும் செய்ய முடியாது. மேடை பிரசங்கிமார்கள் நற்செய்தி பிரசுரங்கள் விநியோகிப்பதை விட உயர்ந்தவர் அல்ல. புத்தகங்களை வீடு வீடாக சென்று விற்பவரை விட எழுத்தாளர்கள் மேலானவர்கள் அல்ல. காடு மலைகளில் மிஷினரிகளாக பணிபுரிபவரை விட மிஷினரி இயக்க தலைவர்கள் சிறந்தவர்கள் அல்ல. ஊழியத்தில் எந்த வகையும் மதிப்பு குறைந்ததே அல்ல. நாம் எதற்கும் வெட்கப்படக்கூடாது. பாவம் செய்வதற்கு மட்டும்தான் தயங்க வேண்டும், வெட்கப்பட வேண்டும். அடுத்து நாம் தியாகம் செய்ய வேண்டியது நமது சொகுசு. சமாரிய பெண்ணை இயேசு சந்தித்த போது
அவருக்கு ஒரே பசி தாகம். ஆனால் இயேசுவோ அப்பொழுதும் ஆத்மாதாயம் செய்து கொண்டிருந்தார். என்னை அனுப்பினவருடைய விருப்பத்தின்படி செய்து அவரது வேலையை முடிப்பதே எனது உணவு என்றார். பிறரை பற்றி கவலைப்படாத சியோ நகரத்தாருக்கு ஐயோ என்று தீர்க்கன் ஆமோஸ் கதறுகிறான். அவர்கள் தந்த கட்டில்களில் படுத்துக்கொண்டு இறைச்சி தின்று பாடல்கள் பாடி வாசனை தைலங்களை பூசிக்கொள்கிறார்கள். ஆனாலும் தங்கள் சகோதரன் யோசேப்புக்கு நேரிட்ட ஆபத்துக்கு கவலைப்படாமல் போகிறார்கள் என்று ஆமோஸ் 6:6 வாசிக்கிறோம். அதை கட்டாயம் எடுத்து வாசித்து பாருங்கள். அடிமைத்தனத்தில் இருக்கும் யோசேப்பு போன்றோருக்காக நமது சொகுசு நாற்காலிகளை நாம் விட்டு இறங்குவோம். சுகபோகமாய் வாழ்கிறவர்கள், உயிரோடு செத்தவர்கள் அல்லது அவர்கள் நடைப்பிணங்கள், ஆண்டவருக்கும் மக்களுக்கும் ஊழியம் செய்ய வேண்டுமானால் நாம் தியாகம் செய்ய வேண்டிய 3வது காரியம் நமது செல்வம், பொசஷன்ஸ். செல்வந்தராகிய இயேசு நம்மை செல்வந்தராக்க ஏழ்மையானார். ஏழைகளுக்கு நற்செய்தி போய் சேரும்படி நாமும் நமது பணப்பைகளை தாராளமாய் திறப்போம். எவ்வளவு கொடுக்கிறோம் என்று நாம் பார்க்கிறோம், எவ்வளவு வைத்துக் கொள்கிறோம் என்று இயேசு பார்க்கிறார். எனவேதான் 2 காசு போட்ட விதவைதான் அதிகமாய் போட்டாள் என்றார். மிகவும் விலை உயர்ந்த அந்த தைலப்பட்டியை உடைத்து ஊற்றின அவளை எங்கெல்லாம் உலகத்தில் நற்செய்தி அறிவிக்கப்படுமோ அங்கெல்லாம் அவள் செய்ததும் நினைவு கூறப்படும் என்றார். 2 சாமுவேல் 24:24 எப்படி நாம் தியாகத்தோடு கொடுக்க வேண்டும் என்பதற்கு தாவீது சொன்ன ஒரு நல்ல வாசகம் நமக்கு முன்னால் இப்பொழுது நிறுத்தப்படுகிறது. ராஜா அர்வனாவை பார்த்து, அப்படியல்ல, நான் இலவசமாய் வாங்கி என் தேவனாகிய கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்தாமல் அதை உன் கையிலே விலைக்கிரமாய் வாங்குவேன், விலைக்குத்தான் வாங்குவேன் என்று சொல்லி அந்த களத்தை தாவீது மாடுகளையும் களத்தையும் 50 சேக்கல் நிறை வெள்ளிக்கு கொண்டான். இலவசமாய் வாங்கி நான் என் ஆண்டவருக்கு கொடுக்க மாட்டேன். ஐ வில் நாட் ஆஃபர் டு காட் எனிதிங் தட் காஸ்ட் மீ நத்திங் என்பதே அவனுடைய கோட்பாடாக இருந்தது. 3 காரியங்களை நாம் தேவனுக்காகவும் மனிதருக்காகவும் தியாகம் செய்ய வேண்டும். நமது அந்தஸ்து, பிரஸ்டீஜ், நமது சொகுசு, பிளஷர்ஸ், நமது செல்வம், பொசஷன். தம்பி எசேக்கியா பிரான்சிஸ் பாடிய பாடல் மறுபடி

எனக்கென்று ஒன்றையும் நான் விரும்பவில்லை, தமக்கென்று ஒன்றுமின்றி தந்தீரே நீர் ஏழைக்காக. நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் உயிரை கொடுக்கிறான். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் தியானித்த இந்த வார்த்தைகளைப் போல எங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த பகுதியில் நாங்கள் இன்னும் தியாகம் செய்து உம்மை பிரியப்படுத்த வேண்டும், மக்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நீர் எங்களுக்கு சுட்டி காட்டியதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆம் கர்த்தாவே, வசதிகளை விட்டு கீழே இறங்க சற்றும் மனமில்லாமல் எங்களுடைய சக மனிதருக்கு நாங்கள் ஒரு நாளும் ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. நாங்கள் பான பலியாக வார்க்கப்பட்டு போக வேண்டும் ஆண்டவரே, செலவழிக்க வேண்டும், செலவழிக்கப்படவும் வேண்டும். அவ்விதமான தியாக சிந்தையை எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் நீர் ஊன்றிவிட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மாதிரியே எங்களுடைய மாதிரியாக, அவரையே நாங்கள் கதாநாயக வணக்கம் வணங்கி அவருடைய அரிச்சுவடுகளையே நாங்கள் பின்பற்ற கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த நல்ல தியானத்திற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கென்று நீர் ஒன்றையும் வைத்துக் கொள்ளாமல் தந்தீரே, அந்த பாணியிலேயே எங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்க உதவி தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.

0: Praise the Lord.
1: நாம் இணைந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். இந்த நாளிலே கர்த்தரை ஆராதித்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வார். எங்களோடு சேர்ந்து நீங்களும் பாடப்போகிறீர்கள். தேவ நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஒருமித்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்தீரே என்ற பாடலை நம்ம எல்லாரும் இணைந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஆமென்.

தேவன் என்னை மேன்மைப்படுத்துவது இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் அதை காண்பார்கள். சுற்றி உள்ள கண்கள் அதை காணும். தேவன் எனக்கு செய்வதை என் சத்துருக்கள் காண்பார்கள். தேவன் என் வாழ்வில் எனக்கு செய்த நன்மைகளை நான் மட்டுமல்ல என்னை சுற்றிலும் இருக்கிறவர்களும் அதை காண்பார்கள் என்று பாடினோமே, அந்த வாக்கு தத்தங்களை கர்த்தர் நிறைவேற்றி நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். இன்னொரு பாடல் கூட நம்ம எல்லாரும் இணைந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பயமில்லையே, பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருக்கிறபடியினால், என் தேவன் என் பட்சத்தில் இருக்கிறபடியினால் நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சங்கீதக்காரர் எழுதுகிறாரே. எல்லாரும் விடுதலையோடு பாடப்போகிறோம். அவர் எனக்கு கேடகமாய் இருக்கிறபடியினால், அவர் என் பட்சத்தில் இருக்கிறபடியினால் நான் பயப்படேன். அந்த தைரியத்தோடு விசுவாசத்தோடு கரங்களை தட்டி எல்லாரும் உற்சாகமாய் பாடுவோம். ஆண்டு

கர்த்தர் எனக்கு ஆதரவாயிருக்கிறபடியினால எனக்கு பயம் இல்லை என்று சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை தொடர்ந்து நடத்துவார். ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி பாட போகிறோம். என் கர்த்தர் செய்த நன்மையாகும் எண்ணி முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன். உற்சாகமாய் பாடலாமா இந்த பாடலை? ஆமென். கர்த்தருடைய

0: வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. இயேசு கிறிஸ்துவின் நாமமே இந்த உலகத்தில் மேலான நாமம். அந்த நாமத்தை அறிந்தவர்கள் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவார்கள். அந்த நாமம்தான் நம்ம வாழ்விலே விடுதலை கொடுக்கிறது. அவருடைய நாமத்தை சொல்ல ஆரம்பிக்கும் பொழுதே வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கிறது பாருங்கள். இன்றைக்கு நாம் சேர்ந்து அந்த நாமத்தை மகிமைப்படுத்தி பாடப்போகிறோம். வானத்திலும் பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு, அதுதான் இயேசு என்கிற நாமம். கைகளை தட்டி உற்சாகமாக நாம் பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆமென்.
1: சேர்ந்து நீங்களும் உற்சாகமாய் பாடலாம்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம்.
2: பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். மத்தேயு 16:19. போதகர் பீட்டர் என்பவர் ஒரு பெரிய சபைக்கு உடன் ஊழியராக பொறுப்பெடுத்தார். அந்த சபையின் டிரஸ்டிகளில் ஒருவரான பில் என்பவர் இந்த உடன் ஊழியரிடம் 4 சாவிகளை கொண்ட ஒரு சாவி கொத்தை கொடுத்து, போதகரே, இந்த சாவிகள் உங்களுக்கு தேவையான 4 இடங்களை மட்டும் திறக்க உதவி செய்யும். சபையின் மற்ற சாவிகளை நாங்கள் உங்களுக்கு கொடுக்கவில்லை. முதல் சாவி சபையின் முக்கிய பகுதியை திறக்க உதவி செய்கிறது. 2 சாவி உங்களுடைய அலுவலக அறைக்கு செல்ல உதவி செய்யும். 3 சாவி சபை அலுவலகத்துக்கு செல்ல உதவி செய்யும். 4 சாவி ஞாயிறு பள்ளிக்குரியது. ஒருவேளை நீங்கள் சபையின் ஏனைய பகுதிகளுக்கு செல்ல நினைத்தால் அந்த சாவிகள் சபை அலுவலகத்தின் மேலே உள்ள டிராயரில் இருக்கிறது என்று கூறினார். பல நாட்களாக அவர் தனக்கு கொடுக்கப்பட்ட 4 சாவிகளை மட்டும் பயன்படுத்தினார். ஒரு நாள் சபையின் மற்ற பகுதிகளையும் திறந்து பார்க்க ஆசைப்பட்டார். எனவே சபை அலுவலகத்துக்கு சென்று மேலே இருந்த டிராயரில் மிகப்பெரிய சாவி கொத்து ஒன்றை எடுத்தார். அதை பார்த்த அந்த உடன் ஊழியர், ஏன் இந்த சாவி கொத்து எல்லாரும் எடுக்கக்கூடிய நிலையில் கிடக்கிறது? இதை பத்திரமாக வைக்க வேண்டாமா என்று கேட்டார். அவர் சொன்னதை கேட்ட சபை செயலர் சிரித்து கொண்டே தன் வேலையை தொடர்ந்தார். உடன் ஊழியர் அந்த சாவி கொத்தை எடுத்துக்கொண்டு பேண்ட்ரி என்று போடப்பட்டிருந்த ரூமுக்கு சென்று கதவை திறக்க முயற்சி

உங்களிடத்தில் வருவார், அப்போது நீங்கள் பலன் அடைவீர்கள் என்று. அந்த பலன் ஆண்டவருடைய வார்த்தையின்படி நீ நடக்க, நான் நடக்க, ஆண்டவருடைய ஆவியானுடைய பலனும் அபிஷேகமும் நமக்கு தேவை. அப்பதான் நடக்க முடியும், இல்லை என்றால் நடக்க முடியாது. அப்ப பேதுரு ஆண்டவர் அந்த சீஷர்களை பார்த்து சொன்னது, நீங்கள் யோவான் ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்களும் சில நாளுக்குள்ளே பரிசுத்தாவினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். ஆகைய எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தை நிறைவேற காத்திருங்கள். அப்படி காத்திருந்து பெற்றுக்கொள்ளும் போது அந்த பரிசுத்த ஆவியான உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதாவிலும் சமாரியா முழுவதிலும் பூமியின் கடைசி பிரியந்தும் சாட்சியா இருப்பீர்கள். அதன் பிறகுதான் அவங்க பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டார்கள், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றார்கள். அதன் பிறகு தன்னுடைய உயிருக்கு அவர்கள் அஞ்சவில்லை, சாவுக்கு அஞ்சவில்லை. அநேக இடங்களுக்கு உலகம் முழுவதும் சென்று அவர்கள் சாட்சியாக இயேசுவை நிரூபித்தார்கள். இயேசு சொன்ன வார்த்தையின்படி அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி அந்த பரலோக ராஜ்யத்திலே அவர்கள் பிரவேசித்தார்கள் என்று பார்க்கிறோம். இன்னைக்கு அதை கேட்கிற நாம், இதை படிக்கிற நாம், வேதத்தை வாசிக்கிற நாம், ஏற்றுக்கொண்ட நாம், இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாம், அவருடைய வார்த்தையின்படி நடக்க, அந்த வார்த்தையின்படி நாம நடக்கிற ஒரு கிறிஸ்துவாய் மாற வேண்டும் என்றால் நிச்சயமாக நமக்குள்ளார ஒரு தெய்வீக அபிஷேகம், ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் நமக்குள்ள வேணும். அப்பதான் நம்ம புத்தி உள்ள மகனாக மகளாக நாம் மாற முடியும். அந்த இன்னைக்கு நான் நிறைய கிறிஸ்துவில் பார்க்கிறேன், 30 வருஷம், 50 வருஷம், 60 வருஷம், சின்ன பிள்ளையிலேருந்தே சைல்டுஹுட்லேருந்தே நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், இந்த வார்த்தையெல்லாம் எனக்கு தெரியும், ஆனால் என்னால் செய்ய முடியல. என்ன ரீசன்? ஆண்டவருடைய அபிஷேகத்தை அங்கு இல்லாததுனால தான் அவங்களால செய்ய முடியல. அன்பானிலே இதை கேட்கிற நாம் புத்தி உள்ள கிறிஸ்துவலா இருக்க போறோமா, புத்தியற்ற கிறிஸ்துவலா இருக்க போறோமா? ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் கட்டுவோம் என்றால் நிச்சயமாக நம் வீடு, நம் ஆவிக்குரிய வீடு கண்மலையிலே கட்டப்பட்ட வீடாக இருக்கும். அந்த புத்தி உள்ள கன்னிகை போல நாம் மாறவும். ரட்சிப்பு பெற்றுக்கொள்வது மட்டுமல்ல, அந்த ரட்சிப்பை நிலைநிறுத்த நமக்கு தேவையானது ஆவியானுடைய பலன், ஆவியானுடைய அபிஷேகம். அதை பெற்றுக்கொள்வோம், கர்த்தர் நிச்சயமாக நம்மளை ஆசீர்வதிப்பார். ஒரு புத்தி உள்ள கிறிஸ்துவனாக அந்த பரலோகத்துக்கு பிரவேசிக்கக்கூடிய தகுதிகளை நமக்கு தருவார். அதனாலே நாம் புத்தி உள்ளவர்களாய் மாறுவோம், புத்தி உள்ள கிறிஸ்துவளாய் வாழ்ந்த அநேகருக்கு ஆசீர்வாதமாயிருப்போம், நமக்கும் ஆசீர்வாதமாயிருப்போம். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி. இன்றைய நாளிலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய மதியற்ற காரியங்கள், புத்தி இல்லாத காரியங்கள் எல்லாத்தையும் எடுத்து போட்டு உம்முடைய ஆவியினால் எங்களை நிரப்பி, எங்களை புத்தி உள்ளவர்களாய், உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டுகிறவர்களாய் ஒவ்வொருவரையும் மாற்றுங்க. பாஷாபா, உம்முடைய வல்லமை இறங்கட்டும் சுவாமி, ஒவ்வொரு மேல இறங்கட்டும். ஒவ்வொருவரும் நாங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க தகுதி உள்ளவர்களாய் மாற்றுங்க. நீர் அப்படியாய் செய்ய போறதுக்காய் நன்றி. இதை கேட்கிற ஒவ்வொரு மேலும் உம்முடைய அபிஷேகம் இறங்கட்டும், இறங்கட்டும். நீர் பொறுப்பு எடுத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தான் ஜெபிக்கிறேன் உள்ள தகப்பனே. ஆமென், ஆமென். Thank you, Anbanle. God bless you.

பிரைஸ் த லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்வதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாக்கோபு எழுதின நிருபம் 2:17. அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததாயிருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. அருமையான வார்த்தை. கிறிஸ்தவ வாழ்க்கையே விசுவாசத்தின் அடிப்படையில் தான் இருக்கிறது. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசத்திற்கு காரணர். அவர் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிறார். விசுவாசிக்கிறவன் ரட்சிக்கப்படுகிறான். விசுவாசித்தால் தேவ மகிமையே காண்பாய். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இன்னும் ஏன் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். இந்த வேதம் முழுவதுமே ஒரு மனிதனை விசுவாசியாகவும் விசுவாசத்திலே வல்லவனாய் மாற்ற எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வார்த்தையும் நமக்குள்ள விசுவாசத்தை புதுப்பிக்கிறது, விசுவாசத்தை உயிர்ப்பிக்கிறது. அதே நேரத்தில் கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது என்று வேதம் நமக்கு காண்பித்து தருகிறது. அருமையாய் இந்த வார்த்தையை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. 15-16 ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி நீங்கள் சமாதானத்தோட போங்கள், குளிர்காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்துக்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததா இருக்கும். என்ன அருமையான வார்த்தை. ஒருத்தங்க பசியில் இருக்கிறாங்க, வஸ்திரம் இல்லாமல் இருக்கிறாங்க. நம்ம கிட்ட அவர்களுக்கு கொடுக்கிற ஆகாரம் இருக்கிறது, வஸ்திரம் இருக்கிறது. இப்பொழுது நமக்கு பசி இல்லை, அவங்களுக்கு பசி இருக்குது. புரியும்படி சொல்ல வேண்டுமா, என்கிட்ட ஒரு பொட்டலம் இருக்கு சாப்பாடு, என்கிட்ட வேற இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். என் முன்னாடி ஒரு சகோதரன் பசியில் இருக்கிறான், எனக்கு இப்போ பசி இல்லை, அவனுக்கு பசி இருக்குது, என் கையில் ஆகாரம் இருக்கிறது. இப்பொழுது நான் அவனிடத்தில் என்ன சொல்லுகிறேன்? கவலைப்படாத, எனக்கு ஆகாரம் தந்த ஆண்டவர் உனக்கு ஆகாரம் தருவார் என்று விசுவாச வார்த்தைகள் 1000 சொல்லலாம். ஆனால் சொல்லிவிட்டு இந்த பார்சலை நான் கிட்ட நான் சாப்பிடுன்னு சொல்லி கொடுக்காவிட்டால் இது செத்த விசுவாசம், கிரியை இல்லாத விசுவாசம். எனக்குள்ளே விசுவாசம் இருக்கிறது அல்லவா, விசுவாசம் இருக்கிறதுனால தானே நான் சொல்லுகிறேன். என்ன சொல்லுகிறேன்? ஆண்டவர் தருவார்ப்பா, நீ இதை சாப்பிடு, ஆண்டவர் இந்த பார்சலை எனக்கு கொடுத்துருக்கிறார்ல, இதை சாப்பிடு. நிச்சயமா எனக்கு பசி எடுக்கும் போது ஆண்டவர் எனக்கு நிச்சயமாய் தருவார் என்று நான் சொல்லியிருக்கலாம். ஆனால் அப்படி சொல்லாமல் எனக்கு தந்தவர் உனக்கு தருவார்னு சொல்லிட்டு நான் என் கையை நீட்டாமல் என் கையை மடக்கி கொண்டிருப்பேன், ஆனால் இது விசுவாச கிரியை அல்ல. வேதம் எவ்வளவு அழகாய் நமக்கு காண்பித்து தருகிறது. இப்பொழுது அவன் பசியாய் இருக்கிறான், எனக்கு பசி இல்லை, ஆனால் என் கையில் ஆகாரம் இருக்கிறது. நான் என்ன செய்ய வேண்டும்? நான் கொடுக்க வேண்டும். நான் அதை எப்படி சொல்லி கொடுக்க வேண்டும்? உன் பசியை போக்க கர்த்தர் என் கையில் கொடுத்திருக்கிறார்ப்பான்னு சொல்லி கொடுக்க வேண்டும். அப்படி நான் கரண் மீட்டி இருப்பேன், ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். என்ன நம்பிக்கை இருக்கும்? நிச்சயமா எனக்கு பசி எடுக்கும் போது பரலோக கரம் எனக்காக நீட்டப்படும் என்று சொல்லி இந்த விசுவாசத்துல நான் என் கரத்தை நீட்டி இருந்தா இது விசுவாச கிரியை. இப்படிதானே ஆபிரகாமும் ஈசாக்கை ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கை ஒப்பு கொடுக்கும் போது ஆமை இஸ்மவேலை அழைத்து கொண்டு பக்கத்துல நிறுத்தி விட்டா ஈசாக்கை ஒப்பு கொடுத்தான் இல்ல? அவனுக்கு தெரியும் கர்த்தர் நிச்சயமாய் திருப்பி கொடுப்பார். காரணம் அவன் அவர் மேல் வைத்த விசுவாசம். என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, நாம் கர்த்தர் பேரில் வைத்திருக்கிற விசுவாசத்தின் அடிப்படையில் நம்முடைய கிரியைகள் இருக்குமானால் அது நம்மை வெட்கப்பட்டு போக கர்த்தர் விடவே மாட்டார். காரணம், ஒரு கல்யாண வீட்டில் வேலைக்காரர்கள் அவர் சொன்ன வார்த்தையை அப்படியே செய்தார்கள். அவர்களுக்குள்ள விசுவாசம் இருந்துச்சா இல்லையா என்பது 2வது விஷயம். ஆனால் கீழ்ப்படிந்த போது தேவன் அதை விசுவாச கிரியையாய் பார்த்து என்ன செய்தார் தெரியுமா? தம்முடைய மகிமையை அங்கே வெளிப்படுத்துகிறார். கர்த்தரை நம்பி நன்மை செய். ஒரு காரியத்தை செய்யும் போது கர்த்தரை முன்னிறுத்தி செய்யுங்கள். அடுத்து என்ன நடக்கும், என்ன கிடைக்கும் என்பதை மனிதர்களை வைத்தல்ல, சூழ்நிலைகளை வைத்தல்ல, கர்த்தரை முன்வைத்து செய்யும் போது கர்த்தர் அதை கனப்படுத்துகிறார். கர்த்தர் அதை அங்கீகரித்து கர்த்தர் என்ன செய்கிறார்? அப்படிப்பட்டவர்களை ஆசீர்வதிக்கிறார். கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்தது. விசுவாசம் வர்த்திக்கப்பட கிரியைகளில் அதை காண்பிக்க கர்த்தனம் ஒவ்வொருவருக்கும் அனுகிரகம் செய்வாராக. செவிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனை இரக்கமுள்ள பிதாவே,
இந்த நாளில் நீர் எங்களுக்கு கற்றுத்தந்த உடைய நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, விசுவாச கிரியை எங்களில் வெளிப்பட கர்த்தர் எங்களை உணர்த்தி, கர்த்தர் எங்களை கற்றுத்தந்து, கர்த்தரே எங்களை நடத்துவீராக. அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னாரே, நான் விசுவாசித்திருக்கிறவரினார் என்று அறிவு, நான் அவரிடத்தில் ஒப்புவித்ததை அவர் அந்நாள் வரை காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று அறிந்திருக்கிறேன். இந்த நிச்சயத்தோடு முன் செல்ல எங்களுக்கு கிருபை செய்தரணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: வாழும் வார்த்தையும்.
2: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜி ஃபேன் எஃப்எம். இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வு நிகழ்விலே உங்களுக்கான தலையங்கம் அன்பு பெரியது. அதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட ஜீவ வார்த்தை 1 கொரிந்தியர் 13:13. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. மகனே, மகளே, உன்னில் பெரிய அன்பை வைத்திருக்கிறேன். அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். உருக்கமான இரக்கங்களினால் உன்னை சேர்த்துக் கொள்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உடன்படிக்கை செய்கிறார். விசுவாசமா, நம்பிக்கையா, அன்பா, இதில் எது பெரியது என்று அப்போஸ்தலர் பவுல் ஒரு பட்டிமன்றத்தை நடப்பித்தது போல இருக்கிறது. இன்றைக்கு இந்த மூன்றும் நிலைத்திருக்கிறது. ஆனால் இதில் எது பெரியது? அவரே ஒரு நீதிபதி போல இருந்து அன்பே பெரியது என்று தீர்ப்பு வழங்குகிறார். அன்புக்கு இலக்கணம் வகுத்தவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். 1 ஜோவான் 4:8. அந்த அன்பினாலே பரலோகத்தை துறந்து தேவ தூதர்களின் ஆராதனையை வேண்டாம் என்று சொல்லி மனுஷகுமாரன் ஆனார். இந்த பூமியிலே நம்மேல் அன்பு செலுத்தி அடிமையின் ரூபம் எடுத்தார். சீசர்களின் கால்களை கழுவுகிற அளவுக்கு தன்னையே தாழ்த்தி அன்பு கூர்ந்தார். அந்த அன்பின் உச்சக்கட்டம் கல்வாரி சிலுவையிலே இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்ததாகும். அது தியாகமான அன்பு, அகாப்பே அன்பு. ஒருமுறை ஒரு சுவிசேஷகர் 14 நாட்கள் தொடர்ந்து கல்வாரி அன்பை குறித்தே பிரசங்கித்து வந்தார். கடைசி நாளிலே அன்பை குறித்து அவர் பேசும் போது சொன்னார், நான் எத்தனை நாட்கள் கிறிஸ்துவின் அன்பை குறித்து பேசினாலும் அந்த அன்பின் ஆழத்தை முற்றிலுமாய் வர்ணித்து விபரித்து உங்களுக்கு சொல்லி முடிக்க முடியவில்லை. என்னிடம் ஜாக்கோப்பின் ஏணி இருக்குமானால் அதில் ஏறி பரலோக வாசலை தட்டி கப்ரியல் தூதனே, என் ஜனங்களுக்கு கர்த்தருடைய அன்பை விபரி என்று கேட்பேன். அதற்கு ஜோவான் 3:16 சுட்டி காண்பிப்பான். தேவன் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லுவது எவ்வளவு நன்று என்று சொல்லி இருப்பார். அந்த பெரிய அன்பை வியந்து போற்றி அப்போஸ்தலர் பவுல், நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவார். நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ரோமர் 5:7. உலக பிரகாரமாக ஒரு தாய்ப்பறவை குஞ்சுகளின் மேல் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறது. ஒருமுறை கண் தெரியாத குஞ்சுகளுக்கு தாய் இறை ஊட்டுவதை பார்த்தேன். ஒரு குஞ்சுக்காவது கண் தெரியவில்லை, தாயை பார்க்கவில்லை, தாயுடைய அன்பை உணர முடியவில்லை. தாய்ப்பறவை பறந்து வருகிற சத்தத்தை கேட்டதும் வாய் திறந்து கேட்கிறது. அந்த குஞ்சுகளுக்கு இறை ஊட்டுவதற்காக அந்த தாய் விடாமல் பறந்து பறந்து போய் புழுக்களையும் பூச்சிகளையும் பிடித்து கொண்டு வந்து இறையூட்டுவதை பார்த்து ஆச்சரியப்பட்டார். தேவ பிள்ளைகளே, தாயின் உள்ளத்திலே அவ்வளவு அன்பு வைத்த ஆண்டவர் தம்முடைய உள்ளத்தில் எவ்வளவு அன்பு வைத்திருப்பார்! அன்பு ஒரு காலம் ஒழியாது. இம்மையிலும் சரி, நித்தியத்திலும் சரி, அன்பு ஒரு காலம் ஒழியாது. கர்த்தருடைய அன்பு நித்திய நித்தியமான அன்பு. ஆமே. உங்கள் நினைவுக்காக தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை

கொடுத்தவர். அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? ரோமர் 8:32. அன்பான தேவ பிள்ளைகளை, இப்படியாக 24 மணி நேரமும் தேவ செய்தியையும் மனதுக்கினிய பாடல்களையும் உயிருள்ள சாட்சிகளையும் நீங்கள் கேட்டு மகிழ இணைய வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கத்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.

இருக்கிறார். உங்கள் குறைவுகளை நிறைவாக்கும்படி தேவன் இன்று உங்களோடு இடைப்பட விரும்புகிறார். என்னோடு கூட சேர்ந்து இந்த பாடலை பாடுங்கள்.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: அந்த பட்டினத்தினுடைய விளிம்பில் விஜயன் ஒரு நிலத்தை வாங்கினான். நிலத்தை பார்க்க செல்லும் பொழுது ஒரு பெரிய மரம் நிலத்தின் முன்பகுதியில் இருந்தது. வீடு கட்டுவதற்காக திட்டமிட்ட பொழுது பொறுப்படுத்த இன்ஜினியர் அந்த மரத்தை வெட்டினால்தான் வீட்டை கட்ட முடியும் என்று திட்டவட்டமாக கூறிவிட்டார். ஆனால் மரத்தை வெட்டுவது எத்தனை கேடானது என்பதை அறிந்த விஜயன் அந்த மரத்தை வைத்துக்கொண்டே வீட்டை கட்டுவதற்கான புதிய பிளான் போட்டு வரும்படியாக அறிவுரை கூறி அனுப்பினான். நெடுநேர யோசனைக்கு பின் இன்ஜினியரும் புதிய ஒரு படத்தோடு வந்து சேர்ந்தார். அவர் காட்டிய அந்த படம் விஜயனுக்கு மன நிறைவை கொடுத்தது. அந்த திட்டத்தின்படியே வீட்டை கட்டி முடித்தார். அந்த வீட்டை பார்ப்பவர்களுக்கு அவர் ஒரு செய்தியை சொல்லாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதாவது, நாம் மற்றவர்களை அழிக்காமலேயே நாம் வளர முடியும் என்பதுதான் அந்த செய்தி. எதை நாம் செய்ய திட்டமிடுகிறோமோ அதை செய்வதற்கான வழிமுறைகளையும் திட்டங்களையும் வகுக்கும் பொழுது அருகிலிருக்கும் யாருக்கும் தீமை விளைவிக்காமல் நம்முடைய திட்டத்தில் முன்னேறுவதே சிறந்த ஒரு மனிதனின் அடையாளம். எனது வளர்ச்சிக்காக மற்றவர்களை மிதித்து அல்லது மற்றவர்களுக்கு நஷ்டத்தை கொடுத்து நான் வளர்ச்சி அடைவதே என்னுடைய நோக்கமாக இருக்கும் என்றால் நான் சீக்கிரமாக அழிந்து போவேன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு பயமூட்டும் காரியங்களை நீங்கள் வாய்ப்புகளாக பயன்படுத்தி முன் செல்ல முடியும். அன்று விஜயன் வெட்டி வீழ்த்த முடியாது என்று கூறிய மரம் இன்று அவர்களுக்கு நல்ல காற்றோட்டத்தையும் நிழலையும் வீட்டிலே குளிர்ச்சியையும் கொடுக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய முன்னேற்றத்திற்காக நாம் யாருக்கும் தீமை செய்யாமல் கேடு உண்டாக்காமல் முன் செல்வதே சிறந்தது. உங்கள் முன்னேற்றத்திற்காக மற்றும் ஒருவருக்கு கேடு விளைவிப்பீர்கள் என்றால் நீங்கள் வெற்றியடையும் நேரத்தில் வீழ்ச்சி காண்பீர்கள் என்பதுதான் திட்டவட்டமான உண்மை. நாம் எதை செய்தாலும் அதை கர்த்தருக்கென்றும் அவருடைய நாம மகிமைக்கென்றும் செய்ய வேண்டும் என்றுதான் வேதம் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறது. அது மட்டுமல்ல, பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அதையே மற்றவர்களுக்கு செய்யுங்கள் என்று கூறுவதும் பரிசுத்த வேதம்தான். என்ன, பின்பற்றுவோமா?

0: கவிஞர் கேப்ரியல் தோமஸ் ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: நீதிமொழிகள் 3:11-12 வசனங்களை வாசிக்கலாம்.
2: Proverbs chapter 3:11-12.
1: என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே.
2: My son, do not despise the chastening of the Lord, nor detest his correction.
1: தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல, கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார்.
2: For whom the Lord loves, he corrects, just as a father the son in whom he delights.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: நேற்றைய தினத்திலே ஆண்டவருடைய அளவற்ற கிருபையினாலே சிட்சைக்கும் தண்டனைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்று நாம் தியானித்தோம்.
2: By the grace of God, yesterday we meditated on the title Discipline versus Punishment.
1: சிட்சைக்கும் தண்டனைக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால், சிட்சை எப்பொழுதுமே தன்னுடைய பிள்ளையினுடைய சுபாவத்தை அல்லது அவர்களுடைய நடவடிக்கையிலே ஒரு மாற்றத்தை உண்டாக்க வேண்டும் என்று கொடுக்கப்படுகிறது.
2: So discipline always aims to alter the conduct or behavior of the child.
1: தண்டனை என்பது ஒரு சூழ்நிலையை மாற்றுகிறது.
2: Punishment is about making the situation right.
1: ஆனால் சிட்சை என்பது ஒரு மனிதனை மாற்றுகிறது.
2: But discipline about helping the person get right.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: நேற்றைக்கு நாம் இரண்டாவதாக கவனித்தோம், சிட்சைக்கும் தண்டனைக்கும் வித்தியாசம் என்னவென்றால், சிட்சை வந்து ஒரு தகப்பனுக்கும் தாம் பிள்ளைக்கும் உள்ள உறவை முறிக்காமல் அது இன்னும் பலப்படுத்துகிறது, அதை இன்னும் நெருங்கி வர பண்ணுகிறது.
2: So yesterday again in second point we saw the difference between discipline and punishment. As in discipline, the bonding between the parent and the child becomes more stronger.
1: ஆனால் தண்டனையில பார்ப்பீர்களானால், தண்டனையின் முடிவிலே பெற்றோருக்கும் பிள்ளைக்கும் உள்ள உறவு துண்டிக்கப்படுகிறது அல்லது தூரமாக ஒருவரை ஒருவர் விலக்குகிறது.
2: But in the punishment at the end we can see that the bonding between the parent and the child is broken down or they become estranged.
1: மூன்றாவது நாம் கவனித்தோம், சிட்சை என்பது ஒரு பிள்ளைக்கு வந்து போதனையை கொடுத்து அந்த போதனையை கேட்பதற்கு அதற்கு கீழ்ப்படிவதற்கு கட்டுப்படுவதற்கு பிள்ளையினிடத்திலேயே தேர்ந்தெடுக்கிற திறன் அல்லது தேர்ந்தெடுக்கிற முடிவை பிள்ளையினிடத்திலே விட்டு விடுகிறார்கள்.
2: Third we saw discipline gives a benefit of choice after a counsel or a teaching is given to the child.
1: ஆனால் தண்டனை என்று பார்ப்பீர்களானால், உனக்கு பிடிக்கிறதோ பிடிக்கவில்லையோ, நீ ஏற்றுக்கொள்ளுகிறாயோ ஏற்றுக்கொள்ளவில்லையோ, நான் சொல்லுகிறபடி நீ நிச்சயமாய் செய்தே ஆக வேண்டும் என்று சொல்லி ஒரு நிர்பந்தம் கொடுக்கப்படுகிறது.
2: But in punishment it always demands compliance of the rules on the part of the child whether you like it or not, but they are compelled to do it as such.
1: நான்காவது முக்கியமாக நாம் கவனித்தோம்,
2: Fourth important thing,
1: சிட்சை என்பது ஒரு பிள்ளையை சீஷனாக அல்லது தன்னை பின்பற்றி வருகிறவனாக மாற்ற முயற்சி செய்கிறது.
2: Discipline is about discipling, that is it sees the child as a student or a disciple.
1: அதாவது ஒரு பிள்ளையை வந்து ஒரு சீஷனாக அது பார்க்கிறது.
2: It sees the child as a disciple.
1: என்னை பின்பற்றி வர முடியும்.
2: So you can follow me.
1: நான் சொல்லுகிறதை உன்னால் செய்ய முடியும்.
2: You can do what I say.
1: என்னுடைய ஆலோசனையின்படி நட. நீ ஒரு சீஷன், நீ ஒரு பின்பற்றி வருகிறவன், நீ ஒரு மாணவன் அப்படிங்கற கண்ணோட்டத்துல பாக்குது.
2: It always look at the perspective of that he is a student or a disciple that he has to follow and he can do whatever he says.
1: ஆனால் தண்டனை என்பது பாத்தீங்கனா, யாராக இருந்தாலும் அவங்களை ஒரு கிரிமினலாக அல்லது ஒரு குற்றவாளியாக பார்க்கிறது.
2: But punishment sees the child as a criminal.
1: பாருங்க, இந்த சிட்சை என்பது எப்பமே இனி எப்படி மாற்றம் வர வேண்டும் அப்படின்றதுல ரொம்ப கண்ணோக்கமா இருக்கு.
2: So this punishment is always
1: சிட்சை.
2: Discipline is about bringing a change in the later days.
1: எப்படி இந்த பிள்ளை மாறும் அப்படின்னு யோசித்து

0: தீர்மானித்து விரும்பி செய்யப்படுறதா சிக்ஷை.
1: So discipline is where you think about the future of the child and do things accordingly.
0: ஆனால் தண்டனை என்பது வருங்காலத்துக்காக அல்ல, கடந்த காலம் செய்த ஒரு தவறை வந்து கையாளுகிறதற்கு பயன்படுத்தப்படுகிற ஒரு ஆயுதம்.
1: But punishment is not for your future, but this is something making the child pay for his misdeed in the past.
0: பாருங்க, ஆகவே நீங்க அந்த பனிஷ்மெண்ட் தண்டனையை பார்ப்பீர்களானா, அது ஒரு பிள்ளையினுடைய வெளிப்பிரகாரமான வாழ்க்கையில அதற்கு வேதனையோ பயத்தையோ அவமானத்தையோ கொடுக்கிறதோடு நிறுத்தி விடுகிறது.
1: So here therefore this punishment is about achieving an external effect like pain, fear and shame.
0: ஆனால் தண்டனை என்பது பயத்தையோ வேதனையோ வெட்கத்தையோ கொடுக்கறதில்ல, ஆள் மனதில் ஒரு நீண்ட கால மாற்றத்திற்கு அது வித்திடுகிறது.
1: But discipline does not give him pain, fear or shame, but it's about causing a deep inner change for a long time.
0: அதாவது தண்டனை என்பது ஒரு குறுகிய நேரத்திற்குள்ள முடித்து விடப்படுகிற ஒரு செய்கை.
1: Punishment is something that can be completed within a short term.
0: ஆனால் சிக்ஷை என்பது நீண்ட நாட்களாக அந்த பிள்ளையோடு பயணித்து அவர்களுடைய மறுரூபத்தில் மாற்றத்தில் ஈடுபட்டு செயல்படுவது.
1: Discipline is a long process where a person involves in the journey of processing or changing or making a transformation.
0: ஆகவேதான் தண்டனை என்பது கொடுப்பது ரொம்ப சுலபமானது, ஆனால் அதிலிருந்து பெற்றுக்கொள்வது ரொம்ப ரொம்ப கடினமானது. மாற்றத்தை பெறுவது ரொம்ப கஷ்டம்.
1: That is why punishment is very easy to give but very hard to get anything back and return from it.
0: ஆனால் சிக்ஷையை பார்த்தீங்கன்னா கொடுக்கிறது ரொம்ப கஷ்டம், அது நீண்டகால பயணம், ஆனால் அது பெறுகிற அது கொண்டு வருகிற நன்மைகளோ ஏராளமானது.
1: But discipline is hard to give and it's a long process but easy to get benefits in return.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
1: Glory be to the name of the Lord.
0: நாம சிக்ஷையை குறித்து நாம நல்ல புரிந்து கொண்டோம் நான் நினைக்கிறேன்.
1: So I think we have very well known about this discipline.
0: நீங்கள் இப்பொழுது நாம நீதிமொழிகளுக்கு வரலாம்.
1: Now let us come to Proverbs
0: 3:11.
1: Proverbs 3:11.
0: கர்த்தர் சிக்ஷிக்கிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம்.
1: We read that the Lord chastens or disciplines us.
0: இந்த கர்த்தருடைய சிக்ஷையை குறித்து வாசிக்கும்போது,
1: When you read about disciplining of Christ,
0: 12th வசனம் பாருங்க.
1: Verse 12 says,
0: தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிக்ஷிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிக்ஷிக்கிறார்.
1: For whom the Lord loves, he corrects, just as a father the son in whom delights.
0: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா.
1: Glory be to the name of the Lord.
0: அப்ப கர்த்தர் சிக்ஷிக்கிறது யாரை அப்படின்னு கேட்டா, எல்லாரையும் சிக்ஷிக்கிறது கிடையாது.
1: So whom does the Lord chastise? It is not everyone.
0: யாரை தம்முடைய பிள்ளைகளாக பாவித்து நேசிக்கிறாரோ அவர்களை தான் சிக்ஷிக்கிறார்.
1: Whomsoever he considers them to be his children and he loves them, only them he corrects and chastens.
0: இன்றைக்கு இந்த சிக்ஷையினுடைய முதல் பகுதியை நம்ம கவனிக்க போகிறோம். அது என்ன என்றா, யார் சிக்ஷை பெறுவார்கள் அப்படின்னு.
1: So the first part of discipline we going to read today, that is candidates of discipline.
0: யார் சிக்ஷை பெறுகிற தகுதியில இருக்கிறார்கள்.
1: Candidates of discipline.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
1: Glory be to the name of the Lord.
0: பாருங்க, நாம வந்து தேவனுடைய பிள்ளைகளாக மாறினது வந்து அவருடைய ஈவினால், அவருடைய இலவசமான அவருடைய தானத்தால் என்பதில் மறுக்கவே முடியாது.
1: So it is undeniable that we have all become children of God only by his free gift.
0: அது கிருபையினால் உண்டானது, நம்முடைய பிரயாசத்தினாலோ கிரியைகளினாலோ உண்டானது கிடையாது.
1: So it is entirely by God's grace and not by our own goodness or good works.
0: நமக்கு நன்றாய் தெரியும், நம்மேல் வர வேண்டிய ஆக்கினை தீர்ப்பு அல்லது தண்டனையை இயேசு சுமந்து கொண்டார்.
1: We all know very well that Jesus Christ has taken all the punishment that we deserve for our sin.
0: ஆகவேதான் ரோமர் 5ல வாசிக்கிறோம், 5:8ல், அவர் நமக்காக அடிக்கப்பட்டார், நம்மேல் வர வேண்டிய ஆக்கினை தீர்ப்பு அவர் மேல் வந்தது.
1: That's why we read in Romans 5:8 that he was beaten for us, then the punishment that we have to carry has been taken by him.
0: ஆகவேதான் ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் அவனுக்கு என்ன இல்லனா, ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று ரோமர் 8:1 வாசிக்கிறோம்.
1: That is why in Romans 8:1 we read that there is no condemnation for those who are in Christ.
0: ஆனால் ஒன்றை மறந்துட கூடாது.
1: But we should not forget one thing.
0: நமக்கு ஆக்கினை தீர்ப்பு அல்லது தண்டனை நமக்கு இல்லாவிட்டாலும், அவருடைய பிள்ளைகளாக நாம இருப்போமானால் சிட்சை என்பது நமக்கு நிச்சயம் உண்டு.
1: Though we don't have any kind of condemnation or punishment, but when we are his children, we have discipline and chastening of God.
0: இதை ரொம்ப அழகாக எபிரேயர்ல ஆக்கியோன் எழுதுவார். எபிரேயர் 12 அதிகாரம் 5-8 வசனங்களை பாருங்க.
1: This the author writes very well in Hebrews, Hebrews chapter 12 verses 5-8.
0: அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே.
1: My son, do not despise the chastening of the Lord, nor be discouraged when you are rebuked by him.
0: கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து, தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள்.
1: And you have forgotten the exhortation which speaks to you as to sons, for whom the Lord loves, he chastens and scourges every son whom he receives.
0: நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாயிருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளாயிருப்பீர்களே என்று வாசிக்கும்.
1: If you endure chastening, God deals with you as with sons, for what son is there whom a father does not chasten? But if you are not without chastening, of which all have become partakers, then you are illegitimate and not sons.
0: ரொம்ப அழகாக எழுதுகிறார் பாருங்க.
1: It is very beautiful here.
0: நீங்க சிட்சையை பெறும்போது அது உங்களுக்கு தற்காலிகமா வேதனையா இருக்கலாம்.
1: So when you receive a chastening or discipline, you, that might be temporarily painful to you.
0: ஆனா அதுல ஒரு பெரிய சத்தியம் அடங்கி இருக்கு.
1: But there is a very big truth in that.
0: யாரை ஆண்டவர் சிட்சிக்கிறார் அப்படினா தன் மகனை தான் ஒரு தகப்பன் சிட்சிக்கிறார்.
1: So whom does the Lord chasten or disciplines? Only his own child will he discipline.
0: பாருங்க, நம்ம வாழ்க்கையில எத்தனையோ பிள்ளைகளை நம்ம சந்திக்கிறோம்.
1: So even in our life we meet many children.
0: நிறைய பிள்ளைகள் தவறு செய்கிறதே நம்ம கண்ணால பாக்குறோம்.
1: We also see many children committing mistake before our eyes.
0: ஆனா ஒரு பிள்ளை தவறு செய்து நீங்க பாட்டுக்கு போய் நீங்க அடிச்சிட முடியுமா?
1: But can you beat a child if he is committing a mistake?
0: நீங்க போய் திட்டிர முடியுமா?
1: Can you go and scold him?
0: முடியாது.
1: You cannot.
0: நீங்க திட்டுவீர்லானா?
1: If you scold him,
0: அந்த பிள்ளை முதல்ல அதை ஏற்றுக்கொள்ளாது.
1: That child will not first accept it.
0: இரண்டாவது, அந்த பிள்ளையே அமைதியா இருந்தா கூட அந்த பிள்ளையினுடைய பெற்றோர் சும்மா இருக்க மாட்டாங்க.
1: Second, if even the child accepted, his parents will not be silent.
0: அவங்க சொல்வாங்க, என் பிள்ளைய நான் பாத்துக்கிறேன், நீங்க வந்து என் பிள்ளை விஷயத்துல தலையிடாதீங்க.
1: They will tell, I will take care of my child. You did not intervene in my child's things.
0: நான் வந்து என் பிள்ளை எப்படி நடத்தணும் எனக்கு தெரியும்.
1: I know how to deal with my children.
0: அது என் பிள்ளைய நான் சிரிச்சுத்துக்கிறேன்.
1: That I will discipline him.
0: அதுக்கு தான நாங்க இருக்கோம்.
1: That is why we are here.
0: அதனால நீங்க வந்து என்ன அடிக்கிறது?
1: Why are you coming and beating him?
0: நீங்க வந்து என்ன திட்டுறது?
1: Why are you coming and scolding him?
0: அது உங்க பிள்ளை, நீங்க பாருங்க.
1: You take care of your children.
0: என் பிள்ளைய நான் பாக்குறேன்.
1: I'll take care of my children.
0: எந்த தாயும் எந்த தகப்பனும் ரோட்ல போறவங்க எல்லாம் தம் பிள்ளையை சிட்சிக்கிறதுக்கு யாரும் இடம் கொடுக்கவே மாட்டாங்க.
1: So no parents will give room for anybody to or passerby to come and discipline their children.
0: என்னதான் தவறு செய்தாலும் தாம் பிள்ளையை சிட்சிக்கிறதுனுடைய உத்தரவாதத்தை அந்தந்த பெற்றோர் வைத்துக் கொள்றாங்க.
1: No matter whatever mistakes they commit, but every parent take the responsibility of chastening and disciplining their own children.
0: அதே போல ஒவ்வொரு பிள்ளையும் நன்றா நினைச்சு கொள்ளணும்.
1: Similarly, every children should also know,
0: எனக்கு ஒருத்தர் அப்பாவா இருக்கிறார், ஒருத்தங்க அம்மாவா இருக்கிறாங்க அப்படின்னா தங்களை சிட்சிக்கிற உரிமை முழுவதும் அவர்களிடத்துல பூரணமா இருக்குன்றத அவங்களும் ஏற்றுக்கொள்ளணும்.
1: They also should understand and accept that if I have a father and mother, then it means that they have the full responsibility and right to discipline me.
0: அவர் சொல்றாரு இந்த எபிரேயர் 12:8 எல்லாருக்கும் கிடைக்கும், 8 எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் வந்து புத்திரரா பிள்ளைகளா இருக்க மாட்டீங்க, நீங்க வேசி பிள்ளைகளா இருப்பீங்கன்னு சொல்றாரு.
1: And Hebrews 12 verse 8 he says, but if you are without chastening, of which all have become partakers, then you are illegitimate and not sons.
0: அவர் சொல்கிறார் 6 தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல சொல்லியிருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள்னு போட்டிருக்கு.
1: And in verse 6 he says, for whom the Lord loves, he chastens and scourges every son whom he receives, and you have forgotten the exhortation which speaks to you as sons.
0: ஒரு பக்கம் நமக்கு சிட்சை வரும்போது வேதனையா இருந்தாலும் இன்னொரு பக்கம் பெரிய சந்தோஷம் என்னன்னா, நான் அவருடைய பிள்ளையா இருக்கிறதுனால என்ன சிரிச்சிக்கிறார் அப்படின்றது நம்ம கிடைத்த தகுதிக்காக நம்ம ஆண்டு இருக்கிற மாதிரி நன்றி சொல்லணும்.
1: சோ ஆன் ஒன் சைட் வென் வி ஃபீல் பெயின்ஃபுல் வென் வி ஆர் டிசிப்ளின், பட் ஆன் அதர் சைட் வி ஷுட் பி ஹாப்பி பிகாஸ் வி ஹவ் பிகம் எலிஜிபிள் டு பிகம் சில்ட்ரன் ஆஃப் காட். அவர்
0: உரிமையோடு என்ன சிரிச்சிக்கிறார்.
1: தட் ஹி டிசிப்ளின்ஸ் மீ வித் ரைட்.
0: அவர் என்னை அன்போடு சிரிச்சிக்கிறார்.
1: ஹி டிசிப்ளின்ஸ் மீ வித் லவ்.
0: என்னுடைய வாழ்க்கையினுடைய நன்மையை அவர் யோசித்து சிரிச்சிக்கிறார்.
1: சோ ஹி கன்சிடர்ஸ் தி குட் ஆஃப் மை லைஃப் அண்ட் தேர்ஃபோர் ஹி டிசிப்ளின்ஸ் மீ.
0: ஆகவே தான் 2 சாமுவேலுக்கு வருவீர்கள் ஆனால் 7 12 முதல் 15 வசனங்களை பார்க்கும்போது,
1: that's if we come to 2 Samuel chapter 7 verses 12 to 15,
0: ஆண்டவர் தாவீதோடு தன்னுடைய குமாரனாகிய சாலமோனை குறித்து பேசும்பொழுது,
1: here when the Lord spoke about Solomon to David,
0: அவர் சொல்கிறார், உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோட நித்திரை பண்ணும்போது நான் உனக்கு பின்பு உன் கர்ப்ப பிறப்பாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன்.
1: When your days are fulfilled and you rest with your fathers, I will set up your seed after you, who will come from your body, and I will establish his kingdom.
0: 13th vasanathile,
1: verse 13,
0: avan en naamathirkendu or aalayathai kattuvan, avan rajyabharathin singhasanathai endraikkum nilaikka pannuven.
1: He shall build a house for my name, and I will establish the throne of his kingdom forever.
0: 14th vasanam, naan avanukku pidavaa irupen, avan enakku kumaranaa irupaan.
1: Verse 14, I will be his father and he shall be my son.
0: அவன் அக்கிரமம் செய்தால் நான் அவனை மனுஷனுடைய மேலாற்றினாலும் மனுபுத்தருடைய அடிகளாலும் தண்டிப்பேன்.
1: If he commits iniquity, I will chasten him with the rod of men and with the blows of the son of men.
0: 15th வசனத்தில்,
1: verse 15,
0: உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடத்திலிருந்து என் கிருபையை விலக்கினது போல அவனுக்கு அவனை விட்டு விலக்க மாட்டேன்.
1: But my mercy shall not depart from him as I took it from Saul whom I removed from before you.
0: ரொம்ப அழகா இருக்கு பாத்தீங்களா?
1: It is very beautiful.
0: அப்போ ஒரு தகப்பனுடைய ஸ்தானத்தை தேவன் சாலமோனுடைய வாழ்க்கையில எடுப்பேன் ஆண்டவர் சொல்றார்.
1: So the Lord says that I will take the position of a father in the life of Solomon.
0: அப்ப தகப்பனுடைய ஸ்தானத்துக்கு அவர் எழும்புவார் அப்படினா அந்த பிள்ளை வந்து தவறு செய்யும் போது நான் கண்டிப்பேன் தண்டிப்பேன் அதை வந்து நான் திருத்துவேன்.
1: So if he takes the position of a father, then if the child commits a mistake or iniquity, then I will chasten him, I will punish him accordingly.
0: அப்ப சிட்சை யாருக்கு அப்படினு கேட்டிங்கனா நான் சொல்லுவேன் பிள்ளைகளுக்கு.
1: So therefore, who are the candidates of discipline? It is for the children.
0: நான் நம்புறேன் இந்த கர்த்தருடைய வார்த்தை கேட்டு கொண்டிருக்கிற நாம் எல்லாரும் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று நம்புகிறேன்.
1: I believe and hope that we, as we listen to the word of God, we are all children of God.
0: இந்த பிள்ளைகள் என்று யோசிக்கும் போது வேதத்துல வந்து நம்ம மூன்று நிலைகள்ல பிள்ளைகளா இருக்கிறோம்.
1: So when you read about these children, there are three levels of children in the Bible.
0: A, B, C, நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம்.
1: So you can easily remember as I enumerate as A, B, C.
0: முதலாவது நாம் எப்படிப்பட்ட பிள்ளைகளா இருக்கிறோம்.
1: First, what kind of children are we?
0: எபேசியர் 3 to 6 வசனங்களை பாருங்க.
1: Ephesians chapter 1 verses 3 to 6.
0: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார்.
1: Blessed be the God and Father of our Lord Jesus Christ, who has blessed us with every spiritual blessing in the heavenly places in Christ.
0: தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமற்றவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் நமக்கு அருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி
1: Just as he chose us in him before the foundation of the world, that we should be holy and without blame before him in love, having predestined us to adoption as sons by Jesus Christ to himself, according to the good pleasure of his will, to the praise of the glory of his grace, by which he made us accepted in the beloved.
0: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: முதலாவது நாம் எப்படிப்பட்ட பிள்ளைகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
1: First, what kind of children are we?
0: நாம சுவிகாரத்தின் பிள்ளைகள், சுவிகாரத்தின் புத்திரர்.
1: We are adopted children.
0: இத தமிழ்ல வந்து நம்ம ரொம்ப எளிமையா புரிந்து கொள்ளணும்னா தத்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள் சொல்லலாம்.
1: So in simple, they are adopted children.
0: இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா இருக்கு, adopted children. நீங்க யாருன்னா தத்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள்.
1: You are adopted children.
0: பாருங்க இந்த adoption, இந்த தத்தெடுப்பது, சுவிகாரத்தை தருவது என்பது ரோம கலாச்சாரத்திலிருந்து அந்த ஒரு தாட்டை வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் பாரோ பண்ணி இயேசு கிறிஸ்துவோடு நமக்கு இருக்கிற உறவை ரொம்ப அழகாக விளக்குகிறார்.
1: ஸோ ஹியர் அப்போஸ்டல் பால் பாரோஸ் தி தாட் ஆஃப் அடாப்ஷன் ஆர் கான்செப்ட் ஆஃப் அடாப்ஷன் ஃப்ரம் ரோமன் கல்ச்சர் அண்ட் ஹி எக்ஸ்பிளைன்ஸ் திஸ் டு அஸ்.
0: அதாவது இந்த ரோமர்கள் என்ன செய்தாங்கன்னா, தங்களுக்கு பிள்ளைகள் சொந்த பிள்ளைகள் இருந்தாலும் சரி அல்லது பிள்ளைகள் இல்லாமல் இருந்தாலும் சரி, அவர்கள் தங்களுக்கு பிறக்காதவர்களை தங்களுடைய பிள்ளைகளாக சட்டப்படி தத்து எடுத்துக் கொள்வார்கள்.
1: ஸோ தீஸ் ரோமன்ஸ் தோ they have children or if they don't have children, but they will adopt children legally as their own children.
0: அவங்க தத்து எடுத்துட்டாங்கன்னு சொன்னா அவங்களுக்குரிய அத்தனை காரியங்களிலேயும் அந்த தத்தெடுக்கப்பட்ட பிள்ளைக்கு முழு அதிகாரமும் சுதந்திரமும் கொடுக்கப்படுகிறது.
1: So once they become the adopted children, then they are given all the privileges and benefits of the family member.
0: அதாவது ஒரு இயற்கையாக தனக்கு பிறந்த சொந்த பிள்ளைக்கு என்னெல்லாம் உரிமை இருக்கோ அத்தனை உரிமையும் தத்தெடுக்கப்பட்ட பிள்ளைக்கு கொடுக்கப்படுகிறது.
1: So an adopted children is legally entitled to all the rights and privileges of a natural born child.
0: அப்பொழுதிலிருந்து அந்த பிள்ளை வந்து தகப்பனாகிய தத்தெடுத்த தகப்பனுடைய பெயரை தன்னுடைய பெயரோடு அவன் சம்பந்தப்படுத்திக் கொள்ளலாம்.
1: So right from that time that child can add his father's name along with his name.
0: அவருடைய ஆஸ்திகள்ல அவருடைய பணத்துல சேமிப்புல எல்லாத்திலுமே அவனுக்கு பங்கு உண்டு.
1: So he will have a part of a portion of all the possessions of his father.
0: எல்லா கடமைகளையும் அவன் செய்ய முடியும்.
1: He can do all the responsibilities.
0: அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார் ஆண்டவர் நம்மளை யாரா மாற்றி இருக்கிறார்னா சுவிகார புத்திரரா மாற்றி இருக்கிறாரா.
1: So the apostle Paul says that the Lord has made us his adopted children.
0: அப்ப நம்ம முன்னாடி என்ன பிள்ளைகளா இருந்தோம்?
1: So earlier who were we?
0: நம்மளெல்லாம் ஆண்டர் அடாப்ட் பண்ணிருக்கிறார்னா நம்ம பழைய நிலைமை என்ன?
1: So if we are adopted by God, then what is our old state?
0: எபேசியர் 2:3 பாருங்க.
1: Ephesians 2:3 says.
0: அங்க வேதம் சொல்லுகிறது அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாமிச இச்சைகளின்படியே நடந்து நம்முடைய மாமிசமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களை போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம்.
1: Among whom also we all once conducted ourselves in the lust of the flesh, fulfilling the desires of the flesh and of the mind, and were by nature children of wrath, just as others.
0: என்ன பிள்ளைகளா இருந்தோம்?
1: We were
0: கோபாக்கினையின் பிள்ளைகளாக நாம் இருந்தோம்.
1: We were children of wrath.
0: கோபாக்கினையின் பிள்ளைகளாக இருந்தோம்.
1: We were children of wrath.
0: அது மாத்திரம் இல்ல.
1: Not only that.
0: நீங்கள் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் நீங்கள் 4:7 நீங்கள் பார்ப்பீர்களானால்
1: If you come to Galatians chapter 4 first 7 verses
0: அங்கே வாசிக்கிறோம்
1: We read here.
0: சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றிற்கும் எஜமானாயிருந்தும் அவன் சிறுபிள்ளையா இருக்கும் காலம் அளவும் அவனுக்கு அடிமையான அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை.
1: Now I say that the heir, as long as he is a child, does not differ at all from a slave, though he is master of all.
0: தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரருக்கும் கீழ்ப்பட்டிருக்கிறான்.
1: But is under guardians and stewards until the time appointed by the father.
0: இப்போ அதை வந்து explain பண்றாரு.
1: Now he explains it here.
0: நீங்க யாரா இருந்தீங்க அப்படின்னு கேட்டா
1: Who have you earlier?
0: சிறுபிள்ளைகளா இருந்த காலம் ஒரு காலம் இருந்தது.
1: So there was a time when you were children.
0: அது என்ன காலம்னா இந்த உலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களா இருந்தீர்கள்.
1: That is the time when you were in bondage under the elements of this world.
0: இன்னும் சொல்ல போனா 4 வசனத்துல
1: in verse 4
0: நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களா இருந்தீங்க.
1: You were born under the law.
0: ஆனால் நாம் ஒரு காலம் நிறைவேறின போது ஸ்திரீயனிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார்.
1: But when the fullness of the time had come, God sent forth his son, born of a woman, born under the law.
0: இப்போ நீங்க யாரா மாற்றப்பட்டிருக்கீங்கனா?
1: Now what have you become?
0: புத்திர சுவிகாரத்தை நீங்கள் பெற்றுக்கொண்ட பிள்ளைகளா மாற்றப்பட்டீங்க.
1: Now you have received the adoption as sons.
0: முன்னால யார் நீங்க?
1: Earlier who are you?
0: கோபாக்கினையின் பிள்ளைகள்.
1: You were children of wrath.
0: நியாய பிரமாணத்திற்கு கீழ இருந்த பிள்ளைங்க.
1: You were children under the law.
0: நீங்க புருஷராக வளர அந்த எல்லா உரிமைகளையும் பெறாத ஒரு நிலையில இருந்தீங்க.
1: You were in an infant or children state. We are not grown up to an adult state where you have not received all the rights and privileges.
0: ஆனால் இயேசு கிறிஸ்து மூலமா நீங்க யாரா மாறிட்டீங்க அப்படினு சொன்னா
1: But what have you become through Christ?
0: 6 வசனத்துல
1: verse 6 says
0: நீங்கள் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களிலே அனுப்பி இருக்கிறார்.
1: God has sent forth the spirit of his son into your hearts crying out Abba Father.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: இதேதான் நீங்கள் ரோமர் 8 அதிகாரத்தில் வாசிக்கலாம்.
1: You can read a similar verse in Romans 8.
0: ரோமர் 8:14-16 பாருங்க.
1: Romans 8:14-16.
0: எவர்கள் தேவனுடைய ஆவியால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள்.
1: For as many as are led by the spirit of God these are sons of God.
0: அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறது நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றுகிறீர்கள்.
1: For you did not receive the spirit of bondage again to fear, but you received the spirit of adoption by whom we cry out Abba Father.
0: நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியோடு கூட சாட்சி கொடுக்கிறார்.
1: The spirit himself bears witness with our spirit that we are children of God.
0: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the holy name of God.
0: கோபாக்கினையின் பிள்ளைகள்,
1: we were children of wrath.
0: நாம வளராத பிள்ளைகள்,
1: we were not adults.
0: நாம வந்து நியாய பிரமாணத்திற்கு கீழே இருந்த அடிமைகளா இருந்த பிள்ளைகள்,
1: we were children of slaves under the law.
0: ஆனால் இப்பொழுதோ இயேசு கிறிஸ்துவினாலே புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றுக் கொண்டீங்க.
1: But now by Christ we have received the spirit of adoption.
0: நீங்கள் யாரா மாறிட்டீங்கனா இப்போ ஒரு பிள்ளைக்குரிய அத்தனை உரிமைகளை பெற்றுக் கொண்டீங்க.
1: Now you have received all the privileges and rights of a child.
0: அத்தனை நன்மைகளுக்கும் நீங்க சுயந்திரவாளிகளா மாறிட்டீங்க.
1: You have become the inheritor of all the benefits.
0: நீங்க உலகத்திற்குரிய பிள்ளைகளா இருந்தீங்க.
1: Earlier you were the children of this world.
0: மாமிசமும் மனசும் விரும்பினவைகளை ஆசையா செய்தீங்க.
1: You did whatever your flesh and mind lusted after.
0: நீங்கள் உலகத்திற்குரிய பிள்ளைகளாய் மாம்சத்திற்குரிய பிள்ளைகளாய் இருந்த உங்களை ஆண்டவர் தம்முடைய பிள்ளையாய் தம்முடைய குடும்பத்திற்குள்ள உங்களை பிறக்க பண்ணி இருக்கிறாரு.
1: But you were the children of this world and flesh. The Lord has made you to be born into his own family.
0: அதைதான் 1 யோவான் 3 அதிகாரம் 1 வசனத்துல வாசிக்கிறோம்.
1: That's what we read in 1 John chapter 3 and verse 1.
0: நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின் அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள்.
1: Behold what manner of love the Father has bestowed on us that we should be called children of God.
0: ஆகவே நாம எப்படி பிள்ளைகளா மாறி இருக்கிறோம் அப்படின்னு கேட்டா, முதலாவது நாம தத்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள் அல்லது சுவிகார புத்திரர்களா மாறி இருக்கிறோம்.
1: So first, what kind of children are we? We are adopted children of God.
0: இப்போ நீங்க நல்லா கவனிக்கணும்.
1: Now you have to understand.
0: நாம தேவனால் தத்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள் அப்படின்னும் போது அந்த தேவனுக்குரிய சகல நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் வாக்கு தத்தங்களும் நமக்கு சுதந்திரமா மாறிடுறதுன்றது உண்மை.
1: So it is true that when you are adopted by God and when we become children of God, all the privileges, all the benefits, all the blessings of God, we receive directly from the Lord.
0: நாம இன்ஹெரிட் பண்றோம், அத்தனையும் நம்ம சுதந்திரித்துக் கொள்றோம்.
1: We inherit all those blessings.
0: ஆனா அதோட சேர்த்து ஒன்னு மறந்துட கூடாது.
1: But along with that we should not forget one thing.
0: எந்த அளவுக்கு நம்ம ஆசீர்வாதத்துக்கு சுதந்திரவாளியா மாறுறோமோ அதே வேளையில தகப்பனுடைய சிட்சைக்கு கீழே நம்ம வந்துறோம்ன்றத மறந்துடக்கூடாது.
1: We should never forget the more we become inheritors of God's blessing, the more we become eligible to be disciplined by God.
0: நிறைய பேர் இதுதான் பிடிக்க மாட்டேங்குது.
1: This is what more people doesn't like.
0: ஆசீர்வாதம் வாக்குத்தத்தம் எல்லாம் நான் சுதந்திரவாளினா ஒரே சந்தோஷம்தான்.
1: So when you say you have all the blessings and promises and you are the inheritor, we are very happy.
0: ஆனா பிள்ளைக்கு ஆசீர்வாதம் மாத்திரம் இல்ல.
1: But it is not only blessings from the Lord.
0: பிள்ளைக்கு வந்து வாக்குத்தத்தம் மாத்திரம் இல்ல.
1: It is not only promises to a child.
0: பிள்ளைக்கு வந்து சொத்தும் வர வேண்டிய நன்மைகள் மாத்திரம் இல்ல.
1: It is not only the goodness and the assets and possessions of a child.
0: நீ சுவிகாரத்தின் புத்திரனாய் மாறிவிட்டால் தேவனுடைய சிட்சை கீழே நீ வந்து விடுகிறாய்.
1: If you have become the adopted child of God, you also come under the discipline of God.
0: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: நான் சுவிகார புத்திரராக நான் கர்த்தருடைய சிட்சை கீழே வருகிறேன்.
1: So as an adopted child I come under the discipline of God.
0: இரண்டாவது நாம் எப்படிப்பட்ட பிள்ளைகள் தெரியுமா?
1: Second, what kind of children are we?
0: A for adopted children. நாம வந்து முதலாவது சுவிகாரத்தின் புத்திரர்.
1: First we are adopted children of God.
0: காணியாட்சிக்கு புறம்பாயிருந்தவர்களை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளா மாற்றிட்டாரு.
1: The Lord has made us his children who were against the commonwealth.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: இரண்டாவது நாம் எப்படிப்பட்ட பிள்ளைகள் தெரியுமா?
1: Second, what kind of children are we?
0: 1 பேதுரு 1 அதிகாரம் 22 ல இருந்து 23
1: First Peter chapter 1 verses 22 and 23.
0: வேதம் சொல்கிறது, நீங்க 23 வசனம் பா, 23 வசனம் பார்க்கலாம்.
1: Verse 23.
0: அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே.
1: Having been born again, not of corruptible seed, but incorruptible, through the word of God, which lives and abides forever.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: So, நீங்களும் நானும் வந்து சுவிகாரத்தின் பிள்ளைகள் மாத்திரமல்ல, இரண்டாவது நீங்களும் நானும் மறுபடியும் பிறந்த பிள்ளைகள் அப்படின்றத மறந்துடக்கூடாது.
1: So we are not only adopted children of God, second we are born again children.
0: A for adopted, B for born again children. நாம மறுபடியும் பிறந்த பிள்ளைகள்.
1: We are born again children.
0: இங்க வாசிக்கிறோம், மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்களே.
1: So here it says you have been born again.
0: மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்களே.
1: You have been born again.
0: 2 கொரிந்தியர் 5:17 சொல்கிறது.
1: 2 Corinthians 5:17
0: says, ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின.
1: Therefore, if anyone is in Christ, he is a new creation. All things have passed away. Behold, all things have become new.
0: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the holy name of God.
0: அப்போ நம்ம இயேசு கிறிஸ்துவுக்குள்ள யாரா இருக்கிறோம்னா, புதிதாய் பிறந்த பிள்ளைகளா நம்ம இருக்கிறோம்.
1: So in Christ we are born again children.
0: இன்னொரு விதமா சொன்னா, மறுபடி நம்ம பிறந்திருக்கிறோம்.
1: In other words, we are born again.
0: அதுதான் ரோமர் 6:3-4 வசனங்களை வாசிக்கும் போது,
1: So that's why when you read in Romans chapter 6 verses 3 and 4,
0: கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்திற்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா?
1: Or do you not know that as many of us as we are baptized into Christ Jesus were baptized into his death?
0: மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம்.
1: Therefore we were buried with him through baptism into death, that just as Christ was raised from the dead by the glory of the Father, even so we also should walk in newness of life.
0: நான் எப்படி புதிய பிள்ளையாக மறுபடியும் பிறந்திருக்கிறேன்?
1: So how I have been born again as a new child?
0: வேதம் சொல்லுகிறது,
1: the Bible says,
0: ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுக்குள்ள நம்ம பழைய வாழ்க்கையை நம்ம அடக்கம் பண்ணி இருக்கிறோம்.
1: So we have buried our old life through baptism into Christ Jesus.
0: எப்படி பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினாரோ அதே போல ஞான ஸ்நானத்துல நாமும் புதிய ஜீவன் உள்ளவர்களாக நம்ம எழும்பி இருக்கிறோம்.
1: So like how the Father has raised Christ from dead by the glory of his Father, similarly the Lord has also made us new or made us to born again through baptism in Christ.
0: நாமத்துக்கு மகிமை உண்டாவதா.
1: Glory be to the name of the Lord.
0: இப்பொழுது நம்ம புதிய ஜீவன் உள்ள புதிய பிள்ளைகளாக மறுபடி ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம்.
1: Now we have become born again children with new life.
0: பழையவைகள் எல்லாம் ஒழிஞ்சு போயிருச்சு.
1: All the old things are passed away.
0: எல்லாம் புதிதாக மாறிவிட்டது.
1: All have become new now.
0: ஆகவே தான் ஒரு கிறிஸ்டியனுடைய லைஃப்ல ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில ரெண்டு பர்த்டே இருக்கு.
1: Therefore a Christian will have two birthdays in his life.
0: முதல் பர்த்டே என்னன்னா மாம்சத்துல பிறந்தது.
1: First is a birthday birth by flesh.
0: அது இந்த உலகத்துல நாம நம்மட தகப்பன் தாய்க்கு நம்ம பிறந்த தேதியை நாம குழந்தை நம்ம பிறந்த நாளா கொண்டாடுறோம்.
1: So that is a day when you are born in this world through your father and mother.
0: ஆனா இரண்டாவது ஒரு பிறந்த நாள் இருக்கு.
1: There's a second birthday.
0: ஆவிக்குள்ளாக பிறந்த நாள்.
1: Where we are born again in spirit.
0: என்ன அது?
1: What is that?
0: பழைய மனுஷனை நான் வந்து அடக்கம் பண்ணிட்டேன்.
1: I bury the old man.
0: அந்த வாழ்க்கையை முடிச்சிட்டேன் நானு.
1: I finished that life.
0: கிறிஸ்துவுக்குள்ளாக புதிய ஜீவன் உள்ளவங்க மறுபடி எழும்பி நான் புதிய பிள்ளையா நான் பிறந்திருக்கிறேன்.
1: Now I am again born again as a new child in Christ.
0: ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில இந்த அனுபவம் இருக்கணும்.
1: Every Christian should have this experience.
0: யாருக்கு ஆண்டவர் தகப்பனா இருந்து சிட்சிக்கிறார்னு கேட்டா மறுபடியும் பிறந்திருக்கிறான் பாருங்க அந்த பிள்ளைக்கு தான்.
1: So unto whom will the Lord be a father and discipline him, unto the one who is born again.
0: நம்முடைய வாழ்க்கையில ஞானஸ்தானம் முக்கியமான சத்தியம்.
1: Baptism is an important truth in our life.
0: எதற்காக ஞானஸ்தானம் எடுக்கிறேன்?
1: Why do I baptize?
0: என் பழைய வாழ்க்கையை அடக்கம் பண்றேன்.
1: Because I bury my old life.
0: என் தகப்பனால் தாயால் நான் பிறந்த ஒரு வாழ்க்கைன்னு ஒன்னு இருக்கு.
1: So there is a life where I've been born of my father and mother.
0: அவர்கள் மாம்சத்துல என்னை பெற்றெடுத்தாங்க.
1: They gave birth to me in flesh.
0: அவங்க என்னை துர்க்குணத்துல அவங்க நான் உருவானே நான் பாவத்துல கருத்தரிக்கப்பட்டேன்.
1: I was conceived in sin. I was made or formed in wickedness.
0: என்னுடைய முற்பிதாவாகிய ஆதாமின் பாவத்தின் வித்து எனக்குள்ள இருந்தது.
1: The seed of the of my forefather Adam is was in me.
0: ஆகவே நான் பிறப்பிலேயே யாரா இருக்கறனா பாவியா இருக்கறேன்.
1: Therefore I was a sinner by birth.
0: நாம் எல்லாருமே பாவம் செய்து தேவ மகிமையை விட்டு அற்றவர்களா நம்ம மாறிட்டோம்.
1: We have all committed sin and we have fallen short of glory of God.
0: ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே உலகம் முழுவதும் பாவி என்று தீர்க்கப்பட்டது.
1: So because of one man's disobedience the entire world has been condemned as sinful.
0: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: இந்த பழைய வாழ்க்கையோட நான் தேவனுடைய பிள்ளையா நான் மாற முடியாது.
1: So I cannot become a child of God with this old life.
0: தேவனுடைய சிட்சையை நான் பெற முடியாது.
1: I cannot receive the discipline of God.
0: நான் கர்த்தருடைய பிள்ளையாக நான் மாறாவிட்டால் என் மேல கோபாக்கினதா இருக்கு.
1: If I don't become a child of God there's a wrath on me.
0: எனக்கு கோபாக்கினதா இருக்கு.
1: There's a condemnation upon me.
0: ஆனால் நான் வந்து என்னை வந்து இயேசுவுக்கு அர்ப்பணித்து அவருக்கு கீழ்ப்படிந்து அவருக்குள்ள மரணத்திற்குள்ளாக்கும் என்னுடைய பழைய வாழ்க்கையை மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்துக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கும் போது.
1: But if I obey to the word of God, when I commit myself and I commit to the baptism which actually make me to be born again in Christ,
0: நான் அந்த மரணத்திற்குள்ளாகி நான் வந்து வெளியே வரும்போது நான் கிறிஸ்துவுக்குள்ள ஒரு புது சிருஷ்டியாக பிள்ளையாக நான் எழும்புறேன்.
1: So when I die in my old life through baptism and come again as a new born through Christ Jesus in baptism, I become a new creation.
0: நான் சொல்லுவேன், ஒரு பிள்ளை வந்து சில பேர் சொல்லுவாங்க, பிள்ளை வந்து முதலாவது சொல்ற வார்த்தை வந்து அம்மான்னு சொல்லுமா.
1: So people used to say the first word a child utters is mother.
0: அது என்னன்னா மாம்சத்துல பிறந்த பிள்ளை.
1: So that is a child born in flesh.
0: ஆனா ஒரு பிள்ளை கிறிஸ்துவுக்குள்ள ஞான ஸ்நானம் பெற்று புது பிள்ளையா எழும்பி வருது.
1: But a child is now born in Christ and spiritually renewed and comes as a new child.
0: இப்ப அந்த பிள்ளை என்ன சொல்லு தெரியுமா?
1: You know what will that child say?
0: அப்பா பிதாவேன்னு சொல்லு.
1: It says Abba Father.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அப்ப அந்த புது ஒரு பிள்ளையா எழும்புது.
1: So we come again as a new born child.
0: இதை தான் ஆவியில பிறக்கிறத யோவான் எழுதின சுவிசேஷம் 3 அதிகாரம் முதல் 6 வசனங்களை நிக்கோதேமுக்கு நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து போதித்தார்.
1: So this is what our Lord Jesus Christ taught Nicodemus in John chapter 3 verse 6 verses.
0: எபேசியர் 2:1 வாசிக்கிறோம்.
1: We read in Ephesians 2:1.
0: அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார்.
1: And you he made alive who were dead in trespasses and sins.
0: அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: நாம மரித்து கிடந்தோம்.
1: So we were earlier dead.
0: அந்த பழைய மனுஷனை அடக்கம் பண்ணிறோம்.
1: We have buried an old man.
0: புதிய ஜீவன் உள்ளவர்களாய் எழும்புறோம்.
1: Now we again are born again with a new life.
0: இப்ப நாம சொல்றோம், நான் ஆவியினால் பிறந்திருக்கிறேன்.
1: Now we say we are born again in spirit.
0: என்னை பிறக்க பண்ணின பரிசுத்த ஆவியானவர் எனக்கு ஒரு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்து அப்பா பிதாவேன்னு கூப்பிட வச்சிருக்கிறாரு.
1: The Holy Spirit which has made me to born again has given a spirit of adoption and have made me to call as Abba Father.
0: இப்படி நான் தேவனை அப்பா பிதாவேன்னு கூப்பிடுறேன்னா அவர் சொல்ற, ரொம்ப சந்தோஷம்பா, நீ என் பிள்ளையா மாறிட்ட.
1: So if I call the Lord as Abba Father, he is very happy and he says that you have become my child now.
0: நீ இன்றையிலிருந்து என் பிள்ளை தான்.
1: You are my child from today.
0: ஆனா அதே வேளையில,
1: but at the same time,
0: புதிதாய் மறுபடியும் பிறந்துட்ட அப்படின்னா என் சிச்சையும் உனக்கு கிடைக்கும்ன்றதும் மறத்துறாது.
1: So if you are born again now, then it means that you will also receive my discipline.
0: அன்பானவர்களே,
1: my dear ones,
0: இந்த காலையில யாராவது நீங்க ஞானஸ்தானம் எடுக்காம இருந்தா தயவு செய்து சீக்கிரம் எடுத்துருங்க.
1: So is there someone who have not yet baptized this morning, kindly take be baptized very soon.
0: சீக்கிரம் இன்னொரு பர்த்டே கொண்டாடுங்க.
1: So kindly celebrate another birthday very soon.
0: எந்த வயதா இருந்தாலும் சரி,
1: no matter whatever age you might be,
0: ஒரு தீர்மானம் எடுங்க.
1: Make a decision today.
0: நான் என்னோட அப்பாவுக்கு பிள்ளையா மாத்திரம் இல்ல,
1: I should not only become a child to my father.
0: பரம தகப்பனுக்கு நான் பிள்ளையா மாறணும்.
1: I should become a child to my heavenly father.
0: அவருடைய குடும்பத்துல நான் மறுபடி பிறக்கணும்.
1: I should be born again in his family.
0: நான் மறுபடி ஜெனிபிக்கப்படணும்.
1: I should be born again.
0: என் பழைய மனுஷனை நான் அடக்கம் பண்ணிட்டு புதிய ஜீவனுள்ளவனா எழும்பணும்.
1: I should bury my old man and old life and I should again be born again as a new one.
0: நான் கர்த்தருடைய குடும்பத்துல ஒரு அங்கமா நான் மாறணும்.
1: I should become a member of the family of God.
0: நான் தேவனுடைய சிட்சையின் கீழ நான் வரணும்.
1: I should come under the discipline of God.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இன்றைக்கு இரட்சணிய நாள், இன்னைக்கு அனுகிரக காலம்.
1: So today is the appointed time, today is the day of salvation.
0: இன்றைக்கு ஆண்டவர் உங்களை இரட்சிக்க விரும்பறார்.
1: So the Lord wants to save you today.
0: கர்த்தர் உங்களுக்கு திறந்த வாசலை தரும்போது நீங்க அதை அலட்சியம் பண்ணாதீங்க.
1: When the Lord gives you an open door, do not despise it.
0: அவருடைய குடும்பத்துக்கு அழைக்கும் போது அந்த அழைப்பை உடனே ஏற்றுக்கொள்ளுங்க.
1: When the Lord invites you into his family, accept that invitation immediately.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: நீங்க அவருடைய புதிதாய் பிறந்த பிள்ளையாக மறுபடியும் பிறக்கும்போது கர்த்தர் எப்படி சிட்சிக்கிறார் தெரியுமா?
1: So when you are born again as his own child, how does the Lord discipline you?
0: அவர் தம்முடைய வசனத்தை கொண்டு சிட்சிக்கிறார்.
1: He will discipline you by his word.
0: 1 பேதுரு 2:2 பாருங்க.
1: 1 Peter chapter 2 first 2 verses.
0: இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்த்து உண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞான பாலின் மேல்
1: Therefore, laying aside all the malice, all deceit, hypocrisy, envy, and all evil speaking, as newborn babes, desire the pure milk of the word that you may grow thereby.
0: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the holy name of God.
0: அப்ப முதலாவது நான் என்ன பிள்ளை?
1: So first of all, what child am I?
0: முதலாவது நான் தேவனால் சுவிகாரத்தினால் புத்திரரான பிள்ளை.
1: First, I am an adopted child of God.
0: இரண்டாவது நான் என்ன பிள்ளை?
1: Second, what child I am?
0: நான் இயேசுவினாலே மறுபடியும் பிறந்த பிள்ளை.
1: I am a born again child of Christ.
0: அப்போ நான் அந்த புதிதாய் பிறந்த பிள்ளையாக நான் தேவனுடைய சிட்சையின் கீழ வசனத்தின் மூலமாய் வருகிறேன்.
1: So as a born again child, I come under the discipline of God through his word.
0: மூன்றாவது நாம் ஒரு பிள்ளையா இருக்கிறோம்.
1: Third, we are a kind of children.
0: எபேசியர் 2:11-13 பாருங்க.
1: Ephesians chapter 2 verses 11 to 13.
0: ஆனபடியினாலே முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியாராயிருந்து மாம்சத்தில் கையினால் செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எனப்பட்ட நீங்கள் அக்காலத்திலே இயேசு கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்கு தத்துவத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவன் அற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள்.
1: Therefore, remember that you once Gentiles in the flesh who were called uncircumcision by what is called the circumcision made in the flesh by hands, that at that time you were without Christ, being aliens from the commonwealth of Israel and strangers from the covenants of promise, having no hope and without God in the world. But now in Christ Jesus, you who once were far off have been brought near by the blood of Christ.
0: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவது.
1: Glory be to the holy name of God.
0: அப்போ முதலாவது நான் என்ன பிள்ளை அப்படின்னு கேட்டால் நான் வந்து அடாப்டட் சைல்ட், நான் வந்து சுவிகாரத்தை பெற்ற பிள்ளை.
1: First, I am an adopted child of God.
0: ரெண்டாவது மறுபடி பிறந்த பிள்ளை.
1: Second, I am a born again child.
0: மூன்றாவது நான் என்ன பிள்ளைனா உடன்படிக்கையின் பிள்ளை.
1: Third, I am a covenant child.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆண்டவர் சொல்றாரு நீங்க யாரா இருந்தீங்கன்னா காணியாட்சிக்கு புறம்பா இருந்தீங்க.
1: So for the Lord says you were away from the commonwealth.
0: உடன்படிக்கை யாரோடு செய்யப்பட்டதுன்னா ஆபிரகாமோடு செய்யப்பட்டது.
1: This covenant was made with Abraham.
0: நான் உன்னை கைவிடவே மாட்டேன்.
1: I will never leave you.
0: உன்னை ஆசீர்வதிப்பேன்.
1: I will bless you.
0: உன்னை ஆசீர்வாதமாக்குவேன்.
1: I will make you a blessing.
0: உன்னிலே உலகத்தில் உள்ள சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க.
1: And in you all the nations shall be blessed.
0: அப்போ அந்த ஆசீர்வாதம் அந்த உடன்படிக்கை அவன் மேல் செய்யப்பட்டது.
1: That covenant was made with him.
0: என்றென்றும் நான் உன்னோடு இருப்பேன்.
1: I will be with you forever.
0: ஆனா இந்த உடன்படிக்கைக்கும் நமக்கும் என்ன இல்லைன்னா சம்பந்தம் இல்லை.
1: But we don't have any connection with this covenant.
0: ஏனென்றால் நாம் ஆபிரகாமின் பிள்ளைகளாக மாம்சத்தின்படி பிறக்கல.
1: Because we were not born as children of Abraham in flesh.
0: இந்த உடன்படிக்கையை உறுதி செய்யறதுக்கு தான் அவங்க விருத்த சேதனம் அப்படின்னு செய்தாங்க.
1: So just to confirm this covenant, they made something called circumcision.
0: அவங்க அந்த விருத்த சேதனம் பண்ணும்போது அந்த உடன்படிக்கையை உறுதிப்படுத்தினாங்க.
1: So by circumcision, they confirmed this covenant.
0: அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க அந்த உடன்படிக்கையின் அந்த செய்கையை செய்யும்போது கர்த்தருடைய உடன்படிக்கை கீழே நாங்கள் வந்துட்டோம், ரத்தத்தினால நாங்கள் வந்து அவருடைய பிள்ளையாக நாங்கள் மாறிட்டோம் அப்படின்னு அந்த உடன்படிக்கைக்குள்ள வந்துடுறாங்க.
1: So by doing this act, doing that act, they say that we have come under the covenant of God by flesh in blood.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
1: Glory be to the name of the Lord.
0: இப்போ ஆவிக்குரிய விதத்தில் பிறந்த பிள்ளைகளாகிய நமக்கும் ஒரு உடன்படிக்கை இருக்கு.
1: So we who are born as children through spirit, we also have a covenant.
0: அந்த புது உடன்படிக்கை என்ன தெரியுமா?
1: What is the new covenant?
0: இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நம்ம ஞானஸ்தானம் பெறுறோம் பாருங்க, நாம் ஒரு புது உடன்படிக்கைக்குள்ள வர்றோம்.
1: So as we accept Jesus Christ and are baptized, we come under a new covenant.
0: அது நல் மனசாட்சியின் புது உடன்படிக்கையா இருக்கிறது.
1: So that is a good conscience and a new covenant.
0: Covenant of a good conscience. அப்போ இந்த நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாகிய ஞானஸ்தானத்துக்குள்ள வரும்போது நாம் அவருடைய உடன்படிக்கையின் பிள்ளைகளா மாறிடும்.
1: So when we come under this baptism, which is the covenant of a good conscience, we come under this covenant.
0: நாம் அந்த பிள்ளைகளுடைய சுதந்திரபாளிகளாய் நாம் மாறுகிறோம்.
1: So we become those heirs of this children.
0: ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட சகல வாக்குத்தத்தங்கள் நமக்குரியதா மாறுது.
1: So all the promises given to Abraham also belongs to us.
0: அவருக்கு கொடுக்கப்பட்ட அத்தனை ஆசீர்வாதங்களுக்கு நம்ம பங்குள்ளவர்களாக மாறிறோம்.
1: We also become partakers of the blessings of Abraham.
0: நாமும் ஆபிரகாமின் பிள்ளைகளாக நாம மாறுகிறோம்.
1: We also become children of Abraham.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அப்ப நம்ம மேல ஒரு உடன்படிக்கை இருக்கு.
1: Therefore there is a covenant on us.
0: இந்த உடன்படிக்கைன்றது பொதுவா என்னன்னு பார்த்தா ஒரு legal document அது.
1: So this covenant is actually a legal document.
0: அதாவது நம்ம இந்த இத வந்து நீங்க நம்ம அனுதின வாழ்க்கையில பார்க்கணும்னா ஒரு மேரேஜ் மாதிரி, ஒரு கல்யாணம் மாதிரி.
1: So when you want to see in a general life, a daily life, it is like a marriage covenant.
0: பாருங்க கல்யாணம் பண்ற வரைக்கும் எந்த மகனுக்கும் எந்த பெண்ணின் மேல உரிமையே கிடையாது.
1: So until they marry, a boy will not have any right upon that girl.
0: அதாவது அப்பா அம்மா அந்த பிள்ளைய வந்து பார்த்து வச்சிருக்கலாம்.
1: So maybe a father would have fixed that marriage.
0: இந்த பையனுக்கு என் பையனுக்கு இந்த பெண்ணை தான் நாங்க பார்க்கறோம்னு உரெல்லாம் சொல்லலாம்.
1: So they may also fix and say everyone that we have fixed this bride for this groom.
0: பொண்ண பார்த்துட்டாருன்னு சொன்ன உடனே இந்த பையன் நாளைக்கு போய் இந்த பொண்ணு மேல அவங்க குடும்பத்தின் மேல இவர் அதிகாரம் செலுத்த முடியாது.
1: So just because they have fixed, it doesn't mean that he has all the right upon that bride and also their family.
0: ஒருவேளை ஒரு ஒரு பெண்ணை விரும்பலாம், பல வருஷமாக விரும்பி அவளோடு அவன் வந்து ரொம்ப அன்பா இருக்கலாம்.
1: Maybe a man may love a woman for a very long time and very affectionate to her.
0: ஆனா கல்யாணம் பண்ற வரைக்கும் அந்த பெண் மேல இவனுக்கு எந்த உரிமையும் கிடையாது.
1: But until they marry, he has no right upon that woman.
0: இவர் பேசிக்கலாம் சுத்திக்கலாம், ஆனா லீகல் பைண்டிங் அப்படின்னு எப்போ வரும்னா அவங்க கல்யாணம் பண்ண பிறகுதான்.
1: They can speak, they can roam around, but only they will have that legal binding only when they marry.
0: அந்த பெண்ணை குறித்து இவன் கேஸ் போட முடியாது.
1: He cannot sue a case against the girl.
0: என்ன விட்டுட்டு வேற ஒருத்தரை நேசிக்கிறா?
1: She is loving someone else, she left me.
0: நான் அங்க பார்த்தேன் இங்க பார்த்தேன்.
1: I saw her here and there.
0: அப்ப முதல்ல கேட்பான், கல்யாணம் ஆச்சா உங்களுக்கு?
1: They will ask the first question, are you married?
0: இல்ல கல்யாணம் ஆகல.
1: No, we are not married.
0: ஆனா அந்த பொண்ணை எனக்குன்னு பார்த்து வச்சிருக்காங்க.
1: But they have fixed that girl for me.
0: நான் அந்த பொண்ணிட்ட டெய்லி பேசுவேன்.
1: I speak to her daily.
0: போ அங்க இருக்கிற போலீஸ் அதெல்லாம் சிரிக்க ஆரம்பிப்பான்.
1: The police will really mock and make fun.
0: நீ கல்யாணம் பண்ற வரைக்கும் அந்த பொண்ணு மேல உனக்கு எந்த உரிமையும் கிடையாது.
1: Until you marry you have no right upon that girl.
0: அவ எங்க வேணா போவா எங்க வேணா வருவா நீ எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது.
1: She can go anywhere she wants, she can return
0: anywhere. நீ கேஸே போட முடியாது.
1: You cannot file a case.
0: உனக்கு எந்த உரிமையும் கிடையாது.
1: You have no right upon her.
0: நீ ரொம்ப தலையிட்டினா அவ உன் மேல கேஸ் போடுவா.
1: So if you intervene so very much then she will sue a case against you.
0: நீ ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்வாங்க.
1: Then they will say you be careful.
0: இன்னைக்கு நிறைய பேர் வந்து இத தெரியாம என்ன பண்ணுவாங்கனா இந்த பையன் என்ன மிரட்டுறான் அந்த பொண்ணு என்ன மிரட்டுறான்னு சொல்லி பயந்துட்டு உட்கார்ந்துருப்பாங்க.
1: So many people not knowing this they say that he is threatening me, this girl is threatening me.
0: ஆனா threaten பண்ண முடியாது.
1: But you cannot threaten anybody.
0: There is no legal binding.
1: Because there's no legal binding.
0: The legal binding illama avanga serum mudiyadhu piriyavum mudiyadhu.
1: So without that legal binding you cannot be separated or you cannot join together.
0: Naan solluven indha legal binding abindra covenant andha udanpadikai vandu தேவனோடு நம்ம செய்யாத வரைக்கும் அவருடைய சிக்ஷைக்கோ அவருடைய பராமரிப்புக்கோ நம்ம கிளைம் பண்ணவே முடியாது.
1: So until we don't make this covenant of legal binding with God, we cannot claim or become inheritors of his blessings.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: நீங்க ஆண்டவரை கேட்க முடியாது, என்ன ஆண்டவரே என்ன சிக்ஷிக்கவே மாட்டேங்கிறீங்க, எனக்கு திருத்தவே மாட்டேங்கிறீங்கன்னு.
1: You cannot ask God, Lord, why are you not chastening me or disciplining me?
0: ஆண்டவர் சொல்வார், நீ முதல்ல covenant பண்ணியாப்பா, நீ முதல்ல உடன்படிக்கையில சைன் பண்ணியா?
1: So the Lord says, have you signed the covenant first?
0: நீ என்னோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறியா?
1: Have you made a covenant with me?
0: நான் உனோடு உடன்படிக்கை பண்ண விரும்புறேன்.
1: I want to make a covenant with you.
0: நீ உடன்படிக்கை பண்ணாத வரைக்கும் சிட்சை கிடையாது.
1: Until you don't make a covenant with me there is no discipline.
0: நீ உடன்படிக்கை பண்ணாத வரைக்கும் நீ என் பிள்ளையா மாற முடியாது.
1: Until you don't make a covenant with me you cannot become my child.
0: பாருங்க இந்த தத்தெடுக்கிறதுன்ற சொல்றது வந்து சாதாரண process இல்ல.
1: So when you look at this adoption it is not an ordinary simple process.
0: வழியில ஒரு பிள்ளையை பார்த்தா நான் தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேனா அதெல்லாம் யாரும் ஒதுக்க மாட்டாங்க.
1: So it's not that I saw a child on the way I took the child and brought it, he is an adopted child.
0: In fact நீங்க கொண்டு வந்து வீட்ல வச்சினா உங்க மேலயே கேஸ் போடலாம்.
1: So in fact if you bring the child to your house they will file a case against you.
0: நீங்க யாரா மாறுவீங்கனா பிள்ளை கடத்துகிறவரா மாறிடுவீங்க.
1: So you become a kidnapper.
0: ஆனா எப்போ நீங்க அந்த பிள்ளைக்கு லீகலா ஒரு அப்பாவா அம்மாவா மாற முடியும்னா லீகல் டாக்குமெண்டேஷன்ல சைன் பண்றீங்க.
1: So but when you can become legally a father and mother to the child is by signing a legal document.
0: அந்த லீகல் அடாப்ஷன் இல்லனா அந்த பிள்ளை மேல உங்களுக்கு எந்த உரிமையும் நீங்க பாராட்ட முடியாது.
1: Without that legal adoption you cannot have any right upon the child.
0: அந்த பிள்ளையும் அந்த தகப்பன்ட எதுமே எதிர்பார்க்க முடியாது.
1: So even the child cannot expect anything from that father.
0: பாருங்க நம்ம ரோட்ல போறோம்.
1: So we go by the road.
0: அங்க பாத்தீங்க நிறைய பிச்சைக்காரங்க நம்மள பார்த்து அப்பா அம்மான்னு கூப்பிடுறாங்க.
1: So there are many begging children who call us as father and mother.
0: ஒரு பிச்சை எடுக்கிற பிள்ளை வந்து அப்பான்னு கூப்பிட்டதனால அப்பா ஆயிரவும் முடியுமா?
1: Just because a begging child comes and call you as father will you become a father of the child?
0: அம்மான்னு கூப்பிட்டதனால நீங்க அம்மா ஆயிட முடியுமா?
1: Just because he calls you as a mother can you become his mother?
0: அவங்க யார்ட்ட போய் இவங்க தான் அப்பா னு சொல்ல முடியுமா?
1: Can they go and tell someone that you are is their father?
0: எங்கப்பா உன் கவர்னன்ட்? எங்கப்பா?
1: Where is your covenant?
0: எங்க உன் டாக்குமெண்ட்? எங்க?
1: Where is your document?
0: எப்படி நீ அதுனுடைய பிள்ளைன்னு சொல்ற?
1: How can you claim that to be a child?
0: நான் சொல்லுவேன் நம்முடைய தேவன் கூட நம்மளை யாரா மாற்றுகிறார்னு கேட்டா அவருடைய உடன்படிக்கையின் பிள்ளைகளா மாற்ற.
1: So even the Lord also makes us his covenant children.
0: உடன்படிக்கையின் பிள்ளைகளாய் நாம் இருப்போமானால்
1: when we are our children of covenant
0: naan dhairiyama solven andha udanpadikkaiyin pillaigalukku devan kodukkira kiruvai enna na avada sitchaikkulla kathanamla kondu varra.
1: The grace of the Lord gives is that he brings us under his discipline.
0: Indha ulagathile devan attravargalai neengal irundhirgal.
1: Earlier we were without God in this world.
0: Anal ippozhudho andha devan உங்கள் பிதாவாக மாறி இருக்கு.
1: But now that the Lord has become your father.
0: நீங்க தூரமா இருந்தீங்க.
1: You were away from this covenant.
0: நெருங்கி ஆண்டவரை கொண்டு வந்திருக்கிறார்.
1: But the Lord has now brought you near to him.
0: உங்களை நெருங்கி கொண்டு வருவாரானால்
1: if the Lord has brought you near to him.
0: அவர் அன்பினால் உங்களை சிட்சிப்பார்.
1: Then he will discipline you by his love.
0: நீங்கள் தவறு செய்யும்போது அவர் உங்களை உணர்த்துவார்.
1: When you commit a mistake he will convict you.
0: உங்களுக்கு ஒரு சத்தம் கேட்கும்.
1: You will hear a voice.
0: வழி இதுவே.
1: This is the way.
0: இதிலே நடவுங்கள்.
1: Walk in it.
0: நீங்க வலதுபுறம் இடதுபுறம் சாயும் போது சத்தம் கேட்கும்.
1: When you move around left or the right you will hear a voice.
0: Yeah.
1: Why?
0: இன்றையிலிருந்து நீ என் பிள்ளையா இருக்கிறாய்.
1: Because you are my child right
0: now. உடன்படிக்கையினாலே நீ பிள்ளையா இருக்கிறாய்.
1: You have become my child through this covenant.
0: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the holy name of God.
0: காலை கர்த்தர் நம்மிட்ட பேசுறாரு.
1: This morning the Lord is speaking to us.
0: ஏன் கர்த்தர் நம்மை சிட்சிக்கிறார்?
1: Why is the Lord chastening us?
0: யாரை கர்த்தர் சிட்சிக்கிறார்?
1: And whom will the Lord discipline?
0: அந்த சிட்சைக்குரிய கேண்டிடேட் யாரு?
1: Who is the candidate of discipline?
0: நான் சொல்வேன், பிள்ளை மாத்திரம்தான்.
1: I tell you only a child.
0: நாம பிள்ளையா இருக்கிறோமா நம்ம செக் பண்ணணும்.
1: We have to check whether we are his children.
0: நாம பிள்ளையா இருந்தா கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணணும்.
1: If we are his children we should praise God for that.
0: எப்படிப்பட்ட பிள்ளையாய் நாம் இருக்கிறோம்?
1: What kind of children are we?
0: A for adopted child. அவரால் சுவிகாரத்தினால் கொள்ளப்பட்ட பிள்ளை.
1: First we are adopted children of God.
0: இரண்டாவது B for born again child. நாம் மறுபடியும் பிறந்த புதிதாக ஜெனிப்பிக்கப்பட்ட பிள்ளை.
1: Second, we are born again children of God.
0: அது அவருடைய ஆவியினாலே நடக்கிறது.
1: That happens only by his spirit.
0: மாம்சத்தினால பெற்றோருக்கு பிறந்தாலும் பரிசுத்த ஆவியினாலே நாம் புதிய பிள்ளைகளாக ஜெனிப்பிக்கப்படுகிறோம்.
1: Though we are born in flesh by our parents, but we are born again through spirit in the Lord.
0: நாம் ஆவியினாலே மறுபடியும் பிறக்கிறவர்களாக இருக்கிறோம்.
1: So we are born again through Christ.
0: மாம்சத்தில பிறந்தா நாம பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது.
1: If you are born in flesh, you cannot inherit the kingdom of God.
0: ஆனால் ஆவியினால் பிறந்திருப்போமானால் நாம் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கலாம்.
1: But if you are born again in spirit, you can inherit the kingdom of God.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: மூன்றாவது நம்ம யாரனா? உடன்படிக்கையின் பிள்ளைகள்.
1: Third, we are covenant children.
0: எப்படி உடன்படிக்கை?
1: What, how covenant?
0: ஞான ஸ்நானத்தின் மூலமா அவர்கள் உடன்படிக்கை பண்ற.
1: We make a covenant with the Lord through baptism.
0: நான் ஒரு புதர் உடன்படிக்கைக்குள்ள நான் வந்திருக்கேன்.
1: I come under a new covenant.
0: அவருடைய சொந்தமாக நான் மாறி இருக்கேன்.
1: I become his own.
0: ஆண்டவர் திருவிருந்து நேரத்துல கூட இதுதான் சொன்னாரு.
1: So this is what the Lord said during this
0: hour. பாத்திரத்தை அப்பத்தை எடுத்து சொன்னாரு.
1: He took that
0: என்னுடைய மாம்சமாக என்னுடைய ரத்தமாக இருக்கிறது.
1: This is my flesh and blood.
0: இது என்னன்னு சொன்னா, உங்களோடு நான் செய்கிற புதிய உடன்படிக்கைக்கு அடையாளமா இருக்கு.
1: So this signifies the new covenant I make with you.
0: உங்களோடு நான் ஒரு புதிய உடன்படிக்கை பண்றேன்.
1: I'm doing and making a new covenant.
0: உங்களுக்கு நான் தகப்பனா இருப்பேன்.
1: That I will be your father.
0: உங்களை கைவிட மாட்டேன்.
1: I will never leave you.
0: உங்களை எனக்குள்ளே நான் நிலைத்திருக்க பண்ணுவேன்.
1: I will establish you in me.
0: உங்களோடு நான் இருப்பேன், நீங்க எங்களோடு இருப்பீங்க.
1: I will be with you and you will be with me.
0: Amen.
1: Amen.
0: ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு பிள்ளையாய் என்னை மாற்றினதற்காக நன்றி.
1: Lord, thank you for making such a kind of child, Lord.
0: அப்படிப்பட்ட பிள்ளையாய் நான் இருப்பேன் ஆனால்.
1: If I am a such a kind of child.
0: அன்பின் இரக்கத்தின் சிட்சைக்குள்ளே கர்த்தரனை கொண்டு வருவார்.
1: The Lord will bring me under his discipline of grace and love.
0: ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா?
1: Shall we thank God?
0: கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோம்.
1: Let us praise God and pray.
0: ஆண்டவரே, பிள்ளைகளுக்குரிய சிட்சையை எங்களுக்கு தருகிறதுக்காய் நன்றி.
1: Lord, thank you for giving us discipline that pertains to a child.
0: ஆமாப்பா.
1: Yes, Lord.
0: எங்களை நீர் உம்முடைய சுதந்திர வாளிகளாக எங்களை நீர் தத்தெடுத்து கொண்டதுக்காக நன்றி.
1: Lord, thank you for adopting us as your inheritors, Lord.
0: உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே எங்களை நீர் மறுபடியும் பிறக்க பண்ணி இருக்கிறதுக்காய் நன்றி.
1: Lord, thank you for making us to be born again through your spirit, Lord.
0: இப்பொழுது நாங்கள் உம்முடைய குடும்பத்திலே பிறந்திருக்கிறோம்.
1: Lord, now we are born in your family.
0: பழையவைகள் எல்லாம் ஒழிந்து விட்டது.
1: All the old things are passed away.
0: எல்லாம் புதிதாகி விட்டது.
1: Everything has become new.
0: ஆமாப்பா.
1: Yes, Lord.
0: ஆபிரகாமுக்குள்ளே நாங்களும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆண்டவரே சுதந்திரங்களை பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவரே உடன்படிக்கையின் பிள்ளைகளாய் எங்களை மாற்றி இருக்கிறதுக்காய் நன்றி.
1: Lord, thank you for making us covenant children that we have become the partakers of your blessings through Abraham, Lord.
0: ஆகவே நாங்கள் பிள்ளைக்குரிய சிட்சைக்கும் எங்களை நீர் தகுதி உள்ளவர்களாய் வைத்திருப்பதற்காய் நன்றி.
1: Therefore, Lord, thank you that you have made us entitled for your discipline, Lord.
0: இதுவரைக்கும் உம்முடைய சுதந்திரவாளிகளாக மறுபடியும் பிறந்தவர்களாக உம்மோடு உடன்படிக்கை செய்யாத யார் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தாலும் இந்த நாளிலே கர்த்தரோடு உடன்படிக்கை செய்ய மறுபடியும் பிறக்க தேவனால் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றுக்கொள்ள உம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை தாரும்.
1: Lord, is there someone who is listening to the sermon who are not adopted child of God, who are not born again, who have not made any covenant with you? Lord, let them, Lord, and give them grace that they may become your adopted children, be born again and have a covenant with you, Lord.
0: இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
1: In Jesus' name we pray.
0: Amen.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம்.
2: என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். பிலிப்பியர் 4:19. மிகவும் ஏழ்மையான ஒரு விதவை தாய் கர்த்தர் என் தேவைகளை சந்திப்பார் என்ற விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டு வாழ்ந்து வந்தாள். மிகவும் கஷ்டமான நேரங்களில் கூட அவள் தன் புன்னகையை இழக்கவில்லை, விசுவாசத்தையும் இழக்கவில்லை. கர்த்தர் தன்னை விசாரிக்கிறவர் என்று அந்த பெண் ஆணித்தரமாக நம்பினபடியால் தன் கவலைகளை எல்லாம் கர்த்தர் மீது வைத்து அந்த பெண்ணுக்கு உறவு என்று சொல்லிக்கொள்ள இருந்ததெல்லாம் மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரே ஒரு மகன்தான். திடீரென அந்த தாயும் முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையானாள். சபையின் வாலிபர்கள் அந்த தாயை சந்தித்து ஜெபித்து ஆறுதல் சொல்லும்படி வந்தார்கள். ஆனால் அவர்கள் அந்த தாயை ஆறுதல் படுத்த அவசியமில்லாமல் போனது. ஏனெனில் அவள் மிகுந்த சந்தோஷத்தோடு காணப்பட்டாள். வாலிபர்கள் அந்த தாயிடம், உங்களுக்கு இப்போது எழும்பி நடக்கவும் முடியாமல் போய்விட்டதே, நீங்களும் உங்கள் மகனும் இனி என்ன செய்ய போகிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அந்த தாய், கர்த்தர் என் தேவைகளையும் என் மகனுடைய தேவைகளையும் சந்திப்பார் என்று இப்போதும் விசுவாசத்தோடு சொன்னாள். சில மாதங்கள் கழித்து அந்த தாய் மரித்து போனாள். அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள், இனி அவளுடைய மனநலம் குன்றிய மகனுக்கு என்ன நடக்கும், யார் அவனை வைத்து பராமரிக்க முடியும் என்று நினைத்தார்கள். தன் தாயின் அடக்க ஆராதனை முடித்து வீடு திரும்பியவுடன் அவன் தன்னோடு வீட்டுக்கு வந்த பக்கத்து வீட்டுக்காரர்களிடம் தன்னுடைய ஸ்டாம்ப் கலெக்ஷனை எடுத்து மிகவும் பெருமிதத்துடன் அவர்களிடம் காட்டினான். அவன் வீட்டுக்கு வந்த கடிதங்களில் இருந்த ஸ்டாம்பை பிரித்து தனியே எடுத்து அதை சேர்த்து வைப்பதற்கு பதிலாக அவன் வந்த கடிதங்கள் அனைத்தையும் எடுத்து சேர்த்து வைத்திருந்தான். அது அவன் தாய்க்கு வந்த கடிதங்கள், ஆனால் அவை பிரிக்கப்படாமலேயே இருந்தன. அவன் ஸ்டாம்ப் சேர்த்து வைக்கும் ஆர்வத்தில் கடிதங்களை எடுத்து போய் ஒழித்து வைத்திருந்தான். அவர்கள் அந்த கடிதங்களை பிரித்து பார்த்தபோது அதில் அநேக கடிதங்களுக்குள் காசோலைகள் இருந்தன. அந்த காசோலைகளின் மொத்த தொகை அவனுடைய வாழ்நாள் முழுவதுக்கும் போதுமானதாக இருந்தது. ஆம் பிரியமானவர்களே, நாம் நம் தேவன் மேல் விசுவாசம் வைக்கும் போது தேவன் நம் தேவைகளையும் நம் பிள்ளைகளின் தேவைகளையும் பார்த்து கொள்வார். ஆகவே நாம் நம் கவலைகளை தேவன் மேல் வைத்துவிட வேண்டும். சாரிபாத் விதவைக்கு தேவன் மேல் அந்த அளவுக்கு விசுவாசம் இல்லை. தன்னிடம் இருந்த கொஞ்சம் மாவையும் கொஞ்சம் எண்ணெயையும் வைத்து அடையு செய்து சாப்பிட்டு பிற்பாடு மரித்து போக வேண்டும் என்று அவள் நினைத்திருந்தாள். ஆனால் தேவனுடைய மனிதனாகிய எலியாவின் சொற்படி செய்து தேவன் தன் தேவைகளை சந்திக்கிறவர், தன்னை போஷிக்கிறவர் என்று அறிந்து கொண்டாள். ஆம் பிரியமானவர்களே, நம் தேவன் நம் தேவைகளை சந்திக்கும் எகவாயிரே. எப்பேற்பட்ட தேவைகளையும் அவர் சந்திப்பார். நம்மை குறைவில்லாமல் நடத்துவார். ஆகவே எதிர்காலத்துக்காக பயப்படாமல் தேவன் மேல் நமது நம்பிக்கையை வைப்போம்.

கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. சதா காலங்களிலும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லுவரேன். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சொன்னவரே, எங்களோடு இருப்பவரே, உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம். நீர் ஒருவரே சர்வ வல்லவர், நீர் ஒருவரே சாமாமை உள்ளவர், நீர் ஒருவரே சேரக்கூடாத ஒளிதனில் வாசம் செய்கிறவர், நீர் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, உமக்கே மகிமை, உமக்கே துதி, உமக்கே ஆராதனை. நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா.

போற்றப்படத்தக்கவர், நீர் புகழப்படத்தக்கவர். ஹல்லேலூயா! எல்லா நாவுகளும் உம்முடைய நாமத்தை அறிக்கப்படும் அப்பா. எல்லா முழங்கால்களும் உம்முடைய நாமத்துக்கு முன்பாக முடங்கும் ஆண்டவரே. நீர் ஒருவரே

இரண்டு சாமுவேல் 13 அதிகாரம். இதற்கு பின்பு தாவீதின் குமாரனாகிய அப்சலோமுக்கு தாமார் என்னும் பேருள்ள சௌந்தரியமுள்ள ஒரு சகோதரி இருந்தாள். அவள் மேல் தாவீதின் குமாரன் அம்னோன் மோகம் கொண்டான். தன் சகோதரியாகிய தாமார் நிமித்தம் ஏக்கங்கொண்டு வியாதிப்பட்டான். அவள் கன்னியாஸ்தியாயிருந்தாள். அவளுக்கு பொல்லாப்பு செய்ய அம்னோனுக்கு வருத்தமாய்க் கண்டது. அம்னோனுக்கு தாவீதுடைய தமையன் சிமியாவின் குமாரனாகிய யோனதாப் என்னும் பேருள்ள ஒரு சிநேகிதன் இருந்தான். அவன் யோனதாப் மகா தந்திரவாதி. அவன் இவனை பார்த்து, ராஜகுமாரனாகிய நீ நாளுக்கு நாள் எதுனாலே இப்படி மிதந்து போகிறாய், எனக்கு சொல்ல மாட்டாயா என்றான். அதற்கு அம்னோன், என் சகோதரன் அப்சலோமின் சகோதரியாகிய தாமாரின் மேல் நான் ஆசை வைத்திருக்கிறேன் என்றான். அப்பொழுது யோனதாப் அவனை பார்த்து, நீ வியாதிக்காரனை போல உன் படுக்கை மேல் படுத்துக்கொள். உன்னை பார்க்கிறதற்கு உன் தகப்பனா வரும்போது நீ என் சகோதரியாகிய தாமார் வந்து எனக்கு போஜனம் கொடுத்து அவள் கையினாலே சாப்பிடும்படிக்கு நான் பார்க்க என் கண்களுக்கு முன்பாக சமைக்கும்படி தயவு செய்ய வேண்டும் என்று சொல் என்றான். அப்படியே அம்னோன் வியாதிக்காரன் போல் படுத்துக்கொண்டு ராஜா தன்னை பார்க்க வந்தபோது ராஜாவை நோக்கி, என் சகோதரியாகிய தாமார் வந்து நான் அவள் கையினாலே சாப்பிடும்படிக்கு என் கண்களுக்கு முன்பாக இரண்டு நல்ல பணியாரங்களை பண்ணும்படி உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அப்பொழுது தாவீது, வீட்டுக்கு தாமாரிடத்தில் ஆள் அனுப்பி நீ உன் சகோதரனாகிய அம்னோன் வீட்டுக்கு போய் அவனுக்கு சமையல் பண்ணி கொடு என்று சொல்ல சொன்னான். தாமார் தன் சகோதரனாகிய அம்மோன் படுத்துக் கொண்டிருக்கிற வீட்டுக்கு போய் மாவெடுத்து பிசைந்து அவன் கண்களுக்கு முன்பாக தட்டி பணியாரங்களை சுட்டு சட்டியை எடுத்து அவனுக்கு முன்பாக அவளை வைத்தாள். ஆனாலும் அவன் சாப்பிட மாட்டேன் என்றான். பின்பு அம்னோன், எல்லாரும் என்னை விட்டு வெளியே போகட்டும் என்றான். எல்லாரும் அவனை விட்டு வெளியே போனார்கள். அப்பொழுது அம்னோன் தாமாரை பார்த்து, நான் உன் கையினாலே சாப்பிடும்படிக்கு அந்த பலகாரத்தை அறை வீட்டிலே கொண்டு வா என்றான். அப்படியே தாமார் தான் செய்த பணியாரங்களை அறை வீட்டிலே இருக்கிற தன் சகோதரனாகிய அம்னோனிடத்தில் கொண்டு போனாள். அவன் சாப்பிடும்படிக்கு அவள் அவைகளை கிட்ட கொண்டு வருகையில் அவன் அவளை பிடித்து அவளை பார்த்து, என் சகோதரியே, நீ வந்து என்னோட சயனி என்றான். அதற்கு அவள், வேண்டாம் என் சகோதரனே, என்னை அவமானப்படுத்தாதே. இஸ்ரவேலிலே இப்படி செய்யத்தகாது. இப்படிப்பட்ட மதிகேடான காரியத்தை செய்ய வேண்டாம். நான் என் வெட்கத்தோடே அங்கே போவேன். நீயும் இஸ்ரவேலிலே மதிகட்டவர்கள் ஒருவனைப் போல ஆவாய். இப்போதும் நீ ராஜாவோடே பேசு, அவர் என்னை உனக்கு தராமல் மறக்க மாட்டார் என்றாள். அவன், அவள் சொல்லை கேட்க மாட்டேன் என்று அவளை பலவந்தமாய் பிடித்து அவளோட சயனித்து அவளை கற்பழித்தான். பிற்பாடு அம்னோன் அவளை மிகவும் வெறுத்தான். அவன் அவளை விரும்பின விருப்பத்தை பார்க்கலும் அவளை வெறுத்த வெறுப்பு அதிகமாயிருந்தது. ஆகியால் நீ எழுந்து போய்விடு என்று அம்னோன் அவளோடே சொன்னான். அப்பொழுது அவள், நீ எனக்கு முந்தி செய்த அநியாயத்தை பார்க்கலும் இப்பொழுது என்னை துரத்தி விடுகிற இந்த அநியாயம் கொடுமையாயிருக்கிறது என்றாள். ஆனாலும் அவன் அவள் சொல்லை கேட்க மனதில்லாமல் தன்னிடத்தில் சேவிக்கிற தன் வேலைக்காரனை கூப்பிட்டு, நீ இவளை என்னை விட்டு வெளியே தள்ளி கதவை பூட்டு என்றான். அப்படியே அவனிடத்தில் சேவிக்கிறவன் அவளை வெளியே தள்ளி கதவை பூட்டினான். அவள் பலவர்ணமான வஸ்திரத்தை உடுத்தி கொண்டிருந்ததால் ராஜகுமாரத்திகளாகிய கன்னிகைகள் இப்படி கொத்த சால்வைகளை தரித்துக் கொள்வார்கள். அப்பொழுது தாமா தன் தலையின் மேல் சாம்பலை வாரி போட்டு கொண்டு தான் தரித்திருந்த பலவர்ணமான வஸ்திரத்தை கிழித்து தன் கையை தன் தலையின் மேல் வைத்து சத்தமிட்டு அழுது கொண்டு போனாள். அப்பொழுது அவள் சகோதரியாகிய அப்சலோம் அவளை பார்த்து, உன் சகோதரனாகிய அம்னோன் உன்னோடு இருந்தானோ? இப்போதும் என் சகோதரியே, நீ மௌனமாயிரு. அவன் உன்னுடைய சகோதரன். இந்த காரியத்தை உன் மனதிலே வைக்காதே என்றாள். அப்படியே தாமார் தன் சகோதரனாகிய அப்சலோமின் வீட்டில் தனித்து கிளேசப்பட்டு கொண்டிருந்தாள். தாவீது ராஜா இந்த செய்திகளை எல்லாம் கேள்விப்பட்ட போது வெகு கோபமாயிருந்தான். அப்சலோம் அம்னோடே நன்மையாகிலும் தீமையாகிலும் பேசவில்லை. தன் சகோதரியாக தாமாரை அம்னோன் கற்பழித்த காரியத்தின் நிமித்தம் அப்சலோம் அவனை பகைத்தான்.
இரண்டு வருஷம் சென்ற பின்பு அப்சலோம் எப்பிராமியுக்கு சுயமான பாலாத் சோர்லே ஆட்களை வைத்து ஆடுகளை மயிர் கத்தரிக்கிற வேளையில் இருந்தான். அங்கே ராஜகுமாரர் எல்லாரையும் விருந்துக்கு அழைத்தான். அவன் ராஜாவிடத்தில் போய், ஆட்களை வைத்து ஆடுகளை மயிர் கத்தரிக்கிறேன், ராஜாவும் அவருடைய ஊழியக்காரரும் மது அடியானோடே வரும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்றான். ராஜா அப்சலோமை பார்த்து, அப்படி வேண்டாம் என் மகனே, நாங்கள் எல்லோரும் வருவோமாகில் உனக்கு வெகு செலவுண்டாகும் என்றான். அவனை வருந்தி கேட்டாலும் அவன் போக மனதில்லாமல் அவனை ஆசீர்வதித்தான். அப்பொழுது அப்சலோம், அது கூடாதிருந்தால் என் சகோதரனாகிய அம்னோனாவது எங்களோட வரும்படி அவனுக்கு உத்தரவு செய்யும் என்றான். அதற்கு ராஜா, அவன் உன்னோடே வர வேண்டியது என்ன என்றான். அப்சலோம் பின்னையும் அவனை வருந்தி கேட்டுக்கொண்டபடியினால் அவன் அம்னோனையும் ராஜாவின் குமாரர் அனைவரையும் அவனோடே போகவிட்டான். அப்சலோம் தன் வேலைக்காரை நோக்கி, அம்னோன் திராட்சரசம் குடித்து கழித்திருக்கும் சமயத்தை நன்றாய் பார்த்திருங்கள், அப்பொழுது நான் அம்னோனை அடியுங்கள் என்று சொல்லுவேன், உடனே நீங்கள் பயப்படாமல் அவனை கொன்று போடுங்கள், நான் அல்லவோ அதை உங்களுக்கு கட்டளையிடுகிறேன், திறன் கொண்டு தைரியமாயிருங்கள் என்று சொல்லியிருந்தான். அப்சலோம் கற்பித்தபடியே அப்சலோமின் வேலைக்காரர் அம்னோனுக்கு செய்தார்கள். அப்பொழுது ராஜகுமார் எல்லாரும் எழுந்திருந்து அவரவர் தம் தம் கோவேறு கழுதையின் மேல் ஏறி ஓடி போனார்கள். அவர்கள் வழியில் இருக்கிற போதே அப்சலோம் ராஜகுமாரை எல்லாம் அடித்து கொன்று போட்டான். அவர்கள் ஒருவரும் மீந்திருக்க விடவில்லை என்கிறதாய் தாவீதுக்கு செய்தி வந்தது. அப்பொழுது ராஜா எழுந்திருந்து தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு தரையிலே விழுந்து கிடந்தான். அவன் ஊழியக்காரர் எல்லாரும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு நின்றார்கள். அப்பொழுது தாவீதின் தமையனாகிய சிமியாவின் குமாரன் யோனதாப் வந்து, ராஜகுமாரரான வாலிபரை எல்லாம் கொன்று போட்டார்கள் என்று என் ஆண்டவன் நினைக்க வேண்டாம், அம்னோன் மாத்திரம் செத்து போனான், அவன் சகோதரியாக தாமாரை கற்பழித்த நாள் முதற்கொண்டு அது அப்சலோமின் நெஞ்சில் இருந்தது. இப்போதும் ராஜகுமாரர்கள் எல்லாரும் செத்தார்கள் என்கிற பேச்சை ராஜாவாகிய என் ஆண்டவன் தம்முடைய மனதிலே வைக்க வேண்டாம், அம்னோன் ஒருவனே செத்தான் என்றான். அப்சலோம் ஓடிப்போனான். ஜாமக்கார சேவகன் தன் கண்களை எடுத்து பார்த்தபோது இதோ அநேக ஜனங்கள் தனக்கு பின்னாலே மலையோரமாய் வருகிறதை கண்டான். அப்பொழுது யோனதாப் ராஜாவை பார்த்து, இதோ ராஜகுமார வருகிறார்கள், மது அடியேன் சொன்னபடியே ஆயிற்று என்றான். அவன் பேசி முடிந்தபோது ராஜகுமாரர் வந்து சத்தமிட்டு அழுதார்கள். ராஜாவும் அவனுடைய எல்லா ஊழியக்காரரும் மிகவும் புலம்பி அழுதார்கள். அப்சலோமோ அமியூதின் குமாரனாகிய தல்மாய் என்னும் கேசூரின் ராஜாவிடத்துக்கு ஓடி போனான். தாவீது தினந்தோறும் தன் குமாரனுக்காக துக்கித்துக் கொண்டிருந்தான். அப்சலோம் கேசூருக்கு ஓடிப்போய் அங்கே 3 வருஷம் இருந்தான். தாவீது ராஜா அம்னோன் செத்தபடியினால் அவனுக்காக துக்கித்து ஆறுதலடைந்த போது அப்சலோமை பின்தொடர்ந்தவை விட்டுவிட்டான்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை எரேமியாவின் புஸ்தகம் 33:9. நான் அவர்களுக்கு செய்யும் நன்மையெல்லாம் கேட்கப் போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சி உள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிழ்மையாயும் இருக்கும். நான் அவர்களுக்கு அருளி செய்யும் எல்லா நன்மையின் நிமித்தமும் எல்லா சமாதானத்தின் நிமித்தமும் இவர்கள் பயந்து நடுங்குவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் உங்களுக்காய் கர்த்தர் நன்மை செய்கிற நாளாயும் சமாதானத்தை தருகிற நாளாயும் அதன் பொருட்டு எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்பட்டும் கீர்த்தியும் புகழ்ச்சியும் மகிழ்ச்சியாயும் இருக்கும்படி கர்த்தர் இந்த நாளை ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் சத்ருவானவன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட விதைக்கப்பட்ட அளவில்லாத நன்மைகளை ஏதோ ஒரு வழிகளில் நாசப்படுத்தி மோசம் போக்கி வெறுமையாக்கி சந்தோஷம் சமாதானத்தை இழக்கச் செய்தும் வருகிறான். இதனால் வாதிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டவர்கள் தங்களின் ஆசீர்வாதமான ஸ்தானத்திலிருந்து தள்ளப்பட்டு மீண்டும் எழுந்து காலூன்றி நிற்க முடியாமலும் முயற்சித்தும் சிந்தித்தும் பல வழிகளில் நன்மையை சமாதானத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை பார்த்துதான் இன்றைக்கு கர்த்தர் பேசுகிறார், நான் உங்களுக்கு செய்யும் நன்மையை சகல ஜனங்களும் பார்த்து நடுங்குவார்கள் என்றும் அது ஆச்சரியமாயும் உலகம் உள்ளளவும் அது பேசப்பட்டு வருகிற சாட்சியாயும் இருக்கும் என்று கூறுகிறார். கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கு செய்யும் நன்மை அவருடைய நாமத்திற்கு புகழ்ச்சியாயும் கீர்த்தியாயும் மகிழ்ச்சியாயும் இருக்கும்படி உங்களை இன்றைக்கு ஆசிர்வதிக்கிறார். இன்றைக்கு உங்களுக்காய் புதியவற்றை படைக்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 7, 8, 9 ஆகிய அதிகாரங்களை நாம் வாசிக்கையில் அங்கே நாம் நோவாவை குறித்து பார்க்கின்றோம். நோவாவின் காலத்தில் 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் பெருமழை பெய்தது. ஜலம் பூமியின் மேல் அதிகம் பெருகினதனால் உயர்ந்த மலைகளெல்லாம் மூடப்பட்டன. கர்த்தர் நோவாவையும் அவன் குடும்பத்தையும் காப்பாற்றும் பொருட்டு பேழைக்குள்ளே நோவாவோடு கூட சகல காட்டு நாட்டு மிருகங்கள் பறவைகளையும் பத்திரமாய் வைத்து 150 நாட்கள் வரை காப்பாற்றினார். எல்லாம் அழிக்கப்பட்டு அடித்து செல்லப்பட்டு முடிந்தது. வானத்தின் மழையும் நின்றது. பூமியில் ஜலம் இல்லாது போனது. கர்த்தர் நோவாவை, நீங்கள் பழுகி பெருகி பூமியிலே திரளாய் வர்த்தித்து விருத்தியாகுங்கள் என்று ஆசிர்வதித்தும் வானவில்லை அடையாளமாய் வைத்து இனி இப்படிப்பட்ட அழிவு சம்பவிக்காது என்று நோவாவோடு உறுதியான உடன்படிக்கையும் செய்தார். இன்று வரையில் அவைகள் கர்த்தருக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் மகிமையுமாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் கர்த்தர் நோவாவிற்கு செய்த நன்மைகள் இன்று வரையில் பேசப்பட்டும் வருகிறதை வாசித்து அறிகிறோம். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளத்தை பெருமழையை போன்று ஜலப்பிரவாகமாகிய பிரச்சனைகள் போராட்டங்கள் உங்களின் வாழ்க்கையில் முன்னேறி செல்ல விடாமல் மூடப்பட்டும் சூழ்நிலை ஆகிய பற்றாக்குறை வறுமை வேலையில்லாமை குழந்தைக்காக திருமணத்திற்காக போன்ற மதகுகள் திறவுண்டு நெருக்கப்பட்டும் வியாதி சரீரத்தில் காணப்படுகின்ற பலவீனம் பாவசாப கட்டுக்கள் பணியிடங்களில் பொறாமை போட்டி போன்றவைகள் ஆழமாய் காணப்படுகின்ற ஊற்றுக்கண்களைப் போன்று பிளக்கப்பட்டு எதிராய் வந்து நின்றும் முன்னேறி செல்ல விடாதபடி மூழ்கடிக்க பார்க்கிற சகல சத்ருவின் ஜலப்பிரளயத்தை இன்றைக்கு இயேசுவாகிய பேழை உங்களை காப்பாற்றும்படி புறப்பட்டு வருகிறது. உங்களுக்கு நன்மை செய்யும்படியும் பாதுகாக்கும்படியும் உங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் வியாதிகளை மேற்கொள்ளும்படியும் பேழையாகிய இயேசு உங்களோடே முடிவு பரியந்தம் இருக்கிறார். உங்களோடு எதிர்த்து நின்றவைகளை எல்லாம் இன்றைக்கு ஓய பண்ணுகிறார். தம்முடைய சுவாச காற்றை வீச பண்ணி அமர்த்துகிறார். உங்களின் போராட்டமான ஊற்றுக்கண்களையும் மதகுகளையும் இன்றைக்கு உங்களுக்காய் அதன் வல்லமைகளை நிறுத்துகிறார். வானவில்லாகிய சமாதானத்தை தந்து இனி இவைகள் உங்கள் வாழ்க்கையில் சம்பவிக்க கூடாதபடிக்கு உங்களோடு நித்திய உடன்படிக்கையும் பண்ணுகிறார். மேலும் நீங்கள் கடந்து வந்த எல்லா தத்தளிப்பின் கண்ணீரின் பாதைகளையெல்லாம் இனி காணாமல் இருக்க செய்யும்படி எல்லா கசப்புகள் வியாதிகள் பலவீனங்கள் கண்ணீர் கவலை துன்பம்
போன்ற எல்லாவற்றையும் அழித்து போட்டு உங்களுக்காய் புதிய வானமும் புதிய பூமியும் படைத்து, பூமியில் நீங்கள் வாழும் நாளளவும் நீங்கள் எதிலும் குறைபடாமல் விதைப்பும் அறுப்பும் பெருகும்படி செய்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். நோவாவை நினைவுகூர்ந்த தேவன் இன்றைக்கு உங்களையும் நினைவுகூர்ந்து புதிய காரியத்தை செய்து துவக்கி புதிய வாசல்களை இன்றைக்கு உங்களுக்காய் திறந்து கொடுத்து, பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்ற வார்த்தையின்படி நீங்கள் இன்றைக்கு காண்கிற, கேட்கிற, பார்க்கிற, பெற்றுக்கொள்கிற ஆசிர்வாதங்களும் காரியங்களும் புதியவைகளாய் புதிய படைப்பாய் படைத்து உங்களை ஆசிர்வதிக்கிறார். இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் ஜல பிரளயமாகிய போராட்டமான சூழ்நிலைகளிலிருந்து தப்பிக்க முடியாமல் போராடி கொண்டு இருப்பீர்களானால் இன்றைக்கு பேழையாகிய இயேசுவுக்குள் வந்துவிடுங்கள். உங்களை காப்பாற்றி தப்புவித்து புதிய விடியலுக்குள் அழைத்து சென்று ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தேவ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜி ஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசுவின் வெளியேறப்பெற்ற நாமத்தினாலே வாழ்த்துக்கள். மற்றும் ஒரு தேவனுடைய வசனத்தின் மூலம் உங்களை சந்திப்பதிலே சந்தோஷப்படுகிறோம். இன்றைக்கு நம்முடைய விசுவாசத்தை தட்டி எழுப்புகிற விதமாய் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12:11 எந்த சிச்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். இந்த வசனத்தை வாசிக்கும் போது சிச்சை என்று சொன்னாலே அது யாருக்கு வரும்? எல்லாரையுமே கர்த்தர் சிச்சிப்பாரா? எல்லாரையுமே கர்த்தர் சோதிப்பாரா? இல்லவே இல்லை என்று சொல்லலாம். கர்த்தர் யாரிடத்தில் அன்பு செலுத்துகிறாரோ, யாரை நேசிக்கிறாரோ, யார் அவர் ஆண்டவரை அதிகமாய் நேசிக்கிறாரோ அவர்களுக்கு அந்த சிச்சை வரும் என்பதுதான் உண்மை. வேதத்தை வாசிக்கும் போது இதே எபிரேயர் 12:5-6 வாசிக்கிறோம். என் மகனே, கர்த்தருடைய சிச்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிச்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மனுஷனை மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்கிறது போல சொல்கிறேன் என்று சொல்கிறார். பாருங்கள், எவனிடத்தில்

சோதனை, சிக்ஷைகள், பாடுகள், வேதனைகள் வருகிறது என்று அநேகர் சொல்வதுண்டு. தேவ பிள்ளைகளே, நமக்குத்தான் வரும். நம்மளை தான் தேவன் விசேஷித்த விதமாய் உருவாக்கி கொண்டிருக்கிறார். நாம் அநேக பாடுகளுக்குள்ளாய் கடந்து போய் தான் நம்முடைய நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியும். ஆக இந்த சிக்ஷைகள் எல்லாம் எதற்காக? தேவன் ஏன் என்னை சிக்ஷிக்க வேண்டும்? ஒரே வார்த்தையிலே சொல்ல வேண்டுமானால், என்னுடைய பிரயோஜனத்திற்காக, என்னை ஒழுங்குபடுத்துவதற்காக, என்னை சரிப்படுத்துவதற்காக, என்னுடைய வாழ்க்கையிலே அவர் அற்புதங்களை செய்வதற்காக எனக்கு ஆண்டவர் சில சிக்ஷைகளை அனுமதிக்கிறார், அந்த பாதையிலே நடத்துகிறார். இதுதான் உண்மை. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே சில ஆழமான சத்தியங்களை நாம் வாசிக்க முடிகிறது. இதிலே வாசிக்கிற வேளையிலே பவுல் சொல்கிறார், நீங்கள் சிக்ஷையை சகிக்கிறவர்களா இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிக்ஷியாத புத்திரன் உண்டோ? நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய நாட்களிலே தவறி போகும்போது, தேவையில்லாததை செய்யும் போது, வழி தவறும் போது பிரம்பை கையாடுவார்கள். நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை செய்கிறோம். ஆக நாமே அதை செய்யும் போது நம்முடைய பரமபிதாவானவர் அவர் சில நேரங்களிலே நம்மை சரிப்படுத்துவதற்காக இதை அனுமதிப்பார். நம்மளை ஒழுங்குபடுத்துவதற்காக தேவன் சிக்ஷையை அனுமதிப்பார். ஆகையினாலே தேவனுடைய பிள்ளைகளே, சிக்ஷை என்று சொன்ன உடனே நாம் சில நேரங்களில் பயந்து விடுகிறோம், கலங்குகிறோம். ஆண்டவரே, நான் என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லை, எனக்கு ஏன் இந்த சோதனை, பாடுகள்? ஆனால் ஆண்டவர் சொல்லுவார், நான் உன்னுடைய பிரயோஜனத்துக்காக நான் உன்னை சிக்ஷிக்கிறேன், நான் உன்னுடைய பிரயோஜனத்துக்காக உனக்கு இதை அனுமதித்திருக்கிறேன். அருமையானவர்களே, என்னுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு காரியத்தை சொல்கிறேன். ஏறக்குறைய ஒரு 17 ஆண்டுகளுக்கு முன்பு என்னுடைய காலிலே ஒரு வலி வந்தது. ஒரு அடி கூட என்னால் எடுத்து வைக்க முடியாது. நான் மிகவும் மூன்று மாதம் அளவும் மிகவும் கஷ்டப்பட்டேன். என்னாலே ஒரு அடி எடுத்து வைக்க முடியாத போது அந்த வலியினாலே என்னுடைய தலைமுடி கூட நேராக நின்று கொள்ளும், அவ்வளவு பெயினாக இருந்தது. ஒரு முறை ஒரு ஊழியர் கூட்டத்திலே அழைக்கப்பட்டேன். அந்த ஊழியர் கூட்டத்திலே அழைக்கப்படும் போது என்னை ஒரு சகோதரன் அவருடைய தோளில் சாய்ந்து கொண்டுதான் அந்த ஸ்டேஜுக்கு, ஃபுல்ஃபிட்டுக்கு நான் கடந்து போனேன். போய் ஜெபிக்கிறேன், பிரசங்கம் முடிந்தது. ஜெபிக்கிற வேளையிலே என்னுடைய கால் வலிக்காக நான் ஜெபிக்கிறேன், பாரத்தோடு ஜெபிக்கிறேன். ஜெபித்த போது கர்த்தர் எனக்கு சுகம் கொடுத்தார். அங்கு ஒரு 2 போதகர்கள் வந்திருந்தார்கள். ஜெர்மனி தேசத்திலிருந்தும் இலங்கை தேசத்திலிருந்தும் 2 பேர் வந்திருந்தார்கள். கர்த்தர் அவர்களுக்கு விடுதலை கொடுத்தார், இன்னும் பலருக்கு வியாதிகளிலிருந்து விடுதலை கொடுத்தார். நான் ஜெபித்து நானாகவே நடந்து என்னுடைய சேருக்கு வந்து உட்கார்ந்தேன். கூட்டம் முடிந்தது. 2 போதகர்கள் வேகமாய் ஓடி வந்து என்னை கட்டிப்பிடித்து சொன்னார்கள், பாஸ்டர், 17 வருஷம் என்னுடைய மூட்டு தேய்ந்து நான் நடக்க முடியாமல் இந்தியா வந்தேன், ஆனால் இப்பொழுது நான் எழுந்து குதிக்கத்தக்கதாக கர்த்தர் என்னை சுகமாக்கினார். அப்பொழுது தான் என்னுடைய கால் வலியை பார்க்கிறேன். அன்று போன கால் வலி இன்று வரவில்லை. நான் உணர்கிறேன், தேவன் சில பாடுகளை, சில சிக்ஷைகளை கொடுக்கும் போது அந்த சிக்ஷைகள், பாடுகள் எல்லாம் நாம் மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்படிக்கு, அல்லது நம்மையே தேவன் உருவாக்குவதற்காக தேவன் நமக்கு அனுமதித்திருக்கலாம். ஆக நம்முடைய வாழ்க்கையில நடக்கிறது எல்லாமே அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. தலையில் இருக்கிற முடி கூட அது கீழே விழ வேண்டுமானால் தேவ சித்தம் இல்லாமல் விழாது என்று வசனத்திலே வாசிக்கிறோம். ஆக கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில நடக்கிற எந்த காரியமானாலும் விசுவாச கண்களால் பாருங்கள். அதை பார்க்கிற போது அந்த சிக்ஷை தற்காலத்திலே துக்கமா இருக்கும், ஆனால் அந்த பாதையில, விசுவாச பாதையில பழகிவிட்டால் அது நீதியாகிய சமாதான பலனை தரும். நீங்கள் ஆபிரகாமை கேட்டால், அவர் என்னை சோதிப்பார், நான் அதை சோதித்து ஆண்டவர் என்னை பரீட்சித்து பரீட்சித்து நான் பழகிவிட்டேன், ஆகையினாலே நான் இன்னும் அதிகமாய் விசுவாசிக்க முடியும் என்று சொல்வார். யோபுவை கேட்டால், அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன், அவர் என்னை சோதித்த பின்பு நான் அவர் பொன்னாக விளங்குவேன் என்று சொல்வார். 2 மடங்கு ஆசீர்வாதம் யோபுவுக்கு கிடைத்தது. பாருங்கள், எந்த பரிசுத்தவானுடைய வாழ்க்கையிலும் அவர்கள் முறுமுறுப்பு இல்லாமல், இதுதான் மிக முக்கியம்.

முக்கியமானது. நாம் சிச்சிக்கப்படும் போது, சோதிக்கப்படும் போது முறுமுறுப்பு இல்லாமல், குறிப்பாய் யாத்ராகமம் 14 தேவன் ஒரு சோதனை, ஒரு சிச்சை என்று வைத்துக் கொள்ளலாம், அதை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பரீட்சையாக கொண்டு வந்து நிறுத்துகிறார். 10 எகிப்து தேசத்திலே பார்த்து விட்டார்கள். அங்கு அற்புதங்கள் மேல் அற்புதங்கள், அடையாளங்கள் மேல் அடையாளங்களை பார்த்தவர்கள் செங்கடலுக்கு முன்பாக கர்த்தர் நிறுத்துகிறார். பார்வோனுடைய சேனை பின்போக வருகிறது. இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், என்ன செய்கிறார்கள் என்பதை அங்கு அவர்களுடைய விசுவாசத்தை சோதித்து பார்க்கிறார். ஆனால் ஜனங்கள் என்ன செய்கிறார்கள், அவ்வளவு அற்புதங்களை கண்ட பிற்பாடும் செங்கடலிலும் கர்த்தர் எங்களுக்கு வழி திறப்பார், பார்வோனையே அங்கு தோற்கடித்து, பார்வோனுடைய சேனையை கலங்கடித்து, அந்த தேசத்தையே கலங்கடித்து இவ்வளவு தூரம் நடத்தி வந்தாரே, நம்மளை பார்வோனுடைய சேனையிலிருந்து கர்த்தர் காப்பாற்ற மாட்டாரா? விசுவாசம் இல்லை. தெய்வ பிள்ளைகளே, சில நேரங்கள்ல நம்மளை சோதிக்கிறதற்காக சில சிச்சைகளை அனுமதிக்கும் போது நம்ம புரியாம புலம்பிடுகிறோம், அவிசுவாச வார்த்தைகளை பேசி விடுகிறோம், தவறான காரியங்களை செய்து விடுகிறோம், பின்மாற்றத்துக்குள்ளே போய் விடுகிறோம். வேண்டாம், நம்முடைய வாழ்க்கைக்கு தேவன் மிக மிக கவனமாய் நம்மை நடத்துகிறார். நம்மை சிச்சை எதற்காக அனுமதிக்கிறார் என்றால் நம்முடைய பிரயோஜனத்திற்காக. இந்த காரியங்களை நாம் விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்வோம். எது நடந்தாலும் கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் நடக்காது. ஆகையினாலே நான் முறுமுறுக்க மாட்டேன், இதை நான் பழகிக் கொள்கிறேன், இந்த பாடுகளுக்குள்ளாய் பழகிக் கொள்கிறேன், அவமானங்களுக்குள்ளாய் பழகிக் கொள்கிறேன். சீமேயு தாவீதை தூஷித்தான். உடன் இருக்கிற அபிஷாயின் சகோதரன் சொல்கிறார், ராஜாவே நான் அவனை கொண்டு போடட்டும், இல்லை கர்த்தர் தூஷிக்கும்படி சொல்லி இருக்கிறார். அவன் தூஷிக்கட்டும், ஒருவேளை அவன் தூஷண வார்த்தைகளை கேட்டு கர்த்தர் என்னை கொண்டு வந்தால் நலமா இருக்கும். அதே போல கர்த்தர் கொண்டு வருவார். பாருங்கள், சிலரை கர்த்தர் நம்மளை தூஷிக்க அனுமதிப்பார், அவமானப்படுத்த அனுமதிப்பார், வேதனைப்படுத்த அனுமதிப்பார். நம்ம என்ன சொல்கிறோம், என்ன செய்கிறோம் என்பதை பார்ப்பார். என்ன நடந்தாலும், யார் நம்ம கல்லெறிந்தாலும், எது நடந்தாலும், நாம் கிறிஸ்துவுக்காக வைராக்கியமாய் நிற்போம். இன்னைக்கு கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சிச்சை தற்காலத்திலே சந்தோஷமா இருக்காது, ஆனால் முடிவிலே ஆசீர்வாதம் வரும். இதை பழகிவிட்டால் நம்முடைய விசுவாசம் மேலே எழுந்து நிற்கும். சோர்ந்து போகாதிருங்கள், முறுமுதற்காதிருங்கள், கர்த்தரோடு நடுங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு நிறைந்த பிதாவே, எங்கள் வாழ்க்கையில அனுமதிக்கிறதெல்லாம் நீர் எங்களை நேசித்து அன்பு செலுத்தி எங்களை உருவாக்குகிறதற்காக நீர் அனுமதிக்கிறீர். 100% நாங்கள் அதை நம்புகிறோம். எங்கள் பிரயோஜனத்துக்காக அனுமதிக்கிற காரியத்தை நாங்கள் சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு உம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை தரைமட்டம் தாழ்த்துகிறோம். இதை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. ஆமென்.

முன்னேற்றத்தின் எதிரிகள் என்கிற தலைப்பின் கீழே நான் பேசி வருகிறேன். முதல் நாளிலும் இரண்டாவது நாளிலும் உங்களுக்கு கேட்பதற்கு வாய்ப்பு கிடைக்கல என்றால் இன்றைக்கே உங்களுடைய யூடியூபில் அது இருக்கிறது, ரெண்டு நாள் செய்தியும். தயவு செய்து நேரம் கிடைக்கும் போது கொஞ்சம் கவனமாய் கேட்கும்படியாய் வாஞ்சிக்கிறேன். நம்முடைய சபைகளுக்கு அடையாளமாக நிழலாட்டமாக தேவன் பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் ஜனங்களினுடைய காரியத்தை எழுதி வைத்திருக்கிறார் என்று முதல் நாளிலே சொன்னேன். அவர்களை ஆண்டவர் எகிப்திலிருந்து பிரித்து கானானை சுதந்திரிப்பதற்கு கொண்டு போக வேண்டும் என்று வாஞ்சித்தார். அதைத்தான் ஆபிரகாமுக்கு அவர் சொல்லியிருந்தார். ஆகையினாலே அவர்களை நடத்தி கொண்டு வந்த விதத்தை நான் உங்களுக்கு சொல்லி, கானானுடைய கரைக்கு வந்து விட்ட போதிலும் அதை முன்னேறப்படாதபடி தடுக்கிற காரியத்தை தான் நான் பேச ஆரம்பித்தேன். கீழ்ப்படியாமையினால், அவிசுவாசத்தினால், முரட்டாட்டத்தினால், முறுமுறுப்பினால் 40 நாள் பிரயாணத்தை அவர்கள் 40 வருடமாக மாற்றிவிட்டிருந்த போதிலும் தேவன் தம்முடைய திட்டத்தை மாற்றவில்லை. கவனியுங்கள், நேற்று தினத்தில் நான் சொல்லும் போது சொன்னேன், ஷார்ட்கட் வழியாக கொண்டு போகவில்லை. 11 நாட்களிலே பிரயாணப்பட்டு போக முடியும். கடற்கரை ஓரமாக மீனை பிடித்து சாப்பிட்டு விட்டு வழி நடத்திருக்க முடியும். அப்படி செய்யாமல் அவர்களை வனாந்திரத்தில் நடத்துவதற்கான காரணத்தை சொன்னேன். அவர்கள் ஆகாரத்திற்காகட்டும் தண்ணீருக்காகட்டும் இளைப்பாறுதலுக்காகட்டும் நிழலுக்காகட்டும் வழி நடத்தலை, வழியே தெரியாத வனாந்திரத்திலே அவர்கள் நடக்க வேண்டிய சூழ்நிலையாகட்டும் தேவனை மாத்திரமே நம்ப வேண்டும் என்று கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக தேவன் அவர்களை வனாந்திரத்தில் நடத்தினார். லிசன், நேற்றைய செய்தியை வீட்டிலே போய் கேட்டு பாருங்கள், அது விளங்கும். இன்றைக்கும் அரபிய நாடுகளுக்கு போனவர்களுக்கு தெரியும், 1 மணி நேரத்திற்கு முன்னதாக ஒரு ரோட்டில் நீங்கள் போய்விட்டு மறுபடியும் அதே ரோட்டில் வரும்போது காற்றடித்து அந்த மணல் குன்றுகளை அதனுடைய ஷேப்பை மாற்றி இருக்கிறதை பார்க்கலாம். ஆகையினால வழி தெரிவதற்காக அக்னி ஸ்தம்பத்தையும் மேக ஸ்தம்பத்தையும் ஆண்டவர் காண்பித்து வழி நடத்தி போனார். பாதுகாப்பும் அவரே கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு ஆகாரமும் அவரே கொடுக்க வேண்டும், அவர்கள் அவரையே நம்பி இருக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுப்பதற்காக இந்த வழியாக நடத்தினார். ஆனால் அவர்களோ எகிப்திலேயே தான் பாலும் தேனும் ஓடினது என்று ஒரு மாயையிலே மாட்டிக்கொண்டதை நேற்றைய தினத்திலே காண்பித்துக் கொடுத்தேன். விசேஷமாக நேற்றைய காலை கூட்டத்திலே, காலை கூட்டத்தின் செய்தியையும், கோராயின் புத்திரர் சாகவில்லை, நல்ல கவனிங்க, கோராகை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை எண்ணாம 16வது அதிகாரத்தில் வாசித்தாலும், 26வது அதிகாரம் 11வது வசனத்தில் எண்ணாமத்தில் கோராகின் புத்திரர் சாகவில்லை என்கிற தலைப்பின் கீழே நான் ஒரு செய்தி நேற்றைய தினத்தில் கொடுத்தேன். தயவு செய்து பெற்றோர்கள் அதை கேட்க வேண்டும், தேவ ஜனங்கள் அதை கேட்க வேண்டும். என்னுடைய செய்தியை கேட்க வேண்டும் என்பதற்காக சொல்லவில்லை, இவைகள் உங்கள் கண்களை திறந்துவிடும். கவனியுங்கள், இப்பொழுது பார்க்கக்கூடிய தூரத்தில் இருக்கிற கானானுக்கு வந்த போது அவர்களுக்கு முதல் எதிரியாக இருந்தது வசதிகள், வாய்ப்புகள், நல்ல புல் நிலங்கள், எங்களுக்கு ஏராளமாய் ஆடு மாடு இருக்கிறது, எங்களை நதிக்கு அந்த பக்கம் கொண்டு போகாதிலும் என்று மோசே இடத்துல கேட்ட 2.5 கூட்டம், ரூபன், காத், அதோடு கூட மனாசின் பாதி கூட்டமும் இந்த இடத்திலே சண்டை இல்லாமல் பெற்று ஆசீர்வாதத்தில் திருப்தியாகி, போராடாமலே பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தில் மகிழ்ந்து, ஆடு மாடுகளுக்கு முதலிடம் கொடுத்து ஆண்டவருடைய காரியத்தை மறந்துவிட்ட ஒரு பெரிய கூட்டம் தடையாக நின்றதை பார்த்து மோசே கொக்கரித்ததை நேற்றைய தினத்தில் சொன்னேன், முதல் நாளிலேயும் சொன்னேன், நேற்று கொஞ்சம் காண்பித்தேன். அதை அவர்கள் தாண்டி யோர்தானை கடக்க வேண்டும், அதுவும் தடைதான். அந்த யோர்தானை கடப்பதற்கு ஆண்டவர் எலியாமின் நாட்களிலே செய்தது போல அவன் மேல் இருந்த அபிஷேகம் அதை திறக்க வல்லமை உள்ளதாக இருந்ததை 2 ராஜாக்கள் 2வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். God is not interested to a one-man show. No. ஒரு மனிதனை கொண்டு அல்ல என்பதை
சபைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும்.

0: அவசியம் உண்டு. அதற்காகத்தான் அதே நதியை எலிசா தன்னுடைய அழைப்பை நிரூபிக்கும்படியாக மறுபடியும் பிளக்கிறான். அது தேவனுடைய முறையாக காணப்பட்டாலும் சபையை அடையாளமாக கொண்ட இஸ்ரவேலுக்கு நான்கு ஆசாரியர்கள் தோளிலே தேவ வார்த்தையை உடன்படிக்கை பற்றி சுமந்து அவர்கள் கால் வைத்தால் தான் புறப்பட்டு போகும் என்று ஒரு சின்ன கூட்டம் ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறும். இட் இஸ் நாட் எ ஒன் மேன் பட் எ பஞ்ச் ஆஃப் பீப்புள். நாலு பேர் தூக்கினாங்கல்ல இந்த உடன்படிக்கை பற்றிய அந்த ஆசாரியர்களுடைய பேரை தெரியுமா உங்களுக்கு?
1: தெரியாது.
0: என் சத்திய வேதம் பிச்சைக்காரன் பேரை கூட நல்லா எழுதி வச்சிருக்கோம். பர்த்லேமேயு திமேயுவின் குமாரனாய் அட்ரஸோட பக்கத்தில் கொஞ்சங்க பிச்சைக்காரன் பேரை எழுதுறவர் ஆசீர்வாதமாக்கப்பட்ட அந்த சின்ன கூட்டத்தை பேர் எழுதல. பேரு பேரு பேர் அடிக்கணும். எனக்கு நோட்டீஸ்ல ஏன் பேர் போட்டிருக்கியா? இல்லைன்னா நான் வரமாட்டேன். நம்ம ஊழியக்காரங்க தான். இதில் உன் பேர் போட்டால் மட்டும் இல்லை, போட்ட வேற போடணும். அவர் இப்போ 75 வயசு, அவர் 35 வயசில் அப்படி வாலிபனாக நிற்கிற மாதிரி ஃபோட்டோ போடணும். உங்கள் தலைவர் இருக்கிற மாதிரி கலைஞருக்கு ஒன்றும் தெரியாட்டாலும் அவர் ஃபோட்டோவை பாருங்கள், பயங்கரமாக போடுவாங்க. அது அரசியல். ஹலோ, யார் ஃபோட்டோவா? அது இன்னைக்கு இருக்கிற ஃபோட்டோ போட்டிருக்காங்களா? இன்னும் இன்றைக்கி இருக்கிற ஃபோட்டோ போட்டால் கஞ்சி குடிக்க முடியாது. அதனால இளமையில கோட்டு சூட்டு எல்லாம் போட்டு அவர் மாப்பிள்ள கோலத்தில் இருந்த போட்டோ போட்டு வருகிறார். வல்லமையுள்ள ஊழியர் வருகிறார். ஆண்டவர் பார்த்தாரு, இந்த நாலு பேரும் போட்டோ அடிச்சு இல்ல, எல்லா இடத்துலயும் சிலையை நிறுத்திடுவான்னு பேரை கூட விட்டுட்டார். இஸ்ரவேலை ஆசீர்வாதத்திற்குள் பிரவேசிக்க பண்ணினவர், இஸ்ரவேலை அந்த வாக்குத்தத்தம் பண்ணின பூமிக்கு பிரவேச பண்ணினவர்கள், இஸ்ரவேலை சுதந்திரிப்பதற்கு தேவ வசனத்தின்படி வாழ்ந்தவர்கள். என்னை குறித்து நேற்று கூட பிரதர் சொன்னாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் எனி க்ளோரி. ஐ எம் எ வெரி சிம்பிள் சிம்பிள் சிம்பிள் சர்வெண்ட் ஆஃப் காட். அதனால தான் பேட்ஜில் எழுதி மாட்டிட்டாங்க, சர்வெண்ட் ஆஃப் காடுன்ட்டு. Man of God கூட போடல. Listen sir, அது ஆண்டவருக்கு தெரியும். பின்னால வர்ற சந்ததி பூரா பேரு பேரு பேரு. என் பேர் போட்டாதான் வருவேன் கூட்டத்துக்கு. இந்த கூட்டத்துக்கு வரணும் வாங்க, ஐயா ஒரு கூட்டம் இருக்குன்னா என்னை வந்து வீட்டில் வந்து மாலை போட்டு பூட்டானா, பத்திரிக்கை வச்சானா, கல்யாணமா நடத்துறோம். உனக்கு பத்திரிக்கை வச்சு மேல கால, உனக்கு தேசத்தின் மேல தக்கல் இருந்தா மிஷினரி கொடுத்து நீயே வருவேன். ஹலோ, சிலர் சொன்னதை கேட்டதுனால தான் சொல்கிறேன். உங்களை அழைக்கவில்லை, அழைக்கப்படாதவர்கள் தான் விருந்து, அழைக்கப்பட்டவெல்லாம் போயிட்டான். அப்படி தான் என் சத்திய வேதம் எனக்கு காண்பிக் கொடுக்கிறது. அழைக்கிறது பசன ஆண்டவர் சொல்கிற அழைக்கப்பட்டவர்கள் தகுதியற்றவர்கள் ஆகி போய்விட்டார்கள். அழைக்காதன் தெருவில் என்னென்னவெல்லாம் வந்தான். அவன் ராஜா கொடுத்த வஸ்திரத்தை உடுத்தி ராஜா மேடையில் உட்கார்ந்து ராஜா பந்தியில் உட்கார்ந்து ராஜாவின் போஜனத்தை சாப்பிடுறான். நம்புறவங்கெல்லாம் ஒரு கரங்களை ஓங்கி தட்டி. சிலர் சொல்லலாம், எங்களையும் வழியில் நிற்கிறவங்களா மாத்திட்டீங்களா? எங்க நின்னீங்க? அல்லேலூயா, சோத்திரம். ஆமா, இதை ஆண்டவர் படிச்சு கொடுக்கணும் சபைக்கு. Don't look for name, don't look for your fame, don't look for your own blessing. இந்த நாலு பேருக்கு அந்த பக்கம் என்ன, அந்த பக்கம் என்னையா ஆசாரி என்ன நிக்கிறியா 14 மணி நேரம், அந்த பக்கம் உனக்கு என்னப்பா? ஒன்னும் கிடையாது. அவனுக்கெல்லாம் உண்டு, எனக்கு இல்லை. No botheration. அதையும் காட்பி கொடுத்துட்டு அடுத்தால நேத்திரத்தில் நான் ஒன்று சொன்னேன், காண்பித்து கொடுத்து ஆண்டவர் அவனை கரையத்தின கருக்கான கத்திகளை உண்டாக்கு. சண்டை போடுறதுக்கு அல்ல, இவனுக்கு எல்லாத்தையும் கொஞ்சம் வெட்டி விடணும். விருத்த சேதனம் என்கிற உடன்படிக்கைக்கு உள்ளப்படாம நான் சொல்ற தேசத்துக்கு இவன் லாய்க்கில்ல. நேற்று தினத்திலிருந்து உடன்படிக்கை கொடுத்து நான் விவரமா பேசுறேன். ஞானஸ்தானமாக உடன்படிக்கையை சொல்லிட்டு மேரேஜில் நடக்கிற உடன்படிக்கையும் காட்டி கொடுத்தேன். ஒரு அணையாத அன்பு, ஒரு தீராத தாகம். நேற்று தினத்தில் என் மனைவியை குறித்து ஒரு காரியத்தை சொன்னேன். அநேகர் கேட்டீங்க ஜெபிக்கிறேன்னு சொன்னீங்க சோத்திரம். இன்னைக்கும் சொல்றேன், இங்கே சொல்றேன். My wife cannot make a cup of tea for me today. எனக்கு ஒரு கப்பு டீ கூட அவளால் போட முடியாது. 22 மணி நேரம் படுக்கையில் இருக்கா என் சகோதரர் அறிவார்கள். பட் நான் காலையில் எந்திரிச்சு அவள் எந்திரிக்கிறதுக்கு 9:30 மணி ஆயிடுது. என்ன டாக்டருங்க அந்த மாதிரி தூங்க வச்சுருக்காங்க. காலையில் போய் எந்திரிச்சிட்டியாம்மா, ஏதாவது சாப்பிட்டியாம்மா, இவ்வளோதான் நான் கேட்குறது. மறுபடியும் நான் ஊழியத்துக்கு போயிட்டு மத்தியானம் வந்து 2:30 மணிக்கு வந்து சாப்பிட்டியாம்மா, நீங்கள் வரணும்னு தான் காத்திருக்கேன். படுக்கையிலிருந்து டைனிங் டேபிளுக்கு வர முடியாது. 3 பேர் சேர்ந்து அழுக்கட்டா தூக்கிட்டு வந்து என் கூட சாப்பிடணுங்கிறதுக்காக வருவா. லிசன், சாப்பிட்டுட்டு அவளுக்காக நான் சாப்பிட சில நேரம் வர்றது வழக்கம். நைட்டில் படுக்க போகும்னால 9 மணிக்கு அவள் படுத்துடணும். நல்லா தூங்குமா, இவ்வளோதான் நாங்கள் பேசுகிறதெல்லாம். ஆனால் என் மனைவியை ஃபோன் பண்ணி கேளுங்க, வேணாம் அவர் நம்பரை தரேன். சிஸ்டர் ரூபா, ஆர் யூ சாட்டிஸ்ஃபைட் வித் திஸ்? இது உங்களுக்கு பூரணமாக போதுமா இருக்குதா? அவள் என்ன சொல்ல, நல்லா பேச படிச்சிருக்க. இப்போ இடையில பேச்சலாம் நின்று போச்சு. ஆனால் இப்போ கொஞ்சம் பேசுகிறா, நல்ல தைரியமாக பேசுகிறா, எல்லாம் ஞாபகம் இருக்குது. இப்போ நல்லா கவனிங்க. நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னு என்ன சொல்ல தெரியுமா, உங்களுக்கு இது போதுமா உங்கள் கணவனுடைய அன்பு? அவர் வந்து முகத்தை காட்டிட்டு போகிறாரு, அதுவே போதும். இல்லைன்னா டிவியில் பார்த்துக்கிறேன். ஏன்னா நாங்கள் ரெண்டு ஒருவர் முகத்தை ஒருவர் பார்க்காத போது, என்னுடைய ஃபோட்டோ தானும் அவளுக்கு கிடைக்காத போது, எனக்கு அவளுடைய ஃபோட்டோ கிடைக்காத போது திருமணம் ஒரு உடன்படிக்கையிலே பண்ணினோம். தேவ சமூகத்தில் அது எங்களை இணைத்திருக்கிறது. அது எங்கள் தரிசனத்தை இணைத்தது மாத்திரமல்ல, எங்களை ஒருவரை ஒருவர் நேசிக்க வைத்திருக்கிறது. Listen sir, bye. Yeah. I made a covenant 49 years back. மே மாதம் வந்து நான் 49 இயர்ஸ், 49 வருஷத்துக்கு முன்னதாக நான் அவளை ஒரு உடன்படிக்கை பண்ணினோம். நான் மறுபடியும் சொல்கிறேன், அவன் முகத்தை நான் பார்க்கல. கல்யாணம் முடிஞ்சு 3 மணி நேரம் கழிச்சு தான் நான் பார்த்தேன் கருப்பாச்சோப்பான்ட்டு. நான் இணைச்சது உடன்படிக்கை. தேவனோடு உடன்படிக்கை பண்ணாதவன் தேவன் கொடுக்கிற தேசத்துக்கு லாயக்கு அற்றவன். அதை ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லிதான். அன்னைக்கு சரீரத்தில் விருத்த சேதனம் வச்சிருந்தாரு, இன்னைக்கு இருதயத்தில் விருத்த சேதனம் வச்சனால சகோதரிகளும் இணைந்து கொண்டார்கள் என்று நேற்றைய தினத்தில் காட்டி கொடுத்தேன். Now I take you further. நல்லா கவனிங்க. யோசுவாவின் புஸ்தகத்தை இப்படி பாருங்க, ஐயா படிங்க. யோசுவாவின் 1வது அதிகாரத்திலிருந்து 12வது அதிகாரம் வரைக்கும் தான் கர்த்தர் சபையை கொண்டு என்ன செய்ய போறார் என்று எழுதியிருக்கிறது. சபைக்குள்ள என்ன செய்தார், 1லிருந்து 12வது அதிகாரம். அதுக்கு பிறகுலாம் அங்கே பங்கு போட்டாங்க, இங்கே பங்கு போட்டாங்க, அங்கே போட்டாங்க, இங்கே போட்டாங்க. கடைசியில் யோசுவா போகும்போது சொல்லிட்டான், இஷ்டம் இருந்தால் அவரை சேவிங்க, கஷ்டம் இருந்தால் போங்கடா. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் அப்படி சொல்லி முடிச்சுட்டான். கோ பேக் அண்ட் ரீட் ஜாஷுவா. நல்லா கவனிங்க. இப்போ அடுத்த அதிகாரத்துக்கு வாங்க. வேகமாக சில காரியங்களை காண்பித்துக் கொடுக்க வேண்டும், சபைக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த ஆதங்கத்தோடு கூட பேசுகிறேன். நேற்றைய தினம் வரைக்கும் உங்களை நான் 5வது அதிகாரம் வரை கொண்டு வந்தேன். மீதி இருக்கிற 7 அதிகாரத்தையும் வேகமாக போக போறேன். என்னோடு கூட சேர்ந்து வாசிக்கலாம். 6வது அதிகாரம் 1வது வசனம்.
1: எரிகோ,
0: எரிகோ
1: இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது.
0: எஸ், எரிகோ இஸ்ரவேலுக்கு புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது.
1: ஒருவரும் வெளியே போகவும் இல்லை,
0: ஒருவரும் வெளியே போகவில்லை,
1: ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை.
0: Now God wants to teach them another lesson for today's church. வெளியே பார்க்கறது தான் அடைச்ச மாதிரி இருக்கும். பக்கத்தில் உங்க கைப்பிடி சொல்லுங்க, வெளியே பார்க்கறது தான் அடைச்ச மாதிரி இருக்கும். சொல்லுங்க, நல்லா குலுக்க சொல்லுங்க, வெளியே பார்க்கறது தான் அடைச்ச மாதிரி இருக்கும். ஆமா, மத மாற்ற சட்டம் கர்நாடகாவில் வந்துட்டு, உத்தரப்பிரதேசத்தில் வந்துட்டு, ஜார்க்கண்டில் வந்துட்டு, மத்திய பிரதேச, அதெல்லாம் அப்படிதான் தெரியும். கர்த்தருடைய கிருபையினால நேபாளத்திலையும் ஊழியம் செய்யறோம். நேபாளத்தில் சட்டம் இருக்குது, பேப்டிசம் கொடுத்தேன்னு தெரிஞ்சுன்னா 10 வருஷம் உள்ள போனோம். ஆனால் எங்கள் சகோதரர்கள் வார வாரம் ஞானஸ்நானம் கொடுக்குறாங்க. வார வாரம் ஞானஸ்நானம் கொடுக்குறாங்க, 10 வருஷம் உள்ள போயிடணும். சிலர் இதில் வேற போட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் வேற போட்டுக்கிட்டான். நான் கேட்டேன், டை ஞானஸ்நானம் தான் கொடுக்குறீங்க, ஃபேஸ்புக்கில் ஏன்டா போறீங்க? அவன் என்ன சொன்னான் தெரியுமா? ஒரு பையன் சொல்கிறான், எங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு இல்லை, எங்களுக்கு ஃபேஸும் இல்லை புக்கும் இல்லை. அப்பமா ஜனங்களுக்குள்ள தைரியம் வராதான் தான். உள்ள நடக்கிறது காட்டட்டுமா? எரிகோவுக்கு உள்ள நடக்கிறது காட்டட்டுமா? வாசிங்க, ரெண்டாவது அதிகாரம் யோசுவா 2 அதிகாரம். இங்க வேசியாய ராகாப் சொல்றான், வாசிங்க 10வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
1: நீங்கள்
0: இல்ல 9வது வசனத்தை வாசி.
1: கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும்.
0: கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தாரா கொடுப்பாரா?
1: கொடுத்தார் என்றும்.
0: உங்க இதுல கிராமர் மிஸ்டேக் போட்டிருக்குது வெஸ்லி. உங்க பைபிள் அப்படிதான் போட்டிருக்கா? பக்கத்தில் இருக்க கைப்பிடி சொல்லுங்க, வேசிக்கே தெரியுது, உனக்கு ஏன் தெரியல? வாசிங்க மறுபடியும்,
1: கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும்.
0: உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும்.
1: உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும்.
0: உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும்.
1: உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றாரும் அறிவேன்.
0: சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் சொல்றாரு, இவனெல்லாம் மதமாட்ட விட்டுட்டீங்கன்னா நம்ம தேசத்துக்கு செக்யூரிட்டிக்கு ஆபத்து, அதனால தடுக்கப்படும். ஐயா, நாங்கள் என்னையா செஞ்சோம், நாங்கள் என்னையா செஞ்சோம், நாங்கள் காட்டி கொடுத்ததெல்லாம் பாவியா வாழாத பரிசுத்த தேவனோடு இணைந்து பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து விடு. உபயோகமற்றவனா வாழாத உபயோகம் உள்ளவனா மாறிவிடு. அதனையா சொல்லி கொடுத்தோம். நாங்கள் இந்த தேசத்துக்கு செக்யூரிட்டிக்கு நாங்கள் ரொம்ப ஆபத்தோம். என்னை பார்த்தா அப்படியே தெரியுது. ஜட்ஜ் அவர்களே, வாங்கையா, 26 பேரை கொன்னவனை காட்டுறேன், 127 பிளாக்ல கண்ண தூக்கிட்டு போனவனை காட்டுறேன், அவனை கேள், அந்த பகுதிகளுக்கு பயங்கரமாய் தெரிந்தவனை காட்டுகிறேன். மற்றவங்க ரத்தத்தை கெட்டு குட்டிச்சவராக்கின வேசிகளை காட்டுறேன், வா. ரத்தம் கெட்டு போயிருக்கிற அந்த பிள்ளைகளை பெறுகிற அந்த வேசியை காட்டுறேன். இன்னைக்கு அவ இயேசுக்குள்ள வந்துட்டான். ஒரு சாட்சி சொல்லட்டுமா? ஆண்டவர் எங்களுக்கு இந்த வேசிகளின் பிள்ளைகளை குறித்து பாரம் கொடுத்ததுனால ரொம்ப முயற்சி எடுத்தோம். உள்ள போறதுக்கு எங்க மிஷினரிகளுக்கு கொஞ்சம் பயம், ஏன்னா நம்மளையும் அந்த கணக்கில் சேர்த்துருவோம். பெண்கள் போறதுக்கும் பயப்பட்டாங்க. ஜோமனி பார்த்தோம். ஒரு சகோதரனும் சகோதரியும் ஜோம் பண்ணும் போது அவங்களுக்கு பிள்ளைங்க பிறக்காங்களா, அது அல்ல அப்படியே அப்பா இல்லாம அலையுத, அதை கூப்பிட்டு கொஞ்சம் ஏதாவது உதவி செஞ்சு ஏச சொல்லுங்கன்னா அதுங்களை கூப்பிட்டு பாடம் சொல்லி கொடுத்தோம், சோறு போட்டோம், சட்டை போட்டு விட்டோம், இயேசுவை கொடுத்தோம். இதுங்க ரொம்ப உற்சாகமா ஆண்டவரை பின்பற்றி பாட ஆரம்பிச்சாங்க. இதை பார்த்த 30 பிள்ளைங்கள தான் முதல்ல எடுத்தோம். இப்போ 800 பிள்ளைங்களை வச்சுருக்கோம். 30 பிள்ளைங்களை தான் எடுத்தோம். 30 பேரையும் கூப்பிட்டு இவங்களுக்கு ரத்தத்தை டெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சோம். கவனிங்க, இப்போ எங்களுடைய நற்கிரியை பார்த்து மற்ற அம்மா மாதிரி என் பிள்ளையும் சேர்த்துங்கன்னு 56 பிள்ளைங்க ஆயிடுச்சு. என் பிள்ளைங்க ஏதாவது படிச்சு விடுங்கய்யா, நாங்கள் தான் 15 தலைமுறையாக விபச்சாரியாக வாழ்ந்துட்டோம். 15 generations. எங்களை மாத்துங்க, என் பிள்ளைங்களை யார் மாத்துங்கன்னு சொல்லி 56 பிள்ளைங்க வந்துட்டாங்க. இந்த ஊழியக்காரர் என்ன செஞ்சா தெரியுமா? அந்த பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு நாள் உபவாசம் போட்டு அபிஷேகத்தில் வழி நடத்துறதுக்கு முன்னால அவங்களுக்கு தெரியாமையே பிளட் டெஸ்ட் நடத்திட்டோம். பிளட் டெஸ்ட் நடத்தினா எனக்கு அந்த சகோதரன் ஃபோன் பண்ணி சொல்றாரு, அண்ணே 56ல 26 பேருக்கு எய்ட்ஸ் இருக்கு, ஹெச்ஐவி பாசிட்டிவ் இருக்குது. எனக்கு கொஞ்சம் கலக்கண்ணா, இதுங்களை என்ன செய்யறது, எய்ட்ஸ் உடையவர்களை என்ன செய்யறது? குழம்பி போய் எல்லாரும் கத்தரை நோக்கி, ஆண்டவர் இந்த ஊழியத்தை கொடுத்துருக்கீங்க, இதை செய்யணும், இதை செய்யறதுக்கு எங்களுக்கு பலன் வேணுமே அப்படின்னு சொல்லும் போது, இந்த ஊழியக்காரனும் ஊழியக்காரையும் சேர்ந்து அந்த பிள்ளைங்களுக்கு அபிஷேக கூட்டம் நடத்தினா அவ்வளவு பேரும் அபிஷேகத்தில் நிரம்பினா. நிரம்பின பிறகு அதே டாக்டரை கூப்பிட்டு எங்க ஆஸ்பத்திரி ஆட்களும் சேர்ந்து மறுபடி பிளட் டெஸ்ட் பண்ணா 26 பிள்ளைங்களுக்கு எய்ட்ஸ் போன இடம் தெரியல. உடனே தூர்தர்ஷன்காரன் வந்துட்டான், என்டிடிவிக்காரன் வந்துட்டான், என்னமா பண்ணீங்களாமே, நான் பேசாம போயிரு, நீ நல்ல வேலையெல்லாம் செய்ய விட மாட்டீங்கடா, உங்களால் தான் அந்த மீடியா என்கிற கள்ள தீர்க்க தரிசிகள் என் ரூமில் வந்து உனக்கு திட்டோ திட்டுன்னு திட்டினேன். நல்லதை செஞ்சுருக்கேன், நீ எழுதி போடனே போட்டுருவேன், அதுக்கு பிறகு அதுக்கு பெரிய பெரிய பிரச்சனை, இதே தான் பிரச்சனையாக இருக்கும். நாங்கள் இங்கே ஊழியம் செஞ்சது பிள்ளைகளை மாற்றம் வந்திருக்கோம், இன்னைக்கு ஒரு பிள்ளை கூட எய்ட்ஸில் இல்லை. அப்படி மாற்றப்பட்ட பெண் இன்றைக்கு, அவளுக்கு பேர் அஞ்சலி, இன்னைக்கு எங்கள் பாலிடெக்னிக்கில் அவள் தான் லெக்சரராக மாறிட்டா. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அவர்களே, எங்களால் செக்யூரிட்டிக்கு பாதுகாப்பு இல்லையா, வாங்க ஐயா பாருங்க ஐயா, இயேசுவின் அன்பை கொஞ்சம் பார், இயேசு மர்மமாக்குறவர், இயேசு நம்ம அடிக்கடி பாடுறோம் அல்லவா, என்ன பாடுறோம், மறு

ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்ல போறோம், என்னையும் மாத்தும், இந்த சுவிசேஷத்தை தொடரவங்க எல்லாரையும் மாத்தும், எய்ட்ஸ் ஆனாலும் மாத்தும், அது உண்மையில மாத்திரம்தான் முடியும். எல்லாரும் சொல்லி

0: பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சு சொல்லுங்க, மறுரூபமாக்குறதுக்கு சொல்லுங்க, ஒரே ஒரு ஆளுக்கு தான் வல்லமை இருக்கிறது, அது என் இயேசு மாத்திரமே. உங்க ஊர் பக்கத்தில் யாரோ ஒருத்தர் டான்ஸ் ஆட பட்டு கொடுப்பாரு. உங்க ஊர்ல இருந்து கொஞ்ச தூரத்தில் வருஷத்தில் ஒரு ராத்திரியில் எல்லாரையும் கூட்டு டான்ஸ் ஆட வைக்கிறார். பக்கத்தில் கையை சொல்லுங்க, தைரியமா இருப்பான். இயேசுவால மாத்திரம்தான் பண்ண முடியும். காட்டுற வழியை கொண்டு நிறுத்துறையா, வரிசையா நிறுத்துறேன். நிறுத்தின இப்போ குடியிலேயே அழிஞ்சு போனவனுக்கு நிறுத்தின, நானா போய் மாத்தினேன், இயேசு மாத்தினாரு. நம்மதான் இயேசுவும் மாத்துவார். அதான் இயேசுவும் உம்னு சொன்ன உதடு நட்டிக்குவேன். அப்படி சொல்றவங்க மாத்திரம் ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுதான் மாத்த முடியும், இயேசுதான் மாத்த முடியும். குரிய மதிப்புக்குரிய வணக்கத்துக்குரிய சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு, எங்களை போய் ஆபத்துன்னு சொல்றீரையா, எங்களை போய் தேசத்தின் பாதுகாப்புக்கு ஆபத்துன்னு சொல்றீரையா, ஏன்னா எங்களை குறித்து உங்களுக்கு திகில் பிடித்திருக்கிற. சொல்லுங்க மறுபடியும் இந்த வசனத்தை வாசிங்க, வெஸ்லி 2:9.
1: உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன்.
0: போதும், எல்லாத்தையும் வாசித்தா ராத்திரி ஆயிரும். துட்டுக்கு மாம்சத்தை விற்கிறவளுக்கு தெரியும். Listen, sir. My gospel is able to transform nations. சரி, நம்ம தான் நினச்சிருக்கோம் அடைச்சிருக்கு அடைச்சிருக்கு அடைச்சிருக்கு. உள்ள எப்படி இருக்குது சொல்லுங்க? உள்ள டக்கு டக்கு வந்துட்டான் என்ன செய்யுது, வந்துட்டான் என்ன செய்யுது, பிடிச்சிட்டான் என்ன செய்யுது. அதனால தான் பார்த்தாரு, டே ஓம் பலத்தில் இல்லை, ஏன் பலத்தில் தான் தேசத்தை
1: ஜெயிப்பேன்
0: அப்படின்னு இஸ்ரவேலுக்கு காண்பிக்கிறதுக்காக செவரெல்லாம் நீ தொடக்கூடாது, சும்மா சுத்தி வந்தாம். சுத்தி வர்றவன் பேச விட்டுருந்தா என்ன சொல்லியிருப்பான் தெரியுமா? ஏதோ ஒரு பைத்தியக்காரன் பின்னால போறோம், அவன் சுத்தி வந்தா உழுங்குறான். ஆறு குதிரை ஒன்னா போகிற ரதங்களை உடைய ஒரு மதில் விடிஞ்சு உழுன்னு சொல்றான். நம்மளும் நம்பிக்கிட்டு சுத்தி போறோம். அக்கா பத்மாக்கா உனக்கு தெரியுமாக்கா, இவன் சொல்றான் நம்மளும் போறோம் பாரு. உன்னை பத்மாக்கா கிரிஜாக்காட்ட சொல்லுவாங்க, கிரிஜாக்கா கிரிஜாக்கா, நம்ம பைத்தியம் பிடிச்சிட்டா சுத்தி வர்றமே. இப்படி நம்ம அக்கா மாதிரே பேசப்படுத்திருந்தா புருஷ மாதிரி பாதியில போயிருப்பான். நான் அடிக்கடி சொல்றேன், காரை ஓட்டிகிட்டே போறீங்க, ஜிபிஎஸ் சொல்லுது லெஃப்ட் டர்ன், ஆனால் பக்கத்தில் இருக்க ஒய்ஃப் சொல்றா அறிவு கட்ட அத்தான் நேற்று தானே வந்தோம், ரைட் டர்ன். புருஷன் பின்னால போயிடுறான். இந்த அக்கா பேச்சை கேட்கறதா, இந்த அக்கா பேச்சை கேட்கறதா, இந்த அக்கா பேச்சை கேட்டால் போற இடத்துக்கு போயிடலாம், இந்த அக்கா பேச்சை கேட்டால் சோறு கிடைக்காது. அதனால ரிவர்ஸ் அடிச்சிருப்போம். பக்கத்தில் சொல்லுங்க, அந்த ஜிபிஎஸ் அக்கா பேச்சை கேட்டே நம்ம உருப்படலை. எங்ககிட்ட ஒரு டாக்டர் இருக்கிறாரு, அவர் ஒரு நாள் சென்னை கூட்டத்தை முடிச்சுட்டு எங்க ஆஃபீஸுக்கு தங்க வரணும். ஒரு தம்பி சொன்னா ஏங்க கேட்ட விட்டுருங்க, நான் அவரை ஊட்டி கூட்டிகிட்டு போறேன். அவரை நான் பார்த்து, டாக்டர் அசோக் எத்தனை மணிக்கு திரும்பி வந்தீங்க? கூட்டம் 9:30 முடிஞ்சிட்டு உங்களை காணுமே, நான் தூங்குறது வரைக்கும் 11 மணி தான் நான் தூங்குறேன். அவர் சொல்றானே, தம்பி சொன்னா ஜிபிஎஸ்ஸை ஃபாலோ பண்ணுண்டு, சென்னையை சுற்றி சுற்றி வந்தோடனே 7 நேரம் காட்டிட்டான், எரிய மதில் விழுந்த பிரதானம் வந்தோம். பக்கத்தில் சொல்லுங்க ஜிபிஎஸ் நம்பர் நீ ஆண்டவரை ஏன்பா கொஞ்சம் நம்பக்கூடாது? லொக்கேஷன் போட்டிருக்கேன், லொக்கேஷன் உன் லொக்கேஷன் இந்த தேசம் தேவனை அறிவதே. இதை கற்றுக் கொடுக்கணும். சத்தம் கட்டாம விசுவாசிக்கிறவன் பத்திரான விசுவாசிக்கணும். பத்திர சத்தமே காட்டக்கூடாது. அதனால தான் சொல்ல ஒருத்தன் சத்தம் மூச்சு காட்டுறோம் சுத்திவான். கத்தர் என்ன அழகா பாடம் சொல்லி கொடுக்காரு பாத்தீங்களா. நம்ம நினைக்கோ ஆர்ப்பரிச்சா விழுந்துரும், ஆர்ப்பரிச்சு ஒண்ணும் விழ மாட்டேங்குது. நம்ம ஆர்ப்பரிக்காத சத்தமா. Listen, do not be carried away by unknown truth which is not in the Bible. பிலிப்புல பவுலும் சீலாவும் இருக்கும் போது பாடினாங்க விழுந்துட்டு நல்லது. ஏன்னா ஆண்டவருக்கு ஆசை கூட இருந்த 276 பேரும் விடுதலை ஆகணும். பிலிப்பு ஜெயில இருக்கிறார் பவுல், பாடினாரா சொல்லுங்க சொல்லுங்க, துதிக்கலையாங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க அங்க இருந்தா எழுதினாரு. அப்ப துதிச்சாரு. நோக்கம் என்ன தெரியுமா, உள்ள உட்காந்து 12 லெட்டர் எழுது, அதுதான் பின்னால சபைக்கு வரும். 12 லெட்டர் எழுதணும்னு தேவ தீர்மானம் இருக்கும்போது நீ துதிச்சாலும் சரி குதிச்சாலும் சரி அது உழாது. பக்கத்தில் சொல்லுங்க, தேவ சித்தத்தின்படி கத்துனா உழும். இல்லை தேவன் நோக்கம் வேறையா இருந்ததுன்னா நீ என்னதான் கத்துனாலும் உழாது. பவலை வச்சு 12 லெட்டர் எழுதினதுனால தானே நீங்கள் நானும் இன்னைக்கு பெரிய பரங்க பயங்கர பிரசங்கம் பண்ணுறோம். முதல் நாளில் விழுந்திருந்துன்னா என்ன ஆயிருக்கும், இன்னைக்கு உன் கையில் வெறும் அட்டை தான் இருக்கும், நியூ டெஸ்ட்மெண்ட் இருக்காது. அவன் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தா தேவன் சொன்னார்னா விழும். அதனால தான் நான் எப்பவும் என் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், உளுந்தாலும் சரி உள்ளிருந்தாலும் சரி அல்லேலூயா, நான் கத்தி தான் உழணும்னா உழட்டும், கத்தாமலே உழணும்னா உழட்டும். We talk about revival, but we don't follow God's method. நல்ல கவனிங்கம்மா, ஏதோ ஒன்ன பிடிச்சுக்கிட்டு அதுதான் சத்தியம் சொல்லிடுறாங்க. முழு பைபிளும் வாசிங்க, முழு பைபிளையும் வாசிங்க. தேவன் கிரியை செய்வார் நம்புகிறேன், ஆனால் அவருடைய வேலையில் அவருடைய மெத்தடில், அதுக்கு மட்டும் முடித்து கொடுத்துருங்க. மேக் யுவர் செல்ஃப் அவைலபிள் டு காட், ஃபினிஷ். இதைத்தான் ஆண்டவர் எரிகோவை சுற்றி வரும்போது சொன்னார். சரி அதையும் விட்டுருவேன், வேகமாக போகணும்ல. அடுத்தால இப்போ 9வது அதிகாரத்துக்கு போங்க. ஆனால் இன்னொன்று சொல்லிக் கொடுத்தார் எரிகோவில், என்ன சொல்லி கொடுத்தார் தெரியுமா, ஒரு வசனத்தை சொன்னார், அதையும் வாசித்துடலாம், அதுக்கு பிறகு நம்ம போகலாம். 6வது அதிகாரம் 9வது வசனம், 19வது வசனம்.
1: சகல வெள்ளியும் பொன்னும்,
0: சகல வெள்ளியும் பொன்னும்,
1: வெண்கலத்தினாலும் இரும்பினாலும்,
0: வெண்கலத்தினாலும் இரும்பினாலும்
1: செய்யப்பட்ட பாத்திரங்களும்,
0: செய்யப்பட்ட பாத்திரங்களும்
1: கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள்,
0: பரிசுத்தமானவைகள்,
1: அவைகள் கர்த்தரின் பொக்கிஷத்தில் சேரும் என்றான்.
0: அனௌன்ஸ்மென்ட், நாட் ஒன்லி யூ கோ அரவுண்ட், டு நாட் கவர் எனிதிங். உள்ள இருக்க ஒன்னையும் சீக்க கூடாது. நல்லா கவனிங்க, if you want to inherit the land you must be detached from covetousness. சபைக்குள்ள பொருள் ஆசை இருக்கிறது வரைக்கும் இந்த தேசத்துக்கு எழுப்புதல் வராது. எழுதி தர்றேன், இதை ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கணும். தேசத்தை சொந்தரிக்கும்னால நீ சுத்தி வந்து விழுகிறது மாத்திரமல்ல, you should not have that covetousness. பொருள் ஆசையிலிருந்து விடுதலை ஆகணும். உங்களையே கேட்டு பாருங்க, உங்களையே கேட்டு பாருங்க அம்மா, உங்களையே கேட்டு பாருங்க. நீ இருக்கிற தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் வெடித்து கிளம்ப வேண்டும் என்று மன்றாடி அழுகிறவர்கள் நானும் ஒருவன். ஆயிரங்கள் அழுகிறதாக நான் அறிவேன். ஆண்டவருக்கு சோத்திரம். பட் மோர் தன் தட், ஆர் யூ டெலிவர்ட் ஃப்ரம் கவெட்சியஸ்னஸ். இன்னைக்கு சபைக்கு என்ன தெரியுமா வியாதி, பொருள் ஆசை. உங்க ஊர்ல அதை குறித்து பேசுறதுக்கு சில சபை branded for it. அந்த சபைக்கு போறவங்களும் அங்க உட்கார்ந்திருப்பீங்க. காது கொடுத்து கேளு, இந்த தேசம் தேவனை அறிய வேண்டும் என்றால் நீ முன்னேறுவதற்கு எதிரியா இருக்கிறது உனக்குள்ள இருக்கிற பொருளாசை என்கிற விக்கிரகம். ஒரு ஆகான குறித்து எழுதி வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு சபைக்குள்ள ஏராளமான ஆகான், அதுவும் சில சபையில சபை சொத்தையா புடுங்கிறதுக்கு ஆகுதான். ஃபாதர் அழகா பாடினாரு, பொருட்கள் மேல கண்ணு போச்சுன்னு போச்ச

இன்னைக்கு காலையில் ரெண்டு தங்கச்சிமார் உங்கள் அப்பா அம்மாவோட என்னை பார்க்க வந்தாங்க. நான் அவங்கள பார்த்து ஒன்று சொன்னேன், என்கிட்ட இழக்கிறதுக்கு இன்னும் ஒன்றும் இல்லை. தட்ஸ் வை ஐம் போல் இழக்கிறதுக்கு இன்னும் இல்லையா. அதனால தான் என் மனைவியை பல முறைகள் நக்சலைட்டு பயமுறுத்தும் போதெல்லாம், இன்னைக்கு உங்கள் வீட்டுக்கார் 10 மணிக்கு வராரு, 20 மணிக்கு வராரு, போ, 3வது ரச்சல் சொல்லும் சொல்லிட்டு அவரை கொண்டு போய் சமாளிக்க முடியுது, நான் கொண்டுட்டு போ, அதோடு விட்டுட்டான். ஒரு தடவை என்ன பார்த்து ஒரு ஆள் துப்பாக்கி ஏந்தின ஆள் தான், இன்னும் ரோத்தாஸ் மலைக்கு போயிருக்கும்போது எங்கள் பள்ளிக்கூடத்திலே படித்தவன் தான். அவன் தான் சொன்ன, அங்கிள் உங்களை கடத்தல் நிறைய கோடி கிடைக்கும்னு சொல்கிறாங்க. நான் சொன்னேன், உனக்கு கோடி போடாமல் இருந்தால் சரிதான், பேரை சொல்கிறேன். அவங்க கேட்டாங்க, என்ன அங்கிள் இப்படி சொல்லிட்டீங்க, எனக்கு கோடி போட்டுருவாங்களா? ஆமாப்பா, என்னைய கூட்டு போனால் கோடி கிடைக்காதுடா, கோடி கிடைக்கவே கிடையாதுடா, ஏன்னா ஒன்றும் இல்லைடா, கொள்ளையடிக்கிறவரும் பண்டாரத்தையும் பரதேசியுமா பார்த்து கொண்டாடிக்க வருவான். இது பண்டாரம், இது பரதேசி, இதை கொள்ளையடித்து ஒரு பிரயோஜனம் ஆக போகிறதில்ல. பக்கத்தில் இருக்க சொல்லுங்க, அகஸ்தியபகுமாரை கொள்ளையடித்து ஒன்றும் ஆகாது. இழக்கிறதுக்கு என்ன இருக்குது, பேர் இருக்குதா இல்லை, படிப்பு இருக்குதா இல்லை. நான் படித்தது ஆர்டினரி டிப்ளமோ, பைபிள் காலேஜுக்கு ஒரு நாளும் மலைக்கு கூட போய் ஒதுங்கினதில்லை. ஆமாம், பொள்ளாச்சிக்கு வந்திருந்தேன், ஒரு மிஷினரியுடைய பிள்ளையினுடைய கல்யாணத்தை நான் தான் பிரசங்கம் பண்ணணும் கூப்பிட்டு வந்திருந்தாங்க. 13.5 மணி நேரம் டிராவல் பண்ணி வந்தேன் பொள்ளாச்சியில், கேவலுக்க பொள்ளாச்சிக்கு போயிருக்கேன், 13.5 மணி நேரம் டிராவல். அவங்க அப்பா மிஷினரியாக இருக்கார், 36 சபைகளை ஸ்தாபித்தவர். அவருடைய பிள்ளையை நான் உயிரோடு காப்பாற்றினேன், அது ஒரு பெரிய கதை. ஒரு ஆக்சிடென்ட்ல அவனை காப்பாத்த போய் எனக்கு முகத்துல 23 தையல். அதனால அவங்க அப்பா சொன்னாரு, அண்ணன் நீ கல்யாணத்துல எப்படியாவது வந்து பேசணும்னு சொன்னாரு. நானும் 13.5 மணி நேரம் டிராவல் பண்ணிட்டு மறுபடியும் என்ன அடுத்த நாள் கூட்டம், என் கூட இருக்கிற அமல் தம்பியை கேட்டு பாருங்க, 13.5 மணி நேரம் டிராவல் பண்ணி 13.5 மணி நேரம் அங்க போன உடனே ஐயர் சொல்லிட்டாரு, நீ அங்கி போடாத, நீ பிரசங்கம் பண்ணக்கூடாது. அங்கி கூட இல்லையா, லுங்கி தான் இருக்குது. This is me. என்னத்தை கழட்டுவே, ரெவரண்டை கழட்டுவே, ரெவரண்டே கிடையாது, என்னத்தை இழக்கிறதுக்கு இருக்கிறேன். அதனால தான் தைரியமாக பக்கத்தில் இருக்கும் சொல்லுங்க, இழக்கிறதுக்கு படிச்சின்னா சொல்லுங்க இழக்கிறதுக்கு படிச்சிட்டின்னா தைரியம் தானாக வந்துடும், வைரக்கியம் தானாக வந்துடும். நமக்கு பயமாக இருக்கிறக்கான அவ்வளோ பிடிக்க சொல்லணும். ஆண்டவர் சொன்னார், தன் ஜீவனை இழக்கிறவன், தன் ஜீவனை இழக்கிறவன் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறான். அதனால தான் ஜிம் எலியட் சொன்னான், இழக்கக்கூடிய கூடாததை பெற்றுக்கொள்வதற்காக தக்க வைக்க கூடாததை தக்க வைக்கிறதுக்கு முயற்சி செய்கிற முட்டாள். I am not a fool. ஏனென்றால் பொன் பொருள் வேண்டாம்.

0: போக ராஜ்யவாசி. ஒரு ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். இடையில கிபியோனரை கொடுத்து பேசி அந்த ஏமாத்துக்காரங்களை கொடுத்து பேச ஆரம்பிச்சுன்னா மூணு நாள் பிரசங்கம் பண்ணும். வஞ்சிக்கிறவன்ல ஆண்டோடைய வார்த்தை கேட்காம வஞ்சிக்கப்பட்டாங்க, அதை பற்றி பேச போகலை. ஆனால் முக்கியமான 10வது அதிகாரத்துக்கு வரலாம். யோசுவாவின் புஸ்தகம் 10வது அதிகாரம். இந்த அதிகாரத்தை வீட்டில் போய் படிங்க. இந்த கிபியோனியருக்கு உதவி செய்யினால 5 ராஜாக்கள் இந்த கிபியோனியரை பாடுபடுத்துறான். இந்த கிபியோனரை அடிக்கிறான். இந்த கிபியோனியர் கத்துறாங்க, ஐயா யோசுவா எங்களை காப்பாத்தும். யோசுவா என்ன செய்தான்? 7வது வசனத்தை வாசிக்கலாம்.
1: அவர்களுக்கு பயப்படாயாக,
0: அவர்களுக்கு பயப்படாயாக,
1: கைகளில் அவர்களை ஒப்புக்கொடுத்து,
0: கைகளில் அவர்களை ஒப்புக்கொடுத்து,
1: அவர்களில் ஒருவரும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை என்றார்.
0: நல்லா கவனிங்க, அந்த அதிகாரத்தை வீட்டுல போய் படிங்க. யோசுவா அதிபதிகளை கூப்பிட்டான், கொஞ்ச பேரை கூப்பிட்டான், எல்லாரும் போனாங்க. 5 ராஜாக்களை உயிரை பிடிச்சு ஒரு கையில அடிச்சு போட்டாங்க. நீ பாத்துக்க, இதுக்கு இடையில யோசுவா தன்னுடைய அதிகாரத்தை, தனக்கு கொடுக்கப்பட்டிருந்த அபிஷேகத்தை வைத்து சூரியனே நில், சந்திரனே நில், நான் வேலையை முடிக்கல அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷனுடைய சொல்ல கேட்டது போல ஒரு நாள் நடந்தது. ஆண்டவர் எழுதி வச்சிருக்காரு. ஹீரோ, டாப் ஹீரோ. He could stop the sun, the stop the moon. இன்னைக்கு தான் வரும்போது பிரதர் ரவி சொன்னார், ஒரு போலீஸ் ஆபீசர் உங்க கோயம்புத்தூர்ல சொன்னாராம், ஐயா இயேசுபால் ஐயா ஒரு கூட்டம் நடத்தினாங்க, எந்த இடம்னு எனக்கு ஞாபகம் இல்லை. சுத்தி கோயம்புத்தூர்ல மழை பெஞ்சது, ஆனா கூட்டம் நடந்த இடத்த மட்டும் 2 கிலோமீட்டர் ஒரு துளி மழையும் விழல. இன்னைக்கு சொன்னாராம் அவர் போலீஸ் அதிகாரி, அவருக்கு மறக்கல. அந்த கூட்டம் எதற்கு மறைஞ்சது அவருக்கு மறக்கல. என் ஆண்டவர் இயற்கை ஆளுகிறவர், என் ஆண்டவர் இயற்கை அசைக்கிறவர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அந்த ஆண்டவருக்கு ரெப்ரசன்டிவ் அணிக்கிற யோசுவா நில், உன் நிலையில நில், நின்னுச்சு. அந்த வசனத்தை மாத்திரம் வாசிங்க, 10வது அதிகாரம் 14வது வசனம்.
1: இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட,
0: இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட
1: அந்நாளை ஒத்த நாள்,
0: அந்நாளை ஒத்த நாள்,
1: அதற்கு முன்னும் இல்லை, அதற்கு பின்னும் இல்லை,
0: முன்னும் இல்லை,
1: அதற்கு பின்னும் இல்லை.
0: போதும். Such a powerful hero. எல்லா ராஜாவையும் பிடிச்சு அடைச்சு போட்டாச்சு. அவன் என்ன செஞ்சிருக்கணும்? டேய் பாத்தீங்களா, I am your head. I am the president. இல்லையா? யோசுவா பாருங்க, வாசிக்கலாம் 10வது அதிகாரம் 24வது வசனம்.
1: அவர்களை யோசுவாவின் இடத்திற்கு கொண்டு வந்த போது,
0: ஜெயிச்ச பின்பு இந்த 5 ராஜாக்களையும் யோசுவாவின் இடத்துல கொண்டு வந்த போது,
1: யோசுவா இஸ்ரவேல் மனுஷரை எல்லாம் அழைப்பித்து,
0: யோசுவா இஸ்ரவேல் மனுஷரை எல்லாம் அழைப்பி,
1: தன்னோட கூட வந்த யுத்த மனுஷரின் அதிபதிகளை நோக்கி,
0: தன்னோடு வந்த மனிதர்களின் அதிபதிகளை நோக்கி,
1: நீங்கள் கிட்ட வந்து,
0: நீங்க கிட்ட வந்து
1: உங்கள் கால்களை இந்த ராஜாக்களுடைய கழுத்துக்களின் மேல் வையுங்கள் என்றான்.
0: யார் வைக்கணும், யார் வைக்கணும் சொல்லுங்க, சொல்லுங்க. இதெல்லாம் படிக்கிறது இல்லையோ நீங்க பைபிள்ல? உங்க சபையில் இதெல்லாம் சொல்லி கொடுக்கறது இல்லையோ? 5 ராஜாக்களையும் கொண்டு வந்து எல்லாவனும் கழுத்துல கால வைடான்னு சொல்லி என்ன சொல்ல விரும்புறான் யோசுவா? This victory ile unakku than pangu, unakku than pangu, unakku than pangu. நீ என்ன மேன்மை படுத்த கூடாது. As a collective team,
1: amen.
0: As a collective body, as a corporate people,
1: yes,
0: we brought the victory,
1: amen.
0: நம்மள இருந்தா என்ன செஞ்சிப்போம்? நான் மட்டும் சூரியனை நிறுத்தாம இருந்தா, நான் மட்டும் சந்திரன் நிறுத்தாம இருந்த, ஆண்டவர் இந்த எல்லா சுயத்துக்கு செத்த யோசுவா, அவன் பின்னால கால எதிரினுடைய கழுத்துல வைக்கிற ஒரு கூட்டம். இந்த கோயம்புத்தூர் பட்டணத்துல சுயத்துக்கு செத்து எதிரின்றி பிடரியில கால் வைக்கிறதுக்கு நாங்கள் வர்றோம்
1: என்று
0: சொல்கிற ஒரு கூட்டத்தை தேவன் தேடி வந்திருக்கிறார். ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். என் ரெண்டு மகள்ல ஒரு மகளுக்கு ஒரு கை இல்லைன்னு சொன்னேன். அந்த கதை இங்கே நிறைய பேருக்கு தெரியும். அவர் ட்ரெயின்ல சாகல, நாய் கடிச்சு சாகல, அழுக்கு துணியில சொட்ட போது சாகல, ஆஸ்பத்திரியில் ரெண்டு நாள் சாப்பாடு இல்லாமல் ரெண்டு நாள் பிள்ளைய போட்டிருந்த போது சகலை, எங்கள் ஆஸ்பத்திரியில் கொண்டு வந்து அம்பியூட் பண்ண போது அதுலேயும் பழச்சிக்கிட்டா. எனக்கு மகளானாள் சேரனவ பேர். எனக்கு அதுக்கு அதனால இன்னொரு பிள்ளையும் நாங்கள் வச்சுருந்தோம், அவளையும் எடுக்க வேண்டி வந்தது. அப்புறம் ஷெக்கீனா, நான் எப்பவுமே என் கூட்டத்திலலாம் சொல்லுவேன், ஷெக்கீனா துரு துரு துரு துருன்னு இருப்பா, சேரன் அமைதியாக இருப்பா. அதனால ஷெக்கீனாவுக்கு நாங்கள் மங்கி பிராண்ட் வச்சுருக்கோம், இதுக்கு கேட் பிராண்ட் வச்சுருக்கோம். ஸ்பெஷலிட்டெல்லாம் கேளுங்க சொல்லுவார், என் சகோதரர்லாம் சொல்லுவாங்க. அவங்க நான் வெளியே ஊழியத்துக்கோ அல்லது ஆஃபீஸ்க்கோ போயிட்டு வந்தோடனே ரெண்டு பேரும் ஓடி வருவாங்க, குட்டியாக இருக்கும்போது ஓடி வருவாங்க, வந்து என் ஷூவால் கழட்டுவாங்க, ரெண்டு பிள்ளைங்களும் ஓடி வரும். அப்போ ஷெக்கீனா சொல்லுவா, ஏய் உனக்கு தான் ஒரு கையில் ஏடி சும்மா இரு, உனக்கு சாக்ஸை கழட்ட முடியாது, உனக்கு பலன் இல்லை. இந்த அமைதியான பூனைன்னு சொல்லுவேன், அந்த மக பார்த்துக்கிட்டே இருப்பா. இவ கலட்டி அந்த சாக்ஸ் எல்லாம் ரெண்டு சாக்ஸையும் கலட்டி ஷூவை கலட்டி உள்ள வச்ச உடனே டபக்குன்னுட்டு தூக்கிட்டு போய், அது எனக்கும் தான் டேடி என்று வெளில கொண்டு இந்த ரேக்கில் வைப்பா போது நான் கண்ணீர் வடிச்சிருக்கேன். எனக்கும் டேடி, எனக்கு கையில் தான், நோ ப்ராப்ளம், ஐ ஹாவ் நோ ஸ்ட்ரென்த், ஐ எம் வீக், யூ கேனாட் கன்சிடர் மீ, நீ என்னை உபயோகப்படுத்த முடியாதுதான், ஆனால் எனக்கு டேடி இருக்கிறதுனால ஷூவை தூக்கி கொண்டு நான் ரேக்கில் வைக்க முடியும்னு சொல்லி வைக்கும்போது அநேக நேரங்களில் கண்ணீர் வடிச்சிருக்கேன். இன்னைக்கு இந்த கூட்டத்தில் யாரும் கண்ணை மூடக்கூடாது, யாரும் இந்த நேரம் எந்திரிக்க கூடாது. ஐ ஆஸ்க் ஒன் க்வெஸ்சன், தேசத்தில் ஐந்து விதமான சத்துருக்கள் கிரியை செய்கிறான், பேசுறதுக்கு நேரம் இல்லை. ஐந்து சத்துருக்கள் உண்டு இந்த தேசத்தில், அதோடு கூட கல்லாமை உண்டு, இல்லாமை உண்டு. நீங்க அந்த பாட்டை போடும்போதே கேட்டிருக்கலாம், ரெண்டு ஆள்ல ஒரு ஆள் ஒரு நேரம் சோறு இல்லாத பீகார், இந்தியா முழுவதும் நாலு பேர்ல ஒருத்தனுக்கு சோறு இல்லையா, எங்க ஊர்ல ரெண்டு பேர், அதனாலதான் உங்க ஊருக்கு வேலைக்கு வந்திருக்கான், வேலையும் இல்லை சோறும் இல்லை வாழ்க்கையும் இல்லை ஒரு நம்பிக்கையும் இல்லை. நல்லா கவனிங்க, ஐந்து வித சத்துருக்களை பிடிச்சி அடைச்சி ஜனத்தை இந்த கிழிஞ்சு போன சட்டை போட்டு வந்தான அந்த கிபியோனியரை, இந்த உலர்ந்து போன சப்பாத்தியை கொண்டு வந்தான அந்த கிபியோனியரை, கால செருப்பு கிழிஞ்சு வந்தானே அந்த கிபியோனியர விடுதலையாக்க. Go back and read. நம்ம பைபிள் இன்னைக்கு கான்டெக்ஸ்ட்ல படிக்கிறதே இல்லை, என்னமோ சியோனை பத்தி தான் படிப்போம். Listen. கால சப்பல் கிழிஞ்சு போயிருக்குது, போட்ட சட்டை கிழிஞ்சு போயிருக்குது, போட்டிருக்க தண்ணி பை வாட்டர் பேக் திராட்சை துருத்திகள் கிழிஞ்சு போயிருக்கு. அநேக நாட்கள் நடந்ததுனால கால் வீங்கி போறது போல தெரியுது. அவனை காப்பாத்துறதுக்கு தான் யோசுவா சூரியனையும் சந்திரனையும் நிறுத்தினா, உங்களுக்கு தெரியுமா? இந்த ஆளை காப்பாத்துறது தான். ஒருவேளை நீங்க சொன்னீங்க அவன் வேஷம் போட்டான், வேஷம் போட்டான் இல்லையா, பட் தட் வாஸ் தர் கண்டிஷன். அவங்கள தான் விறகு சுமக்க வச்சான், தண்ணி தூக்க வச்சான். They were like treated like slaves. அவங்கள விடுதலை ஆக்கிறது தான். இந்த அஞ்சு ராஜாக்களை பிடிச்சு அவங்கள கடத்தி, அதிபதிகளே வாங்க கால வைங்க, உலகத்துக்கு காண்பிப்போம் வெற்றி கர்த்தருடையது என்று. பலவீனக்கனாய்க்கும் பலன் உள்ளவனாய்க்கலும் உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம் இந்த உலகத்துக்கு காண்பிக்கிறதுக்கு. பிரதர் அகஷிஞ்ச பகவான், நானும் இணைந்து கொள்கிறேன், நானும் இணைந்து கொள்கிறேன் என்று சொல்கிற அந்த ஐந்து ராஜாக்களின் கழுத்தை பெடரியில் கால் வைக்கிறதுக்கு 35 வயசுக்கு கீழ்ப்பட்ட அனைத்து பேருக்கும் ஒரு அறிவு கொடுக்கிறேன். யுத்த வீரர்களின் அதிபதிகளை அழைக்கிறேன். நீ யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை. உன்னோடு தேவன் பேசியிருந்தார்டா. அந்த கிபியோனியர் என்கிற அழுத்தப்பட்டு நொறுக்கப்பட்டு நசுக்கப்பட்டு இருக்கிற ஒரு ஜனத்தை அழிக்க புறப்படுபவர்களை காப்பாற்றுவதற்கு நான் உங்களோடு யுத்தத்தில் சேர்ந்து கொள்கிறேன் என்று சொல்கிறவர்கள் மாத்திரம். நீங்கள் தூரத்தில் இருந்தாலும் சமீபத்தில் இருந்தாலும் யூ கேன் கம் டு த ஃப்ரெண்ட். ஐ வுட் லைக் டு ப்ரே ஃபார் யூ. உனக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். எதிரியினுடைய கழுத்தில் பெடரியில் கால் வைக்கிறதுக்கு எனக்கும் ஒரு சான்ஸ் இருக்குது. நான் தனியனாக இல்லை, தனி மனிதனாக இல்லை, நானும் விரும்புகிறேன் என்று சொல்கிற மாத்திரம் நீங்கள் கையெல்லாம் தூக்க வேண்டாம். எழுந்து இங்கே வாங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். என்னை தருகிறேன், என்னை தருகிறேன் என்ற பாடலை என் சகோதரன் வெஸ்லி பாடும்போது தேவனுடைய கரத்தில் கொடுப்பதற்கு நான் வருகிறேன் என்று சொல்கிற வாலிப உள்ளங்கள் என் வசதிகளை பார்த்தல்ல, என்னுடைய எதிர்காலத்தை பார்த்தல்ல, என்னுடைய வாழ்வை பார்த்தல்ல, இந்த தேசத்தை நசுக்குகிறார் இந்திய எதிரிகள். என் தேசத்தை அப்படி நொறுக்கிக் கொண்டிருக்கிற பயமுறுத்தி கொண்டிருக்கிற சக்திகளை அவர்கள் மேலே கால்களை வைப்பதற்கு, அவர்களை என் கால்களின் கீழே நசுக்குவதற்கு ஆண்களும் பெண்களும் இது நேரம், இது தேவன் உன்னை தேடுகிற நேரம். இட்ஸ் நாட் ஃபார் ஒன் மேன்ஸ் க்ளோரி. சூரியனையும் சந்திரனையும் நிறுத்துவனுக்கல்ல, அவனுக்கெல்லாம் க்ளோரி, அவனுக்கெல்லாம் மகிமை தேவன் செய்கிறார், தேவனே செய்கிறார் என்று தேவனுக்கு மகிமை சேர்க்கிற கூட்டம். என் பெயர் எழுதினாலும் சரி, எழுதாட்டாலும் சரி, என் ஜனங்கள் ஆசீர்வாதத்துக்கு பிரவேசிக்க வேண்டும் என்று ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய கூட்டம். அவர் பாட பாட பின்னால இருக்கிற சிலரையும் ஆண்டவர் தட்டி

0: அருமையான தம்பி தங்காய் என்ன பாருங்க, உங்க ஒப்பு கொடுத்தல் உண்மையானால் உங்களை இங்கேயே பயிற்சி கொடுக்க விரும்புகிறோம். We want to train you here, not in Bihar. Before coming to Bihar, we want to train you, show you the real picture of today's India. உங்களை ஒரு ராஜாக்களை காலின் கீழே மிதிக்கிறது எப்படி என்பதை ஒரு யுத்த வீரனாக மாற்றுவதற்கு ஒரு நாள் ஒரு கூட்டத்தை ஜெம்ஸின் சார்பாக இங்கே நடத்த விரும்புகிறோம். அதில் நீங்கள் இன்னமும் தெளிவு பெற்று என்னை தேவன் அழைக்கிறார் என்றும் என்னை தருகிறேன் என்றும் நீங்கள் சொல்வீர்கள் என்றால், அதற்கு பின்பு வட இந்தியாவில் கொண்டு போய் ஒரு நாள் உங்களை பயிற்சி கொடுத்து வட இந்தியாவின் நிலைமையை காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறோம். செகண்ட் ஸ்டெப், அவைகளை பார்த்து விட்ட பின்பு உங்கள் போதகரிடத்தில் பேசி, உங்கள் பெற்றோரிடத்தில் பேசி, உங்களை குறித்திருக்கிற தேவ தீர்மானத்தை உங்களுக்கு காட்டி கொடுக்க விரும்புகிறோம். This is the process we want to have. இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒரு செய்தியினால் உந்தப்பட்டு, ஏதோ உணர்ச்சியினால் அல்ல, என் மகள் சொன்னது போல எனக்கு ஒரு கை இல்லை, உண்மைதான், காலில் சில விரல் இல்லை, நாய் தின்னது உண்மைதான், உனக்கு இருக்கிற பலன் எனக்கு இல்லை, பட் ஐ கேன் ஆல்சோ ஜாயின் பிகாஸ் ஐ லவ் மை டாடி. எங்க அப்பா, எல்லாரும் கையை தூக்கி சொல்லுங்க, எங்க அப்பாவை நான் நேசிக்கிறேன், எங்க அப்பாவை நான் நேசிக்கிறேன், எங்க அப்பாவை நேசிக்கிறேன். அப்படி அன்பை விட்டு உபத்திரவமோ வியாகுலமோ பசியோ பஞ்சமோ பட்டயமோ மரணமோ
1: மரணமோ
0: ஜீவனோ
1: ஜீவனோ
0: அதிகாரங்களோ
1: அதிகாரங்களோ
0: தூதர்களோ
1: தூதர்களோ
0: வரும் காரியங்களோ
1: வரும் காரியங்களோ
0: நிகழ் காரியங்களோ
1: நிகழ் காரியங்களோ
0: எங்களை பிரிக்காது,
1: எங்களை பிரிக்காது.
0: எல்லாரையும் கூட சேர்ந்த பாடல ஜபமா பாட போறீங்க, மறுபடியும் கையை தூக்கி, என்னை நேசிக்கின்றாயா, என்னை கண்களை மூடி முன்னால வந்திருக்கவங்க மறுபடியும் சொல்றேன், உங்க அட்ரஸ் கொடுத்துட்டு போனீங்கன்னா உங்களை உங்க ஊர்ல கோயம்புத்தூர்ல வச்சு ஒரு நாள் பயிற்சி கொடுக்க விரும்புகிறோம். அதுல நீங்க தேறி வந்தீங்கன்னா பீகார்ல கொண்டு போய், அதுலயும் தேறி வந்தீங்கன்னா உங்க பாஸ்டர்களை உங்க பேரண்ட்ஸ் நாங்களே அணுகி உங்களை குறித்திருக்கிற தேவ திட்டத்தை அவங்களுக்கு காண்பித்து கொடுத்து, அதற்கு பிறகு தேவன் உங்களை குறித்து என்ன வைத்திருக்கோ அதை செய்ய உதவி செய்ய விரும்புகிறோம். We just try to help you. If your pastor says they will be our representative, நீங்க அவங்க எங்க சபை போர்டு போடுனா ஓகே, not necessary. Gems must have the glory. Now, எல்லாரும் இந்த பாடலை, என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, உம்மை நேசிக்கிறேன். முதலாவது என்னை நேசிக்கின்றாயான்னு சொல்கிற கேள்வி, அதுக்கு பிறகு உம்மை நேசிக்கின்றேன் நான் என்பதை இருதயத்தினாளில் பாடும்போது ஒரு கிருபையின் அலை இங்கே வரும், அது உன்னை நிரப்பும், அது உன்னை தொடும், உனக்கு இதுவரை இல்லாத ஒரு கிருபை உன்னை ஆட்கொள்ளும். அந்த கிருபையால் நிலை நிற்கிறேன், அந்த கிருபையால் நிர்மூலமாமல் இருக்கிறேன், அந்த கிருபையினை தாங்கும் என் கிருபை உனக்கு

சிந்திப்போம் செயல்படுவோம். இந்த காலகட்டத்துல நடுத்தர குடும்பங்கள்ல நடுத்தர வயதானவங்க மரணம் அதிகரிக்குது. காரணம் மனமா உடலா? ரெண்டும் தான். மனம் பாதிக்கும் போது உடல் பாதிப்படையுது, உடல் பாதிப்படையும் போது மனமும் பாதிப்புக்குள்ளாகுது. அதனால இந்த ரெண்டையும் சுகமா வச்சுக்கிட நாம முயற்சி செய்யணும். முதல்ல மனசை எடுத்துக்கிடுவோம். வாழ்க்கையில எதிர்பார்ப்புகள் அதிகமாகும் போது ஏமாற்றங்களும் அதிகமாகி மனம் சோர்ந்து போயிருது. சில நேரங்கள்ல உறவுகள் நட்புகள் மூலம் நாம சந்திக்கும் பிரச்சனைகள் பெருந்துயரத்தை நமக்கு ஏற்படுத்துது. இதுக்கெல்லாம் தீர்வு என்னன்னா, பேராசையில இருந்தும் சுயநலத்துல இருந்தும் நாம விடுபடணும். இந்த ரெண்டும் பயத்தையும் பதட்டத்தையும் உருவாக்கும். அடுத்தவங்களை நேசிக்கும் போது, எதையும் எதிர்பார்க்காம அவங்களுக்கு உதவும் போது ஏற்படும் மன நிறைவு நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடே செய்யப்பட கடவுது அப்படின்னும், உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும், எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும் அப்படின்னும் வேதாகமத்துல வாசிக்கிறோம். அப்புறம் உடல் நலன். உடல் நலனுக்கு உணவு ரொம்ப முக்கியம். எந்த உணவை எந்த நேரத்துல எவ்வளவு எப்படி சாப்பிடணுங்கிறதுல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். இரவு சாப்பிடும் நேரத்துக்கும் தூங்க போகும் நேரத்துக்கும் இடையே 4 மணி நேரம் இடைவெளி இருந்தா இதய நோய் மட்டும் இல்ல, பெரும்பாலான நோய்களை தடுக்க முடியும்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. ஃபாஸ்ட் ஃபுட், சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் அறவே கூடாது. காய் பழங்களை நம்ம உணவுல அதிகம் சேர்த்து நோயற்ற வாழ்வு வாழ்வோம். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன். வயிற்றுக்கும் போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும். ஆனாலும் தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவார்.

வாருங்கள், நாம் சேர்ந்து ஆராதிப்போம். இந்த ஆராதனை வேளைக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். எந்த மனிதனையும் தள்ளாத அன்பு, எவரையும் நேசிக்கிறதான அன்பு, ஒவ்வொரு ஜீவனுக்காக உலகத்தில் வந்து தன் உயிரை தந்தவர் இயேசு. வேதம் சொல்லுகிறது, ஒருவன் தன் சிநேகிதனுக்காக உயிரை கொடுக்கிற அன்பை காட்டிலும் வேற பெரிய அன்பு எதுவும் இல்லை. அப்படியானால் இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை தந்தவர், நமக்காக ஜீவனை தரும்படிக்கு உலகத்தில் வந்தவர். எஸ், அந்த அன்பு கீழாக உலகத்தில் வேறொரு அன்பு இல்லை. உலகத்தில் இருக்கிற அன்பெல்லாம் ஏதோ ஒன்று நம்மிடத்தில் எதிர்பார்த்து நம்மை நேசிக்கிறது. அவர்கள் எதிர்பார்ப்பு நம்மிடத்தில் நடக்காமல் போகும்போது நம்மை விட்டு விலகுகிறது. ஆனால் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்களையும் என்னையும் நேசித்தவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அந்த புறம்பை தள்ளாத பூரணமான அன்பை பாடி கொண்டாடுவோமா? ஓ வாருங்கள், நாம் சேர்ந்து

நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய ஒப்பில்லாத அன்பிற்காக, விலையேறப்பட்ட அன்பிற்காக, மாறாத அன்பிற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிற கர்த்தாவே. ஓ உம்முடைய அன்பு விலையேறப்பட்டது, உம்முடைய அன்பு மாறாதது, எங்களுக்காக ஜீவனை தந்தது, எங்களுக்காக ஜீவனை தந்தவரே. தம்முடைய ஒரே பேரான குமாரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தளியும் பலவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தவர். எஸ் ஆண்டவரே, உம்முடைய விலையேறப்பட்ட அன்பை எண்ணி இந்த வேளையில் உம்மை நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா கையில கரங்களை தட்டி சொல்லுங்க, ஆண்டவரே என் மேல நீங்க வச்ச மாறாத விலையேறப்பட்ட இணையில்லாத

கரங்களை தட்டி ஆண்டுடைய அன்புக்காக நன்றி செலுத்துவோம். இயேசுவின் அன்பு இணையில்லாத அன்பு, மாறாத அன்பு, மகிமையான அன்பு, உம்முடைய அன்பிற்காக

விண்ணப்பத்தை கேட்டவரே, ஏந்தின கரங்களை கொடுக்கும் கரங்களாய் மாற்றினவரே, ஓ உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் அடைக்கலமே, எங்கள் ஆதரவே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நல்ல கரங்களை தட்டி, ஆவியில் நிறைந்து கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். நடத்தின விதங்களுக்காக, பாதுகாத்த விதங்களுக்காக, கொண்டு வந்த விதங்களுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இதுவரைக்கு கர்த்தர் நடத்தி வந்த எல்லா விதங்களுக்காக கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி ஆண்டவரே, நடத்தி வந்த விதங்களுக்காக, நடத்தின பாதைகளுக்காக, ஓ கண்ணீரோடு விதைத்ததை கம்பீரமாய் அறுக்க செய்தவருக்கு, குறைவுகள் இல்லாமல் நடத்தினவருக்கு, பிள்ளைகளை மறவாமல் நடத்தின தேவனுக்கு கைகளை தட்டி நன்றி. அப்படியே ரெண்டு கைகளை உயர்த்தி, எல்லா கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம்,

புறக்கணிக்காதவன், தள்ளாதவன், நம்மை தேடி வந்தவன். நாம் பாவியாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மே வைத்த அன்பு இன்னதென்று விளங்க பண்ணுகிறார். நல்ல கரங்களை தட்டி அந்த தேவ நாமத்திற்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். நல்ல கைகளை தட்டி, ஆண்டவரே எங்களை கைவிடாதவரே, எங்களை புறக்கணிக்காதவரே, எங்களை விட்டு விலகாதவரே, நன்மையாய் நிரப்புகிறவரே, நன்மையால் எங்கள் வாயை திருப்தியாக்குகிறவரே, கழுகுக்கு சமானமாய் எங்கள் வயது திரும்ப வாழ வயது போலாக்குகிறவரே. நல்ல கரங்களை தட்டி, கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை, நல்ல கரங்களை தட்டி அப்பாவுக்கு மகிமை செலுத்துவோம். நீ நல்லவர், நீ பெரியவர், நீ மாறாதவர், நீ கிருபை உள்ளவர். அப்படி நாமத்தை சொல்லி சொல்லி அப்பாவை துதிக்கலாம். அப்படி நாமத்தை சொல்லி சொல்லி துதிங்க பார்க்கலாம். நீ நல்லவர் ஆண்டவரே, என்னென்ன எங்களை கைவிடாதவரே, என்னென்ன எங்களை புறக்கணிக்காதவரே, எங்களை தள்ளாதவரே, எங்களை ஆதரிக்கிறவரே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவிடமே, எங்கள் கோட்டையே, எங்கள் தஞ்சமே, எங்கள் கேட

சந்தோஷம் பண்ணுகிறவரே. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஓ ராபாபா ஷே ராதா ராபாபா. அவரை போல வேறு நல்லவர் இல்லை, அவரை போல வேறு பரிசுத்தர் இல்லை, அவரை போல வேறொரு நல்லவர் இல்லை. அவரே நல்லவர், அவரே பரிசுத்தர்.

வாழ்த்துவோம். அந்த நல்ல தேவ பிரசன்னம் இந்த மாலை வெள்ள அசைவாடி கொண்டிருக்கிறது. அந்த நல்ல தேவ ஆவியானவர் நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். நம்மை விட்டு விலகாதவர், நம்மை கைவிடாதவர், நம்மை புறக்கணிக்காதவர், நம்மை விட்டு கொடுக்காதவர் இந்த மாலை வெளியில் பிரசன்னமாக இருக்கிறார். நல்ல கையை தட்டி அந்நிய பாஷையில்

ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை. பேசுங்க, அந்நிய பாஷையில பேசுங்க, சத்தத்தை உயர்த்தி. ஓ ரபா கா ஷெரா தரா ரங்கரவோ ஏ ஷெலாரியா.

இயேசு என்றும் வல்லவர், இயேசு என்றும் வல்லவர், இயேசு நம்மை கைவிடாதவர். நீர் எங்களை கைவிடாதவர் ஆண்டவரே, நீர் எங்களை புறக்கணிக்காதவர் ஆண்டவரே. மனிதர்கள் எங்களை விட்டு விலகின பொழுது எங்களை தேடி வந்தவர் நீ. நாங்கள் பாவியாக இருக்கும் போது எங்களுக்காக எங்களை தேடி வந்தவர் நீ. உம்முடைய ரத்தத்தை சிந்தும் படிக்க எங்களை தேடி வந்தவர் நீ. ரத்தம் சிந்தினவர் நீ, மீட்டு கொண்டவர் நீ. உம்மை போல வேறொரு தெய்வம் இல்லை. உம்மை உயர்த்துகிற ஆண்டவரே, அப்படியே ரெண்டு கைகளை உயர்த்தி, ரெண்டு கைகளை உயர்த்தி ஒரு சின்ன மனிதர்கள் அப்படியே முடிக்க போகிறோம்.

உம்மை உயர்த்துகிற ஆண்டவரே, உம்முடைய நாமத்திற்கே நாங்கள் மகிமை வர பண்ணுகிறோம். உம்முடைய நாமத்திற்கே நாங்கள் மகிமை வர பண்ணுகிறோம் ஆண்டவரே. எல்லா கன மகிமை நாங்கள் உமக்கு தருகிறோம். ஒருவரே ஆராதனையும் துதியும் மகத்துவமும் வல்லமையும் ஸ்தோத்திரத்தை பெற்றுக்கொள்ள பார்க்கிற மகிமை சொல்லுவோம் இயேசு நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென்.

நீங்கள் இப்பொழுது எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்கள் இருக்கிற வண்ணமாகவே இயேசுவிடத்தில் வாருங்கள். அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் உங்களை சேர்த்துக் கொள்வார், தமது கரங்களால் அணைத்துக் கொள்வார். அநேக நம் வாழ்க்கையில் வரலாம் போகலாம், ஆனால் இயேசு மட்டும்தான் எல்லா சூழ்நிலையிலும் நம்மோடு இருப்பவர், கடைசி வரை நம்மோடு கூட நிற்பவர். அவர் நாமம் வல்லமையும் அதிகாரமும் உடையது. அவர் நாமத்தை அறிக்கை செய்து அவர் வார்த்தையில் வளரும் போது கிருபையின் மேல் கிருபை, பலத்தின் மேல் பலன், மகிமையின் மேல் மகிமையும் அடைவீர்கள். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதத்தையும் அற்புதத்தையும் சுகத்தையும் விடுதலையும் இப்பொழுதே பெற்றுக் கொள்ளுங்கள். எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் இயேசு என்ற நாமம். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த உலகமும் அதில் உள்ள பிரச்சனைகளும் தற்காலிகமானது, இயேசுவே நிரந்தரமானவர். நாம் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காக ஆயத்தமாவோம். கட்டுகள்

கலாத்தியர் முதலாம் அதிகாரம். மனுஷராலும் அல்ல, மனுஷன் மூலமாயும் அல்ல, இயேசு கிறிஸ்துவினாலும் அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பின பிதாவாகிய தேவனாலும் அப்போஸ்தலனாயிருக்கின்ற பவுலாகிய நானும் என்னுடனே கூட இருக்கின்ற சகோதரர் எல்லாரும் கலாத்திய நாட்டிலுள்ள சபைகளுக்கு எழுதுகின்றதாவது, பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அவர் நம்மை இப்பொழுதிருக்கின்ற பொல்லாத பிரபஞ்சத்தில் நின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள சதாகாலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகின்றேன். வேறொரு சுவிசேஷம் இல்லையே, சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாயிருக்கின்றார்களே அல்லாமல் வேறல்ல. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகின்ற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன். முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகின்றேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன். இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கின்றேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கின்றேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகின்றவனாயிருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. மேலும் சகோதரரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷருடைய யோசனையின் படியானதல்லவென்று

என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தி வைராக்கியமுள்ளவனாயிருந்தேன். அப்படியிருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினாலே அழைத்த தேவன் தம்முடைய குமாரனை நான் புற ஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாயிருந்த போது உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமலும் எனக்கு முன்னே அப்போஸ்தலரானவர்களிடத்திலே ஜெருசலேமுக்கு போகாமலும் அரபி தேசத்திற்கு புறப்பட்டு போய் மறுபடியும் தமஸ்கு ஊருக்கு திரும்பி வந்தேன். 3 வருஷம் சென்ற பின்பு பேதுருவை கண்டுகொள்ளும்படி நான் ஜெருசலேமுக்கு போய் அவரிடத்தில் 15 நாள் தங்கியிருந்தேன். கர்த்தருடைய சகோதரனாகிய யாக்கோபை தவிர அப்போஸ்தலரில் வேறொருவரையும் நான் காணவில்லை. நான் உங்களுக்கு எழுதுகின்ற இவைகள் பொய்யல்லவென்று தேவனுக்கு முன்பாக நிச்சயமாய் சொல்லுகின்றேன். பின்பு சீரியா சிசிலியா நாடுகளின் புறங்களிலே வந்தேன். மேலும் யூதா தேசத்திலே கிறிஸ்துவுக்குள்ளான சபைகளுக்கு முகமறியாதவனாயிருந்தேன். முன்னே நம்மை துன்பப்படுத்தினவனே தான் அளிக்க தேடின விசுவாசத்தை இப்பொழுது பிரசங்கிக்கின்றான் என்பதை மாத்திரம் அவர்கள் கேள்விப்பட்டிருந்து என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தினார்கள்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். Matthew 16:19. போதகர் பீட்டர் என்பவர் ஒரு பெரிய சபைக்கு உடன் ஊழியராக பொறுப்பெடுத்தார். அந்த சபையின் டிரஸ்டிகளில் ஒருவரான பில் என்பவர் இந்த உடன் ஊழியரிடம் 4 சாவிகளை கொண்ட ஒரு சாவி கொத்தை கொடுத்து, போதகரே, இந்த சாவிகள் உங்களுக்கு தேவையான 4 இடங்களை மட்டும் திறக்க உதவி செய்யும். சபையின் மற்ற சாவிகளை நாங்கள் உங்களுக்கு கொடுக்கவில்லை. முதல் சாவி சபையின் முக்கிய பகுதியை திறக்க உதவி செய்கிறது. 2 சாவி உங்களுடைய அலுவலக அறைக்கு செல்ல உதவி செய்யும். 3 சாவி சபை அலுவலகத்துக்கு செல்ல உதவி செய்யும். 4 சாவி ஞாயிறு பள்ளிக்குரியது. ஒருவேளை நீங்கள் சபையின் ஏனைய பகுதிகளுக்கு செல்ல நினைத்தால் அந்த சாவிகள் சபை அலுவலகத்தின் மேலே உள்ள டிராயரில் இருக்கிறது என்று கூறினார். பல நாட்களாக அவர் தனக்கு கொடுக்கப்பட்ட 4 சாவிகளை மட்டும் பயன்படுத்தினார். ஒரு நாள் சபையின் மற்ற பகுதிகளையும் திறந்து பார்க்க ஆசைப்பட்டார். எனவே சபை அலுவலகத்துக்கு சென்று மேலே இருந்த டிராயரில் மிகப்பெரிய சாவி கொத்து ஒன்றை எடுத்தார். அதை பார்த்த அந்த உடன் ஊழியர், ஏன் இந்த சாவி கொத்து எல்லாரும் எடுக்கக்கூடிய நிலையில் கிடக்கிறது? இதை பத்திரமாக வைக்க வேண்டாமா என்று கேட்டார். அவர் சொன்னதை கேட்ட சபை செயலர் சிரித்துக்கொண்டே தன் வேலையை தொடர்ந்தார். உடன் ஊழியர் அந்த சாவி கொத்தை எடுத்துக்கொண்டு பேண்ட்ரி என்று போடப்பட்டிருந்த ரூமுக்கு சென்று கதவை திறக்க முயற்சித்தார். சற்று நேரம் கழித்து ஒரு சாவியில் பேண்ட்ரி என்று எழுதப்பட்டிருந்ததை பார்த்தார். எனவே அந்த சாவியை வைத்து அந்த அறையை திறக்க முயற்சித்தார். ஆனால் அந்த ரூம் திறக்கவே இல்லை. பின்பு அவர் சபைக்கு பின்பு இருந்த ஷெட்டுக்கு போனார். அந்த சாவி கொத்தில் ஒரு சாவியில் ஷெட் என்று எழுதப்பட்டிருந்தது. அந்த சாவியை வைத்து ஷெட்டை திறக்க முயற்சித்தார். அதுவும் திறக்கவில்லை. சோர்ந்து போன அவர் சபை அலுவலகத்துக்கு திரும்பி வந்தார். அவர் சபை செயலரிடம், என்ன இந்த சாவியில் ஒரு சாவி கூட பூட்டை திறக்காதா என்று கேட்டார். அதற்கு செயலர், இந்த சபையின் மெயின்டெனன்ஸில் இருக்கும் லூயிஸுக்குத்தான் தெரியும் என்றார். சற்று நேரத்தில் லூயிஸ் வந்தார். அவரிடம் உடன் ஊழியர், நான் இந்த சபையின் மற்ற அறைகளை திறக்க முயற்சித்தேன், ஆனால் ஒரு சாவி கூட செயல்படவில்லை என்று கூறினார். அதற்கு லூயிஸ், இந்த சாவி கொத்தில் உள்ள எல்லா சாவிகளுமே நன்றாக செயல்படும், ஆனால் எந்த சாவி எந்த அறைக்கு சேரும் என்று ஞாபகமாக வைத்துக் கொள்ள வேண்டும். பேண்ட்ரி சாவி பேண்ட்ரி அறைக்கு பொருந்தாது. யாராவது இந்த சாவியை பயன்படுத்தி திறந்துவிடக்கூடாது என்பதற்காக நாங்கள் இவ்வாறு சாவியை மாற்றி மாற்றி அமைத்து வைத்திருக்கிறோம் என்றார். பேண்ட்ரி என்று போடப்பட்டிருந்த சாவி மோட்டார் ரூமை திறக்கும். மோட்டார் ரூம் என்று போடப்பட்டிருக்கின்ற சாவி கீபோர்டு அறையை திறக்கும். கீபோர்டு என்று போடப்பட்டிருக்கின்ற சாவி வேறு ஒரு அறைக்கு பொருந்தும். எந்த அறைக்கு எந்த சாவி என்று ஞாபகமாக வைத்துக் கொண்டால் எல்லா அறைகளையும் திறந்து விடலாம் என்றார் லூயிஸ். ஆம் பிரியமானவர்களே, இதை போலவே பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் திறவுகோள்கள் மட்டும் நம் கைகளில் இருந்தால் போதாது. அதை எவ்வாறு பயன்படுத்துவது என்று நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். பேதுருவுக்கு இயேசு சொன்னது போல, திறவுகோள்களை நாமும் சரியாக பயன்படுத்தினால் பூலோகத்திலும் பரலோகத்திலும் அநேக ஆசீர்வாதங்களை நாம் திறக்கலாம், அல்லது சாத்தானின் திட்டங்களை பூட்டலாம். எனவே நாம் பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை சரியாக பயன்படுத்த பழகிக் கொண்டால் அநேகர் நம் மூலம் ஆசீர்வதிக்கப்படுவார்கள்.
2: வணக்கம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது அனுதின தியான வேளை.

நல்ல மெய்ப்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு தியாகமே தொண்டு, சாக்ரிஃபைஸ் இஸ் சர்வீஸ். வாசிக்க வேண்டிய பகுதி பிலிப்பியர் 2:5-18. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனித சாயலானார். அவர் மனித ரூபமாய் காணப்பட்டு மரணம் வரை, அதாவது சிலுவையின் மரணம் வரை கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கு மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தரென்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாக இருக்கும்போது மாத்திரம் அல்ல, நான் தூரமாக இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஏனெனில் தேவனே தமது தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராயிருக்கிறார். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளிலே எனக்கு உண்டாயிருப்பதற்காக ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்தில் சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். மேலும் உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும் நான் வார்க்கப்பட்டு போனாலும் நான் மகிழ்ந்து உங்கள் அனைவரோடும் கூட சந்தோஷப்படுவேன். இது நிமித்தம் நீங்களும் மகிழ்ந்து என்னோட கூட சந்தோஷப்படுங்கள். இன்றைய மனப்பாட வசனம் நம் எல்லாரும் ஓய்வு நாள் பள்ளியிலே படித்த ஒரு நல்ல வசனம். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் உயிரை கொடுக்கிறான். யோவான் 10:11. I am the good shepherd. The good shepherd gives his life for the sheep. திருப்பணி என்பதும் தியாகம் என்பதும் இயேசுவுக்கு ஒன்றுதான். ஒன்றில்லாமல் அடுத்ததை அவரால் நினைக்க முடியவில்லை. ஆடுகளுக்காக தன் உயிரையே கொடுக்கும் நல்ல மேய்ப்பன் அவர். சரித்திரம் காணாத தியாக சின்னம்தான் சிலுவை என்பது. அதை தங்கத்தால் செய்து கழுத்தில் மாட்டிக்கொள்கிறோம், சட்டையில் அணிந்து கொள்கிறோம், அதன் பொருளையோ மறந்துவிட்டோம். கிறிஸ்தவ பணி என்றால் அது கட்டாய கடமை அல்ல, தியாக உணர்வோடு செய்யப்படும் அன்பு தொண்டாகும். எனவேதான் இயேசு சொன்னார், தன் சிநேகிதனுக்காய் தன் உயிரை கொடுப்பதிலும் மேலான அன்பு வேறு இல்லை என்று. கடவுளுக்கு ஆனந்தத்தையும் மக்களுக்கு ஆசீர்வாதத்தையும் அருளுகிற திருப்பணியில் குறைந்தது 3 காரியங்களை நாம் தியாகம் செய்ய வேண்டும். அவைகளை சுருக்கமாக இன்று பார்ப்போம். முதலாவது நாம் தியாகம் செய்ய வேண்டியது நமது அந்தஸ்து, பிரஸ்டீஜ். இயேசு கடவுளுடைய வடிவில் இருந்தும் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் வடிவெடுத்தார் என்று நாம் வாசித்தோம். மக்களோடு நம்மை அடையாளப்படுத்தி கொள்ள நமது பட்டம் பதவி போன்றவைகளிலிருந்து இறங்கி வரும் வரை நாம் அவர்களுக்கு ஒரு நன்மையும் செய்ய முடியாது. மேடை பிரசங்கிமார்கள் நற்செய்தி பிரசுரங்கள் விநியோகிப்பதை விட உயர்ந்தவர் அல்ல. புத்தகங்களை வீடு வீடாக சென்று விற்பவரை விட எழுத்தாளர்கள் மேலானவர்கள் அல்ல. காடு மலைகளில் மிஷினரிகளாக பணிபுரிபவரை விட மிஷினரி இயக்க தலைவர்கள் சிறந்தவர்கள் அல்ல. ஊழியத்தில் எந்த வகையும் மதிப்பு குறைந்ததே அல்ல. நாம் எதற்கும் வெட்கப்படக்கூடாது. பாவம் செய்வதற்கு மட்டும்தான் தயங்க வேண்டும், வெட்கப்பட வேண்டும். அடுத்து நாம் தியாகம் செய்ய வேண்டியது நமது சொகுசு. சமாரிய பெண்ணை இயேசு சந்தித்த போது
அவருக்கு ஒரே பசி தாகம். ஆனால் இயேசுவோ அப்பொழுதும் ஆத்மாதாயம் செய்து கொண்டிருந்தார். என்னை அனுப்பினவருடைய விருப்பத்தின்படி செய்து அவரது வேலையை முடிப்பதே எனது உணவு என்றார். பிறரை பற்றி கவலைப்படாத சியோ நகரத்தாருக்கு ஐயோ என்று தீர்க்கன் ஆமோஸ் கதறுகிறான். அவர்கள் தந்த கட்டில்களில் படுத்துக்கொண்டு இறைச்சி தின்று பாடல்கள் பாடி வாசனை தைலங்களை பூசிக்கொள்கிறார்கள். ஆனாலும் தங்கள் சகோதரன் யோசேப்புக்கு நேரிட்ட ஆபத்துக்கு கவலைப்படாமல் போகிறார்கள் என்று ஆமோஸ் 6:6 வாசிக்கிறோம். அதை கட்டாயம் எடுத்து வாசித்து பாருங்கள். அடிமைத்தனத்தில் இருக்கும் யோசேப்பு போன்றோருக்காக நமது சொகுசு நாற்காலிகளை நாம் விட்டு இறங்குவோம். சுகபோகமாய் வாழ்கிறவர்கள், உயிரோடு செத்தவர்கள் அல்லது அவர்கள் நடைபிணங்கள், ஆண்டவருக்கும் மக்களுக்கும் ஊழியம் செய்ய வேண்டுமானால் நாம் தியாகம் செய்ய வேண்டிய 3வது காரியம் நமது செல்வம், பொசஷன்ஸ். செல்வந்தராகிய இயேசு நம்மை செல்வந்தராக்க ஏழ்மையானார். ஏழைகளுக்கு நற்செய்தி போய் சேரும்படி நாமும் நமது பணப்பைகளை தாராளமாய் திறப்போம். எவ்வளவு கொடுக்கிறோம் என்று நாம் பார்க்கிறோம், எவ்வளவு வைத்துக் கொள்கிறோம் என்று இயேசு பார்க்கிறார். எனவேதான் 2 காசு போட்ட விதவைதான் அதிகமாய் போட்டாள் என்றார். மிகவும் விலை உயர்ந்த அந்த தைலப்பட்டியை உடைத்து ஊற்றின அவளை எங்கெல்லாம் உலகத்தில் நற்செய்தி அறிவிக்கப்படுமோ அங்கெல்லாம் அவள் செய்ததும் நினைவு கூறப்படும் என்றார். 2 Samuel 24:24 எப்படி நாம் தியாகத்தோடு கொடுக்க வேண்டும் என்பதற்கு தாவீது சொன்ன ஒரு நல்ல வாசகம் நமக்கு முன்னால் இப்பொழுது நிறுத்தப்படுகிறது. ராஜா அர்வனாவை பார்த்து, அப்படியல்ல, நான் இலவசமாய் வாங்கி என் தேவனாகிய கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்தாமல் அதை உன் கையிலே விலைக்கிரமாய் வாங்குவேன், விலைக்குத்தான் வாங்குவேன் என்று சொல்லி அந்த களத்தை தாவீது மாடுகளையும் களத்தையும் 50 சேக்கல் நிறை வெள்ளிக்கு கொண்டான். இலவசமாய் வாங்கி நான் என் ஆண்டவருக்கு கொடுக்க மாட்டேன். ஐ வில் நாட் ஆஃபர் டு காட் எனிதிங் தட் காஸ்ட் மீ நத்திங் என்பதே அவனுடைய கோட்பாடாக இருந்தது. 3 காரியங்களை நாம் தேவனுக்காகவும் மனிதருக்காகவும் தியாகம் செய்ய வேண்டும். நமது அந்தஸ்து, பிரஸ்டீஜ், நமது சொகுசு, பிளஷர்ஸ், நமது செல்வம், பொசஷன். தம்பி எசேக்கியா பிரான்சிஸ் பாடிய பாடல் மறுபடி என்னுடைய நினைவுக்கு வருகிறது. அதில் ஒரு கவி

ஒரு ஏக்கமான ஒரு பாடல். அன்பின் நாதா, எனக்கென்று ஒன்றையும் நான் விரும்பவில்லை, தமக்கென்று ஒன்றுமின்றி தந்தீரே நீர் ஏழைக்காக. நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் உயிரை கொடுக்கிறான். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் தியானித்த இந்த வார்த்தைகளைப் போல எங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த பகுதியில் நாங்கள் இன்னும் தியாகம் செய்து உம்மை பிரியப்படுத்த வேண்டும், மக்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நீர் எங்களுக்கு சுட்டி காட்டியதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆம் கர்த்தாவே, வசதிகளை விட்டு கீழே இறங்க சற்றும் மனமில்லாமல் எங்களுடைய சக மனிதருக்கு நாங்கள் ஒரு நாளும் ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. நாங்கள் பான பலியாக வார்க்கப்பட்டு போக வேண்டும் ஆண்டவரே, செலவழிக்க வேண்டும், செலவழிக்கப்படவும் வேண்டும். அவிதமான தியாக சிந்தையை எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் நீர் ஊன்றிவிட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மாதிரியே எங்களுடைய மாதிரியாக, அவரையே நாங்கள் கதாநாயக வணக்கம் வணங்கி அவருடைய அரிச்சுவடுகளையே நாங்கள் பின்பற்ற கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த நல்ல தியானத்திற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கென்று நீர் ஒன்றையும் வைத்துக் கொள்ளாமல் தந்தீரே, அந்த பாணியிலேயே எங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்க உதவி தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.

0: கேஜேவி வெர்ஷன்ல இருந்து மொழிபெயர்க்கப்பட்ட மாதிரியே இருக்குன்னு சொல்லுவாங்க. உண்மை அதல்ல, இது உண்மையிலே எபிரேய கிரேக்க பாஷையில இருந்து மொழிபெயர்க்கப்பட்டது தான். ஆனா வெறும் அந்த இதை மட்டும் மக்கள் பார்க்க மாட்டாங்க. மொழிபெயர்ப்பாளர்கள் நிறைய இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனை ரெஃபர் பண்ணுவாங்க, லத்தீன், ஜெர்மன், இப்படி நிறைய மொழிகளை ரெஃபர் பண்ணி ஒரு வசனம் எப்படியெல்லாம் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்ப்பாங்க. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இப்போ நாம் வாசித்த இந்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். இது நேரடியாக கிரேக்க மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டதுங்கிறதுக்கு ஆதாரமான வசனமும் கூட. எந்த இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனும் கூட இந்த அளவுக்கு தெளிவாக வார்த்தையை கொடுக்கவில்லை. ஏன் அப்படி சொல்லுகிறேன், இந்த வசனத்தை திரும்ப வாசிங்க.
1: எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை
0: இன்று
1: எங்களுக்கு தாரும்,
0: இன்று எங்களுக்கு தாரும் இருக்கு பாத்தீங்களா. இந்த இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் எல்லாத்திலையும் பாத்தீங்கன்னா டுடேங்கிற வார்த்தை இருக்கும், இன்றைக்கு எங்களுக்கு தாங்க. ஆனா வேண்டிய ஆகாரத்தை அப்படிங்கிற இடத்துல டெய்லி பிரெட்னு மொழிபெயர்த்திருப்பாங்க. அது அந்த காலத்துல இருந்த ஒரு இங்கிலீஷ், அதாவது டெய்லி சாப்பிடக்கூடிய ரொட்டீனான ஒரு சாப்பாடு, அன்றாடம் சாப்பிடக்கூடிய ஒரு சாப்பாடு, அதைத்தான் டெய்லி பிரெட். திடீர்னு ஏதாவது ஃபங்க்ஷன் அந்த மாதிரி நாள் வந்துச்சுன்னா அன்னைக்கு டெய்லி சாப்பிட்ற சாப்பிட்டா என்ன செய்ய மாட்டோம், சாப்பிட மாட்டோம். எங்க வீட்டில் அந்த காலத்துல எல்லாம் தீபாவளி கிறிஸ்துமஸுக்கு தான் இட்லியே சுடுவாங்க. அப்புறம் என்ன சேமியா தெரியுங்களா, இப்ப எல்லாம் அதை பார்த்தாலே ஓடுறோம். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சேமியா ஏதாவது ஃபங்க்ஷன், இன்னைக்கு சேமியா செய்யலாம். ஒரு நாள் ஸ்கூல்ல என் ஃப்ரெண்டை வீட்டுக்கு கூட்டு போயிருந்தேன், எங்க அம்மா என்னடானா ஏ ஃப்ரெண்டு வந்திருக்கிறான்னு சேமியா செய்யறாங்க. அவன் என்னடானா இதே இதை எதுக்குடா செஞ்சு வச்சிருக்கிறீங்க அப்படிங்க. எங்களுக்கு அது வருஷத்துல என்னைக்கே ஒரு நாள் செய்யற ஐட்டம் அது. அந்த காலத்துல அப்படித்தான் தெரிஞ்சோம் நாங்க. இந்த இட்லி அப்புறம் இந்த மாதிரி சில விஷயங்கள்ல என்னைக்காவது ஒரு நாள் கிடைக்கக்கூடிய ஒன்று டெய்லி பிரெட். இதை வச்சுதான் அந்த அனுதினம் பண்ணா இந்த மாதிரி இதெல்லாம் வந்தது. ஆனா உண்மையிலே அந்த இடத்துல என்ன வார்த்தை இருக்கிறது, அதனுடைய அந்த கிரேக்க மொழிபெயர்ப்பு இணையத்துல நீங்க அடிச்சு பாத்தீங்கன்னா லிட்ரல் டிரான்ஸ்லேஷன் அப்படி அடிச்சு பார்க்கணும். எப்பவுமே அதை நீங்க வாசிக்கணும், லிட்ரலா என்ன இருக்குன்னு இருக்கணும். சரியா, ஆங்கிலம் தெரிஞ்சா நீங்க எளிதாக அதை வாசித்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில சத்தியங்கள் இன்னும் புரிபடும். பாருங்க அதனுடைய அந்த கிரேக்க மொழியினுடைய அந்த லிட்ரல் டிரான்ஸ்லேஷன் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கிவ் அஸ் டுடே அவர் அப்பாயிண்டட் பிரெட்னு இருக்கு. அந்த அப்பாயிண்டட்ங்கிற வார்த்தை தான் ரொம்ப முக்கியமான வார்த்தை. Give us today our daily bread. அதை என்ன பண்ணியிருப்பாங்க, மொழிபெயர்த்திருப்பாங்க. ஆனா உண்மையிலே கிரேக்க வார்த்தையில என்ன இருக்குன்னா, அதனாலதான் லிட்ரல் டிரான்ஸ்லேட்டுடைய இருக்கக்கூடிய எல்லா பைபிள்லையும் என்ன போட்டிருக்குன்னா அப்பாயிண்டட் பிரெட்னு போட்டிருக்கும். அப்படின்னா இன்னைக்கு எனக்கு என்ன சாப்பாடுன்னு நீங்க எதை அப்பாயின் பண்ணி வச்சிருக்கிறீங்களோ, நியமிச்சு வச்சிருக்கிறீங்களோ, அது கருவாட்டு குழம்பா இருந்தாலும் சரி ஆண்டவரே, அது மட்டன் சுக்காவா இருந்தாலும் சரி ஆண்டவரே, நம்ம நினைப்பெல்லாம் ஆண்டவர் அப்படித்தான் அப்பாயின் பண்ணி வச்சிருக்கிறாரு போல் இருக்கு. மானே இது என் மனசுல கூட தோணலையே, உனக்கு பழைய சோறும் மிளகாயும் அல்லவா நான் அப்பாயின் பண்ணி வச்சிருக்கிறேன், ஆனா உன்னுடைய நினைப்பெல்லாம் எப்படி இருக்கு, கருவாட்டு கம்மங்குழா இருந்தாலும் ஆண்டவரே, அது மட்டன் சுக்காவா இருந்தாலும் ஆண்டவரே, இல்ல இல்ல அதெல்லாம் என் நினைவுக்கே வரல. எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு அங்க முக்கியத்துவத்தை கொடுக்குறாங்க பாருங்களேன். இதுல என்னுடைய சுய தெரிந்தெடுப்பை கூட இயேசு கிறிஸ்து என்ன செய்யல, அங்க கொண்டு வரல. ஆனா உணவு என்பது தேவை, அதை தேவனிடத்தில் ஆண்டவரே என்ன எனக்கு உணவு கொடுக்கணும், நீங்க அப்பாயின் பண்ணி இருக்கிறீங்களோ, அதைத்தான் தமிழ்ல என்ன போட்டிருக்கிறாங்க, எங்களுக்கு இன்று வேண்டிய ஆகாரத்தை தாங்க. ஆமா ஆமா, எங்களுக்கு ருசியான ஆகாரத்தை தாங்கங்கிறது கூட இல்லை, இல்லை பிரேயர்ல இல்லை. அப்ப என்னுடைய இருதயம் எப்படி இருக்குன்னா எப்பொழுதுமே உயர்ந்த இது, நான் ரொம்ப வந்து எனக்கு சொகுசான வாழ்க்கை, எப்பொழுதுமே ஆடம்பரமான வாழ்க்கைன் இருக்கும்பொழுது என்னுடைய ஜெபம் இப்படி இருக்கவே இருக்காது. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை தாங்கன்னு சொல்றது சரியான ஜபமா, பிரியாணி கொடுங்கன்னு சொல்றது சரியான ஜபமா, யோசித்து பாருங்க நீங்களே. இந்த உலகத்துல ஒரு இடத்துல நீங்க போய் கேட்பீங்க, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை சொல்லுங்கன்னு கேட்பீங்க. எங்க கேட்பீங்க, வெரி குட், டாக்டர்கிட்ட போய் கேட்பீங்க. அங்க போய்கிட்டு எந்த கடையில பிரியாணி வாங்கலாம் டாக்டர், அவரு பலார்னு அடிச்சு அனுப்பிடுவாரு. உனக்குலாம் இந்த ஜென்மத்துல இல்லையா, எந்த ஜென்மத்திலையும் வியாதி சரியாகாதுன்னு அனுப்பிடுவாரு. அப்ப அங்க போய் என்ன பண்றோம், ஒருமையா அவருக்கு தான் எல்லாம் தெரியும், என்னுடைய உடல் நிலையை பற்றி அவருக்கு எல்லாம் தெரியும், அவர்கிட்ட நான் கேக்குறேன் இந்த சாப்பாடு எல்லாம் என்னங்க சாப்பிட்டுக்கலாம். அவர் சொல்லிடுவாரு, சுகர் எடுத்துக்காதீங்க, கொழுப்புள்ள ஐட்டம் எடுத்துக்காதீங்க, அதை எடுத்துக்காதீங்க, இதை எடுத்துக்காதீங்க, இட்லி எல்லாம் இவ்வளவுதான் சாப்பிடணும், சட்னி எல்லாம் இவ்வளவுதான் பயங்கர இதெல்லாம் போட்டு கொடுப்பாரு. அதை நம்ம சாப்பாட்டுக்கு முந்தி ஃபாலோ பண்ணிக்குவோம். புரியுதா உங்களுக்கு, தேவனுக்கு எல்லாமே தெரியும்னு முன்னாடி இயேசு கிறிஸ்து ஏன் சொன்னார்னு தெரியுதா, அப்பதான் என்னுடைய ஜெபம் சரியான ஜெபமாய் மாறும். உங்களுக்கு என்ன தேவை என்பதை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், அறிந்திருக்கிறாருங்கிறது தெரிஞ்சாதான் இப்ப இந்த மாதிரி என்னால ஜெபிக்க முடியும். ஆண்டவரே இன்னைக்கு எங்களுக்கு என்ன ஃபுட்டு தேவையோ அதை என்ன பண்ணுங்க கொடுங்க. சோ உங்க கரங்கள்ல நல்ல பணம் இருந்தால், நல்ல

0: ஆரோக்கியமா எந்த ஃபுட்டு வேணாலும் நீங்க வாங்கி சாப்பிடுங்க. ஒருவேளை உங்க கரங்கள்ல வெறும் 50 ரூபா தான் இருக்கு, இந்த 50 ரூபாய்க்கு வெறும் புளிச்சாதத்தை தான் நான் வாங்கி சாப்பிட முடியும்னா, ஆண்டவர் அதை அனுமதித்திருக்கிறதாக சொல்லி அதை மட்டும் வாங்கி சாப்பிடுங்க, அதிலே சந்தோஷம் அடையுங்கள். இல்ல, இன்னைக்கு நான் பிரியாணி தான் வாங்கி சாப்பிடுவேன்னு ஃப்ரெண்டு கிட்ட 200 ரூபாய கடனை வாங்கிட்டு போய் கடன்காரனா என்ன செய்யாதீங்க, மாறாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு என்ன அனுமதித்திருக்கிறாரோ அதை அக்செப்ட் பண்ணிக்கிங்க. அடுத்தவங்களை பார்க்காதீங்க, ஏதோ ஒரு நோக்கத்திற்காக அதை அனுமதித்திருக்கிறார். எலியாவுக்கு அதைத்தான் அனுமதித்தார். ஆண்டவர் எதை கொடுத்தாரோ அதைத்தான் எலியா வாங்கிக்கிட்டாரே ஒழிய, ஐயா என்ன ஆண்டவரே இது, இதை மாத்துங்க, இது கொஞ்சம் உப்பு கம்மியா இருக்கு, வேற காகத்தை திரும்ப ரிட்டர்ன் அனுப்பி விடுங்க. இல்லை, அக்செப்ட் இட். இன்றைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் பாருங்க, ஒரு காலத்துல எங்ககிட்ட இருந்து சாப்பாடை ஒழிச்சு வச்சாங்க, சரிங்களா? பிள்ளைகிட்ட இருந்து சாப்பாடை ஒழிச்சு வச்சாங்க, மேல அந்தரத்துல கட்டி தொங்க விடுவாங்க, சாப்பாடையும் குழம்பையும் எடுத்து குடிச்சிட்டு ஓடிடுவாங்க. அப்புறம் யாருக்குமே கிடைக்காது. அப்பா வந்து பார்த்தாருன்னா சாப்பாடு இருக்காது, குழம்பு இருக்காது. இவன் என்ன பண்ணிட்டு இருப்பான், 4 வயசுதான் இருக்கு, எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டு ஓடிடுவான். ஆனா இன்னைக்கு பாருங்க, அப்படி இல்லை, இவங்களுக்கு திணிக்க வேண்டியதா இருக்கு. அந்த அளவுக்கு உணவின் மீது இருக்கக்கூடிய மரியாதையும் காணாமல் போய்விட்டது, எதுவுமே இல்லை, எல்லாம் ஜீரோவா போச்சு. என்னுடைய பொக்கிஷம் எங்கே இருக்கு? என்னுடைய ஜெபத்தில் அது வெளிப்படும். இப்படி ஜெபிக்கிறது இன்னைக்கு ஜெபமே இல்லைன்னு கூட மாத்தி வச்சிட்டாங்க.
1: நம்முடைய ஆண்டவர் பலன் உள்ளவர், அவர் பராக்கிரம நிறைந்தவர். பிரியமான தேவ ஜனமே, தாவீது தனக்கு விரோதமாக சத்துருக்களை விரட்டி அடிக்க தேவனுடைய

யுத்தம் செய்து நீ முறியடிக்க போகிறார். ஓ அமேன். அவர் யுத்தத்தில் வல்லவர். விசுவாசமாய் நீங்கள் பாடும்போது உங்களுக்கு விரோதமாக எழுங்கிற பிரச்சனை

பரிசுத்தாவியே, உம்மை வரவேற்கிறோம். We welcome you, Holy Spirit. உங்க பிரசனம் எங்களுக்கு தேவை, உங்க அபிஷேகம் எங்களுக்கு தேவை. எங்களை நடத்துங்க.

உங்க அபிஷேகம் உங்களை ஆராதிக்க ஆராதிக்க எங்க மேல இறங்கிக் கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. கரங்களை தட்டி தேவனை ஆராதிப்போமா.

0: இயேசுவின் மகிமையை காணுதலும் மறுரூபமாக்கப்படுதலும் என்ற தலைப்பில் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: One big difference between the way God dealt with people in the Old Testament times and New Testament times is this.
2: பழைய உடன்படிக்கையிலும் புது உடன்படிக்கையிலும் தேவன் தன்னுடைய ஜனங்களோடு இடைப்பட்ட விதத்தின் வித்தியாசம் இதுதான்.
1: In the Old Testament, God gave only commandments.
2: பழைய உடன்படிக்கையிலே தேவன் அவர்களுக்கு நியாயப்பிரமாணத்தை கட்டளைகளை கொடுத்தார்.
1: You must do this, you must not do that.
2: இந்த காரியத்தை செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது.
1: You must not worship idols.
2: நீங்கள் விக்கிரகங்களை வணங்கக்கூடாது.
1: You must not kill, you must not commit adultery.
2: நீங்கள் கொலை செய்யக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது.
1: You must keep the Sabbath, you must obey, honor your father and mother.
2: ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டும், தகப்பனையும் தாயையும் கனம் சொல்ல வேண்டும்.
1: But there was no power given to keep it.
2: அதை செய்வதற்கான பலன் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை.
1: So we can compare Old Testament people like people who are pushing